0: நம்புறேன், என்ன பூர்ணமா காப்பேன். அப்ப அசரீதியா கடவுள் சொன்னார், டேய் நான் உன்னை காப்பாத்தினாலும் நீ என்ன நம்ப மாட்டேன், இல்ல சுவாமி நான் உன்னை பூர்ணமா நம்புறேன். அப்ப ரெண்டு கைய உடுன்னு இவன் சொன்னா, அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஏன் நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும், அவரா காப்பாத்த போறான்ற எண்ணம் மறுபடியும் வந்து விட்டு, இதை விட்டா விழத்தானே போவோம், நம்ம அறிவு கேட்டனா வரையில இதை விட்டுட்டா விழுந்துருவோம். அப்ப கடவுள் காப்பாத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணா கூட வி டோன்ட் பிலீவ் ஹிம். ஏன் நம்ம மனசுல ஒரு அவநம்பிக்கை இருக்கு, அவர் சொல்றான்னு விட்டுட்டு ஒவ்வொருதான் ஆறு பாக்குறது. இதான் இதான் சிக்கல். என்ன பூர்ண சரணாகதி இல்ல, 10% அவங்க ஒப்பற்ற நிம்மதியா இருக்கு நமக்கு தெரியல. அதை இந்த பாட்டை சொல்ற, எது நடந்தாலும் உன்னோட என்ன யாராவது மாலை போட்டார்களா, மாலை உனக்கு தான், யாராவது கால் இருக்கிறத கயத்தி அழிச்சுட்டாங்களா உனக்கு தான், எனக்கு என்ன. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. இதுதான் எல்லா ஞானிகளுடைய முடிந்த முடிவும். இதுதான் பகவத்கீதையில இதத்தான் கிருஷ்ணன் சொல்றான், ஆழ்வார் இதத்தான் சொல்றார், நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நமோ நாராயணா என்னும் இத்தனை அல்லால். இதே கான்செப்ட தான் மாணிக்கவாசர் பாடுறார், நன்றே வருகினும் தீதே விலகினும். இவர் என்ன சொல்றாரு, அத நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே. இந்த நல்லது கெட்டது அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரையிலதான், ஒரு ஸ்டேஜ் தாண்டிதான் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். இப்போ இங்கேருந்து பாக்குற போது இது மேடா தெரியுது, இது பள்ளமா தெரியுது. இங்கேருந்து பார்த்தா இது மேடா தெரியுது, இது பள்ளமா தெரியுது. அப்போ இதெல்லாம் ரிலேட்டிவிட்டி தான். இங்கேருந்து பார்த்தா அது பள்ளமா தெரியும், இது மேடா தெரியும், இல்லையா? நீங்க ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலேருந்து போயிட்டா மேடு தெரியாது பள்ளம் தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரிதான் தெரியும். இது என்ன மேடு, இது என்ன பள்ளம், ஒண்ணும் தெரியும். அதாவது வெள்ளத்தை பார்வையிடுறவங்க எல்லாம் பிளேன்லயே பார்வையிடுவாங்க, ஏன் ஒண்ணுமே தெரியாது, எது மேடு எது பள்ளம் எது வெள்ளம் ஒண்ணு எல்லாம் பார்த்துட்டு பேசாம போயிட்டு இருக்கலாம். இங்க பார்த்தா இது மேடு இது பள்ளம், அப்புறம் அங்க போனா இது மேடு அது பள்ளம், அங்க போனா அது மேடு அது பள்ளம், மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் வாழ்க்கையில இது நல்லதும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லது நீங்க முடிவு பண்றது கெட்டதா மாறத்துக்கு எவ்வளவு நேரம், கெட்டதுன்னு முடிவு பண்றது நல்லதா மாறத்துக்கு எவ்வளவு நேரம்? ஒண்ணுல விஞ்ஞானத்திலேயே சில மாத்திரை சாப்பிடு உடம்புக்கு நல்லதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிடாது தீங்குன்னா, சாப்பிட்டவங்க எது என்ன ஆகுறது அதை பத்தி எனக்கு தெரியாது. நாங்க நல்லதுன்னு பல பேர் சொன்னா செத்த உடனே கெட்டதுன்னு சொல்லிட்டோம், ஏன்னா செத்து போயிட்டானே என்ன, அதுக்கு என்ன பண்ண முடியும், அதை வச்சுதான் நாங்க கெட்டதை முடிவு பண்ணணும். இங்க சயின்ஸ்லயே பாருங்களேன், அமெரிக்கா பேன் பண்ண பல டேப்லெட்ஸ் இருந்து இந்தியாவில் எடுத்துட்டு இருக்கிறேன். முதல்ல என்ன சொன்னா, தாவரத்தை எல்லாம் நல்லா விருத்தி பண்ணணும், செயற்கை உரங்கள் போடும்னா, இப்ப போடாதேன்றா. எப்போ நம்ம நிலநெல்லாம் கெட்டதுக்கு அப்புறமா போடாது, அதெல்லாம் போட்டா நீனா போயிடும், கெமிக்கல் எல்லாம் போயிடும் நிலம் நீனா போயிடும், நம்ம நிலத்தெல்லாம் கெடுத்து விட்டு சொல்றோம் அமெரிக்கால போடாது அப்படி அக்கறம். அப்ப நல்லது கெட்டது அப்படிங்கறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒண்ணு முடிவுக்கு வர முடியாது. அப்ப என்னன்னா, எல்லாம் நீதான் நல்லதா அது கெட்டதா, அது லைஃப்ல எனக்குன்னு சில விஷயம் சொல்லிட்டு செஞ்சுட்டே போயிட்டே இருக்கிறேன், நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது எல்லாம் உன்னோட, நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. இது ஞான நிலை. இது வரைக்கும் பக்தி நிலை சொன்னார், இப்பதான் ஞான நிலையை 95வது பாட்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் ஞான நிலைங்கிறத சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருந்து பாம்பே பிளைட் கால 6 மணிக்கு குடிச்சு பாம்பே போய் 10 மணிக்கு ஒரு ஆபீஸ்ல போய் கோழி கால பேனா கட்டி விட்ட மாதிரி ஒரு கையெழுத்து போட்டா ஒத்துருக்கு, போட்டா 15 லட்சம் பணம் கிடைக்கும், ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணா 15 லட்சம் லாபம் ஒரு கம்பெனிக்கு. 6 மணிக்கு பிளைட்டு, 6 மணி பிளைட்டுக்கு போகணும்னு சொல்லி 4 மணிக்கு வீட்டை விட்டு புறப்படணும், டிரைவர் சொல்லியிருக்காரு நீ 4 மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கிற. டிரைவர் 4 மணிக்கு வரல, நெளிகிறார் அப்படி, ஓ டைம் ஆகி போச்சு ஏர்போர்ட் போன டைம் ஆகி போச்சு டைம் ஆகி போச்சு நெளிகிறார். டிரைவர் 5 மணிக்கு வர, பயங்கர கோபம். ஆனா இப்ப எவ்வளவு கோபப்பட்டாலும் டிரைவர் சத்தம் போட முடியாது, சத்தம் போட்டா மறுநாள் வரலன்னா இன்னும் கதை கந்தலா போயிடும், வெடு வண்டிய அப்படி. அப்படிதாங்க வண்டி எடுத்தான் ஏறி உட்கார்ந்தார், போ ஏர்போர்ட் வராரு, எங்க மயிலாப்பூர்ல இருந்து வராருன்னு வேகமா வரா வண்டி. அப்படி வந்து அந்த கிண்டி அந்த டேர்னிங்ல திரும்பி அப்படி அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி அப்படி வரும்போது டயர் பஞ்சர் ஆகும், உடனே வண்டியை ஓரம் கட்டி டிரைவர் ஒதுக்குறாரு. என்ன டயர் பஞ்சர், அதுக்கு என்ன சத்தம் போட்டீங்கன்னா என்ன பண்ண போற, செப்பி இருக்கு பார்த்து போட்டுக்கலாம். சரி இறங்கி டிக்கியை திறந்துட்டு அந்த டிரைவர் செப்பினி இல்ல செப்பனி இல்லைன்னா எங்க ஒர்க் ஷாப் முந்தானா விட்டுனா கைக்கு உள்ள வச்சுட்டான்.
1: ஒரு கோவம்னா கோவம்,
0: ஏன் அந்த கோழிக்கால் கையெழுத்து போட்டா 15 லட்சம். ஆனா அதுக்கு என்ன, ஏர்போர்ட்ல 5 மணிக்குள்ளயாவது போனோம், 1 ஹவர் முன்னாடியாவது ரிப்போர்ட் பண்ணணும், இல்ல அட்லீஸ்ட் 5:30 போறட்டு உள்ள போனோம், இல்லாட்டி டோர் க்ளோஸ் பண்ணுவோம், கேட் க்ளோஸ் பண்ணிட்டு

போனோம், டயர் பஞ்சர் எடுத்து வச்சுட்டார் நம்ம டிரைவர்ல, இல்லதானே லக்கேஜ் ஒண்ணும் இல்ல இல்ல இல்ல பிரீஃப் கேஸ் தர. ஆமா ஏடி உட்காருங்க, நாங்க போய் டிராப் பண்றேன், பைக்ல உட்காருவீங்க இல்ல, எதுல வேணாலும் போவோம் வாங்க. அவர் போய் ஏர்போர்ட்ல இறங்கினாரு, அன்னைக்கு பிளைட் ஒன் அவர் லேட் பாருங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான், கரெக்டா உள்ள போகும்போது கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினேன், வெரி குட், தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு நேரா உள்ள ஓடி போய் ரிப்போர்ட் பண்ணி உள்ள போயிட்டார். பிளைட் மேல ஏறி போக ஆரம்பிச்சு, கொஞ்ச தூரம் பறந்தோடனே மெதுவா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா, என்ன என்ஜின் கோளாறு காரணமாக விமானம் தற்போது சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை பயணிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுல வேற நீங்க பார்த்தா தமிழ் இந்தி இங்கிலீஷ் மூணுலையும் சொல்லுவா, ஏன்னா எவனும் நிம்மதியா இருந்துடக்கூடாது இல்ல, ஏதாவது ஒரு பாட்டை தெரிஞ்சு அவசப்படுவாங்க. அதுக்கு மூணு லாங்குவேஜில் சேர்த்து அனௌன்ஸ் பண்ண வரிசையா. ஆனால் பயணிகள் பதட்டமடையாமல் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அப்படின்னு நடுத்தருளே நின்றுக்கலாமே, 15 லட்சம் ரூபாய் பெரிய விஷயமா, உயிர் அளவிட பெரிய விஷயம் இல்ல. அவர் நினைச்சார் பாருங்க, நம்ம டிரைவர் கடவுள் மாதிரி, கடவுள் மாதிரி நம்மளை நிறுத்தினா யமன் மாதிரி யமகால வந்த கூட, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கடவுளா இருந்தவர் யமன் ஆயிட்டாரு, யமனா இருந்தவர் கடவுள் ஆயிட்டாரு. இலாக்கா மாறுதலா, இலாக்கா மாறுதலா, யமன கடவுளாக்கி கடவுளை யமனாக்குறதா, இது முடிஞ்சத. அப்புறம் மறுபடியும் சுதாரிச்சுட்டான், அவன் சொன்னா பயணிகள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வழியாக வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் போக மிச்சம் இருந்தா கொடுக்கறோம், இல்ல நீங்க லாஸ்டா வந்தீங்க, அதனால அந்த பை அந்த ஆர்டர் படி தான் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் கடைசியில் அவருக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா, கற்பனை தான் நீட்டிட்டே போவோம், என்ன குறைஞ்சு போச்சு, அவருக்கு கொடுத்து குதிங்க, எல்லாருக்கும் விரியுது அவரது விரிய மாட்டேங்க. அவன் நினைத்தா பிளைட்லயே இருந்திருக்கான், விரியா விரியாம கீழே குதிச்சு ஏதாவது ஆகி போயிட்டா என்ன பண்றது அப்படி. அப்புறம் என்ன, ஒருத்தன் சொன்னா குதிச்சுக்கிட்டே வந்தவன், பூமி இங்க எப்படி இருக்குமோ தெரியல, விழும்போது அடிக்கடி பட்டா என்ன பண்றது. அப்ப பார்த்தா ஒரு பெரிய வைக்கோ போர் தெரிஞ்சு, அப்பா நம்ம வைக்க போறதான் இப்ப இறங்க போறோம், ஒண்ணும் அடிபட போறது இல்ல, கிட்டக்க வர வரதான் தெரிஞ்சது. என்னன்னா வைக்க போறது ஒரு கடப்பாறை நீதி, கற்பனைக்கு சொன்னேன், எதுக்கு நன்மைன்னு நீங்க நினைச்சது தீமையாக எவ்வளவு நேரம், தீமைன்னு நீங்க நினைச்சது நன்மையாக எவ்வளவு நேரம், நன்மை தீமையாவதும் தீமை நன்மையாவதும் அரை வினாடியில் வாழ்க்கையில. அதனால இதுதான் நன்மைன்னு சாதிக்க முடியாது, இதுதான் தீமைன்னு சொல்ல முடியாது, இறைவன் விட்ட வழி என்று போவது உத்தம். அந்த கருத்தை சொல்ற, நன்றே வருகினும் தீதே விளைகினும், நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. ஒரு சின்ன செகண்ட், ஒரு சின்ன நம்ம லைஃப்ல சொல்றோம் பாருங்க, மழை தெரிஞ்சா நம்ம கஷ்டம் தான், நீங்க உட்காந்துருக்கிறதுக்கு வெளியில சோதிக்குமா உட்காந்துருந்தோம், ஒருத்தர் நேரம் ஒருத்தர் இடிச்சுக்காம மடிமிச்சை ஏகினான திருக்குறள் படி நெருக்கி இருக்கி கஷ்டப்படுறோம். இப்போ அங்கே யாரும் சௌரியமா அங்க பல பேர் சேர்ல உட்காந்துருந்தோம், நம்ம எல்லாம் நல்ல இடம் விட்டு உட்காந்துருந்தோம், மழை பெஞ்சோட கஷ்டம் தானே, கஷ்டமா மழை இல்லாம ஊரே அவ்வளவு கஷ்டப்படுறது. அப்ப என்ன, இதை கஷ்டம்னு சொல்ல முடியாது, நன்மைன்னு சொல்ல முடியாது, நன்மையில் கஷ்டம் இருக்கிறது, கஷ்டத்தில் நன்மை இருக்கிறது, லைஃப் அப்படித்தான். ஏன் நம்மளால உலகத்துக்கு நன்மையும் இருக்கிறது, நம்மால் வேண்டும் அளவு கஷ்டமும் இருக்கிறது, நாமளே உலகத்துக்கு அப்படித்தான் இருக்கிறோம், உலகமும் நமக்கு அப்படித்தான் இருக்கு. எனவே நன்மை தீமை என்பதை பகுத்து பார்த்து நாம கஷ்டப்படுறதை விட எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கோவிந்தார்ப்பணம், அம்மா எல்லாம் தத்துவ பிரம்மார்ப்பணம், எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம், எனக்கு ஒன்றுனா கிடையாது. நன்றே வருகினும் தீதே விளைகினும், நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம், எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன். அம்மா எனக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் உனக்கு சொந்தம் நான் கொடுத்துட்டேன்மா, உனக்கு என்று எல்லாம் நான் அழித்து விட்டேன். இப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு உலக வாழ்க்கையில, ஆனா நாம அம்பிகை இடத்துல அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம், பாரதியாருடைய வாக்கு. அந்த அர்த்தத்துல மட்டுமே சொல்ல, இன்னொரு அர்த்தத்திலையும் சொல்றனே, ஒரு டெர்மினஸ்னா அதிகமா பஸ் போகாத ஒரு காலத்துல அண்ணா நகரே அப்படித்தான், அந்த உலக எக்ஸிபிஷன் நடந்த போதெல்லாம் நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா நகர் பொட்டல் கார்டு, நீங்க யோசிக்கிறீங்க பல்லாவரம் மட்டும் ரொம்ப வாழ்ந்துதாக்கும்,

0: எல்லாரும் இப்பவே நான் அப்போ டெர்மினஸ்னா பஸ் வரும், எப்படி வரும்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும். அப்பெல்லாம் அண்ணா நகர் ஒரு பஸ் வந்தா ஆச்சரியம் மயிலாப்பூர்ல இருந்து. இதுல 10:45 ஒரு அம்மா அந்த டெர்மினஸ்ல நிக்கிறா, ஒரு லேடி 30 வயசு, அவ இடுப்புல ஒரு குழந்தை வச்சிருக்கா. அந்த மாதிரி திக்கு திக்கு வந்து 10:45 ஆச்சு, கடைசி பஸ் வருமோ, கடைசி பஸ் 10:30 வரும்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி நின்றுகிட்டே இருக்கா, 10:30 கடைசி பஸ் வரல. ஐயோ கடைசி பஸ் வரலையே, நம்ம எப்படி போறது, நம்ம மயிலாப்பூர் போக வேண்டியிருக்கேன், மயிலாப்பூர் போக வேண்டியிருக்கேன் நின்றுட்டு இருக்கா. அந்த அம்மா பத பத பத நிக்கிறா. அவளுக்கு ஒரு குழந்தை கையில, ஒரு 2 1/2 வயசு குழந்தை, அது இடுப்புல ஏதோ குழந்தை இருக்கு. அது என்ன பண்ணுவோம், அம்மா ஜிமிக்கு போட்டிருக்கா, அந்த ஜிமிக்கு ஆட்டின்றது ஜம்முன்னு பாட்டு இப்படி காதல் ஆட்டின்றது. அவ அம்மா காதுக்குள்ள அப்படி கையை விட்டு குடையுது. அம்மா ஹேண்ட் பேக்ல என்னமோ வச்சிருக்கா, அதை தா அப்படின்னு வாங்கி அந்த பிஸ்கட்டை வாங்கி கடிச்சு விட்டு அம்மா முகத்துலயே துப்புறது. இப்போ அந்த அம்மா பதக்கு பதக்கு உட்காந்துருக்கா, கடைசி பஸ் எப்ப வரும், நம்ம எப்படி போவோம், மயிலாப்பூர் போவோமா மாட்டோமா, தனியா நிக்கிறமே ஆபத்தாச்சு, இது ஒரு பொட்டல் காடா இருக்கே, நம்ம கதி என்ன ஆகுமோ. அந்த அம்மா அவ்வளவு டென்ஷன் இருக்கா, கவலையில் இருக்கா. குழந்தைக்கு ஏதானும் கவலை உண்டோ, ஏதானும் டென்ஷன் உண்டோ? இல்ல. இவள் அடைய வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு, அந்த குழந்தை பொறுத்த வரைக்கும் டெர்மினஸ் அம்மாவோட இடுப்புதான். அது இப்ப டெர்மினஸ் ரீச் ஆயிடுச்சு, இனிமேல் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு, டெஸ்டினேஷன் அரைவிடு. இனிமே அதுக்கு போக வேண்டிய இடம் ஒண்ணுமே கிடையாது. வீட்டுக்கு போனாலும் ஒண்ணுதான், அம்மா இடுப்புல உட்காந்தாலும் ஒண்ணுதான். அதை பொறுத்த வரைக்கும் அந்த இடுப்புல ஏறி உட்காந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதையதான் சொல்றேன், மோட்சம்னு சொல்றா, வைகுந்தம்னு சொல்றா, நமக்கு தெரியாது. நம்ம அம்மா இடுப்புல ஏறி உட்காந்தாச்சுன்னா டெஸ்டினேஷன் அரைவிடு, உனக்கே பரம். நாம அவ என்னால இவ்வளவுதான் முடியும், என்னால எங்க எங்க வைகுந்தம் இருக்கு, எங்க கைலாசம் இருக்கு, எப்படி போறதுன்னு எல்லாம் பார்த்தா போக முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி இருக்கு, என்ன, உன் இடுப்புல ஏறி உட்காந்துக்கிறது. எனக்கு கவலையே கிடையாது, ஜாலியா இருக்கலாம். அதத்தான் இந்த பாட்டுல சொல்றார், உனக்கே பரம், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உணர் என்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே. அவள் வந்து அனந்த குணவத்தி, எல்லையற்ற குணங்களை உடையவள், அழியாத குணக்குன்றே, அருட்கடலே. அவள் எப்படிப்பட்டவ, எல்லையற்ற அருள் கடலாக விளங்குகின்றவள். இமவான் பெற்ற கோமளமே, பர்வதராஜன் பெற்று இந்த உலகத்துக்கு கொடுத்த கோமளம். இந்த அபிராம முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா பாவனை வழிபாடு, அம்மா அம்மா அப்படிங்கிற பாவனையோட படிச்சா அதுக்கு அர்த்தம் வேறு. அபிராணின்னு ஒரு கடவுள், அவள் ஒரு புலவர் பாடி இருக்கிற அப்படின்லாம் படிச்சா அதுக்கு அர்த்தம் வேறு. இலக்கியமா பார்த்தா அதுக்கு அர்த்தம் வேற, அவ தாய் நாம குழந்தைங்கிற பாவத்தோட பார்த்தா அதுக்கு அர்த்தம் வேறு. நான் அடிக்கடி சொல்றது, வழிபாட்டிலேயே என்ன முக்கியம்னா பாவனை தான். பாவனை இல்லாத வழிபாடு வீண். அவ அம்மா நான் குழந்தைங்கிற பாவனை இல்லாம நம்ம சுவாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் வச்சுக்கோ. எனக்கு 1000 மந்திரம் தெரியும், மந்திரத்தை எடுத்து சுவாமி மேல விசிறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வழிபாடு பூர்ணமாகுமா? பாவனை இல்லாட்டி எவ்வளவு கஷ்டப்படும். அம்மாவுடைய அர்ச்சனா மந்திரத்துல ஒண்ணு, பாவனா மாத்திர சந்துஷ்ட ஹிருதயாய நமஹா அப்படி. என்ன பாவனை, அவள் அம்மா நான் குழந்தைங்கிற பாவனையோடு வழிபாடு பண்ணினா தான் அவள் சந்தோஷப்படுறான். பாவனா மாத்திர சந்துஷ்ட ஹிருதயாய நமஹா. இப்ப நம்ம நைவேத்தியம் பண்றோம், நைவேத்தியம் பண்ணா சாமி சாப்பிடுதா? ஆனா அந்த பாவனை தான் ரொம்ப முக்கியம். இவ்வளவும் உனக்கு தான், உனக்கு அர்ப்பணம் பண்றேங்கிற பாவனை இருந்தா தான் அந்த சாதம் பிரசாதமா மாறும். பாவனை இல்லைன்னு நான் சொல்றது, வழிபாட்டுல வேறு எந்த தகுதி இருக்கோ இல்லையோ, அவள் அம்மாங்கிற பாவத்தோடு வழிபாடு பண்ணிட்டா மந்திரஹீனம் கிரியாஹீனம் எல்லாம் சரியாப்படும். நீங்க இந்த பாவனை இல்ல அப்படின்னா எல்லா தப்பும் தப்பாவே நின்றுகிட்டு இருக்கும், அதான் சிக்க. அதென்ன பாவனா மாத்திர சந்துஷ்ட ஹிருதயா, என்ன பாவனையில் மகிழ்ச்சி அடைக்கிறது. வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கிறார். குழந்தைக்கு தான் அம்மா முதல்ல கொடுப்பான். ஒரு ஜாங்கிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த ஜாங்கிரி என்னன்னா கடவுள் மாதிரி, முதலும் முடிவும் தெரியாது, ஆரம்பம் எது முடிவு எதுன்னு தெரியாம போயிட்டே இருக்கும் இல்லையா. அது அந்த ஜாங்கிரிய 2 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா கொடுக்குறா. அந்த குழந்தை அந்த ஜாங்கிரி எப்படியா ஆச்சரியமா இருக்கும், எங்க ஆரம்பிச்சு எங்க முடியறதுன்னு இப்படியே பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு நாக்கில எச்சல் ஊற ஆரம்பிச்சு. நான் சொல்லும் போதே பல பேருக்கு ஊறுறது. அது உடனே அந்த ஜாங்கிரி எப்படி கடிக்கிறது கெட்ட கொண்டு போட்டு திடீர்னு நினைச்சு அம்மா பாட்டு கேட்டு, அம்மா நீ சாப்பிட்டியோ அப்படி. அம்மாவுக்கு அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சுமா இருக்கு. என்ன கேட்ட, என்ன கேட்ட, இன்னொரு கேளு அப்படின்னா, அம்மா நீ சாப்பிட்டியோ, கல்யாணம் ஆகி 6 வருஷத்துல உங்க அப்பா கேட்டதே இல்ல, ஒரு வேலையான நீ சாப்பிட்டியா அந்த மனுஷன் கேட்டிருக்கிறாரா. இப்ப நீ கேட்ட பாரு, அம்மா சொன்னா, நீ இப்ப கேட்ட பாரு, அது 1000 ஜாங்கிரி சாப்பிட்ட திருப்தி. நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா நீ கேட்ட பாரு போ சாப்பிட்டியான்னு, அது ஆயிரம் ஜாங்கிரி சாப்பிட்ட திருப்தி. இல்லம்மா நீ ஆகாத்து அப்படி. பின்ன அம்மா ஆன உடனே இந்த ஜாங்கிரியில ஒரு லட்சத்துல ஒரு பகுதி, ஒரு லட்சத்துல ஒரு பகுதி அப்படி விழுந்து, அப்புறம் அது கூட டயபெட்டிக் வந்துடுமோன்னு 50% டிஸ்கவுண்ட் போட்டது. 50% டிஸ்கவுண்ட் போட்டு அம்மா ஆகாத்து அப்படின்னு அந்த இத்தனோண்டு ஏதாவது கண்ணுக்கு தெரியுமோ, ஏதாவது இருக்குமோ, அது அம்மா ஆகாட்டுன்னு போட்டோம்னு அம்மா சொல்றா. எவ்வளவு திட்டிக்கிறது தெரியுமா, இது மாதிரி ஜாங்கிரி நான் சாப்பிட்டதே இல்லை என்ன. அது ஜாங்கிரியா திட்டிக்கிறது, குழந்தையின் அன்பு திட்டிக்கிறது. அது ஜாங்கிரி கொடுத்தது சந்தோஷம் இல்லை, அம்மா சாப்பிடணும்னு நினைச்சதுல திருப்தி. அது மாதிரி அம்பாள் என்ன எதிர்பார்க்கிறா, நம்ம கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை, அவ அம்மா அப்படிங்கிற பாவனையோடு எல்லாத்தையும் நாம நடந்து கொண்டால் அவள் சந்தோஷப்படுகிறாள். பாவனா மாத்திர சந்துஷ்ட ஹிருதயாய நமஹ. பாவனை இல்லாத வழிபாடு வெறும் எந்திரத்தனமாக, மெக்கானிசம். இப்போ அங்கநியாசம் கணநியாசம் எல்லாம் பண்ணிவிட்டு நாம மந்திரங்கள்லாம் ஜெபிச்சுட்டா எல்லாம் சாதிக்கலாம் நினைக்கிறோம். ஐ எம் வெரி சாரி, அந்த அதுக்கு சில பவர் இருக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா பாவனை பூரணமாக ஆத போது மந்திரத்தின் பலன் பூரணமாக ஆவதில்லை. அங்கநியாசம் கணநியாசம் எல்லாம் எதுக்குன்னு கேட்டா உடம்புல சில எலக்ட்ரிக் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டவை அதெல்லாம் ரைட், நான் எல்லாம் ஒத்துக்கிறேன், எல்லாம் சயின்டிபிக் கரெக்ட். ஆனாலும் பூரண மனோபாவம் அதுல இருந்தாதான் அந்த மந்திரம் பூர்ணமா பலித்தமா. இதெல்லாம் 95வது பாட்டுல அதிராமி சமயத்தை சொல்லிட்டு 96வது பாட்டு கோமல வல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை. அவள் கோமலாங்கி அல்லியம் தாமரையில் கோயில் வைகின்ற சாமளை ஏதம் இலாள், ஏதம்னா குற்றம் இல்லாதவள், எழுதறிய சாமளாமேனி சகல கலா மயிலாக விளங்குகின்றவள் அவள். தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிப்பர். என்ன ஆமளவும் தொழுவார், முடிந்த வரையில் அவளை தொழுவார்கள். முடிந்த வரையினா எவ்வளவு முடியுமோ அவளு. இந்த 97வது பாட்டு ஸ்ரீவித்தையின் குரு பரம்பரையை சொல்வது. இங்க எந்த மந்திரமா இருந்தாலும் அந்த குருநாதர்ல உபாசிக்கணும், குருவுக்கு வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். இப்ப பல பேர் சொல்லுவாங்க நமக்கு அப்படி யாரு குருன்னு தெரியலையே அப்படின்னு. குரு பரமகுரு பரமேஸ்வரி குருன்னு குரு மண்டலத்தை சொல்லித்தான் குருமண்டல ரூபிணி ஆகி அம்பிகையை கும்பிடணும். 1, 2, 3 நம்முடைய நேரா இருக்கிற குரு, அவரோட குரு, அப்புறம் அவருடைய குரு, அதுக்கு மேல குருமண்டல ரூபிணியாக இருக்கிற அம்பிகை. இதான் அந்த முறை. குருவே இல்லைன்னாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹம்ச ஹம்சாய வித்மகே பரமஹம்சாய தீமகே தன்னோ ஹம்ச பிரஜோதயாத். ஹம்சம்னா குருமார்கள், அவங்க அன்னபக்ஷி போன்ற பரமஹம்சர்கள். அது நமக்கு இல்லை ஒரு குரு வாய்க்கலைன்னா கூட ஹம்ச ஹம்சாய வித்மகே பரமஹம்சாய தீமகே தன்னோ ஹம்ச பிரஜோதயாத் அப்படின்னா நம்முடைய குருநாதராக அம்பிகையே இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடுறான். இப்ப இந்த பாட்டுல அப்படிப்பட்ட ஸ்ரீவித்தை குருமார்கள் யார் யார் அப்படிங்கறத சொல்றார். ஆதித்தன் சூரியன், அம்புலி சந்திரன், அங்கி நெருப்பு, குபேரன் உங்களுக்கு தெரியும் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி, அமரதம் கோமா இந்திரன், போதின் பிரமன் தாமரையில் இருக்கிற பிரம்மா, புராரி முராரி புறங்களை எல்லாம் எரித்த சிவபெருமான் புராரி, முராரி திருமால், புதிய முனி, மனுஷ ரிஷிகள்ல முதல்ல ஸ்ரீவித்தை குருமார்ல பெருசா கருதப்படுகிறவர் அகஸ்தியரும் அவருடைய மனைவி லோபமுத்ராவும். லோபமுத்திரையும் அகஸ்தியரும் தான் ஸ்ரீவித்தையில குருமார்களாக இருக்காங்க. ஹாதி வித்யா ஹாதி வித்யான் ரெண்டு பிரான்ச் இருக்கு. ஹகாரம் அதை பேசா கொண்டது ஹாதி வித்யா, ககாரம் அதை பேசா கொண்டது காதி வித்யா. ரெண்டு பிரான்ச்சுக்கும் ரெண்டு பேர் குருமார்களாக இருக்கிறார்கள். அதுல பொதிய முனி அகஸ்தியர், காதி பொறுபடை கந்தர், கந்தமாதா என்று கொண்டாடப்படுகிறவள். எனவே முருகன் அம்பிகையினுடைய ஸ்ரீவித்யா குருமார்கள் ஒருவர். அப்புறம் கணபதி விநாயகர், காமன் மன்மதன் ஒரு ரிஷி, அவன் வந்து காமேஸ்வரனுடைய மகாமந்திரத்தை உலகத்துக்கு ஜெபித்துதான் உலகத்துல எல்லாரையும் வசியப்படுத்துகிறான். எனவே மன்மதன் ஒரு ரிஷி அம்பிகையினுடைய ஸ்ரீவித்தைக்கு. அந்த காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலை. அந்த குரு பரம்பரையை சொல்லாமல் போகக்கூடாது என்பதற்கா 97வது பாட்டுல குரு பரம்பரையை சொன்னார். 98வது பாட்டுல தைவந்து நினைத்தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்தது எங்கே, ஒரு டிராமா. சிவபெருமான் அம்பால வந்து ஊடல் காலத்துல கும்பிட வராருல்ல, அப்படி கும்பிட வரும்போது ரெண்டு விஷயத்த ஒழிச்சு வச்சிருவாரா, கையில இருக்கிற நெருப்பும் ஒழிஞ்சு போயிடுமா, தலையில் இருக்கிற கங்கையும் ஒழிச்சு வச்சிருவாரா. ஏன் தலையில இருக்கிற கங்கையோட வந்து கும்பிட்டா கங்கை கோச்சுக்குவாளாம், அவ கால போய் விடுறதுக்கு நான் எதுக்கு ஆகும் தலைமையில. இது வந்து லேசா அந்த சகக்கழுத்து சண்டை கற்பனை பயிற்சி. அதனால அவ எங்கேயாவது அவளை ஒழிச்சு வச்சுட்டா இவ காலிலேயே வந்து விழுவாரா, இவ காலில் விழும்போது அவ பார்த்துட்டா ப்ராப்ளமா போயிடுமா, அதுக்காக கிண்டல் அடிக்கிறார். ஆமா, அப்புறம் நெருப்பு கையில எல்லாம் நெருப்பு இருக்குன்னு வச்சுங்க, அம்பாள் காலை தொடர போது நெருப்பு காலை சுட்டுருமா இல்லையா? அது சில ஹஸ்பண்டே நெருப்பை ஒழிச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ள வருவான். அதுவே இவர் கைவந்த நெருப்பு, இந்த உள்ளங்கையில எப்போ நெருப்பு இருக்கும், அக்னி இருக்கும்ல, அதையும் ஒழிச்சு வச்சுட்டாரா. கைவந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கே, எங்க ஒழிச்சு வச்சு கேலி பண்ற. நெய் வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலம் விரகதங்கள், பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே. சத்தியமான நெஞ்சத்தை தவிர ஆசை உடைய பொய் சொல்லுகிறவர்கள் நெஞ்சில் புக முடியாத பூங்குயிலாக விளங்குகின்றவளே, உன் கணவர் இவற்றையெல்லாம் எங்கே மறைத்து வைத்தார் அப்படின்னு கேட்டார். குயிலாயிருக்கும் கடம்பாடவியடை, மதுரையிலே இவள் குயிலாக இருக்கிறாள். கோலையியல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை, அந்த இமயமலையிலே மயில் போன்ற தன்மையிலே காட்சியளிக்கிறார். ஆகாசஸ்தலமாகிய சிதம்பரத்திலே வெயிலாயிருக்கும், அந்த சூரிய ஒளியார்க்கா வந்து உரித்து வெயிலாயிருக்கும் விசும்பில், திருவாரூர்ல கமலத்தின் மீது அன்னம் அன்னபக்ஷியாக கமலத்தின் மீது காட்சி தருகிறாள். எல்லாமா இருக்கிறார். கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணம் குழை, நித்திய சுமங்கலியாக இருக்கிற இவள் கைலாயருக்கு தாரிவார்த்து கொடுக்கப்பட்டவள். அப்படிப்பட்டவள் என்றைக்கும் நித்திய சுமங்கலியாக சிதம்பரத்தில் இருக்கிறார், திருவாரூர்ல இருக்கிறார், ஹிமாச்சலத்தில் இருக்கிறார், மதுரையில் இருக்கிறார் என்று பல்வேறு இடங்களை எல்லாம் சொல்லுகிறார். பொதுவாக அவள் ஸ்ரீபுரத்தில் இருக்கிறவள், இத்தகைய கோயிலிலும் குடியிருக்கிறவள். 100வது பாட்டு, குழையை தழுவிய கொன்றயம் தார் கமல் கொங்கை வல்லி, குழையை தழுவிய கொன்றயம் தார் கமல் கொங்கை வல்லி கழையை பொருத திருநெடுந்தோள். இந்த கழைன்னு சொன்னா மூங்கில், பெண்ணுடைய தோளை வந்து மூங்கிலுக்கு உவமையான் சொல்வார்கள். அம்பிகை சிவபெருமான் தலையிலே கொன்றையை சூடி இருக்கிறவன் அந்த கொன்றயம் தார் கமல். ஆனா அந்த கொன்றை தார் இப்ப எங்க இருக்குன்னா இவ தோல் மேல இருக்கு, என்னன்னா மாலை மாற்றியாச்சுன்னு அர்த்தம். சிவபெருமானுடைய கழுத்துல இருந்த மாலை இப்ப இவ மேல வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். குழைய தழுவியன்னா சிவபெருமானை நெருங்கி தழுவுகிற காலத்தில், இது வந்து ரொம்ப செட்டிலான விஷயம், கணவனுடைய ஆடையும் கணவனுடைய மாலையும் மனைவி தோளுக்கு மாறுகிறது என்றால் எவ்வளவு நெருக்கம்னு அர்த்தம். கடைசிவா சொல்ற, அதை புரிஞ்சுக்கணும். நாம் குழைய தழுவிய கொன்றயம் தார் கமல் கொங்கை வல்லி, கழையை பொருத தெருநெடும் தோளும், அந்த கை கருப்பு வில்லும், கையில கரும்பு தாங்கி இருக்கிறார். விழைய பொறுதுரல் வேரியம் பானமும், எல்லாரும் விருப்பமடையும்படியாக பஞ்சபானங்களை ஏவுகிறாளே, வேரியம் பானம்னா தேன் நிறைந்த மலர் அப்படின்னு அர்த்தம். வேரியம் பானமும் வெண் நகையும், அழகான புன்முறுவல் வெண் நகையும், உழையை பொறு கண்ணும், உழைனா மான் அர்த்தம், மானை வெல்லுகிற அந்த கண் அழகும், உழையை பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை, என்னுடைய நெஞ்சத்திலே எப்போதும் உதித்துக் கொண்டே இருக்கின்றன. எல்லா காலத்திலும் என்னுடைய நெஞ்சத்திலேயே அம்பிகையினுடைய அந்த திருவுருவம் உதிக்கிறது. இப்ப முதல் பாட்டு உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பம், அதனால இந்த 100வது பாட்டோட முடியல, மறுபடியும் முதல் பாட்டுக்கு அப்படியே போகும், மண்டலித்து போய்கொண்டே இருக்கும். 100 பாட்டை சம்பிரதாயமா பார்த்துட்டோம். இந்த 100 பாட்டுக்கு பிறகு நூல் பயன் ஒண்ணு இருக்கு, அத்தாழ எங்கள் அதிராம வல்லியை, அந்த நூல் பயன் அப்புறம் பார்க்க போறோம், மலசுருத்தி அது கடைசியா பார்க்கணும். இந்த 100 பாட்டையும் நாம வந்து மனசுக்குள்ள பாராயணம் பண்ற போது திருவுருவ தியானம், அப்புறம் மகா மந்திரம், அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், உலகியல் இன்பங்கள், பிறகு அருளியல் இன்பங்கள் என்ற படிப்படியான பரிணாம வளர்ச்சி எல்லாம் அடைவது தருவது இந்த அதிராமி அந்தார். இந்த மனோநிலையில 100 பாடலை நாம் இப்ப அனுபவிச்சிருக்கிறோம். நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒன்னு சொல்லணும், ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன, பாவனைன்னு சொன்னேன், அவ அம்மான்னு சொன்னேன், அபிராமந்தாதியோட சூக்ஷ்மம் என்னங்கறத இப்ப சொல்றேன். முதோ பாட்டு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாருங்க. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரகம் பாகத்து உமை இமைந்தனி. விநாயகர் வணக்கம். முதல் எழுத்து என்ன மனசுல வச்சு, 100வது பாட்டு நூற்பயன் முடிகிற போது பாத்தீங்கன்னா ஆத்தாழ எங்கள் அபிராம வல்லியை பாட்டு என்ன முடியும், ஒரு தீங்கில்லையே அப்படின்னு முடியும். அந்தாதினா முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து வச்சு பாக்குறது அந்தாதி. தா என்பதில் தொடங்கியது, ஏ என்பதில் முடிந்தது, தாயே என்பதில் சகலமும் அடக்கம் என்பதுதான் அபிராமி அந்தாதினுடைய சார். இந்த உலகம் ஸ்ரீ மாதா, லலிதா சகஸ்ரனுடைய முதல் வார்த்தை ஸ்ரீ மாதா. அந்த ஸ்ரீ மாதாங்கிற லலிதா சகஸ்ரநாம கான்செப்ட தான் தா ஏ என்ற எழுத்துக்குள்ள வச்சு தாயே என்பதில் அபிராமி என்றாதி அடக்கம் என்று ஸ்ரீ மாதா என்பதனுடைய விளக்கமாகவே அபிராமி என்றாதி அமைந்திருக்கிறது. அந்த கோணத்தில் அதை சிந்திக்க வேண்டும் சொல்லி இப்போதைக்கு இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். அன்பர்கள் பல முயற்சியினாலே, அம்பிகையினுடைய நல்ல கருணையினாலே நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இங்கே அபிராமி என்றாதி விரிவுரை நடந்தது. இப்போ ராமாயணம் பாரதம் இதெல்லாம் எங்களுக்கும் சொல்றது ரொம்ப சுலபம், கேட்பதும் ரொம்ப சுலபம். ஏன்னா அந்த கதை சுவாரஸ்யம் இருக்கு, அப்புறம் நமக்கு ஏற்கனவே அது தெரிந்த கதை என்பதனால நிறைய விளக்கங்கள் மட்டும் சொன்னால் கூட வந்துட முடியும். ஆனால் அபிராமி என்றாதி திருப்புகள் இதெல்லாம் சொல்வது ரொம்ப கஷ்டம். பாடல்கள் விளக்கம் இவற்றுக்கெல்லாம் வரிக்கு வரி விளக்கம் சொல்வது, அதை பொறுமையாக கேட்பது என்பதே ரிஃபைன்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிஃபைன்ட் ஆடியன்ஸால தான் முடியும். அதனால நீங்கள் இதை வந்து 10 நாட்கள் இருந்து கேட்டமைக்காக என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க திருக்கோயில் தலைவர் சொன்னார் கூட்டம் குறைவா இருக்குன்னு நான் வருத்தப்பட்டு, எனக்கு அந்த வருத்தமே கிடையாது. சன் டிவியில ஆளே இல்லாம நான் பேசுற ஆளு, எதிரில் ஒருத்தருமே கிடையாது, நான் பாட்டுக்கு பேச, எனக்கு ஆளே இல்லாட்டியும் பேசுவேன், அதான் ப்ராப்ளமே. கூட்டம் குறைவுங்கிறதுலாம் எனக்கு வருத்தமே கிடையாது. அதை பத்தி ரயில்வே கேட் ஒண்ணுதான், அது நாம என்ன பண்ண முடியும். பாரியார் ஒரு தடவை இப்படி கார்ல போனாரு, உடனே ரயில்வே கேட் போட்டான், என்னப்பா என்னாரு, கேட் போட்டான், ஆற கேட்டு போட்டான், கேட்டு கேட்காம போட்டிருக்கா, கேட்டு போட்டாங்கிறியப்பா அப்படின்னு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அதைத்தான் விளையாட்டா சொன்ன எனக்கு வருத்தம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப அருமையான ரசிக பெருமக்கள் இங்கே உண்டு என்பதை அறிவேன். இங்கே பல காலமாக சிறந்த சத்விஷயங்களை கேட்ட அனுபவஸ்தர்கள் அன்பர் தண்டபாணி அவர்கள் இங்கிருக்கிற பல்வேறு பெரியோருடைய முயற்சியினாலே தொடர்ந்து ராமாயணம் பலவிதமான உபன்யாசங்களை இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அவர் நீண்ட காலத்தின் நண்பர், ஆகவே அவர்களுக்கு அவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் அவரது குடும்பத்தாருக்கும், அதுபோல இங்கே இருந்து இந்த பணியினை செய்கின்ற ஒவ்வொரு பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வாழ்த்துக்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பணி நடைபெற வேண்டும், அதற்கெல்லாம் அல்ல அம்பிகை அனுகிரகம் பண்ண வேண்டும். இப்போ நான் பார்வதி கல்யாணம் சொன்னா சாஸ்திரோக்கமா முதலே இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் சொல்றேன்னு பொருள் அல்ல, சுருக்கமா சொல். பர்வதராஜனுடைய புத்திரியாக பிறந்த பார்வதி சிவபெருமானை குறித்து தபம் செய்கிறாள், அந்த தபத்தினுடைய பயனாக பெருமானை மணக்கிறாள். இது கதை, கதையை விட கருத்து தான் எனக்கு ரொம்ப பிரதானம். எப்பவுமே இந்த சிவன் பார்வதி கல்யாணம்னா என்ன அப்படிங்கறத விளக்கிவிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு நண்பர் கேட்டார், என்ன சார் இந்த கோயில வருஷா வருஷம் சாமிக்கு கல்யாணம் ஆறுதே என்ன? ஆமா, இப்ப நாங்களும் வருஷா வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் சொன்னேன் பண்ணிக்கலாம், ஆனா சாமி பாருங்க வருஷா வருஷம் அதே அம்பால தான் பண்றார், அதாவது நீங்க உங்க சம்சாரத்தையே திரும்பி திரும்பி கல்யாணம் பண்ணிக்கோங்க, யாருக்கும் ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. அவர் சொன்னார் ஒரு தடவை பண்ணதே தப்போன்னு தோன்றது, இதை வேற திரும்பி திரும்பி யாராலும் பண்ணுவாளா, ஒரே தப்ப யாராவது திரும்பி பண்ணுவாளா என்ன? மனுஷன் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், சுவாமி என்னமோ நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு. சாமி ஒன்னும் 10 கல்யாணம் பண்ணல, 15 கல்யாணம் பண்ணல. எல்லா ஸ்தல புராணமும் நீங்க எடுத்தா அம்பிகை பூமியில வந்து மயிலாக பிறந்து திருமணம் செய்தாள், மயிலா காமாட்சியாக காஞ்சிபுரத்துல வந்து திருமணம் பண்ணி கொண்டாள், ஆடித்தவசில சங்கரன் கோயில் கோமதியாக வந்து திருமணம் பண்ணி கொண்டாள். இப்படித்தான் எல்லா வரலாறு இருக்கு. என்ன அர்த்தம்? நாமெல்லாம் ஜீவர்கள், மனிதர்கள், உயிர்கள், நாம் அடைய வேண்டியது சிவம், பரம்பொருள், மூல பரம்பொருளை போய் நாம அடையணும். இந்த ஜீவர்கள் சிவனை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். தவம் பண்ணாம அடைய முடியாது. நாம தவம் பண்ணல, தவறு பண்றோம். எவ்வளவு தவறு பண்ண முடியுமோ அவ்வளவு தவறு பண்றோம். அப்புறம் எப்படி போய் சிவனை அடைய முடியும்? எனவே மூலப்பொருளாகிய சிவனை எப்படி அடைய வேண்டும் என்பதை விளக்குவதற்காக அம்பிகை பலவிதமான கோயில்ல பலவிதமான உயிர்களாக ஜீவராசிகளாக வந்து தோன்றி தவம் பண்ணி சிவனை போய் திருமணம் பண்ணி கொள்கிறார். இப்படித்தான் பர்வத வர்ஜினியாக அவள் பார்வதியாக திருமணம் பண்ணிக் கொண்டாள், மீனாட்சியாக திருமணம் பண்ணிக் கொண்டாள். எந்த கோயில் தலைவரலார் எடுத்தாலும் அம்பாள் பூமிக்கு வந்து திருமணம் பண்ணிக் கொண்டாள் வரலார். நான் 3 நிலையிலே இதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன். விஞ்ஞானத்தில் எடுத்துக்கொண்டா மேட்டர் எனர்ஜி ரெண்டு பிரியுது. அந்த மேட்டர் என்பது சிவபெருமான், எனர்ஜி என்பது பராசக்தி. இது ரெண்டும் இணங்கினாத்தான் பிரபஞ்சம் இயங்க முடியும். வெறும் மேட்டர் இருந்து எனர்ஜி இல்லைன்னா என்ன ஆகிறது? வெறும் எனர்ஜி அந்த இடத்துல தொங்க முடியுமா? அதுக்கு ஒரு மேட்டர் வேணும், இல்லாட்டி எப்படி இருக்க முடியும்? அட்டாமிக் எனர்ஜி கூட ஒரு ஆட்டம் குள்ளதான் இருக்கு, ஸ்பிட் பண்ணா எனர்ஜியா வரும். ஆனா அதுக்கு அது அது இருப்பதற்கு ஒரு இருப்பு தேவைப்படுகிறது அல்லவா? அந்த இருப்பு மேட்டரா தான் இருக்க முடியும். எனவே மேட்டர்ங்கிறது சிவகுருமான், எனர்ஜிங்கிறது பராசக்தி, அது இணைஞ்சாதான் பிரபஞ்சத்தின் இயக்கம் இருக்கிறது. ஒன்று. இன்னொன்னு, உடம்பு உயிர். இந்த உடம்புங்கிறது சவம், அதுல உயிர் இருந்தால் சிவம். அந்த உயிர் என்பது என்ன? பராசக்தி. அது இருந்தால்தான் அது இயக்கமாக இருக்க முடியும். எனவே உடம்பு உயிர் இரண்டினுடைய இணைப்பு பார்வதி கல்யாணம், மேட்டர் அண்ட் எனர்ஜி இவற்றினுடைய இணைப்பு பிரபஞ்ச அளவிலே பார்வதி கல்யாணம். மூன்றாவதாக சூக்ஷமமான ஒரு பார்வதி கல்யாணம் இருக்கு. என்னன்னா, நம்முடைய ஜீவசக்தி குண்டலினி என்ற பெயர்ல மூலாதாரத்துல இருக்கு. அது ஜீவசக்தி மூலாதாரத்திலேயே தங்கித்தா ரெண்டே காரியம் பண்ணும், என்ன சாப்பிடும், இனவிருத்தி பண்ணும், அப்படியே செத்து போயிடும். அதுக்கு மேல எதுவுமே அதால செய்ய முடியாது. அது எப்படின்னா, அது வந்து மூலாதாரம்ங்கிறது இந்த வயிற்றுல சாப்பாடை போட்டு டைஜஸ்ட் பண்ற டைஜஸ்டிவ் சிஸ்டம். அந்த மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் எழுந்து அது மேல வந்துடுத்து அப்படின்னு சொன்னா சுவாதிஷ்டானம் நாதி, அதுக்கு வந்துட்டா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, இது ரெண்டுதான் உலகத்தில் நடக்கும். ஆனா அது மேல மேல மேல மேல எலிவேட் பண்ணி சிரஸ்ல கொண்டு வந்தாச்சு அப்படின்னா கீழே போகாது, மறுபிறவி எடுக்காது. அந்த ஜீவசக்தி இந்த கபாலத்துக்கு கீழே இங்க வந்து உட்காரணும், இதுதான் கபாலி. இந்த சகசர தளத்திலே ஜீவசக்தி வந்து உட்கார்ந்தா அது ஒரு கல்யாணம், அது சிவன் பார்வதி கல்யாணம். அதுதான் பெரிய கல்யாணம். அந்த சிவன் பார்வதி கல்யாணம் முடிஞ்சுட்டா நாம் ஜீவன் முக்தர்கள், சித்தர்கள், ஞான நிலையிலேயே சமாதி ஆகக்கூடிய வலிமை உடையவர்கள். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம ஜீவசக்தி எப்படி சந்தோஷப்படும்னா, இன்னொரு சரீரத்தோடு இணைவதால சந்தோஷப்படும். அது என்ன பேர் வச்சான் தெரியுமா? சித்தின்பம் தான். சித்தின்பம்ங்கிறது நம்முடைய ஜீவசக்தி இன்னொரு சரீரத்தோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளுகிற போது ஏற்படுவது சித்தின்பம். இதே ஜீவசக்தி நமக்குள்ளேயே கலந்துட்டா அதுக்கு என்ன பேரு? பேரின்பம். அது இன்னொரு உடம்பு தேவையில்லை, அது உடம்பே தேவையில்லைன்னு முடிவு பண்ணி நமக்குள்ளேயே போய் ஐக்கியமாயிட்டா அது பேரின்பம். எனவே உடல் உயிர் இவை கலப்பது பார்வதி திருமணம், மேட்டர் எனர்ஜி இது ரெண்டும் ஒன்றாக இருப்பது பார்வதி திருமணம், நமக்குள் இருக்கிற குண்டலினி சகஸ்திர தளத்தை அடைவது பார்வதி திருமணம். ஆக ஒன்று உலகியல், இன்னொன்று பிரபஞ்ச இயக்கம், மூன்றாவது நமக்குள் நிகழ்கிற ஞான முக்தி நிலை. இந்த மூன்றுக்கும் துணையாக இருப்பது சக்தி வழிபாடு. ஒரே ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்றேன், நான் ஒரு பத்திரிகைக்காக ஒரு கட்டுரை எழுதினேன். லலிதா சகஸ்ர நாமத்துல அம்பாளுடைய நாமங்கள் நிறைய, அத இந்த சரீரத்தினுடைய சக்தி தான் அம்பிகை அப்படிங்கறதுக்கு எவ்வளவு அருமையான கருத்து பாருங்க. அம்பிகைக்கு எத்தனையோ பேர் இருக்கு. தோல், இந்த ஸ்ரீ சக்கரத்துல நவ ஆவரணம்னு சொல்றோம் இல்லையா, ஒன்பது லேயர். அது என்ன? நம்முடைய தோல், எலும்பு, மஜ்ஜ, ரத்தம், இப்படி ஒரு ஒரு லேயருக்குள்ளேயும் தான் ஜீவசக்தி உட்கார்ந்துருக்கு, கடைசியா உள்ள உட்கார்ந்துருக்கு. இது எல்லாமே பராசக்தி அப்படிங்கறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. 481வது நாமா தொத்தாயை, தோலின் உணர்ச்சியாக இருப்பவள். அந்த தேவதைக்கு என்ன பேர்னா டாக்டினி. அப்புறம் ரத்தத்தினுடைய சக்தியாக இருக்கிறார் ருத்ரசம்சிதாயை அப்படின்னு பேரு. அப்புறம் அதுக்கு ராகினி அப்படின்னு அந்த தேவதைக்கு பேரு. 500வது நாமம் மாம்ச சக்தி உடம்புல, மாம்ச நிஷ்டாயை அப்படிங்கறது பேரு, அதுக்கு லாகினி அப்படின்னு பேரு. உடம்புல கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு அவதான் மேதோ நிஷ்டா அப்படின்னு 509வது நாமம் சொல்றது, அவளுக்கு காகினி அப்படின்னு பேர் இருக்கு. எலும்பினுடைய அதிதேவதை அஸ்தி சம்சிதாயை அப்படின்னு பேரு, 516வது நாமம் சாகினி என்று அதை சுட்டப்படுகிறாள். அப்புறம் ஹாகினின்னு பேரு, மஜ்ஜையினுடைய ஆற்றலாக விளங்குகின்றவள் மஜ்ஜா சம்ஸ்தாயை அப்படின்னு பேரு. அப்புறம் சுக்கிலத்தினுடைய ஆற்றல் அவதான், அதான் சுக்ல சம்ஸ்தாயை அப்படிங்கிற பேரு, யாகினி என்றவள் அதிதேவதை. இப்ப பாருங்க, தோல், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், இப்படி ஏழு லேயர், இதுக்கு எல்லாம் அவதான் அதிதேவதை. காகினி, ராகினி, லாகினி, காகினி, சாகினி, ஆகினி, யாகினி. நம்முடைய உடம்பு என்ற சக்தியாக ஜீவசக்தியாக வெளிப்படுகிறவள் பராசக்தி. அவளுடைய துணையை எழுப்புவதற்கு தான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது, ஸ்ரீசக்கர பூஜை பண்றது, எந்த விதமான உபாசனை. எனவே இந்த உடல் ஆற்றலை விருத்தி பண்ணத்தான் அவளுக்கு விசேஷமான நைவேத்தியம், எலும்புக்கு, நரம்புக்கு, தாதுக்கு, எல்லாத்துக்கும். இப்ப அம்பாளுக்கு எத்தனை பேர் இருக்கு பாருங்க, அவருடைய நைவேத்தியத்தை வச்சு அவளுக்கு ஒரு பேர் இருக்கு, பாயாசன்ன பிரியா. அப்புறம் நெய் கலந்த அன்னத்தில் விருப்பமுடையவள் சிக்தௌதன பிரியா. அப்புறம் வெள்ளம் கலந்த அன்னத்தில் பிரியமுடையவள் குட்டான்ன பிரீத்த மானசா. அப்புறம் தேனில் பிரியமுடையவள் மது பிரீதா, தயிர் சாதத்தில் பிரியமுடையவள் தர்ஜன்ன சக்த ஹிருதயாயி, தயிரால் செய்யப்பட்ட அன்னத்தில் விருப்பமுடையவள். இப்படி இந்த நாமம் எல்லாம் என்ன குறிக்குது? இந்த அன்னங்களை சாப்பிட்டா எலும்பு தோல் நரம்பு எல்லாம் பலமுடையதா மாறும், நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள்ள உண்டாகும். எனவே உடலினுடைய வெற்றி சக்தி வழிபாடு. உங்களை பாக்டீரியாலாம் திங்க வருது, ஜீவசக்தி நல்லா இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த உடல் சக்தியை தருகிறவள் அம்பிகை, அடுத்தது உள்ள சக்தி, அதை தருகிறவள் துர்கை, அடுத்தது ஞான சக்தி அதாவது உயிரினுடைய சக்தி. உடல் உள்ளம் உயிர் மூன்றினுடைய வெற்றி தான் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. எனவே உடலும் ஜெயிக்கணும், உள்ளமும் ஜெயிக்கணும், உயிரும் ஜெயிக்கணும். இந்த மூணினுடைய வெற்றியாகவும் அம்பிகை விளங்குகின்றாள். அவருடைய வெற்றியை சொல்லுவதுதான் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த அபிப்பிராயத்தோடு கொலு வைத்து நவராத்திரி நாயகியை வணங்கி அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து பார்வதி கல்யாணம் எல்லா வகையிலும் நிகழ்ந்து உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் சித்திக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை தெரிவித்து அருமையான இந்த ஏற்பாட்டை செய்தமைக்காக வாழ்த்தி இதில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அம்பிகையினுடைய பூரண அருள் கிடைக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் பராசக்தியின் அம்சமாகவே கருதி உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் ஒளிந்தொழுகிற பராசக்தியை வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அதற்கு முன்பாக அந்த பலஸ்ருதி ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை
1: எல்லா வகையிலேயும் இனிமையாக இந்த அபிராமி இந்தாதி நிறைவு பெறுகிறது. நான் நூற்பயன் சொல்லணும், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை. இங்கே ஒரு நல்ல அருமையான நிகழ்ச்சி ஒரு நடந்திருக்கு. இங்கே கோயிலில் வந்துட்டு உபன்யாசிலேருந்து போகிற போது ஒரு பெண்மணியினுடைய கழுத்தில் இருந்த செயின் இழுக்கிறதா நினைச்சு திருமாங்கல்யத்தை ஒருத்தர் எழுத்துட்டார் வெளியில் போறேன். ஆனால் அவருடைய இந்த தாலி கொடி நின்றுடுத்து திருமாங்கல்யம் அவன் கையோட போயிடுச்சு. ஒரு மனசு வருத்தமா இருக்கும் இல்லையா, நாம எப்படி இங்க கோயிலுக்கு வந்தோம், உபன்யாசத்துக்கு வந்தோம், எப்படி ஆகிப்போச்சு, இனிமே எப்படி வர்றது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா. ஆனால் எல்லாம் வல்ல அம்பிகை பராசக்தி அவன் மனசுல புகுந்து அவன் பண்ணினது தவறு என்று உணர வைத்து ஒரு காயத்துல பொட்டலம் கட்டி நான் செய்தது தவறு என்று எழுதி கோயில போட்டு போயிட்டான். என்னால இரவெல்லாம் தூங்க முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார் அவர். ஆக இன்னும் அவருடைய பிரத்யட்சமான சக்தியை புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம், இதை அன்பர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி அவளை நம்புகிறவர்களுக்கு ஒரு தீங்கு இல்லையே என்பது பலஸ்ருதி. ஒரு தீங்கு இல்லையே என்பதற்கு அடையாளம்தான் வருவது போல் வந்தாலும் அந்த தீங்கை இல்லாமல் ஆக்கக்கூடிய வலிமையுடையவள் அவள். ஆத்தாளை அகத்தாள் என்பது ஆத்தாள் நாச்சி செட்டிநாட்டு தமிழ். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, சர்வ உலகங்களையும் தன்னுடைய கருவிலே இருந்து கொடுத்தவளை, மாதுடம்பு நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, இந்த உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறவள், அங்குச பாசாங்குசம் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, அங்குசம் பாசம் அப்புறம் குசுமம்னு ஒரு வார்த்தையும் சேர்த்துக் கொள்வதுண்டு. ஐந்து அம்புகள் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. மூன்று கண்களையும் உடைய அந்த பராசக்தியை தொழுபவருக்கு வாழ்க்கையிலே ஒரு தீங்கும் இல்லை என்பதுதான் பரஸ்ருதி. எந்த கஷ்டமும் எந்த தீங்கும் என்றைக்கும் இல்லாமல் ஆக்கக்கூடியவள் அந்த பராசக்தி. அவள் கருணையினாலே எல்லா நன்மைகளும் பெற்றுய வேண்டும். பராசக்தியினுடைய அம்சமாக எல்லாரும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ கடவுளின் பெயரை எப்படி சொன்னாலும் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் அருளாளர்கள். உதாரணமாக, ஐயா வந்தாரா தெரியுமா என்று ஒருவரிடம் கேட்டால், அவர் வந்தாராம், நடந்ததை கேட்டாராம், கொஞ்ச நேரம் காத்திருந்தாராம், அப்புறம் சாப்பிட்டாராம், கிளம்பிட்டாராம் என்று பதில் சொல்வதாக வைத்துக்கொள்வோம். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை ராம் என்று சொன்னதால் சொன்னவர் கேட்டவர் இருவருக்கும் ராம பக்தரான ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும் என்கிறார் வாரியார் சுவாமிகள். நல்ல செயல்களை கிழக்கு நோக்கி செய்வது சிறப்பு. சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் வடக்கு தவிர்த்த திசைகளை நோக்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்பவர்கள் தெற்கு நோக்கியும், கை கால் கழுவும் போது மேற்கு நோக்கியும், மலஜலம் கழிக்கும் போது வடக்கு நோக்கியும் இருப்பது நல்லது. யோகாசனம் தியானம் போன்றவற்றை காலையில் கிழக்கிலும் மற்ற நேரங்களில் வடக்கு நோக்கியும் செய்வது உத்தமம். கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனின் சித்தப்பா விதுரர். சாந்த குணமுள்ள இவரை மகாத்மா என்பர். கோபமே வராத இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு ரக மனிதர்கள் மீது கோபம் ஏற்பட்டது. தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தும் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்காமல் வேடிக்கை பார்ப்பவர்கள், வறுமையில் வாடும்பொழுது ராமா கிருஷ்ணா என திருமாலின் திருநாமத்தை சொல்லி வழிபடாமல் துன்பப்படுகிறேனே, காப்பாற்ற யாரும் இல்லையே என்று புலம்புபவர்கள் ஆகியவர்கள் அந்த ரகத்தினர். இவர்களில் கழுத்தில் கல்லை கட்டி நடுவில் தள்ளிவிட வேண்டும் என்கிறார் விதுரர். கொடுக்கும் மனமும் பக்தியும் மனிதனுக்கு மிக அவசியம் என்பது அவருடைய கருத்து. இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி ஏழுமலையானுக்கு வியாழக்கிழமைகளில் பூ வங்கி சேவை நடைபெறும். சுவாமிக்கு கீழாடை, மேலாடை, மெல்லிய வேட்டி அணிவிக்கப்படும். அதன் மீது மேனி முழுவதும் பூக்களால் ஆன ஆடை அணிவிக்கப்படும். பூ ஆடையில் பொலிந்து தோன்றியவர் என்னும் குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் நடக்கும். தண்ணீர், பால், சந்தனத்தால் அபிஷேகம் செய்வர். சந்தனத்தில் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, புனுகு சேர்ப்பர். அபிஷேகத்தின் போது ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம் ஆகிய மந்திரங்கள் ஜபிக்கப்படும். பின்னர் பட்டாடை, பொன், வைர ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை செய்வர். இந்த வழிபாடு விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வழிபட வந்த சோழ மன்னன் ஒருவன் காவிரியில் நீராடினான். அவன் கழுத்தில் கிடந்த முத்துமாலை ஆற்றில் அடித்து சென்றது. வருத்தம் ஏற்பட்டாலும் சிவார்ப்பணம் என்று சொல்லி கோவிலுக்குள் நுழைந்தான். அப்பொழுது கருவறையில் சுவாமிக்கு காவிரி தீர்த்தத்தால் அபிஷேகம் நடந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் தீர்த்த குடத்தில் இருந்து முத்து மாலை சுவாமியின் கழுத்தில் விழுந்தது. இதை கண்ட மன்னனுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது. நன்றி கடனாக புதிய கோபுரம் ஒன்றை கட்ட உத்தரவிட்டான். இந்த கோபுரத்திற்கு ஆரம் விட்டான் கோபுரம் என்று பெயர். அதாவது ஆரம் என்பதற்கு முத்து மாலை என்று பொருள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். எந்த செயலில் இறங்கும் முன்பும் யோசித்து இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஒரு மன்னன் தன் படைகளை எதிரி நாட்டுக்கு போருக்கு அனுப்பினான். அந்த இரு நாடுகளையும் ஒரு பாலம் பிரித்தது. பாலத்தை கடந்து சென்ற படைகள் எதிரி படையுடன் மோதின. எதிரி படை பலமாக இருந்ததால் மன்னனின் படை திணறியது. பாலத்தின் வழியே புறமுதுகிட்டு ஓடி வந்தது. மன்னனுக்கோ அவமானம் தாங்கவில்லை. படைத்தலைவனை கடிந்து கொண்டான். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. நீ மீண்டும் படைகளுடன் போ. எனக்கு தேவை எதிரி மன்னனின் தலை என்று சொல்லி அனுப்பிவிட்டான். படைத்தலைவன் மீண்டும் சண்டைக்கு போனான். அப்பொழுதும் எதிரிகளை அசைக்க முடியவில்லை. படைகள் மீண்டும் பாலம் வழியே தப்பி ஓடி வந்துவிட்டன. மன்னனோ கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான். வாருங்கள், மீண்டும் போவோம். இந்த படைத்தலைவன் எனக்கு தேவையில்லை. நானே தலைமையேற்று வருகிறேன் என்றான். படைகள் மன்னன் தலைமையில் புறப்பட்டு எதிரி நாட்டுக்குள் நுழைந்தன. எதிரிகளின் கை ஓங்கியது. மன்னனின் படைகள் பாலத்தை நோக்கி ஓடின. அவன் யோசித்தான். அந்த பாலத்தை குண்டு வீசி தகர்த்து விட்டான். படைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் படு ஆவேசமாக போரிட்டனர். எதிரிகள் தோற்க எதிரி மன்னனை சிறைப்பிடித்தான். அவனது நாட்டை கைப்பற்றி தன்னுடையது ஆக்கிக் கொண்டான். பார்த்தீர்களா, உயிருக்கு ஆபத்து வரும்போதுதான் உத்வேகம் வருகிறது. நாம் எதை சார்ந்தும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும். கலைப்பையின் மேல் தன் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்கிறது பைபிள். முன்வைத்த காலை பின்வைப்பவன் இறைவனால் வெறுக்கப்படுகிறான்.

நெப்போலியன் ரஷ்யா மீது படையெடுத்தார். அவரது படைகள் ஒரு குளிர்ந்த ஆற்றை கடக்க வேண்டி இருந்தது. தண்ணீரில் பனிக்கட்டிகள் மிதந்தன. ஆற்றை கடக்கும் பாலத்தை ரஷ்யர்கள் நொறுக்கிவிட்டனர். தண்ணீருக்குள் இறங்கினால் விரைத்து செத்துப்போவார்கள் வீரர்கள். என்ன செய்வதென யோசித்த வேளையில் நெப்போலியன் தன் வீரர்களிடம், இந்த உலகத்திலேயே சிறந்தது எது என கேட்டார். பல வீரர்கள் முன்வந்து தியாகம் என்றனர். சரி, இந்த ஆற்றை கடக்க வேண்டும், அதற்காக தியாகம் செய்ய முன் வருபவர்கள் யார் என்றார் நெப்போலியன். பல வீரர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். நீங்கள் தண்ணீரில் இறங்கி வரிசையாக குனிந்து நில்லுங்கள். உங்கள் மூக்கில் தண்ணீர் ஏறாத அளவுக்கு மூச்சடக்கி நிற்க வேண்டும். குளிர் உங்களை வாட்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அவர்கள் சம்மதித்தனர். ஆற்றில் இறங்கி முதுகை காட்டி வரிசையாக நின்றனர். நெப்போலியனின் படைகள், குதிரைகள் எல்லாம் அவர்களின் முதுகின் மேலேறி ஆற்றை கடந்தன. மறுகரைக்கு சென்ற நெப்போலியன் திரும்பி பார்த்தார். கடக்க உதவிய எந்த வீரனுமே உயிருடன் இல்லை. எல்லோரும் பனியோடு பனியாக உறைந்து கிடந்தார்கள். நாட்டிற்காக அந்த வீரர்கள் தியாகம் செய்தது போல மனிதர்களின் பாவத்தை ஏற்று உயிரை கொடுத்தார் இயேசு. தியாகம் ஒவ்வொரு மனிதனின் இரத்தத்திலும் ஊறியிருக்க வேண்டும்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஒருவர் செய்த உதவிக்கு கைமாறு செய்வது அவசியம். அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் உதவி செய்தவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு வகை நன்றி. எவன் அல்லாவின் அடியார்க்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாவிற்கும் நன்றி செலுத்த மாட்டான். உங்களுக்கு உணவு கொடுத்தவருக்கு நல்ல அருளும் அபிவிருத்தியும் உண்டாவதற்கு துஆ செய்யுங்கள். அதுவே உணவு அளித்தவருக்கு நீங்கள் செய்யும் நன்றி. எனது முயற்சியோ ஆற்றலோ எதுவுமே இல்லாமல் எனக்கு உணவு கொடுத்த அல்லாவுக்கே நன்றி உரித்தாகுக என்று உணவு உண்ட பிறகு எவர் கூறுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒருமுறை நபிகள் நாயகத்துடன் முஆத் பின் ஜபலி என்பவர் வண்டியில் சென்று கொண்டிருந்தார். நாயகம் முன்னாலும் அவர் பின்னாலும் இருந்தனர். நாயகம் அவரை சத்தமாக அழைத்தார். அதற்கு முஆத், நபிகளாரே, நான் பின்னால் தான் இருக்கிறேன், என்ன சொல்லுங்கள் என்றார். நாயகம் எதுவும் சொல்லவில்லை. நாயகம் மீண்டும் அவரை அழைத்தார். அப்பொழுதும் அவர், நாயகமே, இதோ நான் உங்கள் அருகில் தான் உள்ளேன் என்றார். அப்பவும் அவர் அமைதியாகிவிட்டார். வண்டி சிறிது தூரம் கடந்ததும் மீண்டும் அழைத்தார். அண்ணலே, தாங்கள் என்னிடம் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள், உங்கள் கருத்தை கேட்க நான் ஆவலாயிருக்கிறேன் என்றார் முஆத். முஆதே, அல்லாவிற்கு மக்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அதை தாங்களே சொல்லுங்கள். ஏனெனில் அல்லாவிற்கும் அவனது தூதரான தங்களுக்குமே அது தெரியும் என்றார் முஆத். மக்கள் அல்லாவிற்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும். அல்லாவிற்கு இணையாக வேறு யாரையும் ஈடு வைக்க கூடாது. மீண்டும் நபிகள் முஆத்திடம், அல்லாஹ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூறுகிறேன். கீழ்ப்படிந்து வாழும் மக்களை அவன் துன்பம் தராமல் இருக்க வேண்டும் என்றார். இதை மும்முறை அழைத்து ஏன் கூறினார் புரிகிறதா? ஒரே தடவையில் அழைத்து இந்த முக்கிய கருத்தை சொல்லிவிட்டால் சில காலத்தில் இவை மறந்துவிடலாம். ஆனால் மும்முறை அழைத்து சொன்னதன் மூலம் இந்த நிகழ்ச்சி மறக்காமல் நினைவில் இருக்கும். அப்பொழுது சொல்லப்பட்ட கருத்தும் மறக்காது என்பதால் நபிகள் நாயகம் இந்த யுக்தியை பயன்படுத்தினார்.

இன்றைய ரமலான் சிந்தனைகள். தாய்க்கு சேவை செய்யுங்கள். அலி மக்தூம் மகாயிமி என்ற மகான் சிறுவராக இருந்த காலத்தில் ஒரு இரவில் அவருடைய தாயார், மகனே, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். வீட்டில் தண்ணீர் இல்லை, எனவே கிணற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்தார். அவர் வருவதற்குள் தாயார் தூங்கிவிட்டார். மகாயிமி விடிய விடிய அம்மாவின் அருகில் கோப்பையுடன் காத்திருந்தார். மறுநாள் காலை தாயார் கண் விழித்தார். வியப்பு மேலிட, மகனே, எவ்வளவு நேரம் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டார். அம்மா, நேற்றிரவு தாங்கள் தண்ணீர் கேட்டீர்கள், நான் கொண்டு வருவதற்குள் உறங்கிவிட்டீர்கள். விழித்தவுடன் கேட்டால் கொடுக்கலாம் என தங்கள் அருகிலேயே உறங்காமல் காத்து நிற்கிறேன் அம்மா என்றார். அந்த தாயடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகனுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். தாயின் காலடியிலேயே சொர்க்கம் இருக்கிறது என்ற நபிகள் நாயகத்தின் பொன்மொழி நம் அனைவருக்கும் பொருந்தும்.

நகை முன்னே உடைவாளை கரமேந்தி படை கொண்டு பகை வென்ற எம்மான். பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள், பதுரு படையரசர் முகம்

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு, போதும் என்ற மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும், வேண்டுகிறார் வாரியார் சுவாமிகள். மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் போதும் என்ற மனதை இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். முதுமைக்கு தேவையானதை இளமையிலும், மறுபிறவிக்கு தேவையானதை இப்பிறவியிலும் தேட வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு தொண்டு செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கல்வி, தானம், உடல் நலம் மூன்றிலும் தேர்ச்சி பெற இடைவிடாத முயற்சியும் பயிற்சியும் அவசியம். நல்லவர்களின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். சாதுக்களின் நல்ல வார்த்தைகள் காது வழியாக உண்ணும் உணவு போன்றது. இறைவன் நமக்கு செய்யும் அத்தனை செயலுமே அருள்தான். சில நேரத்தில் சோதனைகள் குறுக்கிடும் போது துன்பம் போல தோன்றலாம், ஆனால் அதுவும் கூட அறியாமையே. பலர் சேர்ந்து முறையிடும் போது அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுப்பது போல, பலர் இணைந்து நடத்தும் கூட்டு பிரார்த்தனைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும். இனிய சொற்களை பேசும் நல்லவர்களுக்கு உலகில் துன்பம் உண்டாகாது. யமவாதனை இல்லாமல் கடவுளின் திருவடியை அடையும் பாக்கியம் கிடைக்கும். திருமால் வாமனராக அவதரித்து இரண்டு அடியால் மூ உலகையும் அளந்தது போல, வள்ளுவர் திருக்குறளால் எல்லா உலகங்களையும் அளந்தார். அந்த குறள் காட்டும் நல்வழியில் நடப்பது நமது கடமை. பொறுமை கடலை விட பெரியது. கடல் சூழ்ந்த இந்த உலகம் அழிந்தாலும் பொறுமை மிக்கவர்களின் புகழ் என்றும் நிலைத்து இருக்கும். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் ஒளிச்சுடர் மேல் நோக்கி நிற்கும். செல்வம் இழந்த நிலையிலும் நல்லவர்கள் உள்ளத்தால் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவரை மேலேற்றும் ஏணி தான் மேலே செல்வது இல்லை, ஆனால் நல்ல கருத்துக்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துபவராக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். தான ரத்தம் உறையாதது எப்படி? மனித உடலில் இருந்து வெளிவரும் இரத்தம் உடனடியாக உறைந்துவிடும். அதே நேரத்தில் இரத்த தானத்தின் போது பெறப்படும் இரத்தம் உறையாமல் இருப்பது எப்படி? உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியாகும் போது இரத்தத்தில் உள்ள என்சைம்கள் வேகமாக செயல்பட்டு இரத்தத்தை உறைய வைக்கின்றன. இதனால் காயம் ஏற்பட்ட இடத்தில் இரத்தம் உறைந்து மேலும் இரத்தம் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. அதே நேரம் இரத்த தானத்தின் போது சேகரிக்கப்படும் இரத்தம் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்படுகிறது. மேலும் இதன் பைகளில் சிறிதளவு சிட்ரேட் உப்பு கரைசல் நிரப்பப்பட்டு இருக்கும். இந்த கரைசல் இரத்தம் உறைவதை தடுக்கும் திறன் உடையது. இதனால்தான் இரத்தம் உறையாமல் இருக்கிறது. சேகரிக்கப்படும் இரத்தம் உடனே குளிர்சாதன பெட்டியில் -4 முதல் 6 டிகிரி சென்டிகிரேடு வரை குளிர்ந்த நிலையில் பதப்படுத்தப்படுகிறது. இந்த குளிர் தட்பவெப்ப நிலையில் என்சைம்கள் செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இதனால் இரத்தம் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்களே தேனீயுடன் ஒப்பிடுவர். ஆனால் தேனீயோ சோம்பேறித்தனமான ஒரு உயிரினம். இரவு பகல் எந்த நேரமும் உழைக்கும் ஒரே உயிரினம் எறும்புதான். தேனீயை பற்றிய சில ஆய்வுகள் இதோ. தேனீக்கள் வெகு தொலைவு சென்று மலர்களில் தேனை சேகரித்து திரும்பும். அவை தேன் கூட்டை அடைந்தவுடன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து 8 முறை நடனமாடுமாம். இந்த நடனத்தின் மூலம் கூட்டில் உள்ள தேனீக்களுக்கு தேன் இருக்கும் திசை தெரிவிக்கப்படுவதாக நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்க் கூறியுள்ளார். கடந்த 1960 வெளியிடப்பட்ட இந்த தகவல் சரியானது என இங்கிலாந்து ஆய்வுக்குழு நிரூபித்துள்ளது. டாக்டர் ஜோரிலே தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் நேச்சர் அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. தேனியின் நடனத்தை பார்த்து இந்த சிக்கலான குறியீடுகளை மற்ற தேனீக்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பலர் நம்ப மறுத்தனர். ஆனால் இது குறித்து நடத்தப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வில் தேனீக்களின் நடன குறிப்புகளின்படி மற்ற தேனீக்கள் தேன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேனீக்களின் நடனம் குறித்து நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ல் வோன் பிரிஸ்ட் கூறுகையில், தேனீ சேகரித்து திரும்பும் தேனீக்கள் கூட்டை நெருங்கியதும் தேன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து நடனமாடுகின்றன. உடனே தேன் கூட்டில் உள்ள மற்ற தேனீக்கள் மொய் என்ற இறைச்சலுடன் நடனமாடும். தேனீக்களை சுற்றி பறக்கின்றன. அப்பொழுது தேன் இருக்கும் திசையை சூரியனை வைத்தே மற்ற தேனீக்களுக்கு குறிப்பிடுகின்றன. அது மட்டுமின்றி தேனீக்களின் அடிவயிறு அசைப்படும் வேகத்தை வைத்துத்தான் தேன் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று உணர்த்தப்படுகிறது என்று கூறியுள்ளார். தேன் மையங்களை செயற்கையாக உருவாக்கி தேனீக்களில் நுண் கருவி பொருத்தி ஆய்வும் செய்யப்பட்டது. அப்பொழுது தேன் உறிஞ்சிய தேனி கூட்டை அடைந்து நடனமாடியது. அதைத் தொடர்ந்து கூட்டில் உள்ள தேனீக்களும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தேன் மையத்திற்கு சரியாக வந்து சேர்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். இதை ஒருமுறைக்கு இருமுறை அவர்கள் உறுதி செய்தனர். தேனீக்களின் நடனம் வெறும் பொழுதுபோக்கு நடனம் அல்ல, அர்த்தமுள்ள நடனமாகும். இணைந்திருங்கள்.

ஆரோக்கிய குறிப்புகள் சிலவற்றை காணலாம். என்ன கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு? குழந்தை பருவத்தில் வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதே நேரம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நன்றாக இருக்க சத்தான சரிவிகித உணவு மிகவும் அவசியம். அது குழந்தைகளுக்கு அதிக பருமன், எடை சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த விஷயத்தில் சில முறைப்படி உணவுகளை அளிக்கலாம். குழந்தைகளுக்கு இட்லி, தோசை, பால், குறைவான மில்க் ஷேக், சப்பாத்தி, சாண்ட்விச், தானிய சுண்டல், பருப்பு சாதம், கலவை சாதம், பழங்கள் சாப்பிட கொடுத்து பழக்க வேண்டும். நாள்தோறும் 4 அல்லது 5 முறையாக காய்கறி உணவுகளையும் பழங்களையும் கொடுங்கள். புரதம் செறிந்த இறைச்சி, பருப்பு வகைகள், முட்டை போன்றவற்றை சரியான அளவில் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நார்ச்சத்து மிகவும் முக்கியம். அவை அதிகம் உள்ள முழு தானிய பிரெட் போன்றவற்றை சாப்பிடக் கொடுங்கள். எண்ணெயில் பொரித்த உணவுகளை விட சுட்ட, வறுத்த, ஆவியில் வேக வைத்த உணவுகள் நல்லது. கடையில் வாங்கும் உணவுகள் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இனிப்பு சேர்த்த பழச்சாறுகள், சோடாக்களை கொடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக பாலையும் தண்ணீரையும் கொடுங்கள். இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை, பேரீச்சை, வெல்லம் போன்றவற்றை உணவில் அதிகம் சேருங்கள். நிறைய வண்ணமயமான காய்கறிகள், பழங்கள் என்று சாப்பிடும் ஆசையை தூண்டிவிடலாம். சாண்ட்விச், முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, வேக வைத்த வேர்க்கடலை போன்ற கால்சியம், புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இரும்பு சத்து, புரதச்சத்து அதிகம் தேவைப்படும். எனவே கொழுப்பில்லாத மட்டன் சூப்பில் 3 பங்கு தண்ணீர் சேர்த்து முதல் நாள் சிறிதளவு கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு ஜீரணமானால் இந்த சூப்பை வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் கொடுக்கலாம். இதை தவிர சிக்கன் சூப், வேக வைத்து மசித்த பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பருப்பு சாதம் கொடுக்கலாம். வளர வளர குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களும் இரும்பு சத்து, கால்சியம் இவற்றின் அளவுகளும் மாறும். அதற்கேற்ப கவனித்து நாம் உணவளிக்க வேண்டும்.

நீதி நூல்களில் நிர்வாகம் பழகுவது எப்படி? கைவரும் வேந்தன் நமக்கென்று காதலித்த செவ்வி தெரியாது உரையற்க ஒவ்வொரு கால் எண்மையனேனும் அரியன் பெரிதம்மா கண்ணிலன் உள் வியர்ப்பினான். இப்பொழுதெல்லாம் நிர்வாகத்துறையில் நிறைய புதிய புத்தகங்கள் வருகின்றன. நல்ல செக்ரட்டரியாக உதவியாளராக இருப்பது எப்படி, நல்ல மேலதிகாரியாக இருப்பது எப்படி என்றபடி அப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதுபவர்களும் படிப்பவர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல் இது. முதலாளிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் பழகும்போது அவர்களிடம் அலுவல் தொடர்பாக ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தாலும் நேரம் அறிந்து சொல்ல வேண்டும். இவர்தான் நமக்கு நெருக்கமாயிற்றே என்ற நினைப்பில் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்வது தவறு. ஏனென்றால் நமக்கு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு ஏற்கனவே

உணர்ந்து பழக வேண்டும். இந்த எச்சரிக்கை உணர்வு இன்றைய நிலையில் உயர் அதிகாரிகளின் தனி உதவியாளர்களுக்கு அதிகம் தேவை. குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்பட்டு மன்னன் அல்லது அதிகாரி அல்லது முதலாளியால் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை பின்னர் அவருக்கு நல்ல மனநிலை திரும்பிய போதும் ஏற்கப்படாமல் போய்விடலாம். ஆகவே ஏற்கப்படக்கூடிய நேரம் எது என்பதை அறிந்து கொள்வதும் அதன்படி நடந்து கொள்வதும் மிகவும் அவசியம். இன்றைய நிலையில் தொற்று நோய் போல முதலாளியின் எரிச்சல் படும் தன்மை அவர்களது ஊழியர்களையும் தொற்றிக் கொள்கிறது. என்ன செய்வது? நன்கு வேலை செய்பவர்கள் என்பவர்கள் கொஞ்சம் கோபித்துக் கொள்வதும் இயல்பே. அதை புரிந்து கொள்ள வேண்டும், பொறுத்தும் கொள்ள வேண்டும்.

இது திருத்தலம் உலா. உயர் கல்விக்கு முருகனை தரிசிக்கலாம். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்கள் தடையின்றி இடம் கிடைக்க திருவாரூர் மாவட்டம் திருக்களர் கிராமத்தில் உள்ள பாரிஜாதவனேஸ்வரர் கோவில் உள்ள முருகனை வியாழன் என்று வழிபட வேண்டும். இதனுடைய தல வரலாறு, பதஞ்சலி வியாக்ரபாரத முனிவர்களுக்கு சிவநடன தரிசனம் அளித்தார். இதை அறிந்த தூர்வாசர் தானும் நடனத்தை காண எண்ணி சிவபூஜை செய்தார். ஒரு வனத்தில் பாரிஜாத மரங்களை நட்டார். தேவலோக தச்சரான விஸ்வகர்மா மூலம் சிவன் கோவில் அமைத்து வழிபட்டார். அவரது பக்தியை ஏற்ற சிவன் நடன காட்சி அளித்தார். இந்த நடனத்தை களரி என்பர். அதனால் இவ்வூர் திருக்களரி எனப்பட்டது. பின் திருக்களர் என மருவியது. சுவாமி அம்மன் சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன. அம்மனுக்கு அமிர்தவல்லி, இளம் கொம்பன்னாள் என்ற இரு பெயர்கள். வலம்புரி விநாயகர், விஸ்வநாதர், கஜலட்சுமி, அகத்தியர், நாயன்மார், சோமஸ்கந்தர், சந்திரசேகரர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், துர்கை, லக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு பிரகாரத்தில் சன்னதிகள் உள்ளன. அஷ்டபுஜ துர்கை சிங்கத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். அகோர வீரபத்ரர் தனி சன்னதியில் இருக்கிறார். 80 அடி உயரத்தில் ராஜகோபுரம் உள்ளது. தீர்த்தம் தூர்வாச தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. தூர்வாசருக்கு சிவனுக்குரிய நமச்சிவாய என்ற மந்திரம் உபதேசித்த சண்முகர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். 6 முகங்கள் 12 கைகளுடன் இருக்கும் இவர் குரு அம்சமாக உள்ளார். வள்ளி தெய்வானை இடம்பெறவில்லை. உயர்கல்விக்கு தடையின்றி இடம் கிடைக்க வியாழன் என்று இவருக்கு பூஜை செய்கின்றனர். நடராஜர் பிரம்ம தாண்டவ கோலத்திலும் எதிரில் தூர்வாசர் கைகூப்பிய நிலையிலும் உள்ளனர். முதல் கும்பாபிஷேகத்தை தூர்வாசர் நடத்தியுள்ளார். பராசரர், காலவ முனிவர் ஆகியோர் பாரிஜாதவனேஸ்வரரை வழிபட்டு நற்கதி அடைந்தனர். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 105வது ஆகும். இங்கு திருப்பணி செய்த கோவிலூர் மடாதிபதி வீரசேகர ஞான தேசிக சுவாமியின் அதிஷ்டானம் அதாவது சமாதி கோவில் அருகில் உள்ளது. இவர் திருக்களர் ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறார். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருவிழா, வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்தர் சஷ்டி, ஆருத்ரா தரிசனம், மார்கழி சஷ்டி திதி, சதய நட்சத்திரத்தில் நமச்சிவாய மந்திரம் உபதேசிக்கும் நிகழ்ச்சி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறுகிறது. இணைந்திருங்கள்.

குட்டி கதை கேட்கலாமா? ஜெய்தீஸ்வய முனிவர் சிவலோகம் வந்தார். அப்பொழுது பார்வதி சிவனிடம், பெருமானே, பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என கேட்டது முனிவர் காதில் விழுந்தது. அதற்கு சிவன், நான் தான் பொருள், நீ அதில் அடங்கியுள்ள சக்தி, எனவே நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்றார். இதை முனிவர் மறுத்தார். பொருள்தான் உயர்ந்தது, சக்தி என்பது அதனுள் அடங்கியிருக்கும் ஒன்றே என்றார். இதை கேட்ட பார்வதிக்கு கோபம். என்னை இவர் அவமானப்படுத்துகிறாரே என்று சிவனிடம் கேட்க, பார்வதி, அவரிடம் கோபம் கொள்ளாதே, அவர் ஆசைகளை துறந்த ஞானி என்றார் சிவன். ஆசையில்லாத ஒருவர் இருக்க முடியுமா என்று பார்வதி ஆச்சரியப்படவே அவளை முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் சிவன். அங்கே முனிவர் கிழிந்த துணிகளை சேர்த்து தனக்கு ஆடையாக தேய்த்து கொண்டு இருந்தார். முனிவர் அவரிடம், ஏதாவது வரம் கேளுங்கள் என்றார் சிவன். எதுவும் தேவையில்லை, இருப்பதே போதும், தாங்கள் அருளை கேட்பது கூட ஒருவகை ஆசைதான் என்றார் முனிவர். இது கேட்ட பார்வதி அவருக்கு அருள் செய்து கிளம்பினாள்.

மாலையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

பாடும் பெண் புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்லத் தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல், மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் புதிய தென்றல், இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லனச் சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

புறப்படும் சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

வணக்கம் நேர்களே, என்ன அனைவரும் நலமா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எம்டிஆர் எஃப்எம்மில் இதய ராகங்கள் மூலம் உங்களிடம் இணையும் நான் உங்கள் அன்பு நண்பன் குரலாச்சேரி காளிதாஸ். இன்றைய தினம் இடம்பெறுகின்ற இதய ராகங்களில் தேவாவின் பாடல்கள், தேனிசித்தென்றல் தேவா என்று பெயர் சொன்னாலே இடைக்கால பாடல்களே பல சிறப்பான பாடல்களை அவர் படைத்திருக்கிறார். அதிலும் கானா பாடல்கள் தந்தை என்றே அவரை கூறலாம். அந்த அளவிற்கு கானா பாடல்களையும் பிரபலப்படுத்தியவர். பல இடைக்கால பாடல்கள் மிகவும் இன்றைக்கும் கேட்டு ரசிக்கின்ற வகையில் அற்புதமான பாடல்களை தந்திருக்கக்கூடிய தேவா அவர்களுடைய பாடல்களை இந்த வார தொகுப்பில் கேட்போம்.

இதய ராகங்களோடு இணைந்திருக்கின்ற நேயர்களே, நாம் இதய ராகங்கள் கேட்கின்ற பொழுது சில கருத்துக்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் இடம்பெறும் கருத்துக்கள் அரசியல் பற்றியது. அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை வேறு, அன்றைய காலகட்டங்கள் வேறு. அரிஸ்டாட்டில் வாழ்ந்த காலத்தில் அரசியல் எப்படி இருந்தது, அரசியலை எந்த அளவுகோலில் நாம் பார்ப்பது என்று அவர் கூறிய கருத்தை பார்ப்போமா? அரசியல் அதிகாரம் ஒரு இடத்தில் இருக்கலாம், சிலரிடத்திலும் இருக்கலாம், பலரிடத்திலும் இருக்கலாம். அதிகாரம் அரசியல் அதிகாரம் ஒரு இடத்தில் இருக்கலாம், சிலரிடத்திலும் இருக்கலாம், பலரிடத்திலும் இருக்கலாம். அந்த ஒருவனோ சிலரோ பலரோ பொது நன்மைக்காக பாடுபட்டால் அரசியல் சரிவர நடக்கிறது என்று கொள்ளலாம். ஆனால் அந்த ஒருவனது அல்லது சிலரது அல்லது பலரது நன்மை மட்டும் நாடப்பட்டால் அரசியல் நிலைமை மோசமாகிறது என்று பொருள். கூறியவர் அரிஸ்டாட்டில். இதோ இதே ராகத்தில் அடுத்த பாடல்.

அன்பார்ந்த எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்ற நேயர்களே, எம்டிஆர் எஃப்எம் கனடா நாட்டிலிருந்து 24 மணி நேரமும் தமிழ் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற வானொலி. நீங்கள் எம்டிஆரில் பாடல்கள் கேட்க வேண்டுமானால் www.mtrfm247.com என்ற இணையதளத்தின் வாயிலாக கேட்கலாம். இதே ரகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருகின்ற பாடலுக்கு முன் இந்த அரசியலை பற்றி பல்வேறு அறிஞர்கள் கூறிய கருத்துக்கள் பார்க்கிறோம். வள்ளுவர் கூட கூறியிருக்கிறார், வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் அரசியல் என்பது அரசனின் கையில் இருந்தது. அப்பொழுது கூட அவர் சொல்லியிருக்கிறார், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த பகுத்தலும் வள்ள தரசு என்ற அருமையாக கூறியிருக்கிறார். அதாவது பொருள் வரும் வழிகளை உண்டாக்கலும், வந்த பொருள்களை சேமித்தலும், சேமித்த பொருள்களை பாதுகாத்தலும், நாட்டின் நலத்திற்கு தக்கப்படி செலவிடுதலுமே வல்லவனே அரசனாவான். நாட்டின் நலத்திற்கு தக்கப்படி செலவிடுவனே வல்லவனே அரசனாவான். பொருள் வரும் வழிகளை உண்டாக்கலும், வந்த பொருள்களை சேமித்தலும், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு என்று கூறியவர் திருவள்ளுவர். அடுத்ததாக வருகின்ற பாடல்

0: இதிகாகங்களில் தேவா இசையமைத்த பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எம்டிஆர் மூலமாக. இதில் அரசியலை பற்றி அந்த கால அறிஞர்கள் அவரவர் காலகட்டத்தில் கூறிய கருத்துக்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ரூசோ என்ற அறிஞர் கூறிய கருத்து, அதாவது அரசாங்கத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் மக்களின் நன்மைக்காக இயற்றப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதாவது அரசாங்கத்தின் அதிகாரிகள் சேர்ந்து பிரயோகிக்க வேண்டிய சட்டங்களை தனிப்பட்ட முறையில் தம் இச்சைகளுக்கு ஏற்ப பிரயோகிக்க முன்றாலும் அந்த அரசு அழிந்து போகும் சொன்னவர் ரூசோ. இது அடுத்த பாடல்.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள திருத்தி கட்டின வீடு, அதை சிக்கலாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி

எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதய ராகங்கள் பாடல்களும் அதற்கு முன் அரசியல் பற்றிய கருத்துக்களும் சர் ஜேம்ஸ் ஜூல்ஸ் என்பவர் கூறிய கருத்தின் அடிப்படை. ஜனநாயகமே சிறந்த அரசியல் என்று கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கின்ற மொழியில் சொல்வதென்றால், தாழ்ந்த நிலையிலுள்ள மக்களுக்கு ஜனநாயகம் ஓரளவு நல்வாழ்வை அளித்து வருவதுதான் அது அடைந்துள்ள வெற்றியாகும். தாழ்ந்த நிலையிலுள்ள மக்களுக்கு ஜனநாயகம் ஓரளவு நல்வாழ்வை அளித்து வருவதுதான் அது அடைந்துள்ள வெற்றியாகும். முற்றிலும் நல்வாழ்வை அளிக்காவிட்டாலும் அது அளிக்க முயற்சி செய்கிறது. இந்த காரணத்திற்காகவே நம்மி பெரும்பாலோர் அதை அரசியல் கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று கருதுகிறேன், கூறியவர் சார் ஜேம்ஸ் ஜீன்ஸ் என்ற அறிஞர். அடுத்ததாக நீங்கள் கேட்கின்ற பாடல்

எம்டிஆர் எஃப்எம்மில் இதய ராகங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்ன பாடல்கள்! தேவாவின் இசையில் வந்த இடைக்கால பாடல்கள் உங்கள் மெய்மறக்கச் செய்கின்றனவா? இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அரசியல் பற்றி நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி, இந்தியாவின் தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் கூறிய கருத்துக்கள், தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு பிறருக்கு உண்மையில் சேவை புரிவதால் கிடைக்கும் அதிகாரம் ஒருவனை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். சேவை என்ற பெயரால் அதிகப்படியான வாக்குகள் கிடைக்கும் என்று போலியாக நடித்து அதிகாரம் பெற்றால் அது ஒரு மாயை. அப்படிப்பட்ட அதிகார மாயத்தில் ஒரு தலைவன் விழாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த அரசியல்வாதி தன் மக்களுக்கும் தன்னை சார்ந்த நாட்டிற்கும் உதவ முடியும். கூறியவர் காந்தியடிகள். இதோ இதய ராகங்களில் அடுத்த பாடல்.

ஆண்டானாக ஆகும் பொழுதுதான் ஜனநாயகம் உண்மையாக தலை தோங்கும். ஏழையின் கஷ்டமும் அவனின் வறுமை நிலையும் அவனுக்கு தெரிய வரும். இதற்கு மாறுபட்டு ஒரு குறிப்பிட்ட வம்சத்துக்குள்ளேயோ அல்லது குறிப்பிட்ட ஒரு ஆளுமைக்குள்ளேயோ தொடர்ந்து அதிகாரமும் ஆட்சியும் வருமானால் அங்கு ஜனநாயகம் இல்லை என்றே அர்த்தம் கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன். இதே ராகங்களில் அடுத்த பாடல்.

எம்டிஆரின் இசை ராகங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் 9 மணி அளவில் வரும் நிகழ்ச்சிதான் இதய ராகங்கள். இதய ராகங்களில் பல்வேறு ரசனையான பாடல்கள் பல்வேறு தலைப்புகளில் வருகின்றது. இந்த வாரம் தேனிசி தென்றல் தேவாவின் பாடல்கள் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் அரசியல் என்ற கருத்துக்களையும் இடையில் நாம் பார்த்து வருகிறோம். அரசியல் அதிகாரம் என்பது ஒரு நோய். அதை வகிப்பவன் தன்னை ஒரு தனி இனமாக நினைத்து மற்றவருடைய விருப்பு வெறுப்புகளை கவனிக்காமல் இருந்தால் அவன் அழிவான். கூறியவர் லின் யூ டாங் என்ற சீன அறிஞர். இதோ இதய ராகங்களில் ஒலிக்கும் பாடல்.

இதயராகங்களில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் அரசியல் பற்றியும் அரசியல் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் பற்றியும் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த அறிஞர்கள் கூறிய கருத்துக்களையும் பார்த்து கேட்டு வருகிறோம். மாஜினி என்ற ஒரு அறிஞர் கூறிய கருத்தையும் பார்ப்போமே. உண்மையான அரசாங்கம் மக்களுடைய அறிவாக விளங்குகிறது. இந்த அறிவை செயலில் கொண்டு வருகிற வகையில் அரசாங்கம் உழைக்க வேண்டும். அந்த முறையில் அதன் அமைப்பு இருக்க வேண்டும். ஆசைக்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஒரு அரசாங்கம் இருத்தல் கூடாது. அரசியல் என்ப இயந்திரத்தில் அரசியல் என்று நடைபெறுகின்ற நாட்டில் உண்மையான அரசாங்கம் மக்களுடைய அறிவாக விளங்குகிறது. இந்த அறிவை செயலில் கொண்டு வரும் வகையில் இந்த அரசாங்கம் உழைக்க வேண்டும். அந்த முறையிலேயே அதன் அமைப்பும் இருக்க வேண்டும். ஆசைக்காகவோ ஒருவரின் ஆசைக்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஒரு அரசாங்கம் இருத்தல் கூடாது, சொன்னவர் மாஜினி என்ற அறிஞர். இதோ இதயராகங்களில் ஒலிக்கும் பாடல்.

இதய ராகங்களில் பாடல்கள் எம்டிஆர்கள் எஃப்எம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடா நாட்டின் மூன்றியிலிருந்து 24 மணி நேரமும் தமிழ் சேவை ஆற்றி வரும் ஒப்பற்ற வானொலி. பல்வேறு தலைப்புகளில் நீங்கள் விரும்புகின்ற நிகழ்ச்சிகளை விரும்பிய எந்த நேரமாக இருந்தாலும் இமை மூடா நகரம் போல உறங்கா வானொலி எம்டிஆர் எஃப்எம். இதோ அடுத்த பாடலுக்கு முன், அரசியல் என்பது நல்ல எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இணையாக சென்றால்தான் அரசாங்கத்தில் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். எதில் இணையாக நல்ல செயல்களில் இருவரும் கூட்டாக கொள்ளையடிப்பதற்கு அல்ல. ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் எதிர்கட்சி இருக்க வேண்டும். ஆளுங்கட்சி செய்கின்ற நல்லவைகளை அதை பாராட்டும் ஒரு மன பக்குவமும் அந்த எதிர்கட்சிக்கு வேண்டும். வாக்கு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு எதற்கெடுத்தாலும் குறை சொல்வதோ அல்லது தனக்கு கமிஷனும் கையூட்டும் கிடைக்கும் என்பதற்காக எதற்கெடுத்தாலும் அவர்கள் செயல்களை ஆதரிப்பதோ கூடாது. அது நல்லதொரு அரசியலுக்கோ அரசாங்கத்துக்கோ மக்களுக்கோ நல்லது அல்ல அல்லவா? இதய ராகங்களில் அடுத்த பாடல்

0: நல்லது அன்பு உறவுகளே, எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து இதய ராகங்கள் பாடல்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இந்த நிகழ்ச்சி வழங்குவதற்கு எமக்கு ஆக்கமும் தொழில்நுட்ப உதவியும் வழங்கிய நிர்வாக இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும், துணை இயக்குனர் ஐயா சுந்தரி செல்வன் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி, இதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் கூறி, மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறும் நான், தென்னகத்தில் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து குரடாச்சேரி காளிதாஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் நேர்களே, எம்டிஆருடன் எப்பொழுதும் இணைந்தே இருங்கள்.
1: I love, love, love, love, love, love, love.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை வீட்டுக்கு வீடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேயர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முத்து என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

உங்கள் காதுகளில் கான மழை பொழியும். நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக நெஞ்சிருக்கும் வரை என்ற படத்திலிருந்து முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், டி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அருணோதயம் என்ற படத்திலிருந்து முத்து பவளம் முக்கனி சர்க்கரை மூடி வைக்கலாமா என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், பி சுசீலா.

ஒருசொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் தம்பி என்ற படத்திலிருந்து முத்து நகையே உன்னை நான் அறிவேன், தத்தும் கிளியே என்னை நீ அறிவாய் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

கையழகு பார்த்தால் பு

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமு என்ற படத்திலிருந்து முத்துச்சிப்பி மெல்ல மெல்ல திறந்து வரும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்னூஞ்சல் என்ற படத்திலிருந்து முத்துச்சரம் சூழி வரும் வள்ளி பொண்ணுக்கு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி வசந்தா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் நடத்ததாக பூக்காரி என்ற படத்திலிருந்து முத்துப்பல் சிரிப்பென்னவோ முல்லை பூ விரிப்பென்னவோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி சுந்தரராஜன், டி சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரங்கராட்டினம் என்ற படத்திலிருந்து முத்தாரமே உன் ஊழல் என்னவோ சொல்லாமல் தள்ளாடும் உன் உள்ளம் என்னவோ என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பழையவர் ஏ.எம். ராஜா, இல்லாரீஸ்வரி.

மனதிலே களங்கம் கண்டதோ சீதை நெஞ்சும் கணவன் மனதிலே களங்கம் கண்டதோ சீதை நெஞ்சும் என் காதல் உறவிலே

ஒரு சொல்பாளர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாமா விஜயம் என்ற படத்திலிருந்து ஆணிமுத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா, சுலோமகளம் ராஜலட்சுமி, எல்லா ஈஸ்வரி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனுபவி ராஜா அனுபவி என்ற படத்திலிருந்து முத்து குளிக்க வாரிகளா மூச்சை அடக்க வாரிகளா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், எல்லாரீஸ்வரி.

0: குருசுல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற படத்திலிருந்து முத்துமணி சுழரே வா, முல்லை மலர் சரமே வா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.
1: ரஜினி

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன கவுண்டர் என்ற படத்திலிருந்து முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக சாமுண்டி என்ற படத்திலிருந்து முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடிமலரே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முத்து என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது. MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கின்றார். ஒரு ஆலயம் என்பது வீடாகும் என்ற வரி கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

நேர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற அடுத்த பாடலை ஏழு மணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் இருந்து அன்புடன் தருகின்றார் டிரான்சி. ஒரு பாடல் என் ஊரு மதுர பக்கம் என்று வரியெடுத்து பாடும் இந்த பாடல் வாசலில் ஒரு வெண்ணிலா என்ற திரைப்படத்து பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். வறுமையின் நிறம் சிவப்பு என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

இவர்களோடு இணைந்து வருகின்றார் மொன்றியால் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன். கோபக்கார கிளியே என்ற பாடலை வேல் என்ற திரைப்படத்தில் கேட்க வேண்டும் என்று.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் ஒரு பாடலை தருகின்றார். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை என்று வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவர் கேட்ட வழியிலே அடுத்த பாடலை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து நீண்ட நாள் உறவு கேவிஸ் காஞ்சி பட்டுடுத்தி என்ற ஒரு அற்புதமான பாடல் வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து பாட கேட்க இருக்கின்றார். நாங்களும் கேட்போம்.

அடுத்து வரும் பாடல் யாராக இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். இவர்கள் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து வளமையாக இன்றும் வந்து கேட்கின்றார்கள். மே மாதம் என்ற திரைப்படத்து பாடல் பாடுகின்றது. அந்த பாடல் என்மேல் விழுந்த மலைத்துளியே என்ற வரியடுத்து.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் தினமும் போல் இன்றும் மலர்வது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

உறவுகளோடு உறவுகளாக சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கமும் வந்து ஒரு பாடல் தருகின்றார். காலத்தால் அழியாத ஒரு பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அற்புதமான வரியல்லவா? இங்கே கேட்போம் அந்த பாடலை.

அடுத்து ஒலிக்க இருக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடலாக நண்பன் பார்த்த என்ற முதல் வரியை கொண்டு நினைத்தாலே இனிக்கும் திரைப்படுத்து பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் தொடுத்து விட்டிருக்கின்றார்.

என்று அந்த பாடலை கேட்ட உடனே ஐரோப்பிய மண் என்னவளும் பெற வேண்டும் அல்லவா, கண்ண காட்டு போதும் என்ற ஒரு நல்ல பாடலை ரெக்க திரைப்படத்திலிருந்து இன்று கேட்க விரும்புகிறேன் என்று ஈழமணி திருநாட்டிலிருந்து தந்தவளை உரைக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து வளமை போல இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. கன்னிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து அனுப்பி வைத்த பாடல் பௌர்ணமி நிலவில் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திச்சுக்கும் தீனான பாடல்கள் என்று மகளும் இந்த வேளையிலே மீண்டும் இதுபோல ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று எதிர்ப்பு கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன் காற்றலையில் இருந்து. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: நேர் நேரத்தை அலங்கரிக்க முதல் பாடல் பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்களும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒலிக்க வைக்கின்றார் பாடலை வா வாத்தியாரே என்ற வரியோடு.
1: வா வாத்தியாரே ஊட்டாண்டே, நீ வரம் காட்டி நான் கூட மாட்டேன், நீ வரம் காட்டி நான் கூட மாட்டேன்.

ないなー。

மச்சான் வா.

0: நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன் ஜக்கு, நான் சைதா பேட்டை கொக்கு, ஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு.
1: தொடரும் பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும், ஜெய வீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுஸ்ரீ சிவசங்கரன் நற்பவி நறுமுகியாள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு அற்புதமான பாடல் அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. அந்த பாடல் ஈரநிலா விழிகளை மூடி என்ற வரிதான் முதல் வரி. முழுவதையும் கேட்போம்.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிமையான இந்த வேளையிலே தித்திக்கும் தேனான பாடல்களாக தரும் வகையிலே நெஞ்சுக்கு நிம்மதி கொடுக்கும் ஒரு தத்துவ பாடலை தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும். வழமை போல அவர்களுடைய அந்த பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாக, இம்ரான் ஷாகில் கேட்கும் வேளை உலக தமிழருடன் கேட்க வேண்டும் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படுத்து பாடல். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்ற மனதுக்கு அமைதி தரும் பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. கேட்போமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாக நேயர் நேரத்திற்காக அடுத்து வரும் பாடலை வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி பாடலை கேட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள். அவர்கள் கேட்ட அந்த பாடல் தர்மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து அண்ணன் என்ன தம்பி என்ன என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள். நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

இந்த வழியிலே இன்னும் ஒரு பாடல். 1991 ஆண்டு திரைக்கு வந்த தர்மதுரை என்ற திரைப்படம் என்று எழுதியிருக்கின்றார். அதே திரைப்படம்தான் மாசி மாசம் ஆளான பொண்ணு என்று வரியெடுத்து பாடுகின்றது. இப்படி பாட வைக்கின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.

ஒன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரித்து வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் நீண்ட கால உறவு. அவர் பாலம்பாக்கம் வேலூர் மாவட்டம் மஞ்சுளா அவர்கள். என்னடி இத்தனை வேகம் என்று கேட்கும் செல்வம் என்ற திரைப்படத்து பாடல் இது எதனால் வந்த மோகம் என்றும் கேட்கின்றது. எங்கே அந்த பாடலை கேட்போமா?

வாழ்த்துக்களை கூறி வளமுடன் வாழ வேண்டும் என்று வணக்கமும் கூறி கேட்கும் அன்பு உறவு வளமை போல என்றும், திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள் தந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலைத்தான் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றார். அவர் கேட்க ஒலிக்கும் இந்த பாடலை அவரோடு இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் இருக்கின்றேன், தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படத்து பாடலை தாருங்கள் என்று, வானம் கீழே வந்தால் என்ன என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அந்த வேளையிலே நான் கேட்டவுடன் உடனே பாடல்களை அனுப்பிவிட்டேன் என்று எழுதி பாடலையும் அனுப்பி வைத்து பதில்களை எல்லாம் தந்து இணைந்து கொள்ளும் நீண்ட கால உறவு அன்பு சகோதரர்கள் திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். முத்துக்கு முத்தாக என்று முத்தான பாடல்களாக பாட இருக்கின்றது. இப்படி அன்புடன் அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருப்பவர் வேறு யாருமல்ல, புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது என்னும் ஒரு பாடல் பாயும் புலி என்ற திரைப்படத்திலிருந்து. ஆடி மாசம் காத்தடிக்க என்ற முதல் வரியை கொண்ட பாடல் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் விரும்புகின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல். அவர் ஒலிக்க வைத்த அந்த பாடலை அவரோடு இணைந்து ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் இவர்களும் கேட்கின்றார்கள். உள்ளம் மகள ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு மானே மாங்கு இல்ல. ஆடி ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம்

கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாராயோ என்று வரிகொண்ட ஒரு அற்புதமான பாடல் உத்தமன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது அன்று. இன்று ஒலிக்க வைக்கின்றார்கள் கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும்.

அவளும் செய்கொடுத்தாய் உன் கதையை.

இதில் வானொலியில் கலந்து வரும் இனிய பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடல் ஒலிக்க வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ். அவர் தந்த பாடல் ஒரு திரைப்படம், மலையாள திரைப்படத்து பாடல். எழவனூர் மாத்தா என்ற வரி எடுத்து பாடுகின்றது. கேட்போம் அவரோடு நாங்களும் அந்த பாடலை.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் வழியிலே அன்புடன் பாலக்காடு ரதீஷ் கேட்ட பாடலை தொடர்ந்து வளமை போல இன்று ஜோஜ் அவர்களும் இறுதியாக ஒரு பாடலை தருவோம் என்று எண்ணுவோம் என்று பார்த்தார். இல்லை இல்லை, இறுதி பாடலுக்கு முதல் பாடலாக காதல் வீசும் என்ற நளனும் தமயந்தியும் பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல். இறுதியாக

பாடல் இன்று நேர் நேரத்தை அலங்கரித்து எங்களை எல்லாம் நிகழ்ச்சியிலிருந்து விடுபடச் செய்யும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. கோவை மாநகரம் A.R. நாகப்பன் அவர்கள் தந்த பாடல். அவர் தந்த பாடல் மிகவும் ஒரு சிறப்பான பாடலாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த பாடலை தர்மதுறை என்று பின்னால் வந்த புதிய திரைப்படுத்த பாடலாக கண்டோம். ஆண்டிப்பட்டி கனவா காத்து என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை வித்தியாசமான வகையிலே தருகின்றார். கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து A.R. நாகப்பன் அவர்களும் என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி மற்றும் பண்பலை உறவுகளுக்காகவும் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டு வருகின்றார்.

0: மாமா துணுக்கு செல்வி எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: கையெழுத்து போடுறோம். வாழ்த்துக்கள்மா, உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன்.
1: ஆமா சார், அவர் வாசல தான் இருக்காரு.
0: ஏமா இங்க வரமாட்டாரா? எழுத படிக்க தெரியாதா
1: சார்? அவரு டாக்டர் சார்.
0: டாக்டரா?

நண்பர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தீனான பாடல்கள். திருப்தியாக நிறைவாக இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி மேலும் தொடர்வோம் என்று கூறி காற்றலைந்து விடைபெற்று செல்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம், உறுதியான உடல், உயர்வான உள்ளம். உயர்வான உள்ளம்னா என்ன? இப்போ நான் ஏன் நடிகர்களை திட்டுறேன்னு பொருள் அல்ல. எனக்கு ஒன்றும் விஜய் மேலேயோ விக்ரம் மேலேயோ ஆத்திரம் கிடையாது, அஜித் மேலேயோ. அவங்க நல்லா இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கணும் நான் வேணான்னு சொல்லலை. ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்க நம்ம மனசுல கெட்ட எண்ணங்களை விதைச்சிட்டாங்கன்னா நம்மளால மேலே வர முடியாது. ஒரு தப்ப நியாயமா கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால மேலே வர முடியாது. இந்த ஏஜ் அப்படி. இப்போ 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு அருமையான கோட்ரேஜ் பீரோ அப்பா வாங்கிட்டு வராரு. 25,000 ரூபாய் ஒரு பீரோட விலை. அதில் என்ன வைக்கணும்? டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம், பட்டுப்புடவை வைக்கலாம், சில்வர் ஆர்டிக்கல் வைக்கலாம், கோல்டு வைக்கலாம், ரூபா நோட்டு வைக்கலாம், ப்ரோ நோட்டு வைக்கலாம், இதெல்லாம் வைக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம் ஒரு கோட்ரேஜ் பீரோவில். ஒரு கோட்ரேஜ் பீரோவை திறந்து பார்த்தா செருப்பு, விளக்கு மாறு, இன்னும் என்னென்ன குப்பையில் போட வேண்டியதெல்லாம் தூக்கி உள்ள வச்சா அந்த அப்பா மனசு எவ்வளோ வேதனைப்படும் கோட்ரேஜை திறந்து பார்த்தா. அது மாதிரி கடவுளை அப்பாவா நினைச்சுக்கங்க, நம்ம மனசை காட்ரேஜ் பீரோவா நினைச்சுக்கங்க. இந்த பீரோவை ஒரு நாள் கடவுள் திறந்து பார்த்தா, மிகச்சிறந்த உலக தலைவர்களை நீங்க மனசுல வச்சிருந்தா கடவுள் சந்தோஷப்படுவார். மக்கள் நேரத்தை கெடுத்து ஒழுக்கத்தை பாழ் பண்ணி இன்கம் டாக்ஸ் கட்டாமல் மக்களை ஏமாற்றுகிற நடிகர்களை மனதில் வைத்திருந்தால் கடவுள் வெட்கப்படுவார் என்பதை தயவு செய்து மனதில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை இதோட விட்டுடுறேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், யோசிச்சுக்கங்க, தள்ளி வைங்க. மனதில் சிறந்த மனிதர்களை கொண்டு போய் வைக்கணும், ஏன்னா அவங்க தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நம்மளை மாற்றுவாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, ஒரு தடவை சிம்பன்சி, ஒரு மனித குரங்கு, அதை ட்ரெயின் பண்ணுவாங்க விதவிதமா. ஒரு சிம்பன்சி என்ன பண்றாங்க, ஒரு ஜூவிலேருந்து இன்னொரு ஜூவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி ரெண்டு பக்கம் ரெண்டு செக்யூரிட்டி போட்டு எல்லாம் அதை அனுப்பிச்சி வச்சாங்க. ஒரு சின்ன பிளேனில் அனுப்பிச்சி வச்சாங்க. இது நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சிம்பன்சி வந்து எப்படின்னு கேட்டால், 94% கிட்டத்தட்ட மனுஷன் செய்கிறத அப்படியே செய்யும். நமக்கும் அதுக்கு அந்த டிஎன்ஏ கொஞ்சம் சின்ன வித்தியாசம் அவ்வளவுதான். அதாவது 29 ஜீன் தான் வித்தியாசம் நமக்கு அதுக்கும், 29 ஜீன் தான் வித்தியாசம். அதனால தான் மனுஷன் வந்து டெவலப்டு ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கான். இல்லைன்னா நம்மளும் அப்படி குரங்கு மாதிரி நின்றுக்க வேண்டியது தான். ஒரு 29 ஜீன் எக்ஸ்ட்ராவாக டெவலப் ஆயிடுச்சு மனுஷனுக்கு, அதை தேர்ந்து மாறி வந்துருச்சு. அதனால நம்ம தச்சுட்டோம். கிட்டத்தட்ட மனுஷன் பண்ணுற மாதிரியே எல்லாம் பண்ணும். அது என்ன பண்ண, ஹோட்டல்லாம் வச்சுருப்போம் அமெரிக்காவில். அது ஹோட்டலில் வந்து பேரர் வேலை பார்க்கும். இப்போ நீங்கள் சாப்பிடணும்னா மெனு கார்டை கொடுத்து இப்படி காமிச்சிங்கன்னு வச்சுங்க, 7வது நம்பர் அப்படின்னு இப்படி காமிச்சிங்கன்னா அதை கொண்டாந்து கொடுத்துரும், அந்த அந்த சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துரும். இன்னொரு சௌரியம், டிப்ஸு கேட்காது பேரர் மாதிரி, காசெல்லாம் சில்லற கேட்காது. அவ்வளவு அழகாக ட்ரெயின் பண்ணலாம் அந்த சிம்பன்சியை. அதை ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி இன்னொரு ஜூவுக்கு அனுப்புகிறான். அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டால், அது ஒன்று மட்டும் தப்பிச்சிருச்சு, மற்றவெல்லாம் செத்து போயிட்டான். பைலட்டு அவன் செத்து போயிட்டான், அது தப்பிச்சிருச்சு. அதை வச்சு என்கொயரி பண்ணுறான் ஒரு ஆஃபீஸர். அதை உட்காத்தி வச்சுக்கிட்டு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தான், எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டான். அது வெடுக்கு நம்ம வாட்சை பிடுங்கி டைம் செட் பண்ணி திருப்பி கொடுத்தது. உடனே அவன் கேட்டான், ஓ காலையில் 7:10 ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னா. உடனே அது அப்படின்னு நான் சொல்கிறப்ப அது சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட், 7:10 ஆக்சிடென்ட் ஆச்சா, ம். அடுத்த கேள்வி கேட்டான், ஆக்சிடென்ட் ஆறபோது உனக்கு ரெண்டு செக்யூரிட்டி போட்டிருந்தமே கூட வந்தாங்களே, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டான். அது தூங்குறாங்க அப்படின்னு ஜாட சொல்லிச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக அந்த ஸ்டோரி, உங்களுக்கு தெரியும். நல்ல புரிஞ்சிருக்கும். இந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆனது ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? ஏ சார், ஒரு குரங்கு ஓட்டின பிளேன் எப்படி சார் உருப்பிடும்? மனுஷன் ஓட்டினா உருப்பிடும், ஒரு குரங்கு ஓட்டின பிளேன் எப்படி உருப்பிடும்? நான் சொல்ல வந்த செய்தி இவ்வளவுதான், நம்முடைய மனம் ஒரு குரங்கு. இது வாழ்க்கை என்ற விமானத்தை மனம் என்ற குரங்கு ஓட்டாம புத்திங்கிற பைலட் ஓட்டினாதான் ஆபத்து இல்லாமல் நம்மால் ஓட்ட முடியுமே ஒழிய, மனம் என்ற குரங்கு ஓட்டினா நம்ம விபத்துக்கு உள்ளாவது தவிர்க்க முடியாது. ஸோ டேக் இட் ஃப்ரம் மீ, மைண்டு உங்களுடைய சர்வெண்டா இருக்கணும். எது? நம்முடைய மனம் நம்மளுடைய வேலைக்காரனா இருக்கணும். சர்வன்ட், மனம் நமக்கு வேலைக்காரன். மனம் நமக்கு ஒருபோதும் எஜமானனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு இப்ப புரியாது, ஆனா பின்னாடி வளரும் போது புரியும். இந்த சொசைட்டில இருக்கிற எல்லா சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் ரிலிஜன், ஜாதி, விதவிதமான பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? மனம் எஜமானனாகி விட்டது, அறிவு வேலைக்காரனாகி விட்டது. எவனுக்கு அறிவு எஜமானனாகிறதோ, மனம் வேலைக்காரனாகிறதோ, அவன் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத தெளிவான உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியும். உங்க மனசை உங்க வேலைக்காரனாகணும், அவருடைய சர்வன்ட். இப்ப இந்த மனம்ங்கிற குரங்குக்கு நீங்க ப்ராமினன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது எங்கேயோ போயிடும். அது சொல்றபடி எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முடிவு கிடையாது. இதை நான் அந்த பள்ளியில் விளக்குற போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம், மனசுக்குள்ளேயே ஆன்சர் பண்ணுங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு அலாம் செட் பண்ணிட்டு படுத்தவங்க எவ்வளவு பேர் கரெக்டாக 5 மணிக்கு நம்ம எந்திரிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் நம்மளை கேட்பார். அலாரம் செட் பண்ணுவோம், காலம்பரை எந்திரிக்கணும் அப்படின்னு. இதில் வேற சில பேர் அவங்க வீட்டில் அம்மாட்ட பாடா படுத்துவாங்க, இல்லாத டகுள் விடுவாங்க, அம்மா காலம்பரம் 5 மணிக்கு எழுப்பிடு, 5 காலம்பரம் 5, ஏதோ உங்களுக்கு புரியாதான், 5 மணிக்கு எழுப்பிடு, லேட்டாக எழுப்பிடாதே, நான் ஏதாவது மார்க் வாங்கலன்னா அப்புறம் நீ தான் பொறுப்பு, அட்டே அப்பா இல்லாத ஆக்டிங் எல்லாம் விடுவாங்க. 5 மணிக்கு அந்த அம்மா பாவம் எழுப்பணுங்கிறதுக்காக பெத்த வயிறு, 4:45 எழுந்து உட்காந்துக்கும், அப்போ கூட கடிகாரத்தை இப்படி பார்த்துட்டு இன்னும் 1/2 மணி நேரம் புள்ள தூங்கட்டும், இந்த பெத்த மனசு இல்லையா, 1/2 மணி நேரம் புள்ள தூங்கட்டும்னு விட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து அம்மா எழுப்புவாங்க, எந்திரிக்கண்ணு கண்ணு எந்திரி கண்ணு எந்திரி, 5 மணி ஆச்சு எந்திரி, யாராவது சொன்ன உடனே எந்திரிப்போம்மா, அம்மா இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, அம்மா இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா அப்படி. உடனே அந்த பெத்த வயிறு உடனே கேட்கா, தூங்கு தூங்கு, சரியோ 5 நிமிஷத்தில் அம்மா எழுப்பிடுவேன், எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அந்த அம்மா மறுபடியும் எழுப்புவாங்க. நம்ம சொல்லுவோம், இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, சரின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு சாஞ்சா அது தூங்கி போயிடும். ஒரு 6:45 மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஒரு டிராமா போடுவீங்களே உங்க அம்மாட்ட, இன்னும்மா இப்படி பண்ணிட்டேன் நீ கடைசியில், நான் சொல்லியிருந்தால எனக்கிட்ட ஒன்று, எனக்கு எவ்வளோ பெரிய எக்ஸாம், இன்னைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லி, ஏதோ அவங்க ஃபெயில் ஆகிட்ட மாதிரியும் நீங்க ஆறுதல் சொல்ற மாதிரியும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இல்லாத டிராமா விடுவீங்க. நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சது யாரு? அலாரம் வச்சது யாரு? சரியா ஒரே வார்த்தை சொன்னான் நான், உடனே 5 மணிக்கு அலாரம் எந்திரிக்கணும் வச்சது யாரு? நான். திருப்பி அடிச்சது பக்கத்துட்டுக்காரனா? ஜன்னல் வழியா உள்ள வந்து மறுபடியும் அலாரத்தை அடிச்சு திருப்பி போயிட்டேனா? 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சது நான், 5 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே திருப்பி அடிச்சது நான். என்னோட லூசு உலகத்தில் உண்டா? நானே 5 மணிக்கு அலாரம் வைப்பேன், அதை திருப்பி அப்புறம் திருப்பி அடித்து க்ளோஸ் பண்ணுவேன், நானே ஒரு ஏற்பாடு பண்ணுவேன், அதை நானே கலைச்சிருவேன். இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சா? என் முன்னேற்றத்திற்கு எதிரி வெளியில் இல்லை, என் முன்னேற்றத்துக்கான எதிரி எனக்குள் தான் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சுதான். நமக்கு எங்கேயுமே எனிமீஸ் வெளியில் கிடையாது, யாரும் நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னா நமக்கு உள்ள இருக்கிற சில குவாலிட்டிஸ் தான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு எதிரியே ஒழிய நமக்கு வெளியிலேருந்து எந்த எதிர்ப்பும் உலகத்தில் வர முடியாது. இப்போ நான் இதை புரிய வைக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். 1, நம்முடைய மைண்டை சைக்காலஜியில் 2 பிரிச்சாங்க. நான் சும்மா மைண்டு நீங்கள் காட்டுற மைண்ட் இந்த இடத்துல இல்லை, ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்முடைய மைண்டை சைக்காலஜியில் 2 பிரிச்சாங்க. உலகத்துக்கு வெளியில் தெரிகிறது கான்ஷியஸ் மைண்ட், வெளியே தெரியாத ஒரு பகுதி இருக்கு, தட் இஸ் கால்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிற பாரு, இப்போ யாரோ ஒருத்தர் போயிட்டே இருக்கார், அவர் என்ன சி நாயே அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, புட நாயே அப்படின்னு அவர் திரும்பி சொல்வார், ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்வார், இஸ் இட் பிளான்டு? இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி ரியாக்ஷன் ஒன்று வெளியில் வருது அவர்கிட்டேருந்து. இப்போ நான் போகும்போது ஓங்கி ஒரு தட்டேன்னு வச்சுங்க, வித்தவுட் எனி க்வெஸ்டின் அந்த அது மேலே பட்ட உடனே வழியில் அவர் திருப்பி இப்படி அடிப்பார். இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இது ஏதாவது பிளான் பண்ண முடியுமா? நீங்க ஆக்ஷன் பிளான் பண்ணலாம், ரியாக்ஷன் பிளான் பண்ண முடியாது. பாருங்க, இந்த பிளான்ட் ஆக்ஷன் வந்து கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வரும், நீங்க பிளான் பண்ணாம உங்களுக்கு உள்ளே இருந்து வருது ரியாக்ஷன், அது எங்கேருந்து வரும்? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வரும். இப்ப நமக்கு ரெண்டுமே இருக்கு, ஆனா ப்ரொபோர்ஷனேட்லி எது பவர்ஃபுல் தெரியுமா? நம்முடைய கான்சியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா சப்கான்சியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா? சப்கான்சியஸ் தான் பவர்ஃபுல். ஏன் தெரியுங்களா? இப்போ சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீங்க மைண்ட மொத்தமா 10 கோடு போட்டு பிரிக்கிறீங்க. மைண்ட்ங்கிறத ஒரு பவர் எடுத்துக்கிட்டு ஒரு 10 கோடு போட்டு 10 யூனிட் இதான் மைண்ட்னு எடுத்தீங்கன்னா, கான்சியஸ் மைண்ட் 1 யூனிட் தான், சப்கான்சியஸ் மைண்ட் 9 டைம்ஸ். அப்ப எப்படி ஜெயிக்கிறது? சப்கான்சியஸ் மைண்ட் தான் பல விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணும். உங்களுக்கு சொல்ல முடியாத விஷயம், ஆனா சொல்றேன், என்ன மன்னிச்சுங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த உளவியல்ல பகுத்தாய்வு தந்தை, அதாவது அனாலிசிஸ், நம்முடைய மனசை பற்றிய அனாலிசிஸில் த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யாருன்னு கேட்டால் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் தன்னுடைய 50வது வயசில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவர் போகிறார், சிக்மண்ட் ஃப்ராய்டு நடந்து போகிறார். அப்போது வெரி சாரி டு சே திஸ் உங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயம், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சிக்மண்ட் ஃப்ராய்டு நடந்து போகும்போது அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டார். அவருடைய மைண்ட்ல என்ன தோணுது? பிளீஸ் கோ அண்ட் டச் ஹர் அப்படின்னு தோணுது. அட் த ஏஜ் ஆஃப் 50 சிக்மண்ட் ஃப்ராய்டு ரெக்கார்ட் பண்றார், என் மனதில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றியது, அவள் அழகாக இருக்கிறாள், போய் தொடு என்று ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. நான் வெட்கப்பட்டேன், என் வயது 50, நான் உளவியலின் பகுப்பாய்வு துறை தந்தை, மனது பற்றிய ஆராய்ச்சியாளர், எனக்கு இவ்வளவு மோசமான கெட்ட எண்ணமா என்று நான் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதற்குள்ளாக தொட்டுவிட்டேன். இப்படி வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு உள்ளாக தொட்டுவிட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அனலைஸ் பண்றாரு, இஸ் இட் ரைட் ஆர் ராங், பட் தி மிஸ்டேக் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஒய் தி மிஸ்டேக் இஸ் எக்ஸிக்யூட்டட், டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணிட்டார், இது தப்புன்னு தெரியுது. அவர் தான் அனலைஸ் பண்றதுல கெட்டிக்காரர், மைண்ட் அனாலிசிஸ்ல, பட் ஹி வாஸ் அனேபிள் டு கண்ட்ரோல் ஹிஸ் மைண்ட். அதை முடிச்சிட்டார், போய் தொட்டுட்டார். அப்பதான் யோசிக்கிறார், சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கான்சியஸ் மைண்ட். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, சுகர் பேஷண்ட்ஸ், அவங்க முன்னாடி ஒரு ஸ்வீட் வச்சுட்டு நீங்க சொல்லுங்க இந்த ஸ்வீட் உங்களுக்கு நல்லதான்னு கேளுங்க. ஐயோ இதை சாப்பிட்டா சுகர் 300 ஏறிடும்னு சொல்லிட்டு வாலெட்டு போட்டுருவாங்க. இப்போ அறிவு சொல்லும், இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த்.

ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணாதான் அதை ஜெயிக்க முடியும். எப்படி சார் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ண முடியும்? அதுக்கான டெக்னிக் நான் கத்து கொடுத்துட்டு போறேன், உங்க லைஃப் லாங்க உங்களுக்கு பயன்படும். அதை நீங்க சப்கான்சியஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும். அது எப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன். ஒரு டிவி விளம்பரம் பார்த்திருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஜய் வந்து அவங்க அம்மா மடியில படுத்து அவங்க அம்மா காது லோலா காட்டுவார். நீங்க எல்லாத்தையும் ஒரு அனாலிசிஸா கேட்டுக்கணும், அவ்வளவுதான். ஒரு எல்லையோட நம்மளுடைய குறும்ப நிறுத்திடணும். இப்ப நான் சொல்றது அறிவுபூர்வமான விஷயம். ஒரு விளம்பரம், ஜாய் ஆலுகாஸ் ஏதோ ஒரு கம்பெனி விளம்பரம், அதுல வந்து அவங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு விஜய் வந்து அவங்க அம்மாவுடைய ஜிம்மிக்கு இப்படி பிடிச்சா ஆட்டுவார். நம்ம குழந்தையா இருந்த போது இந்த காரியத்தை எல்லாருமே பண்ணியிருப்போம். நம்முடைய தாய் மடியில படுத்திருப்போம், தாயாருடைய காதில் இருக்கிற ஜிம்மிக்கியை பிடிச்சி இப்படி ஆட்டுவோம், அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போம், ஒரு ரசிச்சுக்கிட்ட உட்கார்ந்துருப்போம். தமிழ்ல அம்மானு ஏன் பேர் தெரியுமா? தாயாருக்கு அம்மானு ஏன் பேர் தெரியுமா? தமிழ்ல அம்முனா அழகு, ஆ அப்படின்னா வியப்பு. எல்லா மனிதனும் வியந்து பார்க்கிற உலகத்தின் பேர் அழகி அவனுடைய அம்மா மட்டுமே. அது பெரிய உண்மை. ஒரு குழந்தை பார்க்கிற முதல் அழகி யாருன்னு கேட்டா அவங்க அம்மா தான். அம்மாங்கிற சொல் அப்படி உண்டானது தமிழ்ல, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ தூக்கத்துல குழந்தை தூங்க போகும்போது அப்படியே அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதால தான், நான் இன்னொரு சைக்காலஜி சொல்லட்டுமா, அப்பா சொல்றதை கூட நம்ம சமயத்தில் மீறுவோம், நம்ம அம்மா சொல்றத நம்மளால மீற முடியாது. ஏன்னா நம்ம தூங்க போற போது டெய்லி பார்க்கிற முகம் தாயோட முகம். தூங்க போற போது சின்ன வயசுல 10 மாசம் 8 மாசம் 1 வயசு நம்ம தூங்க போற போது கேட்ட குரல் அம்மாவுடைய குரல். அம்மா தாலாட் பாடிக்கிட்டே அப்படியே தூங்க வைப்பாங்க, ஜோ ஜோ ஜோ ஜோ ஜோ அப்படின்னு சொல்லி தட்டி தூங்க வைப்பாங்க. நம்ம காதுல விழுந்த குரல் அம்மாவுடைய குரல். அம்மாவுடைய கர்ப்பத்தில் நாம இருந்த போது நமக்கு கேட்ட ஒரே வாய்ஸ் யாரோடது நமக்கு கேட்கும், அப்ப காது கேட்கும், அம்மாவுடைய குரல் கேட்டிருக்கு எங்க கர்ப்பத்தில் இருந்த போது. சோ என்ன சொல்றான் சைக்காலஜில, எந்த மனிதனாலும் மீறவே முடியாத குரல் தாயினுடைய குரல். ஒரு தாயோட குரலுக்கு அவ்வளவு செல்வாக்கு உண்டு. That's so much of command. இருங்க, இது எப்படி பதிஞ்சது தெரியுமா? தூக்கத்துல கேட்டது. கர்ப்பத்துல குழந்தை தூங்கும், 270 நாளும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தை. நம்ம தூங்க போற போது அம்மாவுடைய வாய்ஸ் கேட்கிறோம், அதனால அது அப்படியே பதியுது. அப்புறம் சைக்காலஜியில கண்டுபிடிச்சிருக்கான், தூங்க போகிற போது கேட்கிற கமாண்ட் இருக்கு இல்லையா, அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும். தூங்க போகும்போது என்ன தாட் போகுதோ அது நமக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள போயிடும். இப்ப முழிச்சிருக்கிறோம், கான்சியஸ் மைண்டு வேலை செய்யும். படுத்து தூங்க ஆரம்பிச்சோமா, சப்கான்சியஸ் மைண்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விஷயம் போகணும்னா, நம்ம தூங்க போகும்போது ஆட்டோ சஜஷன் பேரு, நமக்கு நாமே சஜஷன் கொடுக்கணும். எப்படி பெட்ல படுத்துடணும், இப்ப தூங்க போறோம், ரிலாக்ஸ்டா கை கால் எல்லாத்தையும் நீட்டிட்டு படுத்ததுக்கு அப்புறமா நான் இப்போது உறங்க போகிறேன், நான் எழுகிற போது இப்படி எழுந்திருப்பேன், 5 மணிக்கு நான் எழுந்திருக்க வேண்டும், காலை 5 மணிக்கு மகிழ்ச்சியாக எழுந்திருக்க வேண்டும், சந்தோஷமாக எழுந்திருக்க வேண்டும், கண்டிப்பாக எழுந்திருப்பேன். இந்த ஆட்டோ சஜஷன் நீங்க தூங்க போகும்போது உங்க மைண்ட்ல அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தா, இந்த பாருங்க, கான்சியஸ் மைண்ட்ல இருந்து டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது விழுந்துடும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு உங்களை யாரும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருப்பீங்க. கான்சியஸ் மைண்ட்ல நீங்க நினைக்கிற விஷயங்களை வச்சு ஜெயிக்க முடியாது. சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்ட எந்த விஷயத்தையும் வச்சு நீங்க தோக்க முடியாது. இதுதான் சப்கான்சியஸ் மைண்டோட பவர். ஆக்ஷனை விட ரியாக்ஷன் மோர் பவர்ஃபுல். இன்னொன்று சொல்லட்டுமா, ஆக்ஷனில் பொய் சொல்ல முடியாது, ஆக்ஷனில் பொய் சொல்ல முடியும். நீங்கள் ஏமாத்தலாம் ஆக்ஷனில், ரியாக்ஷனில் பொய் சொல்ல முடியாது. உள்ளே என்ன இருக்கும் அப்படியே டக்குன்னு அப்படியே வெளியே வந்து விடும், ரியாக்ஷனில் பொய் சொல்ல முடியாது. இன்னும் சரியாக சொல்லட்டுமா, ரியாக்ஷன் இஸ் யுவர் ரியல் பர்சனாலிட்டி. யுவர் ரியல் பர்சனாலிட்டி எதுன்னு கேட்டால் உங்கள் ரியாக்ஷனுக்குள்ளே தான் இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் உங்கள் ரியல் பர்சனாலிட்டி இருக்குது. சரி, நான் ரொம்ப டீப்பாக அந்த கிளாஸ் நடத்த விரும்பலை, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உங்கள் லைஃப்பில் நல்ல குவாலிட்டிஸ் என்ன வேணும்னாலும், ராத்திரி தூங்க போகும்போது ரிலாக்ஸ்டாக கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு போய் படுங்க, ஃப்ரெஷ்ஷாக படுக்க போங்க. அப்போ உங்கள் மைண்டுக்கு சஜஷன் கொடுங்க, நான் நல்லவன், மிகச்சிறந்த மனிதன், நான் தலைவனாவேன், நான் பெரிய இன்ஜினியர் ஆவேன், அப்படி சஜஷன்ஸ் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்படியே தூங்க போகணும். அப்படி உள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. இது தாட் நம்பர் 1. நான் சொன்ன பார்த்தீங்களா, ரியாக்ஷனில் வந்து நம்ம ஏமாந்து போகிறோம்னு, உங்களுக்கு பிடிச்ச விஷயமா சொல்கிறேன். தனுஷ் ஒரு இன்டர்வியூவில் என்ன பண்ணுறாரு, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அவருடைய பர்சனல் லைஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஒரு தெலுங்கு இன்டர்வியூ. கோவம் வந்துருச்சு அவருக்கு, என்ன பண்ணார், இந்த மைக்கு காலர் மைக்கு புட்டிங்க தூக்கி அப்படி போட்டுட்டு
ஸ்டூபிட் இன்டர்வியூ அப்படின்னு கோவப்பட்டு எழுந்து போயிட்டார் அவர்.

0: இது முடிஞ்சு போச்சு. அப்ப இன்டர்வியூல ஒரு க்வெஸ்சன் கேட்ட உடனே எரிச்சல் ஆயிட்டாரு, மைக்க கயட்டி போட்டு எழுந்து போயிட்டாரு. ஆனா மூணு நாள் கழிச்சு மறுபடியும் வேற ஒரு இன்டர்வியூக்கு வந்தார். அப்ப அந்த பேச்சு வந்தது, அவர் சொல்றாரு, நான் அப்படி நடந்திருக்க கூடாது, சரியில்லை. ஒரு இன்டர்வியூல நாலு கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க, நான் என்ன பண்ணிருக்கணும், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னு நான் கேட்டுட்டு ஜென்டலா பேசாம இருந்திருக்கணும். நான் பண்ணது தப்பு, ஐ ஃபீல் ஃபார் இட். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஜென்ரலா நான் அப்படி பண்ண மாட்டேன், ஆனா பண்ணிட்டேன். புரியுதா? ஜென்ரலா நான் அப்படி பண்ண மாட்டேன், ஆனா நான் பண்ணிட்டேன்னா என்னுடைய சப்கான்சியஸ்ல என்ன இருக்கோ அது என்ன அறியாம வெளியே வந்துருது. நான் ஜென்ரலா அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பேன், அதை பண்ண முடியல அப்படிங்கிறார். ஸோ கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இது முதல் விஷயம். உங்க டே டு டே லைஃப்ல பயன்படுற ஒரு விஷயத்த நான் கேட்கறேன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நல்லா படிப்பீங்க, எக்ஸலண்டா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. சேம் க்வெஸ்சன் நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ சேம் க்வெஸ்சன் எக்ஸாமினேஷன்ல வந்திருக்கு. ஒரு 60% சில பேர் சரியா எழுதிருவாங்க, ஒரு 30-40% வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது எக்ஸாம் ஹாலில் வந்து கூட சரியா எழுத முடியாம வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, தெரியும் ஆன்சர், தெரியும் ஆன்சர், தெரிஞ்சும் சரியா எழுதியிருக்க மாட்டாங்க. ஏன் இந்த க்வெஸ்சனுக்கு எனக்கு யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் எக்ஸாம் ஹாலில், அதே க்வெஸ்சன் வந்து கூட நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. இது ஏன்னு யாராவது யோசிச்சிருக்குமா? இப்போ உங்களை விட்டுடுங்க, என் லைஃபுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எங்கே பேச வரதா இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுவேன், மைண்டுக்குள்ளே என்னென்ன பேச போகிறோம்னு ப்ரிப்பேர் பண்ணுவேன். பெரிய கான்ஃபரன்ஸாக இருக்கும், ஒரு உலக தமிழ் மாநாடாக இருக்கும், இல்லை ரிலீஜியஸ் ஃபிலாசபி அது பற்றிய ஒரு மாநாடாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுவேன். பேஜஸ் டுகெதர் படிப்பேன், எல்லாத்தையும் மைண்டில் வாங்கி வச்சுருப்பேன், ஒரு நோட்ஸ்லாம் எடுத்துக்குவேன். சம்டைம்ஸ் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், 10% டெலிவரி பக்காவாக போயிடும். சம்டைம்ஸ் அப்படி இல்லை, ஒரு 40% தான் நான் நினைச்ச அளவுக்கு பண்ண முடிஞ்சது. ஏன் என்னால் பண்ண முடியல, இதை நான் யோசிக்கிறேன். எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியல, நான் பேச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேச முடியல. ஏன் நான் யோசிக்கணுமா இல்லையா? என் தோல்வியை நான் அனலைஸ் பண்ணணும். ஏன் சரி, நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை, நானே முடிச்சிடுறேன். நீங்கள் ரேடியோ கேட்டிருப்பீங்க, இப்போ காரில் போகும்போது ரேடியோ கேட்போம், எஃப்எம் ரேடியோ கேட்போம். சூரியன் எஃப்எம்முக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, ரேடியோ மிர்ச்சிக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ரேடியோ மிர்ச்சியில் போடுறான், ரேடியோ மிர்ச்சியில் ஒரு பாட்டு வருது, நீங்கள் கேட்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் ரேடியோவை அவன் என்ன ப்ராட்காஸ்ட் பண்ணுறானோ அதே வேவ் லென்த்து, ஒருவேளை 98.3 இருக்கலாம், ஒரு 4-5 இருக்குது ஃப்ரீக்குவன்சி இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரீக்குவன்சியில் உங்கள் ரேடியோவை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் ப்ராட்காஸ்ட் பண்ணுற பாட்டு உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துடும், நீங்கள் கேட்டுடலாம். இப்போ நான் இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன், ரேடியோ மிர்ச்சியில் ஒரு பாட்டு போடுறான், நீங்கள் சூரியன் எஃப்எம் ஃப்ரீக்குவன்சியில் ரேடியோ வச்சுருக்கிறீங்க, அந்த பாட்டு வருமா? அந்த பாட்டு வருமா? ஏன் வரல? நீங்கள் வச்சுருக்கிற இந்த செட்டு வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, அதை தான் கேஷ் பண்ணுமே ஒழிய இப்போ ரேடியோ மிர்ச்சியில் போடுற பாட்டை இதால் கேஷ் பண்ண முடியல. ஆமே கரெக்ட், சரிதானா? நான் கரெக்ட் தானே பேசுகிறேன், ரைட். இதே தான் எக்ஸாம் ஹாலில் நடக்குது. நீங்க மைண்ட்ல ஒன்ன பதிவு பண்ணும்போது ஒரு ஃப்ரீக்குவன்சில பதிவு பண்றீங்க. நீங்க வீட்டில் எப்படி படிப்பீங்க? ரிலாக்ஸ்டா படிப்பீங்க, சேர் மேல கால் போட்டு படிப்பான். சில பேர் அப்பம் தோல் மேலேயே கால் போட்டு படிப்பேன், யாரும் கேட்க போறதே இல்லை. குப்புறப்படுத்திக்கிட்டு படிப்பேன், அப்படியே ஆனு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே சில பேர் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பான், கால் ஆட்டிக்கிட்டே படிப்பான், ரொம்ப ரிலாக்ஸ்டா படிப்பீங்க. உங்களுக்கு பிரெயின் வேவ்ஸ் ஃப்ரீக்குவன்சி மாறுங்கிறது தெரியுமில்ல? எப்பவுமே நீங்கள் கோவப்பட்டால் பிரெயின் ஃப்ரீக்குவன்சி மாறும், நீங்கள் பயம்தான் மாறும், நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக லிசன் பண்ண ஆரம்பித்தா அந்த இந்த வேவ்ஸோட ஃப்ரீக்குவன்சி மாறும். நல்லா பாருங்கள், ஜிக்ஸாக்காக இந்த இந்த இந்த ஃப்ரீக்குவன்சி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போச்சுன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பிரெயின் வேவ்ஸை இப்போ ரீட் பண்ண முடியும், அதனுடைய ஃப்ரீக்குவன்சி எடுத்துடலாம். நீங்கள் வீட்டில் படிக்கும்போது ரேடியோ மிர்ச்சி வேவ் லென்த் மாதிரி பிரெயின் வேவ்ஸ் இருந்து ஒரு சப்ஜெக்ட் நீங்க மனப்பாடம் பண்ணி உள்ள போட்டுட்டீங்க, எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது நர்வஸா இருப்பீங்க, டென்ஷனா இருப்பீங்க, பாஸ் பண்ணுவோமோ இல்லையா அப்படின்னு ஒரு பயம், இந்த டயத்துக்குள்ள இதை முடிப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆன்சைட்டி. அப்ப என்ன ஆகும்? உங்க ஃப்ரீக்குவன்சி மாறிடும். நீங்க படித்த போது உங்க பிரெயினோட ஃப்ரீக்குவன்சி என்ன இருந்ததோ, நீங்க படித்த போது அதனுடைய வேவ்லென்த் என்ன ஃப்ரீக்குவன்சியில இருந்ததோ, அதே ஃப்ரீக்வன்சி எக்ஸாம் ஹாலில் இருந்துட்டா ஒரு வரி கூட மறக்காது. ஏன், படித்ததெல்லாம் உள்ள போயிருக்கு, அப்படியே வெளியே வரும். நீங்க இந்த ஃப்ரீக்வன்சி வேற, ரிலாக்ஸ்டு மூட்ல படிச்சிட்டீங்க, டென்ஷன் மூட்ல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, வரவே வராது. இந்த இன்டர்வியூல பதில் சொல்ல முடியாம போது பாருங்க. அதனால தான் தெரியும், ஆனா சொல்ல முடியாது. அவனால அவனுக்கு தெரியும், உள்ள இருக்கும் போது வேற ஃப்ரீக்வன்சில மனப்பாடம் இருக்கு, இப்ப வேற ஃப்ரீக்வன்சில அவன் இருக்கிறான். ஸோ நீங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னா ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்கங்க, வீட்டில் ஒரு நல்ல பொசிஷன்ல உட்காந்து மைண்டு ஃப்ரீக்வன்சிய அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரியே அமைதியாக செட் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சியில் படிச்சுட்டு திரும்பி எக்ஸாம் ஹாலில் வந்து அதே ஃப்ரீக்வன்சி மூலையில் இருக்க முடியாது வச்சிங்கன்னா, படித்த எந்த விஷயமும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதுதான் அதில் இருக்கிற பெரிய சீக்ரெட். உங்களுடைய மைண்டு ஃப்ரீக்வன்சி மாறிட்டா பழைய விஷயத்தை உள்ளேருந்து வெளியே எடுக்க முடியாது. இது ஒரு சயின்ஸ். ஸோ பதட்டம் இருக்கக்கூடாது, ஆன்சைட்டி இருக்கக்கூடாது, க்யூரியாசிட்டி இருக்கக்கூடாது, ஃபியர் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக படிக்கணும், ரிலாக்ஸ்டாக வெளியில் சொல். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த எக்ஸாமினேஷன் ஹால்லையும் ஈஸியாக உங்களால் எழுத முடியும், இன்டர்வியூ நாளைக்கு போனாலும் ஈஸியாக உங்களால் பேச முடியும். நான் ரெண்டு சயின்டிஃபிக் விஷயம் மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்கணும், ஆனால் நீங்கள் யோசிப்பீங்க, எனக்கு கேட்க பயப்படுவீங்க, மைண்டு ஃப்ரீக்வன்சி மாறுனா எப்படி சார் செட் பண்ணுறது? இப்போ பாருங்கள், ரேடியோ ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிடுவீங்க, ஒரு நாப் இருக்கு, திருப்பிக்கிட்டே போனீங்கன்னா 98.3 வந்துடும். 98.3 வச்ச உடனே அது என்ன கேட்ச் பண்ணுமோ கேட்ச் பண்ணும். உங்கள் பிரெயின் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? இங்கே இருக்கிற யாராவது எனக்கு அந்த டெக்னிக் சொல்லுவீங்களா, பிரெயின் ஃப்ரீக்வன்சியை நானாக எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரே ஒருத்தர் மேடைக்கு வரணும், சொல்லணும், சொன்னால் அவங்களுக்கு 500 ரூபாய் கரஸ்பாண்ட்டை வாங்கி கொடுத்துருவேன். ஃப்ரீக்வன்சியை, பிரெயின் ஃப்ரீக்வன்சியை எப்படி மாற்றுறது? ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நீங்கள் மாற்றலாம் இல்லையா? யா ஒருத்தர் சொல்லுங்கப்பா. ஓகே சரி, நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண வரேன், ஏன்னா எனக்கும் ஒரு லிமிட்டட் டைம், நான் இங்கேருந்து புறப்பட வேண்டிய டைம் இருக்குது, உங்களுக்கு அடுத்த டைம் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ டைம் லிமிட்டேஷன். ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது தெரியுமா? மைண்டோட ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எது தெரியுமா? ப்ரீத்திங், யுவர் ப்ரீத்திங். நீங்கள் பயத்தில் இருக்கும்போது உங்கள் ப்ரீத்திங்கை பாருங்கள். ஏதோ யாரோ வீட்டில் திட்டுறாங்க, நீங்கள் என்னமோ தப்பு பண்ணியிருக்கிறீங்க, அதை அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, கண்ணோ அப்படின்னா திட்ட ஆரம்பிக்கிறார், பயம். அந்த பயத்தில் உங்கள் மூச்சு எப்படி போகுது பாருங்கள், பாருங்கள், அருந்து அருந்து போகும். மூச்சு கண்டினியூஸாக அப்படி போகாது, அருந்து அருந்து போகும். அப்புறம் மெல்லிசா அந்த மூச்சு காற்று அடர்த்தியாக இருக்காது, மெல்லிசா போகும். பெரிய கவலை வருதுன்னு வச்சுங்களேன், பெருமூச்சு போகும், அந்த மூச்சு அடர்த்தியாக இருக்கும், ஆனால் ஒரே ஃபாஸ்ட்டாக வேகமாக வெளியே போயிடும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்க வச்சுங்களேன், இந்த இந்த மூக்கோட எந்த பகுதியிலையும் இடிக்காமல் அந்த காற்று நல்ல முழுக்க அப்படியே அந்த மூக்கு வழியாக உள்ளே போய் திரும்ப அப்படியே ஸ்ட்ரைட் லைன் மாதிரி அப்படியே வெளியில் வரும். இதெல்லாம் யோகிக் சயின்ஸ். நம்முடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். கோபம் வந்தால், லஸ்ட் ஏற்பட்டால், ஃபியர், ஆன்சைட்டி, எல்லாத்துலேயும் இந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் மாறும். இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், நீ படிக்கும்போது ஓ ப்ரீத்திங் பேட்டர்னை கவனித்து ரொம்ப ரிலாக்ஸ்டு பேட்டர்னில் கரெக்டாக ப்ரீத்திங் போகிற மாதிரி வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹால்லையும் வந்து அதே ப்ரீத்திங் பேட்டர்னை கொண்டாந்து நீ வச்சுட்டேன்னு வச்சுக்க, உன்னுடைய ஃப்ரீக்வன்சி அதுவாகவே மாறிடும். ஸோ ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது? ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது? ப்ரீத்திங். ஸோ உங்கள் ப்ரீத்திங்கில் கண்ட்ரோல் கொண்டாந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். ப்ரீத்திங் கண்ட்ரோல் கொண்டாந்துட்டீங்கன்னா அது பாருங்கள், ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு கவலை இருக்குன்னா டக்குன்னு ப்ரீத்திங்கை மாற்றிடணும். அப்போ என்ன மூச்சு ஓடுதோ அதை மாற்றி வேறு மாதிரி கொண்டு போயிடணும். உங்கள் பயம் போயிடும், கவலை போயிடும், துக்கம் போயிடும், எல்லாமே மாறிடும். ஸோ ப்ரீத்திங் பேட்டர்ன் தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சரியான இன்ஸ்ட்ருமெண்ட்.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதலாவது பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் பராசக்தி என்ற அண்மையிலே வந்த திரைப்படத்து பாடல். நெஞ்சோடு சாய்ந்திட என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து பாடுகின்றது அந்த பாடல். ஆங்கிலேய நாடான அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலாக இங்கிலாந்து வரை செல்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல், 16 வயது நிலை திரைப்படத்தில் ஒலித்த செந்தூர பூவே என்ற பாடல். இந்த பாடல் இன்று ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரம் டிகான்சி காதில் ஒலிக்கும் வேளை எங்களுக்கும் ஒலிக்கின்றன.

ஒலிக்கின்ற பாடலோடு மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பி வைத்த பாடல். திரு பொன்மணி அசையும் என்ற முதல் வரி கல்லுக்குள் ஈழம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அந்த வேளையில் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடலையும் கேட்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே என்று ஆரம்பிக்கும் பாக்கணம் போல இருக்கு என்ற திரைப்படுத்த பாடல்

அவரை தொடர்ந்து தரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல். உங்கள் பாடல் சக்கரை கட்டி என்ற முதல் வரியை கொண்டு சோக்காளி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

தொடரும் பாடல்களை ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து அன்பு உறவுகள் தினமும் இன்றும் தருகின்றார்கள். முதலிலே பாஸ்கரன் மாலா ஜோடியாக வந்து கேட்கும் பாடலை கேட்போமா? பரம்பரை என்ற திரைப்படத்து பாடல் வைகாசி மாசம் என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்கள்.

அவர்களை தொடர்ந்து அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரம் ரமணி நீங்கள் தந்த பாடல் எப்பவும் ஆனந்த பூங்குயிலே என்ற பாடல் பூவாம்பட்டி என்ற திரைப்படத்திலிருந்து திரிபடுத்து அனுப்பியிருக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது பாடல்

ஜோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து நீண்டகால உறவு. கேரிஸ் தருகின்றார் ஒரு பாடல், பேரழகி என்ற திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் தேவதை என் தேவதை என்று வரி எடுத்து பாடுகின்றது.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூர். அங்கிருந்து அன்பு மகாலிங்கம் ஆலய மணி திரைப்படுத்து பாடலை கேட்கின்றார். சட்டி சுட்டதடா என்று வரியெடுத்து அந்த பாடல் ஒலிக்கின்றது.

யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்த்த யானம் வந்ததா.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். இன்னும் என்ன தோளா இத்தனை நாளா என்று கேட்கும் பாடலாக ஒலிக்கின்றது.

ஐரோப்பிய மண் நிறேஷன் வந்துவிட்டால் என்னவள் பாடலும் வர வேண்டும் அல்லவா? விழிகளிலே விழிகளிலே என்ற பாடலை ரெனிகுண்டா என்ற திரைப்படத்திலிருந்து ஈழமணி திருநாட்டிலிருந்து கேட்கிறார். அங்கே அந்த பாடலையும் கேட்போமே.

இறுதியாக ஒரு பாடலை தந்து கட்டளையை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார் நிகழ்ச்சிகளோடு. கவை சேனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணிலிருந்து அன்புடனே அவர் அனுப்பிய பாடல் நல்ல பெண்மணி என்ற திரைப்படுத்து பாடல். இனங்களிலே என்ன இனம் என்று கேட்டு பாடுகின்ற அந்த பாடலோடு இனிது நிறைவுக்கு வருகின்றது ஒன்றிய தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

மக்களே, நாங்கள் இதுவரை நிறம் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தேனான பாடல்கள். காற்றலையில் கலந்து எங்கள் இதயத்தை நிரப்பியதல்லவா? மீண்டும் ஒரு முறை இந்த பாடல்களை, இதே போன்ற பாடலை கேட்போம் என்று கூறி காற்றலையிலிருந்து இப்பொழுது நான் விடைபெற்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் தாமரை கன்னங்கள். எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் எழுதி அனுப்பிய வேளையிலே அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். நாங்களும் கேட்போம்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஒரு மனதுக்கு தெம்பான பாடல். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்ற பல்லவியோடு தொடரும் பாடல். சுமை தாங்கி திரைப்படத்தில் ஒலித்த பாடல் என்று மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்க விரும்புகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத்தமிழரோடு கேட்க விரும்புகிறார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

அல்லாவே எங்களின் தாய் பூமி என்ற ஒரு பாடலை அரண் என்ற திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். ஹைதராபாத்தில் இருந்தாலும் எங்கள் வானொலியை மறக்காமல் பாடல் கேட்கின்றீர்கள், சிறப்பு. அந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நர்முகியாள், தமிழ் இனியாள் இவர்களும் வளமை போடு என்றும் கேட்கின்றார்கள்.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிபரப்பும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலே இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி என்பதை தெரிவோமா?

வசூல் ராஜா MBBS என்ற திரைப்படத்து பாடல் 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு என்று பாடுகின்றது. இந்த பாடலை இன்றைய தினம் நல்வாழ்த்துக்களை கூறி கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல இன்றும் அவர் கேட்கும் பாடல்களை தினமும் கேட்டு மகிழும் அன்பு உறவுகளாக இன்றும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் வேளை நாங்கள் முனைவோம் ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி தினமும் கூறுவது போன்று இன்றும் எங்களுக்கு கூறி கேட்கின்றார் ஒரு பாடலை. ஆணையிட்டேன் நெருங்காதே என்ற புன்னகை திரைப்படுத்த பாடலை. திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன், ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்கள் இணைந்து கேட்கும் அந்த பாடலை நாங்களும் இணைந்து கேட்போம்.

உரைக்கின்ற பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் வேலூர் மாவட்டம் கனியம்பாடியிலிருந்து மஞ்சுளா உங்கள் விருப்பமாக ஒரு பாடல். பார்த்தாயா மனிதனின் லீலையை என்று கூறும் நான் வளர்த்த தங்கை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கூட தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிறுபை சந்தன்ராஜ் அவர்களின் காதோரம் அதிகாலை நேரம் என்ற வரியோடு நான் சொன்னதே சட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். நீ என்பதே நான் தானடி என்று தாண்டவம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடல் நீண்டகால உறவு முன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் வளைகுடாமன் குவைத்திலிருந்து ஜோர்ஜ் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றது.

இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஸ் அவர்கள் ஒரு மலையாள திரைப்படத்து பாடல். கிளியே என்ற திரைப்படத்திலிருந்து பூவே பூவே தாளம் பூவே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. நேரம் 11:35 முற்பகல் கனடாவில், அதே போன்று இளம் மணித்துறை நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:05 இரவு நேரம் ஒன்று காட்டும் இங்கிதமான இரவும் பகலும் இணையும் வேளை, இணையும் அல்ல அங்கும் நாங்கள், நீங்களும் நாங்களும் இணைந்து கொள்ளும் இங்கிதமான இந்த வேளை, இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் 2026 இரண்டாவது மாதத்தின் 8 நாளில் கால் வைத்திருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அந்த வேளை என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா, இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறிந்து கொள்ள எனக்கு கிடை

உரைத்த அறம் தமிழ் பெரும் தமிழ் அன்னை தமிழுக்கும் இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் ஓம் நமசிவாய என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் இவர்களுக்கெல்லாம் அவர்கள் தாழ்பணிந்து நான் வணக்கம் கூறி கொண்டு இணைந்து கொண்டிருக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இன்றைய நாள் சிறந்த நாள். நாங்கள் வாழும் கனடாவில், நான் இருக்கும் கோன்வால் என்ற நகரிலே தானாக வந்து அமர்ந்தவர், அமர்த்தப்பட்டு நிலை குன்றியவர் எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான். அவரை நாங்கள் தினமும் வழிபடும் அந்த வேளையிலே எங்களுக்கு காட்சி கொடுத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அந்த பெருமானாரின் திருக்கோவிலில் இன்று கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடக்க உள்ளது. 10 நாட்கள் அவருடைய திருவிழா சென்று ரதோற்சவம், தீர்த்தோற்சவம், பூங்காவனம் போன்றவற்றோடு நிறைவுக்கு வர உள்ளது. அவருடைய அருளினால் அவர் அருள் பாலித்து எழுந்தருளும் வந்து எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கும் திருநாளாக அமைந்த இந்த வேளையிலே உங்களோடு நானும் இணைந்து மனதால் அவரை நீங்களும் மனதிலே தரிசித்து வல்லவாம்பாள் சமேதராக வந்திருக்கும் அம்பெருமானை வணங்கிக் கொள்வோம், அவர் அருள் பெற்றுக்கொள்வோம் என்று மீண்டும் ஓம் நமசிவாய என்று கூறிக்கொண்டு இன்று காரிக்கிழமை, இன்று வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை, பாருங்கள் கடந்த நிகழ்வுகளை நாங்கள் மீண்டும் நினைவு கூட்டும் வகையிலே நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றும் கடந்த பக்தி புகழை நிகழ்வை இன்று நாங்கள் கேட்டுக் கொள்ளக்கூடியதாக மறு ஒலிபரப்பிலே நீங்களும் கேட்டிருங்க, நானும் கேட்டேன். அந்த சிந்தனையில் இருந்து விட்டேன் போலும். அதனால் எனக்கு வாரங்கள் கூட எல்லாம் ஒரு நாள் போல்தான் தோன்றுகின்றது. அதனால் தான் என்னவோ 7 நாட்களும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை கதம்பம் என்ற ஒரு நிகழ்வை வைத்துக் கொண்டு அதில் ஒவ்வொரு தலைப்பிலே கொண்டு செல்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இன்று எல்லோரும் நலமாக மகிழ்வாக பக்தியோடு இருக்கும் இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனின் அருளினால் நாங்கள் இப்பொழுது காண இருப்பது

0: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்ற இசையோடு வரும் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி கடந்த 30 வருட காலங்களாக தொடர்ந்து எங்கள் வானொலியில் உலாவிக் கொண்டு உலகளாவ பறந்து இலைமறை காயாக இருக்கும் ஞானம் படைத்தவர்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பேரை அவருக்கென்று நிலைநாட்டி இருக்கின்றது. அதற்கு பல சான்றுகள் உண்டு. இதற்கு மூல காரணம் எங்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியை, இந்த வானொலியை மொன்றியாலே முதலில் தமிழிலே ஆரம்பித்து இற்றவரை அதை இயக்கி வரும் அன்பு மகள் இந்த அதிபர் வான் அரசி மீரா அவர்களின் கைங்கரியம்தான். அவருடைய ஒத்துழைப்பு, அவருடைய உயிர் துடிப்பு, அவருடைய எண்ணம் சிந்தை அத்தனையும் இதிலே தான் இருக்கின்றது. அதை நாங்களும் பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு தலைவர் தான் செய்கின்றாரோ அதைத்தானே மற்றவர்கள் செய்யணும், மற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் நடந்து செய்து காட்ட வேண்டும். அதே போன்றுதான் மகளும் விடாப்படியாக என்ன துயர் வந்தாலும், எவ்வளவு இடர் வந்தாலும், இத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனையும் சாதனையாக்கி காட்டி இத்தேவரை அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதை பின்தொடர்ந்து நானும் அவரோடு இணைந்து அவருடைய ஆலோசனைகளில் நான் பல முதுகலைஞன் என்ற எத்தனை விருதுகளை பெற்றிருந்தாலும், பன்முக கலைஞராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும் கூட எனக்கு இந்த வானொலி துறையை எனக்கு அருளி செய்தது என் மகள்தான் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து என்றும் நன்றியுடன் இருக்கின்றேன். ஒருவகை நீங்கள் அனைவரும் வந்து இணைந்து இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் எப்படியெல்லாம் பாடப்போகின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றது சமூகம். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட பாடகர்களின் குரலை கேட்க ஆவலாக இருக்கின்றார்கள். இங்கே ஏனே தளங்களிலே என்னோடு எழுதி பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருவரை பற்றியும், ஒவ்வொருவருடைய சிறப்பை பற்றியும். அந்த வகையில் இன்று நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அன்பு மகள் கஸ்தூரி இங்கிலாந்திலிருந்து வந்து பக்தி வேலையை சிறப்பித்து எவ்வளவு அடக்கமாக உள் கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்ததை மீண்டும் கேட்டோம். அந்த ஒரு வாய்ப்பு எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் தான் உண்டு. நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ, என்ன பேசுகிறீர்களோ, என்ன பாடுகின்றீர்களோ அவையெல்லாம் ஆவணமாக்கப்பட்டு அது மீண்டும் உங்கள் காதோரம் வரும் பொழுது எவ்வளவு ஒரு திருப்தி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு திருப்தி என்பது மிக முக்கியம். அந்த வகையில் இன்றும் நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு உங்களுக்கான சந்தர்ப்பத்தை தர இருக்கின்றோம். எங்கள் காலநிலை என்று இங்கே 23 பாகையாக காட்டுகின்றது. அது 24 பாகை வரை சென்று 19 பாகை குறைந்து செல்லும். கிட்டத்தட்ட 14 மணித்தியாலும் 21 நிமிடம் பகல் வேளையாக இருக்கும். ஆனால் பகலவனை எங்களால் பார்க்க முடியாது என்று அவரை மூடி இருள் சூழ்ந்து மேகங்கள் கருமுகமாக காட்டப்படும் வேளையிலே எனக்கு சந்தோஷமாக, மகளுக்கு சந்தோஷமாக என்று கூறுகிறேன். காரணம், கடந்த வெப்பங்களினால் நாங்களும் எங்கள் கணனிகள் கூட இடைஞ்சல்பட்டிருந்தது. கடந்த 2-3 நாட்களாக எங்கள் வீட்டிலே இந்த கலையகத்துக்குள்ளே எங்களுக்கு வெப்பத்தை தரும், வெப்ப குளிரை தரும் கருவி பணி நிறுத்தம் செய்துவிட்டது. அவருக்கு ஏதோ உதிரி பாகங்கள் தேவைப்படுகின்றது என்று அறிந்து அதனை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் தொடர்பு கொண்ட வேளையிலே சனி ஞாயிறு இன்று நாளை திங்களும் ஒரு விடுமுறை நாள், அதனால் அவர்களை அமர்த்துவது கடினம். இந்த 3 நாட்கள் எப்படி நாங்கள் செல்லப் போகின்றது என்று உங்களோடு நான் நேற்று முன்தினம் பேசும் பொழுதெல்லாம் நீங்கள் எல்லோரும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு அமைதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும் என்ற மன ஆறுதலை தந்த உங்களுக்கு இயற்கையும் ஒத்துழைத்து மழையை தந்து கொண்டிருக்கின்றது. அதனால் வெப்பத்திலிருந்து கொஞ்சம் தவறி இருக்கின்றோம். அதிக வெப்பம், அதிக குளிர் எனக்கு தாங்கிக் கொண்டாலும் என் மகளுக்கு அது பொருத்தப்பாடற்றது. அவருக்கு இருக்கிற உடல் வாகு அவருக்கு அதை பொருத்தப்பாடல்லாததாக கொடுக்கும். அவருக்கு சில அழற்சிகள் ஏற்படுவது வாய்ப்பு, அதாவது வந்து அலர்ஜி என்று கூறுகின்ற ஒவ்வாமை ஏற்படுவது வழக்கம். அது சுவாத்திய ஒவ்வாமை அவருக்கு இருக்கின்றது, அதனால் அவர் திண்டாடுவார். அந்த வேளையிலே நானும் கவலைதான். ஆனால் வருவது வரட்டும் என்று தாங்கிக் கொண்டு நாங்கள் அதற்கு உபகரணங்களை வைத்துக்கொண்டு சமாளித்து கொண்டிருக்கும். இன்று பூரா முழு நாளும் மந்தாரமாக இருக்கும். வெப்பமும் அவ்வளவு தாக்கவாது. நாங்கள் இன்று நேற்று எல்லாம் எங்கள் கனடாவில் வீட்டின் சாளரங்கள், அதாவது ஜன்னல்கள் எல்லாவற்றையும் சுதந்திரமாக திறந்து விட்டோம். வெளிக்காற்று உள்ளே வந்து உள்காற்று வெளியே போகட்டும், ஆனால் வெளியே உள்ள வெப்ப காற்று தான் வீட்டின் உள்ளே வருகின்றது. அதனால் திரைச்சீலைகளை இழுத்து மூடி கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கின்றோம். சிறப்பான அருளை எங்களை படைத்து காத்து அருண்டு தேவைகளற்றவற்றை அழித்து ஆட்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஐந்தொழில் புரிபவன். அவருடைய மகோற்சவமும் ஆரம்பித்து விட்டது. அவருடைய கருணை எங்களுக்குண்டு. உங்கள் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைவாக உண்டு. அதே வேளை இன்று நடைபெறும் நிகழை இருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியில் பாடுவோர் பாடலாம் மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று எண்ணிக்கொண்டு உங்கள் கரத்திலே ஒலி வாங்கியை தர இருக்கின்றேன். அது ஒலிபரப்பி கொண்டு செல்லும் தொலைபேசி உங்களுக்காக 647-8764-64 காத்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள். உங்களுக்கு முடிந்தவரை நீங்கள் நினைத்து வைத்திருக்கின்ற பாடல்களை எங்களோடு இணைந்து பாடி மகிழ்வோம், மீண்டும் கேட்டு மகிழ்வோம் என்று உங்கள் கரத்தில் என்னுடைய தொலைபேசியை தந்துவிட்டேன். மகள் கஸ்தூரி அழைத்தார், முதலில் மீண்டும் வருவார் என்று எண்ணுகின்றேன். அவருடைய குரலை கேட்கையில் ஒரு ஆரம்பமாக ஆயத்தமாக இருக்கின்றார்கள்.
1: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
0: பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்க முதலில் நெய்வேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் வருகின்றார். வணக்கம் சரவணா. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: மகிழ்வாகவும் இருக்கும்.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்கள். வேறு நல்லவனாக இருக்கின்றோம், எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே ஒரு பதிவு வணக்கம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? அது கூறிப்பட்டீர்கள், நாங்களும் நலமாக இருக்கின்றோம். எங்கள் காலநிலை கூறியிருந்தோம். அங்கே நெய்வேலி உங்களுடைய சரவணம் பகுதியிலே, சரவணா உங்களுடைய அரசடி குப்பம் பகுதியிலே எப்படி இருக்கின்றது காலநிலை?
2: காலநிலை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு காலையிலேருந்தே மாலை வரை வந்து மேகமூட்டமாகவே இருந்தது.
0: அது எங்களுக்கு மேகமூட்டம், உங்களுக்கும் மேகமூட்டம்.
2: ஆமாம், ஒரு 5 நிமிடம் 5 நிமிடம் கொஞ்சம் வெயிலா இருக்கும், அப்புறமே மேகமூட்டமா தான் இருந்தது.
0: இப்பொழுது இன்று மழை எதுவும் பொழிந்ததா?
2: நேற்றிரவு மழை.
0: ஆட்டேங்கப்பா, பெருமழையா?
2: பெரும் ஒரு ஒரு சாதாரண பெருமழையும் இல்ல, சிறுமழையும் சாதாரண.
0: மனச்சாட்சி உள்ளதையா அந்த மழைக்கு? பகல் நேரம் தந்து உங்களுக்கு இடையூறு தராமல் இரவு நேரம் நன்றாக தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே என்று குளிராக அந்த மழை வந்து உங்களை தாளாட்டி இருக்கின்றதுன்னு தான் கூற வேண்டும் இல்லையா?
2: ஆமா, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சிக்கு முன்னாடியே மழை பெஞ்சு முடிச்சுட்டு.
0: அப்படி இல்ல என்ன பாட முடியாது, உங்களுக்கு வலைத்தளம் சலித்து விடும். சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. சரி, இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நீங்கள் இணைந்திருக்க வேளையிலே முதல் பாடலாக என்ன பாடலை பாடலாம் என்று எண்ணி இருக்கின்றீர்கள்? பாடுங்களே, கேட்போம்.
2: அவரு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு ஒரு ஒருவர்.
0: ஆமாம், தேவா தேவா.
2: அதே போல இந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது அப்படின்னு அங்கிருந்து ஆரம்பிச்சிடலாம்.
0: ஆமா ஆமா, அது நல்லது. ஒரு கருத்துள்ள பாடு, இருப்பவர்கள் இருக்கிற இடத்துல சரியா இருந்தவிட எல்லாம் சௌக்கியம் தான், எல்லாம் சௌக்கியம் என்று நாங்கள் கேட்டு மகளும் பாடல் உங்கள் குரலில்
2: தேடிய பாடல். சரி, ஏதாவது ஒரு பாடல் நல்ல பாடலாக வந்து.
0: ஆமா ஆமா, அடுத்தவர்கள் பாடுவதற்கு முன்பு நீங்கள் ஆயத்தமா இருக்கும்
2: இந்த பாடல் கிடைச்சது.
0: அது புத்திசாலித்தனம் தரலாம், புத்திசாலித்தனம் தர. சரவணா, நீங்கள் தெரிந்து வைத்திருக்க பாடலை, தயாரித்து வைத்திருக்க பாடலை இன்னொருவர் பாடிவிடுவதற்கு முன்பு நான் ஓடி வந்து பாட வேண்டும் ஓடி வந்து விட்டது. எங்கே பாடுங்கள், எல்லாம் சௌக்கியமே, கேட்போம் பாருங்கள்.
2: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கூட இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும், உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என்னுள்ளம் உன்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது, இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. அவ்வளவுதான் பாடல் முடிந்து விட்டது.
0: அப்பப்பா, கொண்டு வந்த சுமையை இறக்கி விட்டேன் சுகமாக என்ற ஒரு திருப்தி ஒன்று உங்கள் மனதில் இருக்கின்றது. இறுதி சரணத்தை நீங்கள் பாடும் பொழுது எப்படியாவது இந்த சுமையை இறக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. சிறப்பாக இருந்தது சரவணா, சிறப்பாக. இந்த இவ்வளவு சிறப்பை நீங்கள் இவ்வளவு திறமையை இவ்வளவு காலம் மனதிலே வைத்து கொண்டு இதை வெளியே கொண்டு வந்து காட்டுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்திருக்கின்றீர்கள். அதற்கு ஒரு காரணம் உங்களுடைய சபை கோளை என்று கூறப்படுகின்ற ஒரு குணாதிசயம் எங்களிடம் இருக்கின்றது. சபையின் கண்ணே சில விஷயங்கள் தெரிந்தும் அதை வெளிப்படுத்த முடியுமா முடியாத அந்த வெட்கம் அப்படி என்று ஒன்று இருக்கின்றது. சபை கோளை என்று கூறுவார்கள் அதை எங்களுடைய இலக்கியத்திலே. அது வந்து அதை எடுத்து அதை எடுத்தறிந்து விட்டது முன்றியல் தமிழ் வானொலி வானொலி. அதனால் தான் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்துவிட்டால் எல்லாம் சௌக்கியமே. ஒன்றியல் தமிழ் வானொலி இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் அழகாக பாடுகின்றீர்கள். உலகளாவே உங்களுடைய பெயர் இங்கே பேசப்படுகிறது. சரவணன் யாமிருக்க பயமே என்று நான் சூட்டிய பெயரோடு வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்த சிரமணா, பொருத்தமான பாடலும் தந்திருக்கின்றீர்கள். நல்ல சிறிய கருத்துக்களை அல்ல, பெரும் கருத்துக்களை சிறிய பாடல்களே எங்களுடைய காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் அமர்த்தி எழுதி தந்தது மட்டுமில்லாமல் அவர் நடித்தும் காட்டியிருக்கிறார் அந்த பாடலுக்கு, இல்லையா? சூரியகாந்தி திரைப்படத்திலே அவர் தான் இந்த பாடலை பாடுகின்றார். எவ்வளவு அற்புதமான நுணுக்கமான கருத்துக்களை பொருத்திய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களும் பாட்டிலே உட்கருத்துக்கள் பல புரிந்திருக்கும். சமுதாயத்து சீரோட்டத்துக்குள்ளே தான் அவர் போவார், சமுதாய வாழ்வியல் தோட்டத்துக்குள்ளே தான் அவர் உலாவு வருவது போன்று இருக்கும். சிறப்பான பாடல் சிரமணா. இங்கே ஒரு பதிவு ஒன்று தந்திருக்கின்றீர்கள், உங்கள் அருகிலே இருக்கிற ஆலயத்தில் உள்ள அங்கே நடைபெறுகின்ற ஆண்டு விழாவை பற்றி நாங்கள் எல்லோரும் படித்து பார்த்தோம். சிறப்பாக இருக்க வேண்டும், 8ஆம் தேதி என்று எழுதியிருக்கின்றீர்கள், அப்படித்தானே?
2: ஆமாம். நெய்வேலி கலை இலக்கிய சங்கமம் சொல்லிட்டு மாதம் மாதம் அது
0: ஒவ்வொரு விழா
2: ஒரு நடக்கும். அது கிட்டத்தட்ட தொடங்கி 10 ஆண்டுகள் ஆகிறது. அந்த மாத விழா நிகழ்வு தான் அன்னைக்கு
0: சிறப்பாக நடைபெற வேண்டும். நீங்களும் அதை கலந்து கொண்டு எங்களுக்கு நேரடி செய்தலாம், என்னென்ன நடந்துட்டு எங்களோட வந்து கலந்துரையாடலாம். அதற்கு சந்தர்ப்பம்
2: அது கூப்பிடுவாங்க, அழைப்பு வரும் எங்களுக்கு, நாங்க போய் கலந்துகிட்டு வருவோம்.
0: ஓ, கலந்து நீங்கள் செய்ய.
2: அது எப்படின்னா, ஒரு தமிழ்க்க அவரு ஒரு முந்திரி வணிகர், அவரு அவர் இந்த தமிழுக்காக வந்து ஒரு ஒரு இடத்த வாங்கி அந்த ஒரு இடத்துல ஒரு ஷெட்டு ஒரு இடம் ஒரு வீடு அமைத்து அந்த தமிழுக்காகவே நெய்வேலி கலை இலக்கிய சங்கமம் சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு செலவு பண்ணி ஒரு மாதம் மாதம் அந்த எப்படின்னு கேட்டால் இப்ப நம்ம முண்டியல் தமிழ் வானொலி எப்படியோ ஒரு இடம் உள்ள திறமையை வெளிக்கொணர்வதற்காக தமிழ் உள்ள தமிழ் ஆர்வம் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து எங்கள் சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கும் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து அந்த அவங்களுக்கு திறமையை வெளிக்கொணர செய்வாங்க. அங்க
0: வாழ்க்கை தமிழ்
2: செஞ்சிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் சொந்த செலவிலே செஞ்சிட்டு இருக்காரு.
0: தமிழுக்கு தொண்டு செய்தோர் தமிழை மனதிலே கருதி தமிழுக்காக வாழ்பவர்கள் தாழ்ந்து போவதில்லை. வாழ்த்துக்கள் சரவணா, உங்களுடைய பங்களிப்பு அதிலே நிறைவேற வேண்டும், அதிலே உற்சாகமாக இணையுங்கள் என்று வாழ்த்துகிறோம். இன்று என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? விருப்பமான பாடல்
2: இந்த பாடலே ஒலிபரப்ப,
0: இந்த பாடலே உங்களுக்கு வேண்டும். பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது, சரவணா கேட்டது என்று நாங்கள் இந்த பாடலை தருகின்றோம். பாடியது சரவணா, பாடியது கேட்டது சரவணா, பாடியது. நன்றி சரவணா, மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது, வர வேண்டும்.
2: ஒரு என்றாவது ஒரு நாளைக்கு அந்த நெய்வேலி கலை இலக்கிய சங்கமத்தின் இந்த அவரு அந்த தலைவர் அவரு வல்லம்மா கோபின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு பெரிய கவிஞர். அவரை வந்து நமது வானொலியில பேச வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை.
0: சிறப்பு சிறப்பு, அனைத்து வாருங்கள், அனைத்து வாருங்கள். அவருடன் நாங்கள் எங்களை ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தை செலவழிப்பது தமிழுக்கு நாங்கள் செய்கின்ற பெருந்தொண்டு. தமிழை உலகளாவ பிறவை செய்வோம் உங்களோடு இணைந்து. நன்றி சரவணா, எண்ணம் ஈடேறட்டும். வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்,
0: நன்றி. மீண்டும் வாருங்கள், சந்திக்கலாம். அடுத்து வரும் உறவு ஆயத்தமாக இருக்கின்றார் வருவதற்காக, அவரை இணைத்து விடுவோமா? அவர் வேறு யாருமல்ல, இப்பொழுது காற்றலையில் காத்து கொண்டிருக்கின்றார். இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வந்து பேசுவதற்காக, பாடுவதற்காக முண்டி அடித்து கொண்டு அருகருகே இருந்து கொண்டு அழைத்து கொண்டிருக்கும் வேளை, ஒரே வேளையில் 2-3 அழைப்பு இலக்கங்கள் தோன்றுகின்றன. முதலில் வருகின்ற தோற்றம் இலக்கம் மலியம் மகாலிங்கம் அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய
3: நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக மகிழ்வாகவும் இருக்கேன்
0: ஐயா. மகிழ்வாகவும் இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்கள். நல்லவனாக இருக்கின்றீர்கள்?
3: நலமாக இருக்கேன்.
0: நல்லவனாக இருக்கின்றீர்கள்?
3: இல்லையா. நல்லவனாக இல்லை
0: ஐயா. நல்லவனாக என்ன நடந்தது?
3: உறவுகளை நேசிக்கும் வல்லவனாக இருக்கிறேன்.
0: ஓ, உறவுகளை நேசிக்கும் வல்லவன் தான் நம்ம நல்லவன் தானே? ஏனென்றா உறவுகள் உங்களை நேசிக்கின்றது, நீங்கள் உறவுகளை நேசிக்கின்ற நல்லவனை வல்லவனை நேசிப்பது வழக்கம். அப்ப நான் சொன்னதை விட ஒருபடி மேலாக நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள். வல்லவனே வருகிறார் கூறுங்கள்.
3: நம்மளே வந்து நல்லவன் நான் சொல்ல முடியாதுல்ல.
0: நாலு பேர்
3: உறவுகள் சொல்லணும்.
0: வாழ்த்து. நாலு பேர் சொல்ல வேண்டும், நாலு பேர் சொல்ல வேண்டும், அதுதான் நல்லவன். வாழ்த்துக்கள். ஆனால் நாலு பேர் சொல்வார்கள் என்று நாங்கள் நல்லவனாக நடக்க முயற்சித்து, நாங்கள் நல்லவனாக எங்களுக்கு நல்லவனாக இருப்போமாக இருந்தால், எங்கள் மனச்சாட்சிக்கும் மனநீதிக்கும் எங்களை நல்லவன் என்று தெரிய வந்தால், மற்றவர்கள் நாலு பேர் சொன்னாலும் சரி சொல்லாதும் விட்டாலும் சரி, நாங்கள் நல்லவர்கள் தானே என்ற அந்த திருப்தி இருக்கும். அதனால் நல்லதையே எண்ணுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். சிறப்பு மகாலிங்கம், நல்ல ஒரு கருத்தை தந்து வருகின்றீர்கள். அங்கே இன்று மல்லியத்திலே, மல்லியம் எந்த மாநிலத்தை எந்த மாவட்டம்?
3: மயிலாடுதுறை மாவட்டம். ஒன்றிணைந்த தஞ்சை மாவட்டமா இருந்தது, அதுக்கப்புறம் நாகை மாவட்டமாகி இப்போது மயிலாடுதுறை பேர்லயே மயிலாடுதுறையவே ஒரு மாவட்டம்
0: சேர்ந்த மாவட்டமாக சேர்ந்திருந்த மாவட்டம் தனித்து தெரிந்து பெரும் மாவட்டங்களாக இன்று தனி மாவட்டமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். மயிலாடுதுறை மாவட்டம். வாழ்த்துக்கள். மயிலாடுதுறையிலிருந்து இங்கு பலர் வருவார்கள். பல தஞ்சாவூர் இல்லை உங்களுடைய மயிலாடுதுறை மாவட்டம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த வேளையிலே மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியத்தில் இருந்து வந்த மகிழ்ச்சிக்குரிய மகளையும் பாருங்களேன், எல்லாம் மானா மானா மானா என்று வருகின்ற பார்த்தீர்களா? அதான் எல்லாம் எல்லாம் நல்லவர் எல்லாம் மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியம் மகாலிங்கம் அல்ல, மகிழ்ச்சிக்குரிய மகன். நான் இடையிலே ஒரு மாணவை சேர்த்திருக்கேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். சரி, இன்று என்ன பாடலை பாடலாம் என்று எண்ணி ஓடி வந்து என்ன தகவலை கொண்டு வந்தீர்கள்? பாடுவோர் பாடலான புதிய தகவல்கள்
3: அதான் தகவல் சொல்றது வந்து நாளையே 18 பெருக்கு, அதாவது ஆடி பெருக்கு, உழவர்கள் தினமாக நாளையே வந்து விதை விதைக்கவும் செய்யலாம். அந்த குருவை தாளடிக்க வேண்டி சம்பா பயிர்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நாளைக்கு தான் ஏன் அந்த பயிர் பெருக்கிறது, அதான் ஆடி பெருக்குங்கும் போது விவசாய பெருக்கு அந்த இதுக்கு தான் அந்த விவசாய விழாவா ஆடி பெருக்கு.
0: ஆடி பட்டம் தேடி சென்னல் விதை என்று ஒரு பாடல் இருக்கின்றது.
3: வீட்டு தோட்டம் கூட இந்த ஆடி பதினெட்டுலதான் விதைப்பாங்க.
0: வாழ்த்துக்கள். ஆடி பெருக்குக்கு நாளை ஆடி பெருக்கு என்ற திரைப்படமே வந்தது. அதிலே பல புனிதமான எங்கள் மதம் சார்ந்த எங்களுடைய பண்பாடுகள் சேர்ந்த நிகழ்ச்சிகள் பல உண்டு. வாழ்த்துக்கள், ஞாபகம் ஊட்டியதுக்கு நன்றி. என்ன பாடலை இன்று நீங்கள் பாடி எங்கள் எல்லோரையும் இந்த ஆடிப்பிற்கு வரும் வேளையிலே மகள வைக்க போகின்றீர்கள்? எங்கே பாடுங்களேன்?
3: என்ன தெரியுமா?
0: தெரியும், தெரியும், இலேசாக தெரியும். இப்பொழுதுதான் நன்றாக தெரிய போறது. அங்கே தெரியத்தக்க வகையில் என்னை தெரியுமா? நான் சிரித்து பழகி மகிழ்ச்சி கொள்ற மகாலிங்கம் என்பதை கூறுங்கள்.
3: என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்க கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா. ஆக ரசிகன், ஆக ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகு தெரிந்த மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகு தெரிந்த மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவருமே கூடலாம், வாழ்வை சோலையாக்கலாம் இந்த காலம் உதவி செய்ய, இங்கே யாரும் உறவு கொள்ள, இந்த காலம் உதவி செய்ய, இங்கே யாரும் உறவு கொள்ள, அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம், இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம், இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம். என்ன தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்ன தெரியுமா, உங்க கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்ன தெரியுமா. ஆக ரசிகன், ஆக ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். ஒரு சிலைய கண்டேனே, அதை சிரிக்க கண்டேனே, அந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. ஒரு சிலைய கண்டேனே, சிரிக்க கண்டேனே, அந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நில, நேரிலே இரு நில, காதல் அமுதம் பொழியலாம். ஆக ரசிகன், ஆக ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். என்னை தெரியுமா, அதான் ரைட்டியா?
0: நீங்க பாருங்கள், மீதி இருக்கின்றதா? முடிஞ்சுவிட்டேன்.
3: இல்லையா? இல்லையா, முடிஞ்சது, முடிந்தது.
0: என்னை தெரியுமான்ற ஒரு கேள்விக்கு எத்தனை பதில்? நல்ல ரசிகன், நல்ல கவிஞன், நல்ல பாடகன், நல்ல நடிகன் என்றெல்லாம் தெரியும் ஐயா. அதனால் தானே மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் என்று பெயர் கொடுத்தேன் உங்களுக்கு. சிறப்பு, நன்றாக, நல்ல தயார் நிலை, எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். அன்னை கலைவாணி, உங்களுக்கு என்றென்றும் இந்த நல்லறிவு புரிய வேண்டும். மீண்டும் ஒரு பாடல் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, ஓடி வந்து பாடுங்கள். வாழ்த்துக்கள். என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
3: இதே பாடல் எனக்கு ஒளிபரப்பு.
0: இதே பாடல் என்னை தெரியுமா என்ற பாடல்
3: எனக்கு எனக்கு பொருத்தமான கவிதையும் கவிஞனும் எனக்கு கவிதையும் எழுத தெரியுங்கிறது இதுலயே வருது.
0: கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நான் சொல்லுகின்ற, நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து பாடலாம். சிறப்பாக இருந்தது மகாலிங்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி.
3: வாழ்த்துக்கள், நன்றி,
0: நன்றி.
1: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம்.
0: வாரம் ஒரு நாள் வேற நிகழ்வு முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு வந்திருக்கின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம் யோகா ராஜி அவர்களே.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம் உங்களுக்கும்.
0: நன்றி, நன்றி, நன்றி. எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக மகிழ்வாக வெப்பத்தை தாங்க முடியாமல் குளிரும் இல்லாமல் இரண்டுக்கும் இடையிலே நடுவிலே இப்படியே இருக்கின்றோம். மாறி மாறி அங்க காலநிலை எப்படி இருக்கு மகளே?
4: வெயில் தான்,
0: வெயில்
4: சரியான
0: வெயில் தானே? அப்ப சரியான வெயில் தானே மகளே? அப்ப வருத்தப்படுத்த வெயில் என்ற சரியான வெயில் புரியுதா? பிள்ளையான வெயில் இல்லை, சரியான வெயில். நாங்கள் எப்பொழுதும் சரியான நல்ல பதத்தை எல்லாவற்றுக்கும் உபயோகிக்கணும். அது ஒரு சரியான பண்பான பழக்கம் தான் இல்லையா? ஏன் நாங்கள் இல்லை, கொடுமையாக இருக்குது, எங்களால் முடியாமல் இருக்கிறது, இயலாமல் இருக்குன்னு கூறி அடுத்தவர்களின் துன்பம். சரியான மழை, சரியான வெயில், சரியான வெயில் என்று கூறிக்கொள்வோம். சிறப்புகள். சரி, இன்றைய நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு யுவராஜி?
4: இன்னைக்கு கொஞ்சம் ஷேடு தான், எனக்கு என்ன சொல்ல தெரியல, ஏதோ ஒரு மைண்ட் அப்செட், ஏதோ ஒண்ணு.
0: ஏனம்மா என்ன நடந்தது? என்னென்றால், கையில் ஒன்றை தந்துவிட்டு அதை பார்த்து பார்த்து ரசிப்பதும் உண்டு, அதை தொலைத்து விட்டு தேடி தேடி அலைவதிலேயும் ஒரு நினைவு ஆற்றல் தூண்டப்படுகிறது. மறக்காமல் இருப்பதற்காக செய்யும் ஒரு வழி. வாழ்த்துக்கள் அம்மா. அதுகளை எல்லாம் நாங்கள் துன்பப்படாம சரி கூறுங்கள்.
4: ஒரு வங்கியில ஒருத்தன் ரூபா கட்டு, ஒரு நான் ஒரு 10 ரூபாய் கட்டு ஒன்று நல்லா பெருசா, அதை வாங்கிட்டு பேக்கில் வச்சுன்னு அவன் வண்டியில பின்னால வச்சுன்னு போறான். அந்த வண்டி பின்னால வச்சதை அவன் அந்த பேகை சரியா மூடாம அந்த கட்டு கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே அந்த கட்டு கீழே விழுந்தோடனே அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பார்க்கவே இல்ல போயிட்டான். அந்த கட்டு காத்துல அப்படி இப்படியே அலமோதி ஒரே ஒரு நோட்டு மட்டும் பறந்து போய் எங்கேயோ விழுந்துருது. மிச்சம் அந்த கட்டு அப்படியே கிடக்கு, அந்த மிச்சம் 99 இது அப்படியே கிடக்கு, ஒன்று மட்டும் பறந்துருது. அந்த 100 ஒன்று பறந்துருது. பறந்தோடனே அந்த 100 ரூபாயில அந்த 10 ரூபாய் பறந்த இடத்துல ஒருத்தன் ஒரு ஏழை கையில அந்த 10 ரூபாய் கிடைக்குது. அவன் அதை பார்த்துட்டு அப்படி ஒரு சந்தோஷம், அந்த பணத்தை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே என்ன பண்றான், அதை எடுத்துன்னு போய் ஹோட்டல்ல போய் 2 இட்லியும் சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு, அப்பாடா எனக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய இது கிடைச்சிருக்கு, பெருமாள் எனக்கு எவ்வளோ இது கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போறான். இன்னொருத்தன்கிட்ட அந்த கட்டு கிடைக்குது, அந்த கட்டு 99 மிச்சம் வந்ததா, அந்த கட்டு கிடைக்குதா. அவன் என்ன பண்றான், அதை எண்ணி பார்த்துட்டு இதுல ஒன்னே ஒன்னு குறையுது, அப்ப இங்கதான் எங்கேயானு கிடக்கும் அப்படின்னு சொல்லி அதை தேடுறான் தேடுறான் தேடுறான். தேடிண்டே இருக்கான் தினம் தினம் தேடிண்டே இருந்தா அவனுக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லாம அந்த நோட்டு தேடுறதுலயே அவன் மனசு போகுது. ஒருத்தன் 10 ரூபாய் கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு போனா, ஒருத்தன் வாழ்க்கையில இது புள்ள இந்த ஒரு நோட்டு இல்லைன்னா நான் இவ்வளவு இருக்கை செலவு பண்ணதுக்கு துப்பு இல்லாம அதை தேடிட்டு இருக்கான். அப்படிதான் மனுஷன், நம்ம கிடைக்கிறத வச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ இருக்கணும், இல்லாததை வச்சுட்டு அது கிடைக்கும்னு நினைச்சு அல்லல் படக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க.
0: சிறப்பு, சிறப்பான பொருத்தமான ஒரு கதையம்மா. இல்லை என்று நாங்கள் எண்ணி நாங்கள் தவறிவிட்டது என்றது, அது நல்ல இடத்துக்கு செல்லும் வேளையிலே தேவை ஆக இருந்தவருக்கு திருப்தியாகவும் ஆசை உள்ளவருக்கு இன்னும் வேண்டும் என்றும் அலைய செய்கின்றது இல்லையா? வாழ்க்கை என்பது இதுதான். அதுபோன்றுதான் அதிலே தொலைத்தவருடைய மனம் தொலைந்து விட்டது என்று மறந்து விட்டாலும் அங்கே நன்மையும் தீமையும் அதனால் விளைகின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய ஆன்மாக்களும் இந்த உலகில் வந்து வாழ்ந்து அது மறைந்து இன்னும் ஒரு உருவத்துக்குள்ளே புகுந்துவிடும், இன்னும் ஒரு உயிரோடு இணைந்துவிடும். ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை, உருவம்தான் மாற்றமாக இருக்கும். அதனால் உங்களை சார்ந்தவர்கள், உங்களை சேர்ந்தவர்கள், எங்களை சார்ந்தவர்கள், எங்களை சேர்ந்தவர்கள் எங்களை விட்டு பிரியவில்லை என்றும் நினைவில் இருப்பார்கள். அவர்கள் இருக்கும் வகை உலகிலே எதை செய்து சென்றார்களோ அதை நாங்கள் பின்பற்றி கொண்டு, எதை செய்யாமல் அவர்கள் எண்ணிவிட்டு போனார்களோ அந்த எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் நாங்களும் நடமாட வேண்டும். இது இறைவனுடைய நியதி. எங்கள் மதத்திலே, எங்கள் ஐதீகத்திலே நாங்கள் கண்ட உண்மைகள் அதுகள். நன்றி மகளே, சிறப்பான ஒரு கதையை நல்ல பொருத்தமாக கொண்டு வந்து ஆன்மீகத்தோடு இணைத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் உங்களை நான் நேற்று முந்து நம் பக்தி பலையிலே உங்களை எதிர்பார்த்தேன், வந்தீர்களா? கொஞ்சம் பொறுமை வேண்டும், நிச்சயமா கிடைத்திருக்கும். இறுதி நேரத்திலாவது நான் உங்களை நன்றி. இருப்பினும் நினைத்தீர்களே, அது போதும். உங்களை நாங்கள் நினைத்தோமே, அது போதும். இப்ப காணவில்லையே என்று நாங்கள் நினைக்கவில்லை, நினைத்திருக்கின்றோம். பார்த்தீர்களா? அதே போன்றுதான் சிறப்பு. இன்று என்ன பாடலை எங்களோடு பாடி மகளெல்லாம் என்று வந்தீர்கள்? எல்லோரும் மாவுலோட எதிர்பார்த்து
4: இப்போ ஒரு பாட்டு, இதுக்கப்புறம் நான் மனோரமா ஆட்சி பாட்டு ஒண்ணு, அடுத்தது மனோரமா ஆட்சி.
0: வாழ்த்துக்கள், நினைவு இருக்குது, வாழ்த்துக்கள். எங்க இப்பொழுது என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: இப்பொழுது அம்மா சுசீலா அம்மா பாடல் தான்.
0: எங்க பாடங்களை கேட்போம்.
4: நெஞ்சம் நெஞ்சம் முத்தத்திலே முத்தத்திலே தித்தித்ததா

சொல்லுங்க.

உலகம் பண்பட்டதா இல்லையா? தத்தை முத்தத்திலே முத்தத்திலே கிட்டதா இல்லையா? இல்லையா? முத்தம் அந்த

0: யோகாராஜி,
1: ஹலோ.
0: நிறைவுக்கு வந்துட்டு கிளியோடு கிளியாக கிளிக்குறல வந்து பாதி நல்ல இடைச்சோறுகள் எல்லாம் அப்படியே தந்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்ததம்மா. உங்கள் தனித்திறமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து என்ன பாடலை நீங்கள் கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: எனக்கு வந்து அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகாராஜன்.
0: அப்படியா? நல்ல வேளை,
1: நல்ல வேளை, அந்த
0: நல்ல வேளை அந்த புறத்து மகாராணி அந்த தன்னுடைய சொந்த கையுகளே அந்த புறத்து மகாராஜா வைத்திருந்தது. வாழ்த்துக்கள். அந்த புறத்தில் பிடிக்கும், அந்த புறத்தில் ஒரு மகாராணி. இனிமையான பாடல் அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். அடுத்து ஒரு பாடலுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் சொன்ன பாடலை மீண்டும் வந்து பாட வேண்டும். நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வரும் உறவோடு நான் செல்கின்றேன். மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி மகளே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பாக பாடியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த உறவாக இங்கு நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்து இப்பொழுதுதான் இணைப்பு கிடைத்திருக்கின்றது. அன்பு மகள் கஸ்தூரி முதல் நேராக வருவதற்கு பிரயத்தனப்பட்டு இப்பொழுதுதான் அவருக்கு இணைப்பு கிடைத்திருக்கிறது. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயாமா. அழகான காலை வணக்கம் உங்களுக்கு. எப்படி இருக்கிறீங்கள்?
0: அற்புதமாக. எங்களுக்கு முற்பகல் வணக்கம் ஆகிவிட்டது. காலை அழைத்த நீங்கள் இப்பொழுது முற்பகலில் தான் என்னோடு இணைகிறீர்கள். உங்களுடைய மாலை வணக்கத்தை நானும் தந்து இரண்டு வணக்கத்தையும் ஐக்கியமாகி இணைந்து கொள்வோம். அப்படி இருக்கின்றீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்கள் நல்ல வெளிச்சத்தோட 26 கால நிலையில சூப்பரா இருக்கிறோம்.
0: எங்களை விட கூடுதலாக இருக்கு. நாங்கள் இப்பொழுது 23 தான் இருக்கின்றோம். இது 24 வரை சென்று நின்றுவிடும், பின்பு குறைந்துவிடும். அதிகாலையிலே காலையிலிருந்து மழை ஆரம்பித்து இன்று மாலை வரை வரும் என்று கூறியிருக்கின்றார்கள். நான் கலையத்துக்குள் நுழையும் பொழுது வானம் எல்லாம் இருண்டு இருந்தது. இப்பொழுது கஸ்தூரி வரும்பொழுது சற்று வெளிச்சமாக வானம் தெளிவடைகின்றது போல் தெரிகின்றது. கஸ்தூரி வந்து ஆரம்பிக்க முதல் நான் பாடுவோர் பாடலாம் ஆரம்பிப்பதற்கு முதல் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த பக்தி விளை ஒலித்துக் கொண்டிருந்தது மறு ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த விளை. உங்களுடைய அந்த பாடலையும் நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. எல்லோரும் அதை கேட்டிருந்திருப்பார்கள். சிறப்பு என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் எங்களோடு இணைந்து என்ன பாடலை தர வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்றெல்லாம் எண்ணி வைத்திருப்பீர்கள். நீங்கள் தான் நினைத்தவுடன் பாடக்கூடிய அன்னை கலைவாணியின் மகளாயிற்று.
2: உண்மையில ஒரு ரெண்டு பாடல் உண்மையாவே யோசிச்சு
0: நான்
2: ஒரு பாடல் வந்து உண்மையா அது என்னன்னா அந்த என்னோட நான் அரசு இசை கல்லூரியில கர்நாடக சங்கீதம் படிச்சு கொண்டிருந்த காலத்துல எங்களுக்கு அந்த ஒரு நாள் வாத்தியார் வரையிலேண்டா தலைமை ஆசிரியர் ஒரு நாள் தலைமை ஆசிரியர் எடுக்கணும், அப்படி இல்ல இன்னொரு உப ஆசிரியர் பாடம் எடுக்கணும். அன்றைய நாள் வகுப்பு இன்னொரு வாத்தியார் வந்து அந்த அந்த வகுப்பு சரியானபடி நடத்தி கொடுக்கணும். அப்போ எனக்கு என்னோட சங்கீத ஆசிரியர் இல்ல, அவர் வராத தருணத்துல ஒரு நாதஸ்வர வாத்தியார் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு ஒரு நாள் கத்து கொடுத்த கீர்த்தனை உண்டு. எனக்கு டக்குன்னு இந்த உத்தரம் சொல்ற கதைகள் சொன்ன உடனே எனக்கு அந்த கீர்த்தன டக்குன்னு ஞாபகம்
0: வந்து விட்டது. சிறப்பு சிறப்பு. அங்கே அந்த அப்ப அந்த கீர்த்தனையே இப்பொழுது பாடப்போகின்றீர்கள். கேட்போமா?
2: தண்டபாணி தேசியரோட ஒரு அருமையான ஒரு கீர்த்தனை எல்லாருக்கும் அது என் வாழ்க்கையில நான் அதை ரொம்ப கடைப்பிடிக்கிறதும் கூட.
0: சிறப்பாக இருக்கும். தண்டபாணி தேசியருடைய கீர்த்தனை என்றால் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். என்ன ராகத்தில் வருகின்றது?
2: பகுதாரி.
0: பகுதாரி இல்லையா? எங்கே கொண்டு பகுதாரி ராகத்தில் அமைந்த பாடல். பகுதாரியில வருகின்றது. பகதார் ராகத்தில் இனிமையாக இருக்கும் இந்த பாடல் இப்பொழுது உங்கள் குரலில் கேட்க மேலும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
2: முயற்சி பண்றேன் ஐயா. சினமடையாதே சீறி விழாதே

0: நன்றி ஐயா.
1: சீரிய ராகம் ஒன்றை சிறந்த வகையிலே சுரங்கள் தாள ராகங்கள் மாற விடாமல் சிதற விடாமல் அழகாக பாடி என்னுடைய ஆசிரிய கலாசாலை 1974 ஆண்டு பல பாடங்களில் நாங்கள் வித்தை பெற வேண்டும். அதிலே ஒரு பாடம் சங்கீதம் நடனம். அந்த வகையில் எங்களுக்கு சங்கீத விரிவுரையாளராக இருந்த நீங்கள் அறிந்திருக்கலாம், ஊர்காவத்துறையைச் சேர்ந்த திரு தியாகராஜ சங்கீத பூஷணம் அவர்கள் தான் எங்களுடைய விரிவுரையாளர். அவர் தினமும் இதை பாடுவார். முதல் வரியை சினமடையாதே, சிறு விழாதே, சிறந்த குணங்களை தவற விடாதே. நானும் எனது இல்லத்தில் கூட இந்த வாக்கியத்தை உபயோகிப்பதுண்டு. சில சமயங்களில் நண்பர்கள் மத்தியிலேயே நான் இந்த வாக்கியத்தை இன்றும் உபயோகிக்கின்றோம். கொஞ்சம் அவர்கள் மாறி வந்து விட்டால் குணம் மாறும் பொழுது உடனே நான் அதை பாடலாகவும் அதை இசையாக வரியாகவும் கூறுவேன். அற்புதமான கருத்து கொண்டதை எங்களுடைய தண்டபாணி தேசிகர ஐயா அவர்கள் அதை தந்தது. இவ்வளவு ஒரு அது நீங்கள் நாங்கள் படிக்கும் பாடல்களும் கூட சிதற விடாமல் சிந்தனை செய்ய வேண்டும். அதை விட சுவாரஸ்யம் வகுப்பிலே உங்களுக்கு நீங்கள் மாணவியாக இருந்து உங்களுடைய விரிவுரையாளர்கள் வந்து செய்யும் பொழுது ஒருவர் வராது விட்டால் ஒருவர் எடுக்க வேண்டும், ஒருவரும் வராது விட்டால் தற்காலிகமாகவோ யாராவது ஒருவர் வருவார் தானே. அந்த சந்தர்ப்பம் மிகவும் சிறந்த சந்தர்ப்பம். நான் ஆசிரியராக மாணவனாக இருந்த காலத்திலும் கூட இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் எங்களுக்கு அங்கே சீறு சிதற எல்லாம் ஒரு ஆசிரியர் வரவில்லைன்னா அது பெரிய அல்ல பெரிய எங்களுக்கு பெரிய பெரிய ஆனந்தமாக இருக்கும். ஆனால் யாரும் ஒருவர் வந்துவிட்டால் அது விருப்பாகவும் இருக்கும் மறுப்பாகவும் இருக்கும். ஆனால் நல்லவர் வந்தால் விருப்பாகவும் விருப்பமில்லாதவர்கள் வந்தால் வெறுப்பாகவும் நாங்கள் எவ்வளோ குறும்புகள் செய்வோம் வளர்ந்த காலத்திலே. ஆனால் நான் ஆசிரியராக இருக்கும் காலத்தில் இந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் வந்து நகைச்சுவைத்தான் அங்கே வைத்துக் கொண்டு எல்லோரையும் கவர்ந்து விட்டு சென்று விடுவேன். என்னால் அவர்களுடைய வகுப்பாசிரியர் வரவில்லை என்றால் நான் அதை தலைமை ஆசிரியராக இருக்கின்ற காலத்திலே அது பெரிய பொறுப்பு எங்களுக்கு. அங்கு சென்று நகைச்சுவையும் செல்ல முடியாது, அங்கே நற்பண்புகளைத்தான் விதைக்க வேண்டி வரும். அதனால் தலைமை ஆசிரியர் வந்து இடைவேளை இப்படியான நேரத்தில் ஒரு பிரத்யேக வகுப்பு எடுக்க வந்தால் தலைமை ஆசிரியர் எல்லோரும் மறுப்பார்கள். ஏன் அங்கே சட்டம் எல்லாத்தையும் போதிக்க வேண்டும். அற்புதமான ஒரு நிலையை நீ அழகாக இசையால் மயக்கி எங்களையும் மயங்க வைத்து விட்டீர்கள். சினம் அடையாதே, சீறி விழாதே, சீரிய குணங்களை தவறவிடாத அற்புதமான கருத்து. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பான ஒரு பாடல்.
2: எனக்கு இந்த பாடல் சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து இஞ்சிக்குடியை சேர்ந்தவர்.
1: ஓ, எங்களுடைய சியாமலாவினுடைய ஊர் இஞ்சிக்குடி. அதனால்தான் இன்னும் சியாமலாவும் நல்லா பாடுவார்.
2: நாதஸ்வர வாத்தியார் அவர்.
1: ஓ,
2: அவரை நாங்கள் கூப்பிடுறதே இஞ்சிக்குடி சார் வந்துட்டாரா உடனே கூப்பிடுறது.
1: இஞ்சி வந்து
2: எனக்கு அதுவும்
1: இஞ்சி என்பது ஒரு சகல சஞ்சீவி தானே, அது ஒரு நிவாரணி தானே. சிறப்பு சிறப்பு சிறப்பு, நல்லது.
2: அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் எனக்கு. அதுல எனக்கு நீங்க அன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலயே சிவாய நமன்னு தொடங்கினோடனே எனக்கு இந்த பாடலோட சேர்ந்து அந்த சிவந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க ஐயா கூடுதலா. இந்த என்ன நம்பிக்கட்டவர் அவர் ஐயாட்டு சிவந்த பாடல் இருக்குல்ல.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, அதை இப்பொழுது பாடுவீர்களா? முடியுமா?
2: ஓ, பாடலாமே. ரொம்ப பெரிய
1: பாடுங்கள்.
2: நம்பி கெட்டவர் வரையா, உமை நம்பி கெட்டவர் வரையா, உமை நாயனை திருமயிலை நிறைவனை.

அவர் கம்புகபாலி அம்புலி கங்கையணிந்த ஜடாதரா கவர் கம்புகபாலியை நம்பி

0: இறைவனை நம்பே கெட்டவர் எவரையா. நமசிவாயம்.
1: ஓம் நம சிவாயம். சிறப்பான ஒரு பாடல் கேட்டவுடனே தந்து பாடிவிட்டீர்கள். பாடிய அந்த திறமை எல்லோருக்கும் இல்லைத்தான். இருப்பினும் நீங்கள் அந்த இசையோடு வாழும் ஒரு அன்பு உறவு, அந்த இசையை கேட்டவுடன் மாற்ற முடியாது என்று கூட குறவில் செய்யலாது, பாடலாம் தானே என்ற இவ்வளவு திருப்தியோடு வந்து எங்களை எல்லாம் திருப்திப்படும் வண்ணம் பாடுங்கள். அதை கேட்க எல்லோரும் ஆவலாக இருந்து இங்கே எல்லோரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய சிறப்பின் வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக இது கொடுக்கப்பட்ட இந்த பாடல். இதெல்லாம் பக்தி வேளையிலே வந்து எங்களுக்கு பாடி காட்டும் பொழுது மேலும் சிறப்பாக இருக்கும். நேற்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அன்பு மகள் உங்களை பற்றி என்னோடு பல விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். எங்கள் அதிபர் அவர் உங்களோடு தொடர்பு கொள்வார் என்று எண்ணுகிறேன். அடுத்து இந்த தொடர்பு கொள்வார் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது அவர் எங்களுடைய இந்த பாடல் இரண்டையும் தருவதற்கு முதலில் உங்களுடைய அனுபவத்தை தந்து அடுத்து இந்த இஞ்சிக்குடி சார் அவருடைய பாடலை அவர் இருக்கும் பொழுது உங்களை பாட வைத்த பாடு. அதனால் தான் என்னவோ இஞ்சிக்குடியிலிருந்து வந்து இணையும் என்னுடைய உறவுகள் நன்றாக பாடுகின்றார்கள். எல்லோரும் நீங்கள் கேட்பீர்கள். இப்போ ஒருவரைத்தான் கவனித்திருக்கீங்க, அங்கே இருக்கின்றார்கள் பாரு. இல்லை அந்த சின்ன குழந்தையெல்லாம் பாடக்கூடியவரும் பாடுவோர் பாடலாமல் அவர் வந்து பாடுவார்கள். அவர் மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, அவருடைய சகோதரி, அவருடைய பிள்ளைகள் மற்றும் எல்லோருலேயும் அந்த வாய்ப்பு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இஞ்சிக்குடி அந்த சார் அந்த ஊரில் இருக்கின்றபடியால் தான் அந்த இஞ்சி சாரங்கள் அவர்கள் எல்லோருக்கும்
0: ரசமாக இருக்காங்க. சார் இப்போ சென்னையில இருக்காங்க, இருந்தா மகள் வந்து ஆஸ்திரேலியாவில இருக்கிறதுனால மனைவி இப்போ நான் நினைக்கிறேன் சிறிய குறிப்பிட்ட காலம் தான் அவங்க மனைவி தவறி, அதனால சார் மட்டும் தனியா சென்னையில இருக்காங்க.
1: அவர் யார் தவறினாலும் அவர் கீதத்தோடு இருக்கின்றார்களோ கீதவாணி அவர்
0: ஓடியிருப்பார். கீதவாணி அவர் பேசினான், சார் கிட்ட பேசினான், உடனே எடுத்த உடனே அடியே என்னடி செய்யறியா அப்படின்னு எனக்கு ரொம்ப அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. நான் சொல்லி சார் இன்னும் மறக்கவே இல்லைங்களா சார் என்னையா அப்படின்னு.
1: அவரை தெரிந்தவர்களையே
0: மறப்பேன்.
1: அவரை தெரிந்தவர்கள் இங்கே எங்களுடைய புலனத்திலே குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதில் ரேவதி குறிப்பிட்டிருக்க அவர் இப்பொழுது சென்னையில் தான் இருக்கின்றார் என்று அவருடைய பெயர் என்னவென்று தான் அவர் கேட்டு எழுதியிருக்கின்றார். இயற்பெயரை விட புனைப்பெயர் தானே சிறப்பாக அமைந்திருக்கிறது. எனக்கும் அப்படி என்னுடைய பெயர் வந்து என் தாய் தந்தையர் அழகாக அன்பாக செல்லமாக வைத்த பேர் செல்வராசா என்று. ஆனா சிந்தனை செல்வம் என்றால் தான் எல்லோருக்கும் தெரிகின்றது. அது எனக்கு இன்றைக்கு 60 வருடம் ஆகின்றது. எனக்கு அந்த விருது கிடைத்து இலங்கையில் வீரகேசரி ஸ்தாபனத்தினார் என்னுடைய கலைத்துறையிலே. அந்த சிந்தனை செல்வன் என்னை ஆட்கொண்டிருக்கின்றது. அவருக்கும் இஞ்சிக்குடி சார் என்ற அது அவரை ஆட்கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் தெரிகின்றது பார்த்தீர்களா. சிறப்பு. அப்ப என்ன பாடலை உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்பலாம் மகளே?
0: என்ன ஆடிப்பெருக்கு கொண்டு வந்தாங்க ஐயா மகாலிங்கம் அண்ணா.
1: ஆமாம்,
0: அந்த ஆடிப்பெருக்கு திரைப்படத்துல இருந்து தனிமையிலே இனிமை காண முடியுமா?
1: வாழ்த்துக்கள். இன்று சிற்சிறு ராமன் நினைக்கிறேன் அவருடைய ஒரு பாடலே, இல்லை அவர் இல்லை வேறு ஒரு பாடுக, எனது இனிய தனிமையே என்று அவர் தனிமையை இனிமையாக பாடியிருக்கின்றார். நாங்கள் தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று தானே பாடல்களை கேட்டிருக்கின்றோம். எப்படி ஒரு பாடல், அப்போ உங்களுக்கு அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல், தனிமையிலே இனிமை காண முடியுமா? ஆனால் அந்த பாடலும் கருத்து முடியாது என்று தான் இருக்கின்றது. ஒன்றெல்லாம் தனியாக முடியாது இருக்கின்றது, எங்கள் மனத்தை தான் பொறுத்தது. கடல் இருக்கும், கரை இருக்கும், கடல் இருக்கும், அலை இருக்கும், அங்கே வீசிக்கொண்டிருக்கும். அதை ஏற்க தன்மை வேண்டும். அந்த இயற்கை ஏன் அப்படி செய்கின்றது? கேள்வியோடு பதில் தருகின்றார்கள். நல்ல பாடல் அந்த பாடல். நான் ஐயா கண்ணதாசன் அவர்களுடைய பாடலாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். தனிமையிலே இனிமை காண முடியுமா? அது சில சூழலை பொறுத்து, சூழலை பொறுத்ததுமா தனிமையை இறைவன், தனிமையை இறைவன் கொடுப்பது தன்னை எண்ணி மகிழ சொல்லித்தான். 4 பேரோடு நாங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது எங்களுடைய திறமை எங்களுக்கு தெரியாது. தனிமையில் இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய திறமை எங்களுக்கு புரியும். எங்களுள்ள மடமைகளையும் எங்களால் புரிந்து கொண்டு திருத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன் மகளே. இல்லையா கேடி சந்தானம், சந்தானம்
0: சுசீலா அம்மாவும்
1: பாடிய பாடல். சிறப்பு சிறப்பு. எந்த பாடல் உங்களுக்கு அவரவரப்பு படும்? இப்பொழுது கீர்த்தனை ஒன்றை தந்து ஞாபகத்தை கூட்டி உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை இன்றைய சங்கீத கல்லூரி வாழ்க்கை இன்றைய ஒரு பாடலையும் தந்த வேளை உங்களுக்காக ஒரு பாடல் இன்னும் ஒன்று இருக்கும், நீங்கள் வரலாம் வந்து தரலாம்.
0: அம்மா எனக்கு இது பாடுறவங்க வந்து கே வாடுறது நான் கேக்குறேன். ஏற்கனவே நான் ரெண்டு பாடல் பாடிட்டேன்.
1: நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் பார்த்து விட்டு அலையுங்கள். உங்களுக்கு அந்த யாரும் உங்களை தள்ளி வைக்க மாட்டார்கள். உங்கள் பாடலை கேட்கத்தான் நாங்கள் எல்லோரும் நன்றி.
0: எனக்கு முதல் பாடினா உங்க ரெண்டு மூன்று பேட்ட பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் பரமசிவன் காலத்துல இருந்து பாடல் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அடிக்கடி பாடல்
1: அது. அதை விட ஒரு வித்தகர் வந்தாரு, என்னை தெரியுமா என்று நடித்து காட்டுவார், பேசி
0: காட்டுவார்.
1: பறவை குரலை எல்லாம் கொண்டு வந்து தத்தை என்று தத்தை நெஞ்சம் பாடல் தந்த யோகாராஜ் அவர்களும் அதில் இப்போது சேர்ந்தவர். இப்பொழுது நீங்கள் வந்து ஆமா அவர் கட்டிக்காரி அவர் மடையிலே பாடுவார், பல வானொலியிலே பாடுவார், வானொலிகளிலே நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இப்பொழுது அவர் தான் வர இருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு தடவை நீங்கள் வரலாம். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக வருகின்றார் எங்களுடைய இரண்டாவது பாடலை தருவதற்கு எங்களுடைய யோகா ராஜி அவர்கள். வணக்கம் யோகா ராஜி, வணக்கம். உங்களை இணைத்துக் கொள்ள பார்க்கின்ற நினைப்பு நின்று விட்டது போல் தெரிகின்றது, மீண்டும் இணைக்க வேண்டும். அன்புடன் வந்து பாடி செல்லும் அனைவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஆரோக்கியமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். புலனத்திலே எங்கள் புலனத்திலே இருப்பினும் ஏனைய புலனங்கள் ஏனைய தளங்களிலே இருந்து உலகளாவை

0: தெரியும், அந்த வழியிலே தான் நான் செல்றேன். வந்துவிட்டார் என்னை தெரியுமா என்று கேட்டவர் அன்பு மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம், பாருங்கள் பாருங்கள், தாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை.
1: யோகராஜ் அவர்கள் சினிமா பாடல் பாடாமையே அவங்க கர்நாடக பாட்டு பாடியே போயிட்டாங்க.
0: கஸ்தூரி இங்கிலாந்து,
1: அதான் கஸ்தூரி தான்.
0: நீங்கள் யோகராஜ் என்று குறிப்பிட்டீர்கள். யோகராஜி நல்லது, அவர் யோகராஜி இந்த திரைப்பட பாடலை தந்தார், மீண்டும் வந்து பாடுவார். இது எங்களுடைய மகள் கஸ்தூரி, உங்கள் எல்லோருக்கும் விருப்பமானவர் கஸ்தூரி தான். எங்கே இப்பொழுது உங்கள் பாடல் என்ன பாடலாக இருக்கும்? இரண்டாவது பாடல் கொண்டு வாருங்களேன்.
1: இது பாருங்க, இப்போ ஒரு குழந்தை பாடிட்டு போனச்சு, அது அந்த மாதிரி குழந்தை, இது ஒரு குழந்தை. இது இது குழந்தை பாடும் தாலாட்டு,

இது நதி இல்லாத ஓடம், இது நதி இல்லாத ஓடம், இது குழந்தை பாடும் தாளாட்டு.

இல்லாத ஓடம், இது நதி இல்லாத ஓடம். நடை மறந்த கால்கள் தண்ணின் தடையத்தை பார்க்கிறேன். வட

உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம். வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன், வெறும் காற்றின் ஒளியை கொண்டு சிலை

பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன். விருப்பமில்லா பெண்ணை எண்ணி உலகை நான் பெருக்கிறேன். இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம். உளவு அறிந்த பின்தானோ அவளை நான் நினைத்தது. உருவுருவா

0: அது ஒரு தலையாய் காதலிலே எத்தனை நான் வாழ்வது. இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம்.
1: ஒரு தலையில் காதலித்தால் இப்படித்தானே ஐயா வரும் இல்லையா?
2: ஒரு தலை
1: காதலாகும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்தது இல்லை என்றுதான் நான் எண்ணுகிறேன். இருந்து

0: இருந்தாலும் உணர்ச்சியோடு வந்து அதை அழகாக வெளிப்படுத்தி பாடினீர்கள். எவ்வளவு கட்டித்தனம் நீங்கள், எவ்வளவு வகை தொலைவு எங்களுடைய வானொலிக்கும் உங்களுடைய இல்லத்துக்கும் இவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஒரு தொலைபேசியை மட்டும் கையிலே வைத்து அதை உங்கள் காதிலே வைத்து கொண்டு வேறு அழைப்புகள் வருகிறதா இல்லையா என்ற தடுமாற்றம் திருக்கீடுகள் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த பாடலை எப்படி உள்வாங்கி அதை எங்களோடு இணைந்து பகிர்ந்து சிறப்பாக தருவதற்கு அன்னை கலைவாணியின் அருள்தான் வேண்டும். இதை எல்லோரும் உங்கள் எல்லோரும் நான் மெச்சுகிறேன் என்றால் எடுத்தவுடன் வந்து உடனே ஒரு தொலைபேசியிலே தான் நீங்கள் அழைத்து இதை பாடுகிறீர்கள். அவ்வளவு துல்லியமாக எல்லோரும் அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி மகளை செய்வதற்கு இறைவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். உங்களோடு இணைந்து நானும் அதை கேட்டு மகளை எங்கள் எல்லோரையும் மகளை வைக்க உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தை எல்லோருக்கும் கொடுத்தது மொன்றியல் தமிழ் வானொலி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். சிறப்பாக இருந்தது, உணர்வாக உணர்ச்சியோடு பாடினீர்கள் ஐயா. இரண்டு பாடலை தந்த உங்களுக்கு எனது மனமுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்களுடைய அபிமான நேயர்கள் வருகின்றார்கள் பாடுவதற்கு, அவரிடம் செல்லட்டுமா?
1: நன்றியா, நன்றியா,
0: நன்றி. நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது வருகின்றார் இரண்டாவது பாடலை தருவேன் என்று ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று கூறிய திருமயிலை ஊரிலிருந்து அன்புடன் யோகா ராஜி என்று எண்ணுகின்றேன். அவரா இல்லை, ஓம் நமசிவாய என்று இணைந்து கொள்ளும் எங்கள் நாச்சியார் கோவில் தேவாவா தெரியவில்லை. இரண்டு அழைப்புகளும் ஒரே நேரத்தில் வருகின்றன. பார்ப்போம் எந்த அழைப்பு முதலில் எங்களிடம் வந்து இணைகின்றது என்று எடுத்து பார்த்தால் அது வேறு யாருமில்லை, அது யாருமில்லை. இருவருடைய இணைப்பும் துண்டித்து ஒருவர் தாங்கிக் கொண்டார். அவர் யாராக இருக்கலாம்? ஏனென்றால் மகாலிங்கம் நீங்கள் இணைப்பை துண்டிக்கவில்லை என்பதன் காரணம் போல் தெரிகின்றது. துண்டித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் காற்றலையிலே இருக்கின்றீர்கள். தொடர்ந்து இப்பொழுது வருகின்றார் அன்புடன் தேவா அவர்கள். ஓம் நமசிவாய, வாருங்கள்.
1: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா.
0: நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா அவர்கள் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு தான் இப்பொழுது வருவார். எங்களை எல்லாம் மந்திர கயிறு போட்டு கட்டி விடுவார் அன்பிலே. வணக்கம், வணக்கம் தேவா. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோட உங்கள் ஆசீர்வாதத்தோட துணிச்சலா இருக்கேன்.
0: துணிச்சலாக துணிந்து செல், துணிச்சல் வேண்டும். எதையும் சந்திக்க தயாரா இருக்கின்றீர்கள் இல்லையா?
1: ஆமா.
0: அப்படி என்ன
1: சிவனை பத்தி பாடினாங்களா, எவ்வளவு அருமையா இருந்துச்சியா?
0: பாட பாட கூற கூற இனித்துக் கொண்டிருப்பது அவர்தானே இந்த உலகத்தில் ஒருவர் ஐயா.
1: நாமும்
0: அவருக்கு ஈடாக போற யாரையா
1: சொன்னாலே போதும்.
0: ஆமாம், அதுதானே நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், சிவாய நம என்பார்க்கு அபாயம் இல்லை என்று சொல்லி. தன்னை யாரென்று காட்டிக்கொள்ளாமல் இத்தனை திருவுருவங்களோட வருவார், திருமேனிகளோட வருவார். எங்களுக்கு அருவம் உருவம் அருவுருவம் என்று அதனால் தான் ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று நாச்சியார் கோவிலே?
1: கொஞ்சம் வெப்பமாதான் இருக்கு.
0: தஞ்சாவூர் மாவட்டம் இல்ல,
1: மழை மழை வர்ற மாதிரி இருக்கு, மழை வராத மாதிரி இருக்கு.
0: வரும் வராது. இதுதான் இயற்கை. சரி, இன்று இந்த நல்ல நாளிலே நீங்கள் பரபரப்பாக இருக்கின்ற இந்த காலத்திலே நல்ல வித நிலையான
1: பாட்டுக்கு போயிடுவோம்.
0: உடனே வியாபாரத்துக்கு பாருங்கள். எங்கே உங்கள் வியாபாரத்தை தொடருங்கள், பரத்தி விடுங்கள் உங்களுடைய பொருட்களை எல்லாம். எங்கே பாடலை கேட்போம்.

தே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திரம் கதை சொல்லும் திரை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திதந்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டையும் கெடுத்துண்டார். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை எடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பக

0: விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார், உன் உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்னும் பெயர் வாங்காதே. ஓர் படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஓர் படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைகளில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்பட்ட மனிதனி தூக்கத்தினால் பலர் பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. அவ்வளோயா.
1: பாட்டுக்கு பாடல் நிகழ்வுகளே வந்து பாடலை கேட்பும்போது பாடுங்கள் தேவாண்டால் அதெல்லாம் எங்களுக்கு சரிவராதப்பா, எனக்கு பாட முடியாதப்பான்னு எத்தனை பாடங்களை ஓடி
2: பாடுவோம்
1: ஓடி ஒழித்த தேவாவா இது என்று நான் ஆச்சரியப்படுவது ஒரு மட்டுமல்ல, எங்கள் உறவுகள் அத்தனை பேரும் உங்களை நன்றாக தெரிந்தவர்கள் ஆச்சரியப்படுகிறாள். சிறப்பு சிறப்பு வந்து பேசும்பொழுது துணிச்சலாக இருக்கின்றேன் என்ற கருத்துக்கு அந்த பாடலின் கருத்துக்களை நன்றாக நீங்கள் உள்வாங்கிய உங்களால் பாட முடிந்தது முழுமையான. அது தேவா இந்த பாடல் வெளிவந்த போல நீங்கள் பிறந்து விட்டீர்களா?
2: பாருங்க 1959 வந்து
1: அன்றைய பாடல்கள் இன்றும் எங்களுக்கு இனிப்பாகவும் சரியான கருத்தையும் சமூகத்திலே உள்ள சீர்கேடுகளை அப்படியே தட்டி கேட்பது ஒன்றும் வருகின்ற வரிகளை இசையோடு பாடியது
2: பொன்னான வேலையெல்லாம் தூங்கி
1: அந்த எத்தனை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் இழப்பதற்கு இந்த தூக்கம் தான், பொறுமை இல்லை பொறுப்பு இல்லை என்ற எண்ணம், அந்த துணிச்சல் வேண்டும் பயம் வேண்டாம் என்றது அற்புதமான சரியான நீங்கள் வந்து கூறியதுக்கு ஏற்ப பொருத்தமான பாடலை அந்த பாடலை நன்றாக உள்வாங்கி கேட்டு கொண்டு வந்து அழகாக பாடியது. இவ்வளவு திறமையை வைத்துக் கொண்டுதானே தேவா நீங்கள் ஓடி ஒழித்தீர்கள் அந்த நாளிலே வானொலியில் வந்து சிறப்பு. இப்பொழுது தேவா என்றால் யாரென்று உலகளாவ தெரிகின்றது, பாடுவார் என்று ஒரு பாடகர் என்று பார்த்தீர்களா? சிறப்பு சிறப்பு மகள் கஸ்தூரி லண்டன்ல இருந்து வந்து ஒரு எங்கள் ஈழ தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்,
2: அப்படியே மாறாமே பண்ணாங்க,
1: தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர், இப்பொழுது ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்தாலும் எங்கள் தமிழ் எங்கள் பாரம்பரிய கலை கர்நாடகத்தை நன்றாக கற்றவர். அவர் எங்களோடு பாடி எவ்வளவு சரளமாக பாடி மகளும் தாராளமான பண்ணு உள்ளவர். தேவாவுக்கு என்ன பாடல் ஒளிபரப்புவது விருப்பமாயிரு, உங்களுக்கு விருப்பமான பாடல்?
2: ஐயா அந்த பட்டணம் தான் போகலாம் அடி பொம்பளை காசு பண்ண அந்த பாட்டு போடுங்க.
1: பட்டணம் தானே இப்ப போய் வந்தீர்கள், காடு
2: கொடுப்பது அங்க உள்ள நினைச்சுதான் போவாங்க.
1: வாழ்க்கை
2: இயந்திரம்
1: பட்டணம் தான் போகலாம் அடி பொம்பளை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொம்பளை வேண்டுமல்ல சிறப்பா வேணா எங்க போன பொம்பளை அவருடைய அனுமதி வேணும். சிறப்பு நல்லது ஒரு பாடல் தேவா, உங்களுடைய பாடல் நன்றாக இருந்தது. எல்லோரும் இங்கே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது, தேவாவா இப்படி பாடுகிறார் என்று. சிறப்பு வளருங்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுதான் நல்ல ஒரு தளம், இந்த தளத்தில் நீங்கள் வந்து களமாடி செல்லுங்கள் எப்பொழுதும். நன்றி நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு சந்தர்ப்பம் வழிவிடுவோம். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய சிதம்பரத்திலிருந்து அன்புடன் தேவநாதன் அவர்கள். வணக்கம் வணக்கம் தேவநாதன் அவர்களே, உங்களை இணைத்து விட்டேன், வாருங்கள். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம், நலமாக இருக்கின்றேன் தேவநாதன். சிதம்பரத்திலே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நான் நலமாக உள்ளேன் ஐயா,
1: பலமாக நலமாக. நல்லவனாக இருக்கிறீர்களா? நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்களா?
3: இருக்கிறேன் ஐயா.
1: உங்கள் மனச்சாட்சி உங்களுக்கு இருக்கின்றது, வாழ்த்துக்கள். உங்களுடைய காலநிலை சிதம்பரத்திலே இன்று எப்படி இருக்கின்றது?
3: காலநிலை இன்று ஆதவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது ஐயா, சுட்டரிக்கும் வெயில்.
1: என்றால் அவன் ஆதவன் அல்லவா, அதனால் தான் சரியா அவருக்கு தெரியும் எதை எரிக்க வேண்டும், எதை தகர்க்க வேண்டும், எதை குளிர வைக்க வேண்டும் என்று. இந்த தட்பவெட்ப நிலையெல்லாம் அவருடைய கையிலே இருக்கின்றது, அதை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கின்றது. சுழன்று வரும் பூமியிலும் நாங்களும் சுழன்று கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கை என்ற பயணத்திலே. நல்லது. இந்த சிதம்பரம் வந்து எந்த மாவட்டம் ஐயா?
3: கடலூர் மாவட்டம்.
1: கடலூர் மாவட்டம், வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. சரி, இன்று வந்து பாடுபவர்கள் பாடிக்கொண்டு செல்கின்றார்கள், பாடினோ பாடுபவர்கள் பாடலாம் நிகழ்விலே, நீங்களும் பாடுவதற்காக என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள்? கடந்த முறை நீங்கள் பாடிய ஒரு கீத்த அந்த சங்கீத பாடல் அன்பு மகள் கஸ்தூரி அவர்கள் அதை கேட்டு ரசித்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் லண்டனில் இருந்து. அவர் இப்பொழுது வந்து வானொலியில் பாடியதை கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இங்கே உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம்.
3: நன்றி ஐயா. நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த பேத்தி அவர்கள் இத்தலத்தில் இணைய உள்ளார்கள்.
1: ஓ, அவரை முதலில் இணைத்துக் கொள்வோமா?
3: ஆமாம் ஐயா.
1: வணக்கம், வணக்கமே அன்பு பேத்தி, எங்கே வாருங்கள். தேவதர்ஷினி, தேவதர்ஷினி வணக்கம். தாத்தா பேசுகிறேன், நலமாக இருக்கின்றீங்களா பேத்தி? நாங்கள் நலமாக இருக்கின்றேன். இன்று நீங்கள் வந்தவுடன் மேலும் நலமாக இருக்கின்றார் தாத்தா. குதூகலம், குதூகலம். எப்படி செல்கின்றது உங்கள் பாடசாலை வாழ்க்கை, சங்கீத வாழ்க்கை எப்படி அமைந்து இருக்கின்றது?
4: நன்றாக
1: இருந்ததோடா செல்லம். சரி, அண்மையிலே என்ன அரங்கேற்றினீர்கள்? கவிதை அரங்கேற்றினீர்களா, புத்தகம் அரங்கேற்றினீர்களா, பாடல் அரங்கேற்றீர்களா, கச்சேரி செய்தீர்களா?
4: ஒலிம்பியாடு உலக அளவில் நடக்கும் தேர்வில் தமிழகத்தில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளேன் தாத்தா.
1: வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளோடு எழுந்திருந்து நாங்கள் கரகோஷம் செய்து வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள், சிறப்பு. மேலும் நீங்கள் சிறப்படைய அன்னை கலைவாணி என்றும் உங்களோடு இருப்பார்.
4: நன்றி தாத்தா.
1: செல்ல குட்டி. சரி, இன்று எல்லோரும் கேட்கும் வண்ணம் சிறுவர் பூங்காவை அலங்கரித்து சென்று மீண்டும் பாடுவோர் பாடலாமல் வந்து அலங்கரிப்பீர்கள். இன்று எப்படி நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: கணபதி பாடல் ஒன்று தாத்தா, எனக்கு வேண்டும்.
1: வாழ்த்துக்கள். எங்கே கேட்போம்? பக்தியோடு கொண்டு வாருங்கள்.

0: இது என்ன ராகத்துல அம்மா தந்தீர்கள்?
1: பேஹக்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். சங்கீதம் தெரிந்த பெருமகனார் பெருமக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். மொழிகள் தமிழ் வானொலியை மன்னிக்க வேண்டும். இங்கே உள்ள காலநிலையால் எங்களோட சுவாசங்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படுகிறது. இருப்பினும் இந்த சங்கீத மலையில் நினையும் பொழுது அதெல்லாம் மாறிவிடும். சிறப்பாக இனிய குரலில், மழலை குரலில் இவ்வளவு தூரம் எங்களோடு இணைந்து பொறுமையோடு இந்த பாடலை தந்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கணபதி என்னுடைய பேரருள் உங்களுக்கு என்றும் கிடைக்கும். அன்னை கலபாணி உங்களோடு இருக்கின்றார். நீங்கள் வளர்ந்து வரும் கலைஞர், இசையிலே புலமைத்துவம் பெற வேண்டும் என்று தாத்தா வாழ்த்துகிறேன். வானொலி தொகுப்பாளர் அல்ல, தாத்தா வாழ்த்துகிறேன். அன்பு பேத்தியை நன்றி அம்மா. உங்கள் பாடலை முதலில் எடுத்து நீங்கள் தூங்கத்துக்கு செல்ல வேண்டும்.
1: நான் கிருஷ்ணஜெயந்தி விழாவில் எங்கள் ஊர் நெல்லிக்குப்பத்திலும் மற்றும் சிதம்பரத்திலும் கச்சேரி இருக்கிறது தாத்தா.
0: அப்படியா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்? நான் விருப்பமான பாடல் என்னவா இருக்கும்? அப்பா சொல்லிவிடுவார். நல்லது, இப்பொழுது நீங்கள்
1: ஓய்வெடுத்துக்கணும்.
0: அப்பா கூறுவார் அந்த பாடல். உங்களுக்கு விருப்பமான பாடலை அவருக்கு கூறும்பொழுது நான் பதிவிட்டு உங்களுக்காக ஒலிபரப்புவேன். இப்பொழுது நீங்கள் தூக்கத்துக்கு செல்லும் நேரம், நாங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறோம். நீங்கள் இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் ஓடி வந்து எங்களோடு இணைந்து இன்று உங்கள் குரலை எங்களுக்கு தந்து இனிமையான கீதத்தோட தந்தைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க வளர்க அம்மா. நன்றி என் அன்பு பேத்தி தேவதர்ஷினி. நன்றி அம்மா, நன்றி. இப்பொழுது அப்பா தேவநாதன் அவர்கள் வந்துவிட்டார், இணைந்து விட்டார். மகளுக்கு முதலிடத்தை கொடுத்து விட்டு என் குழந்தையை கொண்டு சென்று தூங்க வேண்டும் அல்லவா? சரி, இப்பொழுது தேவநாதன் நீங்கள் கூறுங்கள்.
2: ஐயா, நான் பாடப்போறது வந்து நீலக்குயிலை உன்னோடுதான் பண்பாடுவேன் என்ற பாடல் ஐயா. மகுடி படத்தில், ஆமா, மகுடி படத்தில் அமைந்த இப்பாடல் வாலி அவர்களால் எழுதப்பட்டு இசை இளையராஜா அவர்களால் இசையமைக்கப்பட்ட இப்பாடல் ஐயா. இதோ உங்களுக்காக.
0: வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்கள்.
2: தன்னானே தானா

நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், காணப்புணலில் ஒன்றாடம் நான் நீராடுவேன். நீலப்புணலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன். இந்நாளிலே சங்கீதமும்

அதிகாலை நான் பாடும் பூபாலமே, ஆனந்த வாழ்த்துக்கள் காதில் சொல்லு, நாள்தோறும் நான் பாடும் நேவாரமே, நீங்காமல் நீ வந்து நெஞ்சை அல்லு.

இசைகளில் எழும் புது இசைதமே வா நீலக்குயிலே அண்டனும் ஏன் நாதக்கு

நாதப்புணரில் அன்றாடம் நான் நீராடுவேன். இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே. உள்ளம் பாமாலை பாடுதே, நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன். நாதப்புணரில்

0: நீ போடதாகம் தீரும் நதி பாயும் அலையோசை ஸ்ருதியானதே, நாணல்கள் கரையோரம் ராகம் பாடும் மண் கூடமாடும் மலைச்சாரல் ஓரம் பனிவாடை காற்று பல்லாண்டு பாடும் செவிகளில் விழும் ஸ்வரலய சுகமே வா நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன், நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன், இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே, உள்ளம் பாமாலை பாடுதி நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவே.
1: நாங்களும் இணைந்து உங்களோடு பாடலாம், நாங்கள் நீலக்குயில் அல்ல, ரசித்து கொண்டுதான் இருக்கின்றோம். சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள், அருமையாக உள்வாங்கி உங்களுடைய இயல்பான திறமையை அங்கே வெளிக்கொட்டி எங்களை மகிழ வைத்தீர்கள். நீலக்குயிலோடு நீங்கள் இணைந்து பாடுவேன் என்று கூறி பாடியது எங்களை எல்லாம் மகிழ சிறப்பாக இருந்தது ஐயா, சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு பாடல். உங்கள் சந்ததியிலே வருகின்ற அன்பு பேத்தியையும் கொண்டு வந்து உங்கள் மகளையும் அந்த துறையிலே ஈடுபட வைத்ததுக்கு இறைவன் கருணை என்றும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சங்கீத பயணம் சிறப்பமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பான இந்த பாடலை தந்த உங்களுக்காக நாங்கள் என்ன பாடலை ஒலிபரப்பலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இரண்டு பாடலுக்கு இடம் இருக்கு, ஒன்று உங்களுக்கு, ஒன்று உங்கள் மகளுக்கு.
2: எனக்காக யா, ஆடி மாசம்ங்கிறதுனால பொன்னுமணி படத்துல இருந்து யா,
1: ஆடி
2: பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா அப்படின்ற பாடல் ஐயா.
1: அடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும், சரி. அந்த பாடல் உங்களுக்காக,
2: என் மகளுக்காக ஐயா. ஆமா, என் மகளுக்காக சலங்கை ஒளி என்ற படத்தில் வந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்ற பாடல்.
1: சிறப்பான பாடல் அந்த சலங்கை ஒளி பாடல். வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். வாழ்க்கை பயணம் சங்கீத பயணமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதோடு ஒட்டி கேட்கும் பாடல்கள் நிச்சயமாக தந்து நாங்களும் மகிழ்வோம். நன்றி தேவநாதன் அவர்களே. முடிந்தால் நிகழ்ச்சி முடிவதற்கிடையிலே இன்னும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, முடிந்தால் வந்து பாடி தாருங்கள். சிறப்பு சிறப்பு, நீங்கள் எல்லாம் உங்களை அறிமுகப்படுத்தி வைத்து இந்த களத்தில், நீங்கள் இந்த தளத்திலே சென்று களமாடுங்கள் என்று துணிவாக அனுப்பி வைத்த வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். எங்களுக்கு நல்லதொரு பாடகரை, நல்லதொரு நண்பரை தந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி.
2: தெரிவித்துக் கொள்கிறேன் எனது உயிர் நண்பர், என் உயிர் நண்பர் சந்தனராஜ் அவர்களுக்கும் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வாழ்த்துக்கள்.
3: வரும் வரும் வரும்
1: வரும் வரும் என்று கேட்கும் வேளையிலே வந்து விட்டார் எங்களுடைய மகள் கஸ்தூரி அவர்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் ஒரு பாடலை தருவார் என்று எண்ணுகின்றேன். அவர் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. இல்லை, இப்பொழுது வருகின்றார் அன்புடன் யோகா ராஜி அவர்கள் இரண்டாவது பாடலை தருவதற்கு. எங்கே வணக்கம் மகளே, யோகா ராஜி வாருங்கள், தாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை வாருங்கள்.
4: இன்னொன்னு ஒரு இது சொல்லிட்டு பாடுறேன்,
1: சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம்.
4: ஒரு செல்வந்தர் பணக்காரரு, அவர்கிட்ட ஒரு ஏழை வேலை பாக்குறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் ஒரு நாள் அவருடைய வேலை இது முடிஞ்சு அவரு பணம் கேக்குறாரு. எனக்கு இத மாதிரி கொடுங்க, நான் என் பையனை படிக்க வச்சிட்டு இருக்கேன், பணம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அந்தால் அவருக்கு பணமே கொடுக்காம அவர் ஏமாத்திடுறாரு. கடைசி வரைக்கும் தரவே இல்ல, அவர் மனசு நொந்து போய் அழுதுட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அந்த செல்வந்தருக்கு நல்லா வயசாயிடுச்சு. வயசாகி அப்ப வந்து அவருக்கு ரொம்ப முடியாம போயிடுது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆறாங்க, அவருக்கு ஒரு சிகிச்சை பண்றாங்க. அந்த சிகிச்சை பண்றதுல ஒரு டாக்டர் ரொம்ப கைண்டா அவருக்கு எல்லாம் பண்றாரு. பண்ணோடனே அவர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் முடிஞ்சு அவருக்கு எல்லாம் சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு அவர் கொஞ்ச நேரம் வந்த பிறகு அவர் யாருன்னு சொல்லி பார்த்தா அவர் அந்த மாஸ்க் எடுக்கிறாரு பார்த்தா அவர் அப்படியே ஷாக் ஆறாரு. அவர் யாருக்கு பணம் கொடுக்காம ஏமாத்தி வந்தாரோ அவருடைய புள்ளதான் டாக்டரா இருக்கான். பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணாலும் காலம் ஒரு நாள் அதை பார்த்துட்டு இருக்கு. கர்மாங்கிறது காலம் வேணா பார்க்குமே தவிர கர்மா விடாது. அதுதான் இது. நம்ம யாரை வேண்டான்னு யாரை ஏமாத்தினோமா அவங்க அவங்க சேர்ந்தவங்களே வந்து நமக்கு செய்யற மாதிரி வந்திருக்கு பாருன்னு அந்த கதையை முடிக்கிறாங்க. அதனால யாரையும் நம்ம எப்பயுமே ரொம்ப கடிஞ்சு எதுவும் இது பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்சா உதவணும், இல்லைன்னா பேசாம இருந்துடணும். நம்மளா நம்மளுடைய கர்மாவை இது பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கதையில சொன்னாங்க.
1: செய்வன திருந்தச்சை, செய்யும் காலத்தை தவறவிடாதே, பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும், நல்லதே செய்யாது விட்டாலும் தீமையாவது செய்யாதிரு என்று நம் முன்னோர்கள் கூறி சென்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அமைய வந்த ஒரு கதையாக அமைந்திருக்கின்றது. நல்லதோர் விழிப்பு உணர்வு உள்ள ஒரு கதையை தந்தீர்கள். பாடலை இசையையும் தந்து கதையையும் தந்து எங்களது திசைகளை மாற்றுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் யோகாராஜி அவர்களே. கட்டிக்காரி கட்டிக்காரி எங்கே இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பாடலாக தரப்போகிறேன் என்று ஒரு அவலை தூண்டிவிட்டு சென்றீர்கள். அந்த பாடலை கேட்போமா?
4: மனோரமாவோட பாட்டு, மனோரமா ஆட்சி பாடல். நான் பாடியிருக்கேனான்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாள் முன்னால் ஒரு இதில் பாடி பயங்கர வரவேற்பு அந்த பாட்டுக்கு. எனக்கு அவ்வளோ அழகாக பாடினீங்க, சென்னை தமிழில் யோகாராஜி அழகாக பாடினாங்கன்னு எனக்கு மெசேஜ்லாம் வந்தது. ஸோ அந்த பாடல் உங்களுக்கும் நான் பாடுறேன். எப்படி இருக்குன்னு தெரியாது. நடுவில் மியூசிக்கு திருப்பி கேட்டு அந்த மியூசிக்கை போட சொல்லி கேட்டு அவங்க ரசித்தாங்க. உங்களுக்கும் அந்த பாடல்
1: பயங்கரமான பாடல் என்று கூறுகிறீர்களா அல்லது சிறப்பா இருந்த பயங்கரமான ஒரு வார்த்தையை கூறுகிறேன் பாருங்கள். எங்கள் தமிழ் குடியெல்லாம் நல்லதுக்கும் கூறுகின்றது சிறப்புக்கும் கூறுகிறது பயங்கரம். இங்கே எங்கே நாங்களும் மகள்வோடு கேட்போம் பயங்கரம் இல்லாமல் பயங்கரமான அந்த பாடலை. இங்கே தாருங்கள்.
4: வாவாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரும் காட்டி நான் ஊடமாட்டேன், வாவாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரும் காட்டி நான் ஊடமாட்டேன், ஜாம்பா ஜா ஜக்கு நான் செய்தா பேட்ட கொக்கு, ஜாம்பா ஜா ஜக்கு நான் செய்தா பேட்ட கொக்கு, மாறாவரியே நின்னுக்கு நிறுத்தி அமராவரி ஆட்டம், சைட்டடிச்சு நீ ஜக வாங்கிடே அம்பிகாபரி ஆட்டம், வாராவரியே நின்னுக்கு நிறந்தே அமராவரி ஆட்டம், கைட்டடிச்சு நீ ஜக வாங்கினே அம்பிகாபதி ஆட்டம், லவ்வா பார்த்து சோகா பேசி டேக்கா கொடுத்தே பின்னாலே, லவ்வா பார்த்து சோகா பேசி டேக்கா கொடுத்தே பின்னாலே, சருதாவாமா கண்ணு படபேஜாராச்சு நின்னு, அட சருதாவாமா கண்ணு படபேஜாராச்சு நின்னு, வாவாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரும் காட்டி நான் ஊடமாட்டே, ஜாம்பா ஜாஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு, நைனா ஓ நடப்பால நான் நாஷா பண்ணி நாளாச்சு, நைனா ஆ நீ வரும் காட்டி நான் ஊடமாட்டேன், ஜாம்பா ஜாஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு, ஜாம்பா ஜாஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு.
1: சிறப்பாகத்தான் இருந்தது. நகைச்சுவையான ஒரு பாடல், பன்முக குரல், பல குரல் அரசி பாடிய பாடல் என்று எண்ணுகின்றேன். சிறப்பாக அந்த பாடலை நீங்கள் தத்துவமாக அந்த அதை ரூபமாக எங்கள் நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் பாடினீர்கள். யோகாராஜி நீங்கள் அன்று எங்கோ பாடியது என்று கூறுகிறீர்கள், அங்கு பக்க வார்த்தையங்களோடு பாடினீர்களா தனியாக பாடினீர்களா?
4: தனியாக தான் எல்லா சேனலையும் தனியா தான் பாடுறேன்.
1: தனியாக பக்கமே
4: மியூசிக் போட்டேன். அந்த நடுவுல இருக்கிற மியூசிக் அழகா பண்ணுங்க, திருப்பி பண்ணுங்கன்னு சொல்லி மியூசிக் போட சொல்லி கேட்டாரு.
1: ஓ, அப்ப நீங்க கரோக்கி அதை கொண்டு சென்று அதை வைத்து பாடினீங்களா இல்ல பக்க பாரதிய?
4: இல்ல, கரோக்கி வாயில போட்டத சொன்னாரு.
1: ஓ, பாவனை, அந்த பாவனையே உங்களுக்கு போடவில்லை? வாத்தியத்தையும் கொண்டு வருவாரே என்று சிறப்பாக இருந்தது. ஒரு ஒரு தொலைபேசியை எடுத்து ஒரு திரைப்படத்திலே வந்த பாடலின் அந்த அந்த அந்த நிலையை சரியாக நாங்கள் உணரும் வண்ணம் அந்த கட்டத்துக்கு ஏற்ப அழகாக அதை நளினங்கள் நகைச்சுவைகளை புகுத்தி எல்லாம் செய்வது எல்லோருக்கும் முடியாததான். அது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது, மென்மேலும் சிறப்படைய வேண்டும். தயார் நிலையில் வைத்து இரண்டாவது பாடலை இந்த யோகாராஜ் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இங்கே அன்புடன் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், சைதாப்பட்ட கொக்கு என்றெல்லாம் வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு மகளே, நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து உறவாடுவதற்காக மீண்டும் ஓடி வருகின்றார் அன்பு மகள் கஸ்தூரி இங்கிலாந்தில் இருந்து. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே,
3: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
3: நல்ல நல்ல நல்ல நல்ல பாடல்கள் போகுது. ஒரு நாள் தூங்காதே ஐயாண்டு, தூங்காதே தம்பி, தூங்காதே. எனக்கு உடனே இந்த தூக்கம் கண்களை தழுவட்டுமே பாடுதானே ஞாபகம்.
1: அவர் தூங்காதே என்று விழிப்புணர்வு தந்தவுடனே தூக்கம் வர. அவர் அம்மா பலகாலம் நீண்ட கால உறவு பாடன்று கேட்டுவிட உடனே அதெல்லாம் எனக்கு சரிவராத ஐயா, நான் பாட மாட்டேன்னு ஓடி ஒழித்து விடுவார் அவர் என்று முழுதான் நான் அதில் கூறி இந்த நற்புதமாக இருந்தது. முயற்சி திருமணியாக்கமர் துணியா துணிச்சலோடு இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு துணிச்சலுக்குரிய ஒரு பாடலையும் தந்திருந்தார். சிறப்பு நீங்கள் விட்டு கேட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அவருக்கு செல்கின்றது உங்கள் மூலமாகவும். சிறப்பு மகளே,
3: சரி பாடல்கள் ஒவ்வொருத்தரும் பாடுற பாடல்கள் எனக்கு இந்த ஒவ்வொருத்தரும் பாட பாட எனக்கு ஒவ்வொரு பாட்டா தோணுது. உங்களுக்கு எந்த பாட்டு பாடுறது?
1: எல்லா பாடலும் உங்களால் முடியும் தானே?
3: எனக்கு வந்து இப்ப நான் எனக்கு இந்த மகனுக்கு நான் அடிக்கடி அவனை தூங்க வைக்கிறதுக்குரிய பாடல்லாம் நான் பாடுறேன். நான் இப்ப அவன் அக்கா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தோம்டாமா, நீ எந்த பாட்டையே பாடமாங்கிறான்.
1: அப்படியா? சரி, அப்ப நீங்க பாடுங்களே, நாங்களும் கேட்டு தூங்காமல் கேட்கின்றோம்.
3: தூங்காம எல்லாருக்கும் கதை சொல்ல போறேன்.
1: கூறுங்கள் கூறுங்கள்.
3: எல்லாருக்கும் கதை தான் சொல்ல போறேன்.
1: கதை தான் கூற போறேன். சரி, கதை பாட்டு கொண்டு வாருங்கள்.
3: சின்ன
1: வயசுல எங்கள் தாய்மார்கள் நிலாவை கூட கொண்டு வந்து கையிலே கொடுத்தார்களே தூக்க பாடலே. பாடுங்களா?
3: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா,

பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார், அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தார். பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார், அதை பிள்ளைக்கு மேல் கண்கள்

சொந்தமென்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. சொந்தமென்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல்

0: மிக்க நன்றி ஐயா.
1: சிறப்பான அந்த பாடல் மகளே. கதையோடு கூறுகின்றேன், கதை சொல்ல போகின்றேன் என்று கூறி கதைக்கு உயிர் கொடுத்த இசையையும் கூட்டி தந்தீர்கள். சிந்திப்பதா தூங்குவதா என்று எண்ணும்பளே தூங்க முடியவில்லை, சிந்தித்ததான் வருகின்றது. நன்றி என்ற ஒரு பதத்துக்கு இத்தனை அர்த்தங்களை கற்பித்து அந்த பாடலை கொண்டு வந்து நாங்கள் சிந்திக்க வைத்தீர்கள். சிறப்பான பாடல். இந்த பாடலை பாடும் பொழுது உங்கள் மகன் தூங்கி விடுவாரா?
0: காலை வச்சு ஆடிக்கொண்டே இந்த பாட்டை பாடினா தானும் சேர்ந்து பாடி பாடியே தூங்குவா.
1: அப்படியே. எத்தனை வயது அவருக்கு?
0: 7 வயது.
1: பிள்ளை செல்வத்துக்கு நீங்கள் இந்த இசையை ஊட்டி அவரை தூங்க வைக்கும் பொழுது, தூங்கும் போதும் தூக்கத்தால் எழுந்தபோதும் இசைதான் அவரோட உறவாடம். அன்னை தான் என் இசை, இசைதான் என் அன்னை என்று அவர் வாழ்வார், வளர வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே.
0: பாட கொஞ்சம் அந்த முதல் ஒரு ஒரு கொஞ்சம் வரி படிக்க தெரியும். ஒரே ஒரு ராஜாவுக்கு அந்த பாடல் பல்லவி மட்டும் படிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். அப்ப அந்த படிப்பாடு உட்கார்ந்து நீங்க பக்கத்துல இருந்தாலும்
1: அவருடைய அவருடைய மழலையை கேட்போம்.
0: வணக்கம் தாத்தா. வணக்கம்.
1: வணக்கம். என் செல்வ பேராண்டி, உங்களுக்கு என்ன பெயர் ஐயா?
0: ஆரஃப்.
1: என்ன பெயர்?
0: ஆரஃப். அவன் ஆரானா உவனா?
1: ஆரஃப். ஆரஃப் என்ற பெயர் உங்களுக்கு. சிறப்பான பெயர். சிறப்பான ஊரிலே மிகவும் செழிப்பாக வளரலாம். அதிலும் அதைவிட எல்லாவற்றைக்கும் மேலாக கிடைக்க அரிய அன்னை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். அன்னையின் அணைப்பில், அந்த கலைவாணி அன்னையின் பேரணைப்பில் நீங்கள் பெருவாழ்வு பெற வேண்டும் என்று தாத்தா வாழ்த்துகிறேன். ஆரஃப், எங்கே அந்த ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜாவை உங்கள் குரலில் கேட்போமா?
0: நீங்க
1: சிறப்பு. யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறிய வேளையில், அந்த மழலை என்றால் என்ன என்பதை இப்பொழுது கேட்கும் பொழுது மேலும் இனிப்பாக இருந்தது. இங்கே மழலைகள் வந்து பாடும்பொழுது எங்களிடம் ஒரு நிகழ்ச்சி சிறுவர் பூங்கா ஒன்று இருந்தது. இப்பொழுது அதை நிறுத்தித்தான் நாங்கள் பக்தி வேலை செய்கின்றோம். அந்த மழலை குரலில் அன்பு பிஞ்சு மகன் வந்து அதை செல்ல குரலே மழலை குரலே தந்தது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மடியிலே தாங்கின அன்னை தன் உடலே உதரத்தோடு உதிரமாக உதிரத்தை கொடுத்து வளர்த்து இன்று மடியிலே வைத்திருந்து உங்களை இந்த மழலையை பாட வைக்கின்றார். வாழ்த்துக்களம் ஐயா. அந்த ஆசீர்வாதம், அந்த அன்னையின் அணைப்பு என்றும் இரண்டு அன்னையும் பெற்ற அன்னையும் உங்களை வளர்க்கும் கலை அன்னை கலைவாணியும் உங்களை சிறப்புற வளர்த்து நல்வாழ்வு பெற வாழ்த்து விடுவார். வாழ்த்துக்கிறேன் தாத்தா. என்று சொல்லக்கூடிய நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பாடுவோர் பாடலாம் நீங்கள். அம்மா வரும்பொழுது நீங்களும் வந்து சின்ன பாட்டு பாடி காட்டலாம் உங்களுக்கு. ஓகே, எல்லா நன்மையும் உண்டாகணும் மகளே. சிறப்புடன் சிறப்புடன் வாழ வேண்டும் அம்மா. நீங்கள் வாழ்த்துக்கள் அம்மா. நீங்கள் எங்கள் வானொலிக்கு வந்து கிடைத்தது இறைவனுடைய கடாட்சம் தான். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி ஐயா. பாடின அத்தனை பேருக்கு உண்மையிட சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை நான் சொல்லணும். இத்தருணத்துல இருந்தா ஒருத்தருடைய பாடல்களும் வர வர வர எனக்கு என்ன பாட்டு, இந்த பாட்டு பாடுறதா, அந்த பாட்டு பாடுறதான்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு அந்த சொல்லுவாங்க. தங்கட தமிழ்ல தெளிவா திட்டுவாங்க. முந்திரி கொட்டை வேற பாக்காதே
1: சிறப்பாக இருந்த மேலும். உங்களை கவர்ந்த பாடலை தந்த தேவநாதன் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து, அவரும் அவருடைய செல்வ குழந்தை தேவதர்ஷினி அவ பல சிறப்புகளோடு இருக்கின்றார். பலுகடிக்காரி குறுங்கள்.
0: அவ அந்த அண்ணா பாடிக்கல எனக்கு உடனே டக்குன்னு
1: ஏனென்றால் இது ஒரு சுரபி அம்மா, சங்கீத சுரபி. எந்த எந்த எழுத்தை தொட்டாலும் அங்கே ஒரு பாடல் வரும். இசையை தெரிந்தவர்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கும். நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு கேட்டீர்களா? கடினமாக இருக்கும். ஏனென்றால் அதில் அழைத்தால் இருவர் 200-300 அழைப்பு அழைத்து ஒரு தடவை கிடைக்கும் இடம். அப்படி இருந்து 200 பாடல்களை கொண்டு வந்து சேர்த்த ஒரு நிகழ்ச்சி.
2: ஏற்கனவே நான் அந்த நிகழ்ச்சி ஒரு பகல் பொழுது நான் மறுபடியும் நிகழ்ச்சி
1: சிறப்பம்மா. அது வந்து மறு ஒலிபரப்பு போடுவதற்கு இரண்டு காரணம். ஒன்று, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பங்கை எப்படி ஆற்றியிருக்கின்றார்களும் தாங்களே அதை கேட்டு மேலும் மெருகூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. இரண்டாவது, பகல் இரவு என்று உருண்டோடும் இந்த உலகிலே எல்லோரும் கேட்க வேண்டும் என்று பகல் நிகழ்வு கேட்க முடியாதவர்கள் இரவிலும், இரவு நிகழ்ச்சியை கேட்க முடியாதவர்கள் பங்கு பெற்ற முடியாதவர்கள் பகலிலும் கேட்பதற்காக ஆக்கப்பட்டது. அது வடிவமைக்கப்பட்டு தந்து கொண்டிருந்தது எங்கள் வானரசி மீரா அவர்கள் தான். அதனால் தான் அவருக்கு வானரசி என்ற விருதும் கிடைத்தது எங்கள் வானொலியிலே. இலங்கை வானொலியாலும் எங்கள் இலங்கை வானொலியிலும் எங்களுடைய அவர் இலங்கை சென்ற வேணத்தில் இனங்காணப்பட்டு அவரை அங்கே கௌரவித்திருந்தார்கள். அது எங்கள் முன்னிலை தமிழ் வானொலிக்கு கிடைத்த கௌரவம். சிறப்பு நல்லது. ஒரு தளத்தில் வந்து களமாடி செல்லுகின்றீர்கள், மீண்டும் வரும் தளங்களிலே நீங்கள் களமாடி செல்லுங்கள். தினமும் சுவையான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உண்டு. கேட்டு மகளுங்கள் அம்மா. இன்று
2: இணைந்து பொக்கிச நிகழ்ச்சி தான் எனக்கு நல்லா பிடிச்சது. வர விடும் இந்த முறை பொக்கிச நிகழ்ச்சியை தவற விடாம வர விடும்.
1: சிறப்பு மகளே வாழ்த்துக்கள். அன்பு செல்வமே ஆரஃப் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தடுபட்டுமே இருவருக்கும். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை, இரண்டாவது பாடலை தருவதற்காக அன்புடன் தேவநாதன் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. வந்துவிட்டார் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், வாருங்கள். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் தேவநாதன். இரண்டாவது பாடலுக்காக வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள். என்ன உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. கஸ்தூரி அவர்கள் உங்களுக்காக இப்பொழுது குரல் கொடுத்திருந்தார். நன்றி
3: ஐயா. சகோதரி அவர்களுக்கும் நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நானும் கேட்டறிந்தே எனது பாடலில் அவர்கள் இன்னொரு பாடலை பாடியமைக்க ரொம்ப நன்றி ஐயா. அவர்களது பாடல் மிக அருமையாக இருக்கிறது ஐயா. ஸ்ருதி சுத்தம் எல்லாமே அவ்வளவு பர்ஃபெக்ஷனா பாடுறாங்க. அவங்க தாளாட்டு பாடுறாங்கன்னு சிந்திக்க வைக்குது ஐயா. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமா பாடுறாங்க ஐயா. அவர்களுக்கும் நான்
1: அதை கேட்டுவிட்டு அவருடைய செல்வ குழந்தை உங்கள் மகள் எப்படி வருகின்றார், அதே போல அங்கும் ஒருவர் ஆரஃப் என்று ஒரு செல்வன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அவரும் ஒரே ஒரு ஊரிலே ஒரு ராஜான மழலையோடு வாடியிருந்தார் அன்னையோட.
3: ஆமா ஐயா, அவரது மழலை குரல் வந்து அற்புதமாக இருந்தது ஐயா. நெஞ்சை நெகிழ வைத்தது. என்னுடைய வாழ்த்துக்களை,
1: உங்கள் போன்றோரின் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவரும் எங்கள் தேவதர்சினியை போன்று ஒன்றியால் தமிழ் வானொலியில் ஒரு திலகமாக வர வேண்டும். நன்றி நன்றி.
3: ஆமாம் ஐயா, வருங்காலத்தில் கலைவாணியினுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருவர்களுக்குமே உண்டு ஐயா. மிகவும் அற்புதமாக அவ்வளவு சிறப்பாக பாடினார்கள் இருவருமே.
1: தங்களை சங்கீதத்துக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். நன்றி. இப்பொழுது நேரத்தை அவதானித்துக் கொண்டு உங்கள் இரண்டாவது பாடலை கேட்போமா?
3: ஆமாம் ஐயா. நான் வந்து இப்பொழுது வள்ளலார் அவர்கள் எழுதிய திருவருட் பாவில் இருந்து ஒரு பாடல் ஐயா.
1: எங்கே?
3: நன்றி ஐயா.

0: தேனினும் இனிமையான கருத்துக்கள் கொண்ட ஒரு பாடலை வள்ளலாரின் நினைவோடு கேட்டு மகளை பாடி தந்த எங்கள் அன்பு உத்தவநாதன் அவர்களே வாழ்த்துக்கள், நன்றி. சிறப்பான ஒரு பாடல் இசையோடு தந்து எங்களை இசை வெள்ளத்தில் மூழ்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் என்றால், நீங்களும் அங்கே வந்து மேலதிகமாக சுழியோடி நீந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு உத்தவநாதன், நன்றி. உங்கள் பாடல் கூறுங்கள்.
1: இவருடைய என்னுடைய பணிபுரியும் இடமும் அவருடைய இடம் பக்கத்தில் தான் உள்ளது ஐயா. அவர் அவதரித்த இடத்திற்கு பக்கத்தில் தான் நான் பணிபுரிகிறேன். மருதூர் என்ற கிராமத்தின் பக்கத்தில் தான் கிருஷ்ணாபுரம் என்ற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் பணியாற்றி வருகிறேன் ஐயா. அதனால அவருடைய அவதரித்த ஸ்தலத்துக்கு அடிக்கடி போகும் வாய்ப்பு கிடைக்கும். அங்கெல்லாம் போய் என்னுடைய திருவருட்பாவை மனதார பாடிட்டு வருவேன் ஐயா.
0: சிறப்பு, அதில் ஒரு ஆனந்தம், அதில் ஒரு அமைதி, மற்றவர்களுக்கு ஒரு திருப்தி, அமைதி, சாந்தியை கொடுக்கும் அறிவுள்ள பாடல்களை தந்து செல்லும் உங்களுக்கு அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். நன்றி தேவநாதன், நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக கூறுகிறேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: அடுத்த உறவாக அன்புடன் வருகின்றார் தருமபுரியிலிருந்து தகடூர் சாந்தி. மகளே சாந்தி, வணக்கம். வணக்கம் சாந்தி, எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமா இருக்கீங்க ஐயா? நலமா இருக்கிறேன் ஐயா.
0: நாங்கள் நலமாக, மீரா அம்மாவும் நலமாக இருக்கின்றார். காலநிலையில் மாறி மாறி இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் அங்கே அழகி ராசா இருவரும் எப்படி இருக்கின்றார்கள்?
2: இருவரும் தூங்க போறாங்க ஐயா.
0: தூங்கி விட்டார்களா?
2: தூங்க போறாங்க.
0: நீங்கள் நீங்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்கள் பின்னால் சேர்ந்து வருவார்களா உங்களோட வாலாட்டி கொண்டு? அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களா அவர்களுடைய அசைவில் இருந்து? மற்ற அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் குணநிலையும் அவர்கள் வால் ஆடும் விதத்தில் வைத்து தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஆமா, அவரை பற்றி நன்றாக கூடும்போது கூறும்பொழுது இங்கே என்னுடைய மகளின் மகன் என்னோட பேரன் அவருடைய வீட்டிலே வளர்பவர், அவரை பற்றி கூறின உடனே அவர் தன்னுடைய வாழ் இல்லாத மடித்து கிழிவது நல்ல புள்ளி ஓட்டம் இருப்பார். அவர் அவர் பெரிய என்று அவருடைய பேத்தியின் பிறந்த நாள் விழாவுக்கு செல்லும் பொழுது அவருக்கு பிறந்த நாள் பெருசு வாங்குகிறோமோ இல்லையோ அவருக்கு வாங்கி விடுவார் என்னுடைய மகள் மீரா. அதை கொண்டு சென்றால் அவருக்கு விருப்பமான மறைத்து வைத்திருந்தாலும் அவன் சோடு பிடித்து ஓடி வந்து பின்னால் கலைப்பான் பேட்டியாரை. ஓ, அவர் ஒரு கிராண்ட்மான்னு அவர் நினைக்கின்றார். தொலைபேசியிலே பேசுவார் அம்மா, அவர் தொலைபேசியிலே தன்னுடைய மொழியிலே கூறுகின்றார். எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ம், வாழ்த்துக்கள். அழகி பூரண சுகம் அடைந்து விட்டாரா? அழகிக்கு எல்லாம் சுகமாக? சரி, அவர்கள் நலமாக இருக்கும் பொழுது உங்கள் மனமும் மகளும் அவர்களை ஓம்பி பார்க்கும் பொழுது இங்கே சீவகாரண்யம் துணிப்படும் அன்பு அதெல்லாம் அங்கே வெளிவருகின்றது. மனிதநேயம் அங்கே காட்டப்படும் வேளையில் உங்களுடைய சீவகாரண்யம் மனித நேயத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அறவழி செல்லும் நீங்கள் என்று எங்களுடைய பாடகர்கள் என்ற பாடல்களை கேட்டீர்கள். நேரம் நிறைவுகின்றது என்று எண்ண வேண்டாம், நீங்கள் பாடலாம். சரியா, உங்களுடைய நேரத்தை எடுத்து அழகாக பாடல்களுங்க. உங்கள் குரல் ஒரு பாடலை கேட்போம்.
2: இதோ பாடுகிறேன்.

0: நேரம் எடுத்து பாடுங்க.
1: ஒரே நிமிடம் பாடு. ஐயம் படம் பாடுகிறேன் ஐயா.
0: பாடுங்க.
1: மாலைக்கருக்களில் சோலை கருங்குயிலே பாடுதோ,

0: ஒன்னு பாடி பறந்ததான் சேருதோ. நன்றி ஐயா.
1: மாலை கருங்குயில் சோலையிலே இருந்து கொண்டு குவியதை கேட்ட அந்த பாடல் இந்த இரவு வேளையில் தர்மபுரியிலிருந்து ஒரு குயில் வந்து பாடியது போல் கூ கூ பாடி சென்றது. சிறப்பாக இருந்தது மாலை, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நேரம் சரிவராத போதிலும் கூட எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி கொண்டு ஓடி வந்து காலத்தை தாமதிக்காமல் தாமதித்து சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இணைந்து பாடி சிரமத்தேவுக்கு என்னுடைய நன்றிகள். ஆனால் எனக்கு இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சின்னஞ்சுரிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்பா. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் ஒரு தடவை பாடி தாருங்கள் அந்த பாடலை. நன்றி மகளே, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
0: இதே பாடலை ஒலிபரப்புங்க.
1: என்ன பாடலாம்?
0: இதே பாடல்.
1: இதே பாடல்.
0: இதே பாடல்.
1: சரி. மாலை கற்களில் இரவு நேரத்துக்கு குயில் ஒன்று வந்து மாலை குயில் போல பாடி
0: எங்க வீட்டுல காத்திட்டே இருக்கு குயில்.
1: அப்படியா? இது வீட்டுக்கு வெளியே கத்துகிறது, உள்ளே இருந்தும் கத்துகிறது. வாழ்த்துக்கள் சிறப்புகள் மாதிரி. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இது மொன்றிய தமிழ் பாணி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்து பலர் வரவேற்பு தந்த ஆரம்ப நேயர்கள் இன்னும் வரவில்லை. அதிலே இப்பொழுது ரேவதி வழங்கினால் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை என்று கூறுவதற்கில்லை. இப்பொழுதுதான் ஒருவர் அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். ஃபாரூக் அவர்கள், வணக்கம். வணக்கம் குலப்படி சிங்கம் ஃபாரூக் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம். அன்பு வணக்கம் அப்பா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலமறி ஆவல்.
1: சிறப்பு சிறப்பு. நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்பதை கூறுங்கள். நாங்கள் மகிழ்வாகவும் இருக்கின்றோம் ஃபாரூக். அங்கே உங்களுடைய காலநிலையும் அப்படி இருக்கின்றது.
2: நலமாக, காலநிலையும் நலமாக இருக்கிறது.
1: நலமாக இருக்கின்றது, சிறப்பு. அன்று நீங்கள் வந்து காதல் திரைப்படத்து பாடல் ஒன்றை தந்ததுக்கு இன்று சரியான பதில் கிடைத்தது, நன்றி என்ற பதில் கிடைத்திருக்கின்றது. சரியா கேட்டிருப்பீர்கள் என்று
2: எண்ணுகிறேன்.
1: சிறப்பு, நல்லது. ஒரு உட்கருத்தான பாடல், நல்ல பாடல் ஐயா. சரி, இன்றைய காலநிலை நன்றாக இருக்கின்றது. நீங்களும் நலமாக, நாங்களும் நலமாக இருக்கும் பொழுது எல்லோரும் வந்து பாடி செல்கிறார்கள். நேரமும் ஓடி செல்கின்றது, காரியமில்லை. நீங்களும் பாடுங்கள். என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்?
2: நாட்டுப்புற பாடல் பாடப்படும்.
1: கட்டி காரன் அதில் எங்கே கொண்டு வாருங்கள். நாட்டுப்புற பாடலை கேட்போம், நாங்கள் எழுந்து நின்று ஆடுவோம் கேட்டுக்கொண்டு.
2: நன்றி அப்பா, நன்றி. பாடவாமா?
1: பாட வேண்டும்.
2: மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்தே மல்லில பூவே, மறிக்கொழுந்தே ஏ மல்லிக பூவே, மாமன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா திரில்லு. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகப்பூவே, மாம மகன் பொடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. மறிக்கொழுந்தே அர்த்த நட ராத்திரியில் உன்னை பார்க்க வரும்போது, அர்த்த நட ராத்திரியில் உன்னை பார்க்க வரும்போது, ஒரு சனம் தூங்கி அடிச்ச உன்னை நானும் சேரும்போது, ஒரு சனம் தூங்கி அடிச்ச உன்னை நானும் சேரும்போது, தாலி கட்டி உன்னை கூட்டி தஞ்சாவூரு போகும்போது, தாலி கட்டி உன்னை கூட்டி தஞ்சாவூரு போகும்போது, தாமரப்பு நீயும் எந்தல் மார்போடு சாயும் போது, தாமரப்பு நீயும் எந்தன் மார்போடு சாயும் போது, உன்னை சேர என்னால் முடியுமா, உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா, உன்னை சேர என்னால் முடியுமா, உன்னை பெரிஞ்சா மனசு தாங்குமா. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகப்பூவே, மாம மகன் பொடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா.

0: வந்து நெல்லு ஆத்தங்கர வரத்தில அந்தி சாயும் நேரத்தில, ஆத்தங்கர வரத்தில அந்தி சாயும் நேரத்தில, அத்த மகனியே என்னோடு அன்பாக பேசும்போது, தனி கூடம் தூக்கி நீ தனியாக போகும்போது, உன்னுடைய துணையாக பின்ன நானும் வரும்போது, ஒன்னப்பு மனச வாட்டுதடி ஓம் பிரிவு உசுர போக்குதடி, ஓம் பிரிவு உசுர போக்குதடி, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, ஆஹா நம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறந்து போக நேருமாம், ஆத்தாவும் சேல அது ஆகாசத்த போல, தொட்டில் கட்டி ஆட ஆத்தாவும் சேல அது ஆசத்த போல, பார்த்தால செத்தனைக்க தோணும், நாம் செத்தாலும் என்ன போத்த வேணும், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன், யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அரங்கம் தானுறங்க ஸ்ரீரங்கம் தானுறங்க அரு கடல் தானுறங்க, நானுறங்க வழி இல்லையே மானே, ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில, ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு, மாறி கொழுந்தே மல்லிகப்பூவே, மாறி கொழுந்தே மல்லிகப்பூவே, மாமனும் பொறிக்கலையா வந்து மஞ்ச வர வழி இல்லையா வந்து நின்று, மாறி கொழுந்தே ஏன் மல்லிகப்பூவே, மாமன் பொறிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நின்று. நன்றி அப்பா, நன்றி, வணக்கம்.
1: பொடிச்சிருக்கு மகனே பொடிச்சிருக்கு. ஒரு உணவு அருந்தும் போது உணவகத்துக்கு சென்று பார்த்தால் அங்கே பல சுவைகளோடு பலவிதமான உணவுகள் இருக்கும், அதை எல்லாவற்றையும் வாங்கி அருந்த முடியாது விட்டால் எல்லாவற்றையும் சேர்த்து வந்த சாம்பார் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா, அதை சேர்த்து உண்டால் எல்லாம் சுவையும் அதிலே கலந்திருக்கும். அதே போன்று மறிக்குழந்தை அழைத்து இவ்வளவு தூரம் உங்கள் உள்ள கிடக்கையை சொல்லி வருந்தி செல்வர்களே, சிறப்பாக இருக்கின்றது. 12 வருடத்துக்கு மேல் மேலை நாடு வளைநாடு வளைகுடா நாட்டில் தனித்து வாழ்ந்த உங்களுக்கு இப்பொழுது குடும்பத்தில் மனைவி மக்களோடு இருந்து இந்த பாடலை பாடும்பொழுது அவர்கள் அருகிலிருந்து கேட்கின்றார்களா, எப்படி இணைப்பார்கள், அப்பா இப்படியெல்லாம் வெளிநாட்டில் இருந்தாலும் இது எப்படி அடக்கி கொண்டிருந்தாரு, மனைவி கூட இணைப்பார், ஆகா என் கணவர் இவ்வளவு வல்லவர், ஏன் வருந்துகிறீர்கள், வாருங்கள் என்று உங்களை வரவழைத்து தூக்கமின் கண்களை தழுவட்டுமே என்று கூறுகிறேன். நன்றாக இருந்தவன் எப்படி இந்த தெரிவு நீங்களாக தெரிவு செய்தீர்களா, வேறு யாரும் தெரிவு செய்ததை நீங்கள் பிரதி பண்ணி கொண்டு வந்தீர்களா? இலைமறை காயாக இருக்கின்றார்கள் உங்கள் வித்துவான்கள். சிறப்பு பாரோக், நான் எதிர்பார்க்கவில்லை, சிறப்பாக இருந்தது மகனே. குளப்படி சிங்கம் என்று நான் கூற அழைக்கிறேன், இப்பொழுது நல்ல பிள்ளை என்று கூறுகின்றேன். பாரோக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்,
0: மறிக்குழந்தை பாட,
1: இதே பாடலாம் மறிக்குழந்தை என்று, இது எங்கே தேடி எடுப்பது இந்த பாடலை,
0: அது திண்டுக்கல்லு இருந்தாது பேர் என்ன தெரியல, நாட்டுப்புற பாடல மறைக்குழந்தை போட்டோம்.
1: ஆ சரி, மறைக்குழந்தைன்னு ஒரு பாடல் எங்களுடைய உங்களுக்கு விருப்பமான எங்கள் மறைந்த கலையரசி பாடியிருக்கின்றார் அல்லவா? மாமா அவன் பாடி, அவர் எங்களை விட்டு சென்றாலும் அவனுடைய படைப்புகள், டாக்டர் பட்டம் பெற்றவர் தானே அவரும். இந்த நாட்டுப்புற பாடலில் அவர் இன்னும் எங்கள் நினைவில் இருக்கின்றார். வாழ்த்துக்கள், நன்றி ஃபாரூக். இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்பு ஒன்று கூறிக்கொண்டு உங்கள் பாடலை தருவது
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக அன்புடன் நாகப்பன் அவர்கள் இணைவது போல் தெரிகின்றது. எங்கே அழைக்க வேண்டும் நேரத்தை பரவாயில்லை, வரவர்கள் வர வேண்டும். உங்களுடைய ஆதங்கம் தெளிய வேண்டும். இங்கே நாகப்பன் எழுதியும் இருக்கின்றார், எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வேண்டும் என்று. இதோ ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி, வாருங்கள். ரேவதி
2: வணக்கம்.
1: என்ன நடந்தது இதுவரை நேரம்? இப்பொழுதுதான் அழைக்கின்றீர்கள்
2: அப்பா? இல்ல, எப்போதே அழைச்சிருந்தா இருக்கேன் நானே.
1: ஆனா இங்கே எனக்கு இப்பொழுதுதான் உங்களுடைய அழைப்பு. இதற்கு முன்பும் ஒரு தடவை தெரிந்தது, அதற்கு முன்பு இல்லை. இல்லை, எனக்கு வந்து இங்கே என்னுடைய தொலைபேசியிலே எல்லோருடைய அழைப்பும் பெறவில்லை. யாரும் அழைப்பு வந்தாலும் ஒருவரோடு இணைந்து கொண்டிருந்தால் தனி வழி ஒரு வழி எடுக்க முடியாது. இருப்பினும் நான் திருப்பி வருவேன். இப்பொழுது இரண்டாவது தடவை தான் உங்களுடைய அழைப்பு. ஃபாரூக் வரும்பொழுது ஒரு தடவை கிடைத்தது, இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நாகப்பனும் அழைக்கின்றார், உங்கள் அழைப்பு முந்திவிட்டது. வாருங்கள், அப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அப்படி இருக்கிறது கேட்க
2: இருக்கிறேன்
1: அதற்காக முதல் சுற்றுல வந்திருந்தால் எடுத்திருப்பேன், வந்த பிறகு வரிசையாக எடுத்துக்கொண்டிருக்க. இப்பொழுது என்ன பாடலை கேட்போம்? என்ன பாடலை கேட்போம்?
2: அனைவரும்
1: வர வேண்டும் அம்மா, எல்லோரும் வர வேண்டும் என்றுதான். இப்ப என்ன பாடலை பாட போகின்றீர்கள்? பாருங்கள், தாருங்கள் உங்கள் பாடலை. உங்கள் பாடல் நீங்கள் இப்பொழுது வந்து பாடுவதற்கு தான் கிடைக்கவில்லை என்று நீங்கள் முறைப்பாடு செய்கிறீர்கள். எல்லோரையும் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன், நேரமும் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த கடமை நன்றாக தெரியும். நீங்கள் வந்தால் திருப்புகள் தருவீர்கள், பாடல்கள் தருவீர்கள். உங்கள் நேரத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நான் வந்து அழைத்தால் எடுக்காமல் கூட அழைப்பு சரியாக வந்தால் நான் இப்பொழுதுதான் இரண்டாவது தடவையாக உங்களுடைய அழைப்பு என்னுடைய தொலைபேசிக்கு வந்திருக்கிறது. மகளே, நேரத்தை கணக்கில் கொண்டு பாடலை பாடுங்கள்.
2: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேலை அரசனாக போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன். உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். பொன் பொருளை கொள்ளை கொள்ள ஓடுவான், யாரும் அன்னை என்று சொல்லிவிட்டால் வாடுவான். தன் பொருளை அவருக்கு தந்து தேற்றுவான், நெடும் சாலை வரை துணைக்கு வந்து வாழ்த்துவான். உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். பசி எடுத்தால் பாய்ந்து சென்று புனியவன், ஆனால் பழக்கத்திற்கும் பாசத்திற்கும் இனியவன். தலையழகை ரசிப்பதிலே புதியவன், உடல் கட்டழகு திரண்டிருக்கும் இளையவன். உறவு சொல்ல ஒருவரின்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இன்று நாளை அவனும் கூட மாறலாம், அவன் இரவில் தூங்கி பகலில் கூட வாழலாம். கன்று கண்ட தாயை போல ஆகலாம், அன்பு காதல் பாசம் அவனும் கூட காணலாம். உறவு சொல்ல ஒருவரின்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேலை அரசனாக போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன், இரக்கமுள்ள திருடனாக ஆனவன்.
1: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்வன் திருடாது திரைப்படம் தானே மகளே இந்த பாடல். மன்னிக்க வேணுமா, பாசம் நல்ல பாடல், பாசத்தோடு நன்றாக பாடியிருக்கின்ற வளமை போல இன்று உங்கள் குரலை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நேரம் சென்று கொண்டிருக்க பற்றி பரவாயில்லை என்றும் ஒரு தடவை கூறியிருந்தோம். இப்பொழுது நீங்கள் முடிந்தால் உங்களுடைய இரண்டாவது பாடலை இப்பவே பாடலாம். முடிந்தால் இன்று வேண்டாம், திருப்புகள் வேண்டாம் அம்மா, வேறு ஒரு பாடல் தாருங்கள். இரண்டாவது என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் மகளே உங்களுக்கு?
2: எனக்கு பாசம் படத்திலே ஒரு இந்த பாட்டு இருக்கும்லப்பா, டூயட் பாட்டு, பால் வண்ணம் பருவம்.
1: இனிமையான பாடல் என்ன? பால் வண்ணம். உங்கள் விருப்பம் அம்மா, நீங்கள் திருப்புகளையும் பாடலாம் அல்லது இன்னொரு பாடலையும் பாடலாம், உங்கள் விருப்பம்.
2: சரியாப்பா, நீங்க சரி நீங்க சொல்லவே இந்த சினிமா பாடலே எடுத்துட்டப்பா.
1: தாருங்க.

0: அதை தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு. அதை தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. வாசலிலே உன் காலடி ஓசையை கேட்டிருப்பேன். வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன். வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். கண்ணே காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அதை தானே கொண்டு வந்து நான் என்னோடு என் கண்ணோடு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கணிந்து வரும். காத்திருப்பேன் என் பாதையில் தெய்வம் இணைந்து விடும். காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கணிந்து வரும். காத்திருப்பேன் என் பாதையில் தெய்வம் இணைந்து விடும். காதல் என்றால் சேயாவேன், கருணை என்றால் தாயாவேன், கண்ணா உந்தன் நிழலாவேன் உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அதை தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. நன்றி அப்பா.
1: மொன்றியல் தமிழ் வானொலி எங்கே நீங்களும் இங்கே என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு பெரிய பொறுப்பு எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் உண்டு. நீங்கள் எப்பொழுதும் வந்து ஒரு பாடல், அதன் பின்பு ஒரு திருப்புற புகழ் பொழிப்புரை, இன்னும் ஒரு பாடல் தருவீர்கள். அந்த நேரம் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்துக்கொள்ள உங்களுடைய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியிலே நீங்கள் அழைக்கும் அழைப்புகளை, உங்கள் அழைப்பு இப்பொழுது இரண்டாவது அழைப்பாகத்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை விட எங்களுடைய ஜெகவர் சாதிக்கவர்கள், கிருஷ்ணன் போன்றோர் எழுதியிருக்கின்றார், சியாமலாஜாரும் வரவேற்றிருந்தீர்கள். உங்களுடைய வரவேற்போடு நான் இங்கே ஆயத்தமாயிருக்கேன். உங்களுடைய வரவை காணவில்லை என்று எண்ணினேன். பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பொறுமையோடு இருக்கின்றீர்கள் என்று எண்ணியிருந்தேன். பின்பு நாகப்பன் அவர்களும் கூறினார், எங்களுக்கும் ஒரு பாடல் வேண்டும் ஐயா. நான் தருவதற்கு தயாராகத்தேன், நீங்கள் அழைக்க வேண்டும். உங்களுடைய அழைப்பு இப்பொழுது தான் எனக்கு கிடைத்தது. இப்பொழுது நீங்களும் நாகப்பனும் ஒரே நேரத்தில் அழைக்கும் பொழுது நான் ஒரே நேரத்தில் இருவரை எடுக்க முடியாது. ஒருவரோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவரை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் எடுக்க முடியாது. பொறுமையோடு தான் காத்திருக்க வேண்டும். நீங்கள் கொஞ்சம் பொறுமை வேண்டும் தான். இன்று ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எங்களோடு இருந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இறுதியிலே வந்து முடிவுரை தரும் பங்கும் உங்களுக்கு இருக்கின்றது. அதை என்றும் இருக்கின்றது. ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். திருப்புகள் வேண்டாம் என்று கூறியது காரணம் என்ன? பாடலை முதல் உங்கள் குரலில் தர வேண்டிய பாடலை தர வேண்டும் என்று.
0: உங்களுக்கு நேரம் ஆகிறது
1: இல்லை, அதை நீங்கள் நான் முதலில் ஒரு வார்த்தை கூறியிருந்தேன். கேட்டீர்கள் தானே, நேரம் செல்கிறது, அதை பற்றி பரவாயில்லை, நான் கொடுப்பேன். இப்போ நாகப்பனை எதிர்பார்க்கிறேன். அவருக்கு அதன் பின்பு கிருஷ்ணன் அவர்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கின்றார்கள். அவருக்கு சந்தர்ப்பம் வரும்போது வருவர். அவர் கூட வரவில்லை. ஜெகவர் சாதிக் அவர்கள் இனி வரமாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் என்று அவருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பு அவர் ஒலிபரப்பிலே வரமாட்டார் வளமை போல என்றும். இப்பொழுது உங்களோடு நான் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இரண்டு பாடல் தந்திருக்கின்றது. முடிவுரை நீங்கள் தான் என்று கூற வேண்டும். இருந்து முழிப்பிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முக்கியமாக இன்று அநேக உறவுகள் வந்து தங்களுடைய சிறப்புகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. மீண்டும் பாருங்கள். இப்பொழுது நாகப்பன் அவர்களை எதிர்பார்க்கின்றேன். அவர் வந்தால் அவருக்கு ஒரு பாடல் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நான் எதிர்பார்க்கின்றேன் அவரை. அதனால் நீங்கள் நேரத்தை கருதி முதலில் உங்களோட கடமைகளை செய்து விட எடுத்து விட வேண்டும். அழைக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்து அழைத்தால் தான் அழைப்பு கிடைக்கும் மகளே. புரிகிறது தானே?
0: அது சரிதானாக்கா. ஆனா அடுத்தடுத்து நான் பண்ணும் போதெல்லாம் ஒரு பால் வருதுப்பா,
1: இப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தை சில சமயம் உங்களுக்கு நன்றாக தெரியும், நானே அழைத்திருப்பேன் உங்களை, நானே அழைப்பேன். நன்றி அம்மா, மீண்டும் முடிவுரை தர வேண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து உறவாடும் அன்பு உறவுகள் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது 10 நிமிடத்துக்கு முதல் நாகப்பன் அவர்களும் ஒரு அழைப்பை விட்டிருக்கார், அதற்கு முன்பும் அழைத்திருக்கின்றார். எங்கே அவருடைய அழைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன், பெற வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கிருஷ்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர் இருப்பது தன்னுடைய வீட்டில் அல்ல, கிருஷ்ணகிரியிலே இப்பொழுது இருக்கின்றார். அவர் முடிந்தால், அவர் பல தடவைகள் இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து முடியாமல் திரும்பிச் செல்வது வழக்கம், அவராகவே நின்று விடுவார் என்று அதில் காரியமில்லை. நீங்கள் வாருங்கள், அனுமதி கேட்டு வைத்திருக்கின்றேன், நீங்கள் வர வேண்டும், அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாகப்பன் அவர்களே, உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றேன். வந்துவிட்டார், வந்துவிட்டார், தானாக வந்த சந்தனம் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா,
1: எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாகவும் வளமாகவும் இருக்கிறேன் ஐயா, நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்களும் நலமாக இருந்து கொண்டு உங்களுடைய இரவு வணக்கத்தை எங்கள் பகல் வணக்கத்தோடு கொடுத்து இணைந்து கொள்வோம் காற்றலையிலே. அங்கே காலநிலை சுமூகமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் உங்களுக்கு.
2: ஆமா ஐயா, இந்த பக்கம் கேரளாலாம் நல்ல மழை அடிச்சு ஊத்துது, எங்களுக்கு கொஞ்சமா தூத்தல் தூரல் மட்டும்
1: கிடைக்கும், அந்த சாரல் கிடைக்கும் உங்களுக்கு. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. நாங்கள் இங்கே 3 நாட்கள் 3வது நாளாக குளிரூட்டியோ அல்லது மற்ற குளிர் போக்கியோ புரிந்து வரும் அந்த பெரிய மகன் வேலையை நிறுத்திவிட்டார், பணி நிமித்தம் செய்து விட்டார். அவருக்கு ஏதோ ஒரு உதிரி பாகம் பழுதடைந்து விட்டார் என்று தொழில்நுட்பவியாளர் வந்து கண்டுபிடித்து எங்களுக்கு சனி ஞாயிறு திங்கட்கிழமை லீவு நாள் ஆகபடியால் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும். செவ்வாய்க்கிழமை தான் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். அந்த வகையில்
2: அங்கே லீவா?
1: இல்லை இல்லை, இங்கே போகிற லீவு, இங்கே போகிற எங்களுடைய மாநில லீவு ஒன்று, அது பொது விடுமுறை. ஆடிப்பெருக்கு இங்க யாரு கொண்டாட போறோம்? வீட்டிலே நாங்கள் ஆடிப்பெருக்கை கொண்டாட வேண்டும். அதில் எங்களுக்கு நாகப்பன் இது சனி ஞாயிறு வழக்கமாக இங்க பெரும் தொழிற்சாலைகள் அது இந்த தொழில்நுட்பவியலாளர்கள் எல்லாம் நிறுத்துவார்கள். திங்கட்கிழமை சிவிக் ஹாலிடே என்று ஒன்று வரும் எங்கள் மாநிலத்துக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாள் விடுமுறை நாளாக இருக்கும். அது இந்த வருடம் இந்த மாதம், அடுத்த வருடம் அடுத்த மாதமும் 2ஆம் நாள் எங்களுக்கு விடுமுறை நாள். அன்று தான் எங்களுடைய குடியரசு தினமாக இருக்கும், சுதந்திர தினமாக இருக்கும். அப்படி இல்லை, அது வந்து தொழிலாளர் தினம், தொழிலாளர் தினம் செப்டம்பர் 2ஆம் நாள் தொழிலாளர் தினம். இங்கே அங்கே மே 1ஆம் தேதி இல்லையா? இங்கே செப்டம்பர் 2 அப்படி விடுமுறைகள் வரும். அது இது திடீரென்று எங்களுடைய ஏர் கம்ப்ரஸ் அந்த கம்ப்ரஷர் வெளியே ஒன்று வைத்திருப்பார்கள் ஒரு பெரிய அளவில், அது தொழிற்பட்டு கொண்டு வந்து உள்ளே குளிரை தந்து கொண்டிருக்கும். உள்ளே வரும் குளிரை எங்களுக்கு விநியோகிக்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த விசை கருவி, அந்த விசை அவர் போயிட்டு அவரை மாற்றினால் அவரோட இருக்கின்ற சகபாடிகளுக்கும் ஏதும் வருமோ என்று சாதாரண தொழில்நுட்பவியலாளர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நானும் அதை புரிந்து கொண்டு அதுக்கு உரியவரைத்தான் நாங்கள் தேட வேண்டும். காரணம், அவர் அதுக்கு காப்புறுதி எல்லாம் கொடுப்பார். இது நீண்ட நாள் பயணிக்கின்ற இயந்திரம். அது இப்பொழுது 20 வருடங்களுக்கு ஆகிவிட்டது. இந்த வீடு நான் இந்த வீடு கட்டி 20 வருடங்கள் ஆகிவிட்டது. 20 வருடங்களுக்கு முதல் பொருத்தப்பட்டவர். இதுவரை காலம் இயங்கி கொண்டிருந்தார் கோடை மாறி என்றில்லாமல். குளிர்காலம் கோடைகாலத்துக்கு இருந்தும் மாறி மாறி அவர் குளிரையும் தருவார், குளிர்காலத்தில் வெப்பத்தை தருவார். இப்பொழுது வெப்பம் அந்த வழியில் நானும் உட்கார்ந்து பெரிய சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதேவேளை கணனிகளுக்கும் ஆபத்து இருக்கின்றது, அதற்காக சாளரங்களை திறந்து விட்டிருக்கின்றோம். சாளரங்களை திறந்து விட்டால் வெளியிலிருந்து வரும் வெப்பக்காற்று தான் உள்ளே வருகின்றது. வெளியே இந்த வெதுப்பகத்துக்குள்ளே போனது மாதிரி இருக்கும் வெப்பம் மறைமுகமாக. அந்த வகையிலே இங்கே உப விசிறிகளை நாங்கள் பாவிக்கலாம், மின் விசிறிகள். அது வந்து எனக்கு ஒன்றும் புரியாது, மகளுக்கு அது ஒவ்வாமையே ஏற்படுத்துவதுண்டு அவருடைய உடல்நிலையை பொறுத்தவரையில் சுவாசத்துக்கு. அதனால் அதையும் நாங்கள் பொருத்த முடியாது. தற்காலிகமான ஒரு குளிரூட்டியை வாங்கி கொண்டு வந்து வைக்கலாம் என்றால் அது கடைகளிலே நேரடியாக சென்று பார்க்க, நாங்கள் இருக்கும் பகுதியில் ஓரிரு கடைகள் தான் பெரும் அங்காடி இருக்குன்னா அங்கே தீர்ந்து விட்டது. இனி இப்பொழுதுதானே வந்துவிட்டது சுலபமான வியாபாரம், ஆன்லைன் வியாபாரம் இல்லையா? அதிலே நாங்கள் ஆர்டர் செய்து விட்டால் எனக்கு விண்டர் முடியத்தான் கிடைக்கும். சில வேளையில் 2-3-4 நாட்கள் ஒரு வாரமும் செல்லும். அது பொருத்தப்பாடாக இருக்கும், பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அதற்காக அதுக்கு பொருளுக்கு உத்தரவாதம் இருக்கும் உள்ள தொழிலுக்கு உத்தரவாதம் இருக்காது. இது வீட்டோடு சம்பந்தப்பட்ட விடயம், இது அரசாங்கத்தோடு இணையப்பட்ட விடயம். நாங்கள் செய்யும்போது சரியான அதை யார் ஆரம்பத்தில் பொருத்தினாரோ அவருடைய உபதேசங்களை கேட்க வேண்டும். அப்படி பல விடயங்கள் அந்த அந்த விடயத்தோடும் நாங்கள் இந்த எண்ணல்கள் வழியாக வரும் இதில் இருக்கிறது போது உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் இறைவன் கருணை இருந்தபடியால் நேற்று இன்றைக்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டு இருக்கின்றது. வெளியே மழை பொழிந்து கொண்டிருக்கபடியால் வெப்பம் கொஞ்சம் தணிந்து கொண்டு இருக்கின்றது. அந்த காற்றோட்டத்தில் தான் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். இப்போ நான் காற்றா இங்கே கலையத்துக்குள்ளே எல்லாம் மூடி வைத்து கொண்டு இருக்கின்றோம். மூடி வைக்காமல் நான் இருக்க முடியாது. சாளரத்தை
2: திறந்து இயற்கை உதவி செய்கிறது,
1: இயற்கை உதவி செய்கிறது. நாங்கள் திறந்து வைத்து நாங்கள் மூடாமல் கலையத்தை மூடாமல் ஒலிபெருக்கிலே நான் வந்து உங்களோடு உரையாட முடியாது. இல்லை அப்படியே வேறு சத்தங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும். பலபடி எங்களை மின்விசிறியை பொருத்தினாலும் அவருடைய விசை மின்விசிறியை பொருத்தினாலும் அது உங்களுக்கு தெரியும். நான் அநேகரை கேட்டிருப்பேன், அந்த மின்விசிறியை நிறுத்துங்கள், வானொலியை நிறுத்துங்கள் என்றால் கூறுகிறேன். இந்த ஒலி வாங்கி மிகவும் துல்லியமானது. இது ஒலிபரப்புக்காக அமைக்கப்படுகின்ற ஒலிபெருக்கி ஒலி வாங்கி. ஆதலால் எந்த சிரமங்களையும் பாராமல் இன்று இயங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். இன்று நீங்கள் அங்கே சுமூகமாக இருக்கின்றீர்கள். கேரள மாநிலத்தில் பெய்கின்ற மழையின்
2: 10:30 அழைச்சிக்கிட்டே இருக்கிறேன்.
1: ஆனால் எனக்கு இப்பொழுதுதான் தோன்றுகின்றது, இந்த நான் பேசும்பொழுது இப்பொழுதுதான் என்னுடைய தொலைபேசியில் தோன்றுகிறது. எப்பொழுது வந்தாலும் எப்பொழுது நேரம் சென்றாலும் வரவேண்டியவர்களை வரவேற்றுத்தான் மொன்றியல் தமிழ் வானில் செல்லும். அங்கே உங்களுக்கு மழை பொழிந்ததா அல்லது கேரளாவில் பொழியும் மழையினுடைய சாரல் வருகின்றதா?
2: கேரளால சரியான மழை அடிச்சு ஊத்துதுயா, பாலக்காடு வரைக்குமே நல்ல மழை. இன்னைக்கு கூட பாலக்காடு போயிட்டு வந்தேன்.
1: சரியான மழை தானே ஐயா, அதுல
2: என்ன நல்ல மழை? எங்களுக்கு லேசா தூரல் தான்.
1: ஓ, அப்ப அந்த மழை சரியான மழை என்றபடியா அப்ப பிழை ஒன்றும் இல்லை
2: உங்களுக்கு? கேரளா நிறைய ஊர்ல நிலச்சரிவு நடந்தது, நிலச்சரிவு தான் ஏற்பட்டு
1: எங்கும் நடைபெறுது. இன்றும் எங்களுக்கும் இங்கே இன்று புயல் காற்றுடன் மழை என்று அறிவித்திருந்தார்கள். முன்பென்றால் பயப்படுவேன், இன்று பயப்படுவதில்லை. வரட்டும் வரட்டும் என்று ஜன்னல்களை திறந்து விட்டிருக்கின்றோம், ஜன்னல்களை திறந்து விட்டிருக்கின்றோம். தணிந்திருக்கின்றது, வெப்பம் தணிந்திருக்கின்றது எங்களுக்கு. நல்லது. சரி, இன்று ஆதங்கமாக ஆரவாரமாக இருக்கும் இந்த நாளில் என்ன பாடலை தந்து எங்களை ஆரவாரப்படுத்த போகின்றீர்கள்? பாடங்களையும் கேட்போம்.
2: நம்ம வங்கிக்கு ஒரு பாட்டை பாடி.
1: ஆமா, உங்கள் பங்களிப்பு.
2: கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நன்றி ஐயா.
1: நாகப்பனா பாடுவது, நாகப்பன் ஞாபகம் இருக்குன்னா பழைய பேசுவார் பேசுவார் இத்தனை எல்லாம் சுவைபட பேசிவிட்டு பாடலண்ட அதெல்லாம் நமக்கு சரி வராது, அந்த பகுதியிலே போக மாட்டேன் என்பார். இப்பொழுது களத்திலே வந்து அழகாக பாடுகின்றீர்கள், தளத்திலே இருந்து சிறப்பு நன்றாக உள்வாங்கி அந்த வரிகளை சீர்தூக்கி பார்த்து பாடுகின்றீர்கள். நல்ல கருத்துள்ள ஒரு பாடல் இது. என் அண்ணன் திரைப்படத்து பாடல் தான்
2: நீ?
1: அண்ணன் சிறந்த பாடல். உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
2: எனக்கு இன்னைக்கு வந்து இந்த பாட்டு பாடுறியா, எது அது என்ன இளையராஜா பாடியது,
1: என்ன பாடல்?
2: கோடைமலை, கோடைமலை திரைப்படத்திலிருந்து துப்பாக்கி கையில் எடுத்து.
1: ஓ அப்படியா, துப்பாக்கி கையில் எடுத்தா? கோடைமலை திரைப்படம்,
2: கோடைமலை. ஆமா,
1: துப்பாக்கி கையில் எடுத்து.
2: ஆமா, இளையராஜா பாடியது.
1: இளையராஜா பாடியது. துப்பாக்கியை கையில் எடுத்து என்ன செய்யலாம்?
2: ரெண்டு தோட்டாவும் பையில் எடுத்து
1: அடே, ஒன்று தச்சைகளாக தவறினாலும் இரண்டாவதையும் ஆயத்தமாக வைத்த இரண்டு தோட்டாவை. அடேங்க அப்பா, வாத்துக்கள். சிறப்பான பாடலா இருக்கு. நீங்கள் அநேகமா புதிய திரைப்படத்து பாடல்களையும் அதில் உள்ள நயத்தை
2: கூறி.
1: ஆமா, கோடைமலை பழைய படம் நான் எதிர்பார்த்தேன். புதிய படத்து பாடல், புதிய திரைப்பட பாடல்களை நாசுக்காக நல்ல நகைச்சுவையாக கேளிக்கையான பாடல் தருவீர்கள், ஜாலியான பாடை தருவீர்கள் என்றெல்லாம் கூறுவீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கு இது புரியுமா, பொறுத்தார் அரசாழ்வார் என்ற ஒரு முதுமொழி இருக்கின்றது. அதே போன்று பொறுத்தார் இவ்வளவு தூரம் பொறுமையோட இருந்தபடியா நீங்கள் கலையாழ்ந்து
2: இறுதியா வர்றதுனால இதுக்கும்
1: உங்களுக்கு இறுதி பாடல் தானே விருப்பமானதும் கூட. நல்லது. நான் அப்ப ஒரு பாடலோட நிறுத்த போகின்றீர்களா, இன்னொரு பாடல் பாட போகின்றீர்களா? ஒண்ணு போதும், ஒன்னே. மிகவும் சிறப்பான கடவுள் ஏன் கல்லானார் கல்லாய் போன மனிதர்களால், என்ன அற்புதமான வரி ஐயா. சிறப்பான ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்து அதை அழகாக முழுமையாக பாடி காட்டியிருக்கு. முன்பெல்லாம் பாடுவார் பாடலுமே ஒரு சிலர் வந்து நான்கு வரியா மகள் கேட்பார், ஒரு அந்த பல்லவியை மட்டும் பாடுங்கள், ஒரு ரெண்டு வரி பாடுங்கள், ஒரு வரி பாடு. உங்களிடம் அப்படி கேட்டிருக்கின்றேன், ஒரு வரியாவது பாடுங்களே என்ற முயற்சி ஒன்றை வைத்து வைத்து இன்று இவ்வளவு
2: வாழ்த்துக்கள்,
1: சிறப்புகள். அம்மா கேட்டுக்கொண்டு வந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார் மகள். எங்கே எங்களுக்கு இப்பொழுது வெளியே சூரிய வெளிச்சம் இல்லை, கருமுகில்கள் தான் இருக்கின்றது.
2: நாங்களே முன் வந்து பாட வந்திருக்கிறோம்னா அதுவே ஆச்சரியம் தான்.
1: வாழ்த்துக்கள் ஐயா, அதனால் தான் சொன்னேன் பொறுத்தார் அரசாழ்வார் பூமி ஆழ்வார். சிறப்பு நாகப்பன், காற்றலையை சிறப்பித்ததோடு எங்களை மகளை வைத்திருக்கின்ற நேரம் போவது தெரியாமல் எங்கள் நிகழ்ச்சி ஓடிக்கொண்டு செல்கின்றது. பார்ப்போம் அடுத்து வருவது. நன்றி, திருப்தி, திருப்தி, நன்றி. முன்னிலையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வளமை போல இன்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தோன்றும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் இந்த பாடலை ஆரம்பித்து முழுமையாக முடித்துத்தான் நாங்கள் செல்வதென்று, ஆனால் இன்று ஒரு சரணத்தோ பல்லவியோடே இந்த பாடல் ஓடாமல் நிற்கின்றது. கேட்போம் மீதியை. நான் சொன்னேன் பாடல் முடிவதற்கு முன் மகள் ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி, வாருங்கள் அம்மா. இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் முடியும் என்றால் அந்த திருப்புகளையும் புளிப்புரையையும்
0: தாருங்களேன்.
1: இல்லை இல்லை, நீங்கள் தாருங்கள், உங்களுடைய கடமை தாருங்கள். ஆரம்பத்தில் வந்துவிட வேண்டும். நான் முதலே கூறுவேன், நீங்கள் பாடுவதை இன்னொரு பாடாக இருக்கலாம், அல்லது சந்தர்ப்பம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கலாம். அதனால் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் வருவதோ ஒன்று எண்ண வேண்டாம் மகளே, மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விட்டு விட்டு கொடுக்க, உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட நேரம் அழைக்கும் பொழுது சரியாக வரும் பொழுது நான் இணைத்து, ஆனால் பொறுமை வேண்டும் உங்களுக்கு நன்றாக. அம்மா வந்தால், மகள் வந்தால் என்ன செய்வார்? ஒரு ஒரு அழைப்பில் 10 பேர் 15 பேர் உங்களை வைத்து கொண்டு உல்லாசமாக தானும் சேர்ந்து கழித்து பாடிக்கொண்டு பேசிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டு உல்லாசமாக நீங்கள் இருப்பீர்கள். அதை கேட்டுக்கொண்டு நான் பலி சந்தோஷமாக இருப்பேன். அடே அப்பா, இப்படியெல்லாம் குதூகலமாக செய்கிறார்கள். ஆனால் அந்த வல்லமே என்னிடம் இல்லை. இரண்டு தொலைபேசியை வைத்துக்கொண்டு இரண்டு குழுவுகளை அமைத்து வைத்து நான் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுது ஒன் பை ஒன்னா ஒன்றன் ஒன்று ஒன்றன் மீன் ஒன்றாகத்தான் செய்து கொண்டு போவேன். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். புரிகிறதா வித்தியாசம்? அம்மா இருக்கும்பொழுது ஒருவர் பாடிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு அழைப்பையும் அவர் ஏற்று வைத்துக்கொண்டு அவரையும் வைத்து உள்ளே பேசிக்கொண்டிருப்பார். இப்பொழுது நான் மட்டும் பேசுறது அல்லது எங்களுடைய வானொலி மட்டும் தருகின்ற நிகழ்வாக இருந்தால் நீங்கள் வரும்பொழுது உள்ளே நான் எடுத்து பேசி பாடல் முடிந்தவுடன் நிறுத்தி உங்களை விடுவேன் பேசுவதற்கு. இது வந்து ஒரு வழியிலே அழைப்பும் வெளி உள்வாங்கலும் வெளிவாங்கலும் இருக்கின்றது. அதனால் அதனால்தான் அந்த நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமாக ஆவலை தூண்டி கொண்டிருக்கின்றது. சரியா? சில சமயம் முதல் வந்தவர் இறுதி பத்தாவது நேர் வரும் வரைக்கும் ஒரு நேர் இங்கே இருப்பார் அம்மாவுடன் மகளோடு பேசும்பொழுது. அதில் ஒரு சிலர் விட்டு செல்வார்கள், ஒருவர்கள் தூங்கி எங்கட செல்வரத்னம் அவர்கள் வரும்பொழுது புதுக்கோட்டை செல்வரத்னம் அவர் காத்தாலையிலே வந்து உட்கார்ந்து விடுவார். உங்களோடு எல்லாம் பேச பேச கேட்டுக்கணும். அவர் குரட்டப்படும் சத்தம் கூட எங்களுக்கு கேட்கும் இல்லையா? அனுபவிச்சிருக்கீங்களா? இது அப்படி இல்லை. சரி, இங்கே இப்பொழுது உங்களுடைய நான் விடக்கூடாது ஒரு வரப்பிரசாதமான திருப்புகள் நாங்கள் இங்கே கொண்டு வந்து அதை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து அதை ஆக்கி கொண்டு வருகின்றோம் என்று எங்களுடைய ஆலயத்திலும் இன்று கொடியேற்ற மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அந்த திருப்புகளை முடிந்தால் தாருங்கள்.
0: இப்பொழுது
1: ஓம் நமச்சிவாய.
0: பெரிய காரியத்தை சாதிக்க வந்தது போல வந்துள்ளதும் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகிய இந்த உடம்பின் மீது ஆசைப்படும்படி வந்து கருவியில் ஊறி பிறந்தார் என்றும் படுத்திருந்தார் என்றும் இருந்தார் என்றும் தவழ்ந்தார் என்றும் நடந்தார் என்றும் தளர்ந்து பிணமானார் என்றும் கூற இடமானதும் அரிய சுடுகாட்டின் அருகே எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்றும் அங்கே உடலை சுடுங்கள் என்றும் சிலர் கூறத் தொடங்க பிணத்திற்கு அலங்காரம் நன்றாய் அமைந்தது என்றும் சிலர் கூறி பிணம் எரிந்ததும் நீரில் மூழ்கி இருத்த ஆசையும் பாசத்தையும் மறந்து செல்ல விழுப்பு பாழாகும். இந்த உடம்பை காரணமாக வைத்து மனம் கலங்கி எங்கும் அலைந்து திரிந்து என்னை அஞ்சாதே என்று கூறி நீ வர வேண்டும். பெரிய காட்டிற்கு சென்று இளைய வீரனான் தம்பி லக்ஷ்மணன் பின்தொடர காணாது போன மாது சீதை எங்கே என்று தேடி சென்று புறப்பட்டு அனுமார் என்னும் குரங்கின் மூலம் லங்காபுரியில் நெற்பை வைத்த அரசனான ராமபிரானின் மருகனின் போர் செய்யும் வில்லை கையில் கொண்டவர்களால் தம்மை மதிக்காதவர்களின் வீரம் அழியும்படி அம்பை செலுத்த வல்ல வேடர்களுடைய திரைப்புடத்தை காவல் செய்த அழகிய பெண் வள்ளியின் மணாளனே, குறைவொன்றும் இல்லாதவனே, உன்னை புகழ்ந்து துதிக்கும் தேவர்களுடைய பெருமாளே. இப்பொழுது பாடல். பெரும் காரியம் போல் வரும் கேடுடம்பால் பிரியம் கூற வந்து கருகி பிறந்தார் கிடந்தார் இருந்தார் தவழ்ந்தார் நடந்தார் தளர்ந்து பிணமா அருந்தான் மருங்கே எடுங்கோல் சுடுங்கோல் அலங்கார நன்றி என மூழ்கி அகன்றாசையும் போய் விழும் பால் உடம்பால் அலைந்தேனே அஞ்சல் எனவே இருங்கானகம் போய் இளங்காலையின் போகின் போக எங்கே மடந்தை எனவே எழுந்தே குரங்கா இளங்கா புறம் தீயிடும் காவலன் தன் மருகோ பொறும் கார்முகம் பாணி கொண்டே இறைஞ்சார் புறஞ்சாய அம்பு தொடும்பேட உணங்காவலம் போதை பங்காவங்கா புகழ்ந்தோதும் அண்டர் பெருமா அலைந்தேனே அஞ்சல் எனவே.
1: திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மகள்வோடு அந்த திருப்புகள் எங்களுக்கு இனிமையாக இருந்தது. அதை கேட்பதற்கு முன்பு பொழிப்புரையை குறிவிட்டபடியால் அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் சுலபமாக இருந்தது. எல்லோருக்கும் எல்லாம் சுலபமாக இருப்பதில்லை. அதை தெளிவுபடுத்தி கொடுத்து விவரத்தை கூறி தந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த கைங்கரியத்தை நீங்கள் செய்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி. இது எங்களுக்காகவோ மற்றவர்களாகவோ உங்கள் ஆன்மீக திருப்திக்காக எங்களுக்கும் ஆன்மீக திருப்தி தரக்கூடியதாக இறை பக்தியை மேம்படுத்தும் ஒரு ஆன்மீக தொண்டாகும். அதைத்தான் நம் முன்னோர்கள் அன்று தந்திருந்தார்கள். அதை கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இங்கே காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று கணியாமல் ஓடி வந்து இணைந்த சிறப்பித்தமைக்கு நீங்கள் வந்து இதுவரை நேரமும் உங்களோட பொறுமையும் இணைந்தீர்கள். நான் எதிர்பார்த்தேன் மகள் ஷியாமலா அவருக்கு என்று வலைத்தளம் சாத்தியம் இல்லை போல் தெரிகின்ற அவருடைய பதிவுகளும் நின்று கொண்டிருக்கின்றது. அடுத்து கிருஷ்ணன் அவர்களும் தொலைதூரத்தில் இருக்கின்றார். ஏனைய உறவுகள் வருவதற்கும் கடினமாக இருக்கின்றது. இங்கே கதம்ப மாலை தொகுத்து தந்த ஃபாரூக் அவர்கள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றார். அவர் இங்கே பதில் தந்து கொண்டிருக்கின்றார். சிறப்பு வாழ்த்துக்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இன்னொரு விண்ணப்பம் நிறையபதி, எங்களுடைய பாடுவோர் பாடலாமல் நீங்கள் வந்து இரண்டு பாடல் தருவதற்கு ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றன. ஆனதலால் இந்த திருப்புகழ் என்றதை நாங்கள் கடந்த வாரம் ஒன்று பாடுவோர் பாட்டு எங்களை பக்தி மன்னிக்க வேண்டும், பக்தி வேளையிலே எடுத்து வந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும், கூர்ந்தும் கேட்பார்கள் ஆன்மீகத்தை என்று எண்ணுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அப்படி செய்வோம். வாழ்த்துக்களம்மா. நன்றி நன்றி. உங்கள் தொண்டு சிறக்க வேண்டும், வளர வேண்டும், தொடர வேண்டும். அங்கே நாங்கள் பாடுவோர் பாடலாமல் கொண்டு வந்தால் திருப்புகள் நீங்கள் தரும் பொழுது பக்தி நிகழ்வுகளோடு பக்தியாக வரும் வேளை அது இலகுவாக உட்கொள்ளக்கூடும் மக்களுக்கு என்று எண்ணுகின்றேன். நன்றி அம்மா. இதுவும் இறைவன் கடாட்சம்தான். இது சொல்ல வேண்டும். நீங்கள் நான் இவ்வளவு நேரம் 2 மணிக்கு மேல் இந்த வறட்சியான நேரத்தில் தொண்டை காய கத்திக் கொண்டிருக்கின்றேன். மகள் நீங்கள் எல்லாரும் இருக்கின்றீர்கள். அப்பாவுக்கு துணை புரியத்தானே, அந்த பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்ற நிகழ்வை பற்றி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். கொண்டு வர
0: இன்றைய பாடுவோர் பாடினால் ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை அருமையாக 9 மணிக்கு ஆரம்பமாக இருந்தது. இன்று 10 பேர்கள் பாடினார்கள். முதலில் சரவணன் அவர்களும் பரமசிவன் பழுப்பில் இருந்து, இரண்டாவது மகாலிங்கம் வந்தாரே என்ன தெரியுமான்னு அவருக்கு தெரிந்து, அப்புறம் குழந்தை பாடும் தாலாட்டு என 2 பாடல்களையும் தந்தார். யோகராஜின் 2 பாடல்களை தத்தை 1 என்ற அழகாக கிளி குரலில் பாடிவிட்டு பாய் பாத்தியாரே உட்டாட்ட என்று அழகாக பாடி மகிழ்வித்தார். தேவராக அவர்கள் இரவு நேரமானாலும் தூங்காதே தம்பி தூங்காதே என்று எழுச்சியான பாடலை பாடி எங்களை எழுப்பிவிட்டார். அடுத்தது கஸ்தூரி 2 பாடல்களையும் பக்தி பாடல்களையும் ஒரு கதை பாடலையும் அருமையாக தந்தார். தேவதர்ஷினி தேவநாதன் இருவரும் பக்தி பாடலையும் தேவநாதன் மகுடி பாடல்களையும் அருமையாக கொடுத்தார். அருமையான பக்தி பாடலையும் திரைப்பாடலையும் தந்தார். நீலக்குயிலே என்று காந்தி மாலை கருங்குயில் என்று பாடினார். அப்புறமா பாரு சகோதரர் அருமையாக வந்து நாட்டுப்புற பாடல் எல்லா பாடலையும் போட்டு ஒரு கதம்பமாக இரவு நேரத்தில் திகட்டாத கதம்பமாக தந்து மகிழ்வித்தார். ரேவதி அவர்கள் பாடினாங்க. அப்புறமா நாகப்பன் சகோதரர் எப்பயுமே அவர் தான் கடையை புட்டி சாவிய எடுத்துன்னு போறவர். அவர் வந்து கடவுள் ஏன் கல்லானாருன்னு பாடி முடித்தார். எவ்வளோரும் அவ்வளோ அழகா அவங்களோட திறமைகளை பாடி முடித்தார். இதுல தளம் அமைத்து கொண்டுட்ட மீரா அம்மாவுக்கும் தங்களுக்கும் இதில் வந்து நேரம் ஆனாலும் பொறுமை காத்து எங்களுக்காக எங்களை பாடு சொல்லி மகிழ்வித்து விட்டோம். உங்களுக்கும் இதுல எங்க பையன் வேற எனக்காக விட்டு கொடுத்து அவனோட அறையை விட்டு கொடுத்து இந்த இவ்வளவு நேரம் வரைக்கும் காத்திருந்ததுக்கு என் மகனுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிட்டு எல்லோருக்கும் இதில் பாடி அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தியும் பாராட்டியும் தெரிவித்துக்கிட்டு அனைவருக்கும் சிறப்பாக பாடியதுக்கு மறுபடியும் ஒரு முறையை நன்றி தெரிவித்துக்கிட்டு மீரா அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும் எல்லாரும் எதிர்பார்த்து அவ்வளோ அற்புதமாக பாடினாங்க. இதில் கேட்க முடியாம இருந்த வரவு த முடியாம இருந்த தேவநாதன் இவர் நம்ம இவர் திருபுவனம் சகோதரருக்கும் மற்றும் சியாமலா சகோதரிக்கும் இணையம் தடை செய்தால் அவர்களுக்கும் அடுத்த வாரமாவது கலந்து கொள்ளணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த அப்பாவுக்கும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பா இதோட விடைபெறுகிறேன். அப்பா நன்றி வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி வணக்கம்.
1: நன்றி மகளே. முழுமையாக சேர்த்து குவித்து கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுரையை தந்திருக்கிற முற்றாக கவனித்திருக்கின்றேன். நீங்கள் இன்று நேற்றுல நீண்ட கால நேயரங்களோடு ஒரு அறிவிப்பாளராக நீங்கள் ஒரு தொகுப்பாளராக எல்லாம் இருந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த தொகுப்புரையை தந்த வேளையிலே ஒரு விடயத்தை கூட்டலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்த அனைவருக்கும் நன்றி கூறும். இந்த வேளையிலே சிறப்பான ஒரு வாழ்த்து பெறுகிறார்கள் இருவர்கள். ஒன்று தேவநாதன் அவருடைய அன்பு மகள் எங்கள் எனக்கு விருப்பமான பேர குழந்தைகளை அவன் ஒருத்தி தேவதர்ஷினி. அது மட்டும் இல்லாமல் இன்று எங்களுக்கு ஒரு செல்ல பேரன் கிடைத்திருக்கின்றார், ஆரஃப். அவர்தான் எங்கள் இசையை அழகாக தொகுத்து எங்களை மகள வைக்கும் கஸ்தூரியினுடைய செல்வ மகன். அவருடைய குரலையும் நாங்கள் கேட்டு மகளக்கூடியதாக மலரை வந்து சேர்ந்தபோது மேலும் சிறப்பாக இருந்தது. உணவு பதார்த்தத்தை உண்ணும் பொழுது அதில் காரம் உப்பு எதுவும் குறைந்தால் அதை சேர்ப்பது போன்று என்று அதற்கு மிகைப்படுத்தும் வகையாக ஆரப் அவருடைய செல்ல மழலை குரலும் தேவதர்ஷினி தன்னுடைய செல்ல குரலும் எங்களுக்கு தந்த இசை இன்றும் மனதில் இருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி சார்பாக ஒரு அன்பு வாழ்த்துக்களை கூறி ஆசிகளையும் வழங்கிவிடுவோம். நன்றி எங்களுடைய உறவுகளே, நன்றி. நாங்கள் இனிமையாக இன்றைய நிகழ்ச்சியை நேரம் பாராமல் நீடித்து கொண்டு சென்றுவிட்டோம். முதற்கண் மூன்றியல் தமிழ் வானொலி அதிபர் மீராவுக்கு இந்த நிகழ்ச்சியை நீடித்து நாங்கள் செய்வதற்கு இடம் கொடுத்தமைக்கும் ஏனைய நிகழ்ச்சியை தருவதற்கு நெருக்கமாக இருக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 2வது நாள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு பாடல் இந்த அதற்குரிய பாடல் முடிவடையாமல் முடிவடைய இருக்கின்றது. வழக்கமாக இந்த பாடல் 2-3 தடவைகள் ஒலிபரப்புவோம் உங்களுடைய வரவை பார்த்து. ஆனால் இன்று அழைப்பதற்கும் இந்த இசையை தருவதற்கும் இடைவிடாது பாடல்களை தந்து கொண்டு தொய்யப்படாமல் எங்களுடைய நிகழ்ச்சியை அலங்கரித்து எடுத்துச் சென்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் இந்த வேளையில் உலகளாவை இருந்து என்னுடைய ஏனைய தளங்களிலும் என்னுடைய பகுதியிலும் என்னுடைய செய்தி பிரிவுகளும் குவிந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு வாசிக்க நேரமில்லாத அளவுக்கு வரவேற்புகள் விமர்சனங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. எல்லோருக்கும் இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கும் இவர்களையெல்லாம் அறிய வைத்த அன்னை தமிழுக்கும் இவற்றுக்கெல்லாம் மூலமாயிருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மீண்டும் அவர்கள் தாழ் வணங்கி நன்றி பகர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கும் இந்த வேளையில் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நாங்கள் நிகழ்ந்து சிறப்பித்தோம் மகிழ்ந்தோம் என்று கூறும் இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவா உலகம் அமைதியாக சமதர்மம் கொண்டு சமனாக வாழ வேண்டும். எல்லோரும் அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம். நாங்கள் மனித நேயம் சீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று ஒன்று கூடி உங்களோடு நான் இணைந்து அவர்பால் வேண்டி வணங்கி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். அனைவருக்கும் நன்றி வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும். நல்வாழ்வு பெறுவோம்.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடல்லாமல் உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றது காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். காற்றலையில் கலந்து வரும் முதல் பாடல் பரிதி என்ற திரைப்படத்து பாடல். மேகங்கள் போகும் என்ற முதல் வரியோடு முழு வரியையும் பாடுகின்றது ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் உங்களுக்காக.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநிலத்துக்கு செல்கின்றது. நிராஞ்சி, நீங்கள் தந்த பாடல் தர்மசீலன் என்ற திரைப்படத்தில் அன்று ஒழித்த பாடலை இன்று ஒழிக்க வைக்கின்றீர்கள். இருப்பதை ஏன் மறைத்து வைத்தாய் என்று கேட்கும் பாடல்தான் அந்த பாடல். நீண்ட காலம் காற்றலைக்கு வரவில்லை, இன்று ஒழிக்கின்றது. கேட்போம்.

வேளையில் கனடா மொன்ரியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடலும் ஒலிக்கி இருக்கின்றது. காடன் என்ற திரைப்படத்து பாடல் சின்ன சின்ன மேகம் என்று வரி எடுத்து முழுமதியையும் பாடுகின்றது.

தொடர இருக்கும் பாடல் அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். சாந்தினி, நீங்கள் தரும் வேளையிலே அந்த பாடல் பொன்னியின் செல்வன் ஒன்று என்ற திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது. ஓ ராட்சச மாமனி என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தினமும் வந்து ஜோடியாக ஜோடி குரல் பாடலை கேட்பார்கள். சேரன் பாண்டியன் திரைப்படுத்த பாடல் இன்றும் அவர்களுக்காக ஒலிக்கின்றது. கண்கள் ஒன்றாக கலந்ததா என்று கேட்கும் பாடலாக

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடல். நீண்ட காலமாக எங்களோட இசை பயணம் செய்யும் ஒரு நல்ல நண்பர் என்ன வேண்டும் என்று கேட்கும் பாடலை ஆக்ரோஷம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

இவர்கள் ஒலிக்க வைத்த வேளையிலே நீண்ட கால உறவு எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் அன்பு கேதீஸ் அவர்களும் ஒரு பாடல் ஆனந்த ரோஜா என்று பாட வைக்கின்றார். குபேரன் என்ற திரைப்படத்திலிருந்து எங்கே கேதீஸ் உங்கள் பாடலையும் நாங்கள் கேட்கின்றோம்.

சார்பில் நாங்கள் கேட்கும் பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திற்காக தித்திக்கும் தீனான பாடல்களாக திசை எங்கும் பரப்பி எங்களோடு இணைகின்ற இசையாக இருக்கின்றது. இசை கூட்டி எங்களை பதமாக்கிக் கொண்டிருக்கும் கீதங்கள் வரிசையிலே இன்னுமோர் பாடல், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று பாடி செல்ல வருகின்றது சுமை தாங்கி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இணைத்து விட்டிருக்கின்றார் சிங்கப்பூர் நாடு சிங்கார பூமி மகாலிங்கம் அவர்கள்.

அடுத்து வரும் படம் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு செல்கின்றது. ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தந்த பாடலாக கேட்போம். சுட்டி பிள்ளைகளே என்ற வரி எடுத்து சுட்டி கில்லாடிகள் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். இங்கே அந்த பாடலை செய்யமடுப்போம்.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவளின் பாடல் நிச்சயமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அவர் இப்பொழுது தினமும் கூறிக்கொண்டு வருகின்றார். அவர் விடுமுறை பெற்று இளமணி திருநாடு சென்று தாய்மண்ணிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலும் எங்களை மறைக்காமல் எங்களை மறக்காமல் கங்கை ஒரு கங்கை திரைப்படுத்து பாடல் நீராடி வா தென்றலே என்று பாட வைக்கின்றார். ஒழிக்கின்றது பாடல் என்னவளே உங்களுக்காக.

இறுதியாக ஒரு பாடல். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அதிசய ராகம், அபூர்வ ராகம் என்று, ஆனந்த ராகம் என்று பாடுகின்றது. அந்த பாடலை கனடா மண்ணிலிருந்து வளமை போல என்று அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் ஒலிக்க வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: காற்றலையில் கலந்து வரும் நேயர் விருப்பத்துக்கான முதல் பாடல். பாமா விஜயம் என்ற ஒரு திரைப்படம் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற பக்குவமான கருத்தை புகுத்தி ஒலித்த ஒரு பாடல். அந்த பாடலை இன்று நாங்கள் எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்று அன்புடன் தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் உங்களோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் வளமை போல செவி மடுக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன். குளிப்பேன் பன்னீரிலே கோமானை போலவே என்ற வரிதான் பல்லவி. மிகுதியையும் இணைத்து தரும் நாலு வேலி நிலம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். இந்த திரைப்படம் 1959 ஆண்டு திரையிடப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்புடன் தருவது தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. அவர் தந்த அந்த பாடல் வெள்ளி நிலா வானத்திலே வந்து போகுதடா என்ற அற்புதமான ஒரு பாடல், உள்ளத்தை தொடும் பாடலாக காதல் படுத்தும் பாடு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். வளமை போல இவர் ஒலிக்க வைக்கும் பாடலை செவி மடுக்க வருகின்றார்கள் என்றும் ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள். நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

பாடல் பணம் படைத்தவன் திரைப்படுத்து பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று கேட்கும் வேளையிலே கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்றும் கேட்டு பாடும் அந்த இனிமையான அற்புதமான ஒரு தத்துவ பாடல். நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் கேட்கும் வேளை எங்கள் உள்ளமெல்லாம் விழிப்புணர்வை தருகின்றது. அந்த பாடலை கேட்கும் வேளையிலே பழமை போல அவர் கேட்கும் பாடல் ஜெகபர் சாதிக் அவர்களை உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் இவர்களும் உலகத் தமிழர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

இனிமை சேர்க்கும் விதமான பாடல்கள் எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் வழியிலே. அடுத்த பாடல் தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து அன்புடன் இன்றைய நாள் நல்வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்க வந்தால் அவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார் இவர்களும் இணைவார்கள். ஒலிக்க இருக்கும் அந்த பாடலை நாங்களும் இணைந்து கேட்போம். பிரதர் என்ற திரைப்படத்திலிருந்து மக்கா மிஷி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: மகாமிஷி.
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் என்று தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் ஒலிக்கு இருக்கும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடியிலிருந்து அன்பு மகள் மஞ்சுளா வீரலையில் வந்து பதிவிலே தந்து போவதற்கு இடையூறாக இருந்தது என்று எனது பதிவிலே தந்திருக்கின்றார். அவர் கேட்கும் வண்ணம் ஒரு பாடல் நாங்கள் கேட்போம். அவரோடு இணைந்து பந்தாட்டம் என்ற திரைப்படத்து பாடல் நகைச்சுவையாக இருக்கும் ஆனால் சிறப்பான ஒரு பாடல். உன் ராதையை பார் என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்டு அந்த பாடல் இப்பொழுது காற்றலையிலே.

அந்த ஆயர்பாடு கண்ணு கோபிகாஸ்திரீகளை அளவச்சான், இந்த ஆடுதுறை கண்ணு சுந்தரவல்லி நாச்சியாரை அளவச்சுட்டானே. நான் அழுதாத்தான் உனக்கு சந்தோஷம்னா கண்ணா, உனக்காக நான் அழுகுறேன் அழுகுறேன் அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் மட்டுமா அழுகிறேன், என்னோட சேர்ந்து என் நாதசுரமும் அழுகுதே கேக்க.

கண்ணா, கச்சேரியில பல ராகங்கள் வாசிச்ச என்ன, வாழ்க்கையில முகாரி ராகத்தை மட்டுமே வாசிக்க வச்சுட்டியே. உன்னை எப்படி என்னால மறக்க முடியும் கண்ணா? உன்னை மறப்ப

பாஞ்சாலி கத்துனப்போ புடவையோட வந்தேன், சஜேந்திரன் கத்துனப்போ கருடனோட வந்தேன், இந்த சுந்தரவல்லி கத்துறப்போ தவளோட வாயே. கண்ணா கண்ணா கண்ணா.

இதை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கேட்டிலிருந்து கேட்கும் பாடலாக காதல் கடலாய் என்ற முதல் வரி கம்பன் கழகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இவர் ஒலிக்க வைத்த பொழுதே அடுத்த பாடலை அன்புடன் எங்கள் ரதீஷ் கேட்கின்றார். பாலக்காட்டிலிருந்து கேரள மாநிலம், விழியில் உன் விழியில் என்று கிரீடம் திரைப்படுத்த பாடலை.

இந்த வழியிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய அலங்கரித்து விடைபெறச் செய்கின்றார். நீண்ட கால உறவு குவைத் நாடு வளைகுடாமன் ஜோர்ஜ். தேசிங் ராஜா 2 என்ற திரைப்படத்து பாடல் பிடாரி கோவில் தோப்பு என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்து கதம்பத்தில் இணைந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இப்பொழுது முதல் கதம்பம் நிகழ்ச்சி முன்னியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. கதம்பத்தில் கலந்து சிறப்பிக்க அனைத்து உறவுகளும் வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைய தினம் என்ன நிகழ்ச்சியை கொண்டு வருவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது உங்களுக்கு. அந்த கேள்விக்கு பதில், நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நகைச்சுவை மன்றம் வைத்திருந்து அதை நிறுத்திவிட்டோம். யாருக்கும் இப்பொழுது நகைச்சுவை வருவது இல்லை போல் தெரிகின்றது. அதனால் பல்முக பல் சுவை நிகழ்வாக என்று நாங்கள் முதலில் சில விடயங்களை கலந்து பேச இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து போட்டிக்கும் செல்ல இருக்கின்றோம். கண்டுபிடி யார் செல்வதோ என்ற போட்டிகள் எல்லாம் இருக்கின்றது. அதனால் காற்றலைக்கு முதல் வரும் நேயர் கதம்பத்தை அலங்கரிக்க வருபவருக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். அவர் விரும்பிய பாடலை கொடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டு ஒரு பாடலை நான் காற்றலில் ஒலிக்க விடுகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வாருங்கள். அந்த காற்றலையில் வரும் அந்த பாடல் எங்கள் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாடப்படும் பாடல். இது கலையகத்து பாடல். இந்த பாடலை நிறுத்தி நீங்கள் வரலாம். உங்களை நான் அழைப்பேன். ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். முதலில் வரும் அன்பு உறவுக்கு பாடல் காற்றலையில் வழங்கப்படும். முதலில் வந்து கேட்கும் பாடல்,

இந்த இனிமையான பாடலோடு ஆரம்பிக்கும் கதம்பத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ள வரும் முதல் நேயருக்கு முதலில் பாடல் வழங்கப்படும். 6478746445 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். பலதையும் நாங்கள் கதம்பத்திலே பேசுவோம். வந்த பின்பு நான் கூறுகின்றேன் என்னவென்று.

0: அன்பு உறவு ஒருவர் முதலில் இணைகின்றார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் பவுனம்மாள்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கின்றீங்களா பவுனம்மாள்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய கடற்கரை எப்படி இருக்கின்றது இப்பொழுது பார்வைக்கு? இருளாக இருக்கின்றதா வெளிச்சமாக இருக்கின்றதா?
1: இப்ப வந்து இருளா தான் இருக்குது. இன்னும் இப்பதான் வந்து நிலா வந்து வருது.
0: இப்பொழுது பின்னிலவு தானே? பின்னிலவு என்றால் அப்படித்தான். அந்த நில ஒளி வரும்பொழுது அந்த கடலை உங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய கடல் அலையை பார்க்க முடியுமா?
1: முடியும் ஐயா.
0: சரி, அந்த அலையை பார்க்கும் பொழுது அந்த அலையிலேயே அந்த நிலாவின் ஒளி விழும் பொழுது எப்படி இருக்கின்றது
1: ஐயா? அந்த நிலாவினுடைய ஒளி அந்த அலை அடிக்கும் போது அந்த ஒளி அதில் படும் போது அப்படியே ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியும்.
0: அதைத்தான் கூறுவது வெள்ளி அலை மேலே என்று இல்லையா? வெள்ளி அலை என்று அதைத்தான் கூறுவது.
1: அப்படியே ஒரு மாதிரி வெளிச்சமா வெளிச்சமா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் அந்த அலை மேல அந்த நிலா ஒளி படும்.
0: பாதி பாதியாக அந்த தண்ணீர் தெரிகிறது. அந்த தண்ணீர்ல அந்த ஒளி படும் போது மிகவும் துல்லியமாக எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு எதிரொலிப்பது போல் இருக்கும். ஆனால் இரவு நேரத்தில் அலை வீசும் பொழுது இருக்கிற சத்தத்துக்கும் நில ஒளி படும் போது வர அலை ஒலியின் சத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டா?
1: வித்தியாசம் இருக்குங்க ஐயா.
0: அப்படியான
1: அது வந்து இப்ப இந்த நிலா ஒளி படும் போது பார்க்கிறோம் பாத்தீங்களா, அந்த அலைய வந்து அந்த அலையினுடைய அந்த அந்த வந்து ஒரு மாதிரி நளினமா வரும்.
0: மனதுக்கு அப்படி இருக்கும். அது பயமா இருக்குமா அல்லது அது இங்கிதமாக இருக்குமா?
1: பயமா தெரியாதுங்க. அதை பார்த்து ரசிச்சோம் அப்படின்னு சொன்னா மனசுக்கு ஒரு இதமா இருக்கும். அது ஏதோ ஒரு புது பொண்ணு அப்படியே நடந்து வர மாதிரி தெரியும். புதுசா ஒரு கல்யாண ஒரு பொண்ணு எப்படி நடந்து வருமோ.
0: இப்ப கல்யாண பொண்ணு குத்துப்பாட்டு பாடி பாடிக்கின்றதே வேற நம்ம கடைக்கு கணவனுக்கு தாலி கட்ட போறேன்னு நினைக்கிறீங்க. இப்ப புது பொண்ணுகள் எல்லாம் புதிய முறையை கையாளுகிறார்கள். அங்க ஒரு இடத்துல பார்த்தேன், கணவன் புடவை உடுத்தி இருக்கிறார், மனைவி வேஷ்டி உடுத்து வந்து கணவனுக்கு தாலி கட்டுறார். அப்ப கணவி மனைவன் என்று பேர் தான் இனி வேறும் இல்லையா? இரவு நேரத்திலே அந்த கலை அது ஒரே விதமான அலைதான் வீசுகின்றன வைப்போம். இரவு நேரத்திலே அந்த அலையை கேட்கும் பொழுது ஒரு விதமான பய உணர்வுகள் இருக்கும் இல்லையா? கொஞ்சம்
1: பய உணர்வு எங்களுக்கு வராதுங்க ஐயா. அது வந்து இந்த மழை நாள் வருது பாத்தீங்களா, புயல்
0: அப்படிதான் அந்த நேரத்திலே பயம்.
1: அந்த காலகட்டத்துல அந்த அடிக்கிற அந்த அலை வந்து எங்களுக்கு இங்க வீட்டுல அடிக்கிற மாதிரி டங்குன்னு சத்தம் கேட்கும்.
0: சரி, எப்பொழுது நல்லது நல்லது காத்தலைக்கு வந்திருக்கின்றீர்கள் கதம்பத்தில் அலங்கரிப்பதற்கு. உங்களுக்கு கவிதைகள் தெரியுமா பவுனம்மாள்?
1: கவிதைகள் தெரியும் ஐயா. இப்போ நான் வந்து எழுதி வச்சிருப்பேன், அதுலதான் படிச்சு
0: சொல்லுவேன். உங்களோட கையில தேடி எடுக்க
1: இப்ப
0: நாளைக்கு கொண்டு சரி. அது அது ஒரு பக்கம் இருக்கு உங்களுக்கு அந்த சரி. என்று என்ன பாடல் நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
1: ஐயா காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு ஒரு படம்.
0: ஆமாம்.
1: அதுல வந்து ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய்.
0: ஆமாம். இந்த பாடல் இன்று வேணுமா நாளை வேணுமா?
1: இப்ப கொடுங்க. நாளைக்கு கதம்பத்துக்கு நாளைக்கு மத்தியானத்துக்கு
0: இல்ல இல்ல இன்று தருகின்றேன். நாளை என்றால் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாளைக்கு வந்து பூவும் பொட்டம் அப்படின்னு ஒருத்தர் எப்படி அதுல வந்து நாதஸ்வர ஓசையிலே தேவி வந்து பாடுகின்றார்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல் அந்த பாடல். இப்பொழுது உங்களுக்கு
1: தேவை இந்த பாட்டு. இந்த பாட்டு கூட இப்ப கொடுத்துட்டீங்க ஐயா.
0: இப்ப
1: நாதஸ்வர ஓசையில் என்ற பாடல இப்பொழுது கொடுங்க.
0: ஒரு வானவில் போலே நாளைக்கு தர வேண்டுமா?
1: நாளைக்கு தான். ஆமாங்க ஐயா.
0: நாதஸ்வர ஓசையிலே உங்களுக்கு தேவையான அந்த பாடல். அது என்ன திரைப்படம்?
1: பூவும் பொட்டும்.
0: ஓ, நல்ல திரைப்படம். நாதஸ்வர ஓசையிலே என்ற பாடல் இல்லையா? சரி, அந்த பாடலை உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கலாம். பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் வாருங்கள் கதம்பத்துக்காக. சரியா? நாங்கள்
1: கதம்பம்.
0: சரி, இணைந்து சிறப்பித்த நன்று. முதலில் வந்த அன்பு உறவு எங்கள் பவுனம்மாள், உங்களுக்காக உங்கள் பாடல் காற்றலையில் ஒலிக்கின்றது நாதஸ்வர ஓசையிலே என்ற பாடல் இன்றைய கதம்பத்திலே முதல் பாடலாக உங்களுக்காக வருகின்றது. நன்றி. பாடலை கேளுங்கள் சென்று.

0: நான் கூறியது ஒன்றுமே உங்களுக்கு கேட்டிருக்க முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதை இங்கே அறிவித்து மஞ்சள் கடதாசி நான் பெற்று விட்டேன். முதலிலே சந்தன்ராஜ் அவர்கள் மஞ்சள் கடதாசி அனுப்பிவிட்டார் தொலைபேசி மூலம். எனக்கு நான் ஆளியை உயர்த்தாமல் உங்களோடு பேசியிருந்தேன். இந்த கதம்பத்தை மகிழ்விக்க வந்த பவுனம்மாள் அவர்கள் பாடிய பாடல் அற்புதமான, தந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல். மீள தாளம் தேவன் தேவியை இணைத்து வரும் மங்களமான வாத்தியத்தோடு ஆரம்பித்த கதம்பம் இப்பொழுது யார் சொல்வதோ நிகழ்வுக்கு நாங்கள் நுழைய இருக்கின்றோம். யார் சொல்வதோ நிகழ்விலே பதங்களை தருவேன், சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும், அந்த எழுத்துக்களை கண்டுபிடித்து நிறவி நீங்கள் வந்து தர வேண்டும். அந்த வகையிலே ஒரு பதம் வருகின்றது, ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் எழுதிக்கொள்ளுங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அதிலே முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து ள, வளம் களம் என்பதற்கு வர ள, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, மீண்டும் நான்காவது எழுத்தும் ள, ஐந்தாவது எழுத்தும் என்ன பதமாக இருக்கு? இலகுவான ஒரு பதம். முதல் எழுத்து மறைந்து இரண்டாவது எழுத்து ள, மூன்றாவது எழுத்து மறைந்து நான்காவது எழுத்து ள, ஐந்தாவது எழுத்து என்ன பதமாக இருக்கும் என்று ஓடி வந்து சொல்ல வேண்டும். எங்கே வாருங்கள் காற்றலைக்கு தாருங்கள் உங்கள் பதிலை என்று கேட்டுக்கொண்டு கதம்பத்திலே இருக்கின்றோம். ஓடி வர வேண்டும். யார் சொல்வது என்று எதிர்பார்க்கின்றோம். யாராவது வந்து சொல்லத்தானே வேண்டும். கொண்டு வாருங்கள்.
1: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,

பாடல்களை கேட்டுக்கொண்டே நீங்கள் பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கலாம் என்பது உறவுகளே. 5 எழுத்துக்களை கொண்ட பதம் காட்டாலையில் போட்டிக்கு வந்தது. அந்த போட்டியிலே யார் சொல்வது என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த பதத்தை கண்டுபிடித்து வந்து முதலாவது அந்த பதத்திலே முதலாவது எழுத்தை மறைத்து விட்டார்கள். இரண்டாவது எழுத்தை தந்திருக்கின்றார்கள். ல. 3வது எழுத்தை மறைத்து விட்டார்கள். 4வது எழுத்து ல. 5வது எழுத்து ம். 5 எழுத்துக்கள் கொண்ட பதத்திலே 3 எழுத்துக்களை தந்து 2 எழுத்துக்களை மறைத்திருக்கின்றார்கள். அந்த 2 எழுத்துக்களையும் கண்டுபிடித்து யார் சொல்வதோ என்று எதிர்பார்க்கின்றேன். முதலில் வந்து சொல்பவருக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. எங்கே ஓடிவாருங்கள்.

0: வணக்கம் பவனம்மாள்.
1: பவனம்
0: ஐயா கூறுங்க.
1: ஐயா பலபலமா?
0: இல்லை, தப்பாக இருக்குங்க. மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி,
0: ஓடி வந்ததுக்கு நன்றி. உங்கள் புள்ளியை பெற்றுக் கொள்வதற்காக ஓடி வந்திருக்கேன். மீண்டும் பாருங்கள்.

இது அவ்வளவு கடினமான பதம் அல்ல, இலகுவாக கண்டுபிடிக்கலாம். பவுனம்மாள், முயற்சி செய்து வந்தீர்கள், மீண்டும் முயற்சி செய்து கொள்ளுங்கள். உறவுகளை ஓடி வாருங்கள், உங்கள் பதிலை தாருங்கள். 647-8746-1545 என்ற பதத்தோட வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த அன்பு உறவுகள் வந்து இணைந்து கொள்ளலாம். கட்டணம் இல்லாத தொலைபேசி அது இலக்கம். நீங்கள் அதிலே அன்பாக அழைத்து உங்கள் பதிலை தந்து செல்லலாம்.

ஐயா அதே மாதிரி கலக்கலமா கலக்கலம் களம் இந்த களஞ்சியத்தன் களம் சொல்லுவாங்கல்ல களம் நெல்லு அது மாதிரி சொல்லுவான் கலக்கலம். ஆ சரிங்க ஐயா சரிங்க நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன் ஐயா அது மாதிரி இருக்குமான்னு முயற்சி பண்ணேன். சரிங்க ஐயா நன்றிங்க சரி நன்றிங்க.

0: இது நீங்க பேசுறது வரவே இல்லையா? அது
1: வரவில்லை, வரவில்லை. இப்பொழுது வரவில்லை. கேட்டு பாருங்கள், நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் பதத்தை. பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கண்டுபிடித்து விட்டார்களா என்று ஓடி வருகின்றார் என்று ஓடி வந்து நான் தான் ஆலியை பதித்து வைத்திருக்கின்றேன் போல் தெரிந்தது. எங்கே ஓடி வந்து கூறுங்கள், பாடலை பதிலை கூற வேண்டும். பவனம்மாள் 2 தடவைகள் முயற்சி பண்ணி 3வது தடவை முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் பதத்தை கண்டுபிடித்து யார் சொல்வதோ.

யார் சொல்வதோ இதற்கு பதில் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது கதம்பம். கதம்பத்திலே ஓடி வந்து நீங்கள் பாடலை கேட்டு மகிழும் வேளையிலே ஒரு பதத்தை கொடுத்திருந்தேன், ஐந்து எழுத்துக்களை

கொண்ட பதம். அந்த பதத்திலே நீங்கள் இரண்டு எழுத்துக்களை மறைத்துவிட்டு மூன்று எழுத்துக்களை தந்திருக்கின்றேன். இதை வைத்து நீங்கள் சேர்த்து பார்த்து அந்த பதம் எதுவென்று கண்டுபிடித்து யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டு முன்னியல் தமிழ் வானொலி கதம்பத்தை நிகழ்த்துகின்றது. எங்கே கொண்டு பாருங்கள். தேவா அழைத்து கூறினார் ஒலி வரவில்லை என்று. அவர் வந்து பங்கு பெற்றாமல் சென்று விட்டார். பதம் கொண்டு வரவில்லை, பாடலும் கூறவில்லை. தேவா நீங்கள் வர வேண்டும்.

காற்றலை சீராக இருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய வானிலை அறிக்கை வந்து வானிலை வந்து வெப்பம் இப்பொழுது -3 -3 அதாவது பூஜ்ஜியத்துக்களே 3 என்ற நிலையிலே இருக்கின்ற காலையிலே 10-11 இருந்தது இப்பொழுது 3 வந்திருக்கின்றது. வெப்பம் சற்று கூடி இருக்கின்றது. இப்படியே படிப்படியாக கூடி குறைந்து கூடி குறைந்து கொண்டு போகும். சரியான நிலைக்கு வாரதுக்கு 4வது மாதம் 2வது கிழமைக்கு பின்பு ஒரு நிலையான வெப்பநிலையை நாங்கள் காணலாம் என்று எண்ணுகின்றோம் என்பவர்களே. இது முன்னியல் தமிழ் வானொலியின் அறிக்கை. முன்னியல் தமிழ் வானொலியின் நேரம் இப்பொழுது 12:02 உங்களுக்கு 9:32 ஈழத்திரு நாட்டிலும் அதே நேரம்தான். இங்கே வளைகுடா நாட்டில் 7:02 மாலை நேரமாக காட்டுகின்றது. ஒருவருக்கும் இந்த பதம் தென்படவில்லையா? கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா வானொலியை? 9:30 ஆகிவிட்டது. வீட்டிலே தான் இருப்பீர்கள். வீட்டில் இருப்பவர்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தால் இதுக்கு பதில் கூறலாம். வெளியிலே இருந்தாலும் கூட பதில் கூற முடியும். ஒரு சின்ன பதம், முதலாவது எழுத்தை காணவில்லை, 2வது எழுத்து லானா, 3வது எழுத்தை காணவில்லை, 4வது எழுத்து லானா, 5வது எழுத்து எம்மன்னா, அம்மாவுக்கு வர எம்மன்னா, 5 எழுத்து குலைக்கொண்ட ஒரு சின்ன பதம். எங்கே அந்த பதத்தை கண்டுபிடித்து யார் சொல்வதோ ஒன்று எதிர்பார்க்கின்றேன்.

உட விளைவு மிகவும் கடினமான பதமாக இருக்கின்றதா, அல்லது நீங்கள் வானொலியோடு இல்லையா, வேறு வேறு பணியில இருக்கின்றீர்களா, ஓடி வந்து கூற வேண்டும், பங்கு பெற்ற வேண்டும் என்பவர் உடைய கதம்பம் ஆரம்பித்து இப்பொழுது அரை மணி நேரத்தை தாண்டி விட்டது. உங்களுக்கு இன்னும் ஒருவர் மட்டும்தான் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார், ஒருவர் மட்டும்தான் கண்டுபிடித்து வந்து கூறிக்கொண்டிருக்கிறார். ஏன் ஏனையோருக்கு இந்த பதம் பிடிக்கவில்லையா, கண்டுபிடிக்க முடியவில்லையா? ஓடி வாருங்கள், நன்றாக வந்து கூறுவீர்களே, வந்து கூறுங்கள், கூறிவிட்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றேன்.

0: தேவா வருகின்றார். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். வணக்கம்.
1: என்ன
0: பதம் என்ன பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: என்னையா
0: கேட்க
1: பேசணும்?

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. நேரம் முற்பகல் 11:31 கனடாவில், ஏழமணி திருநாட்டிலும் பாரதத்திலும். தென்னகத்திலே இப்பொழுது இரவு நேரம் 9:01 தொட்டுவிட்டது. நீங்களும் நாங்களும் இணைந்திருக்கும் இந்த வேளை இரவும் பகலுமாக இருக்கும் வேளை, மாலையாகவும் இரவை ஆரம்பித்துவிட்ட நேரங்களாகவும் இங்கிலாந்து நாட்டில் இப்பொழுது 4:32, ஐரோப்பிய மண்ணில் வேறு விதமாகவும், ஆப்பிரிக்கா அதாவது அது வளைகுடா மண்கள் நாடுகளிலே வேறு நேரமாகவும் காட்டும் இந்த வேளை பருவகாலங்களுக்கு ஏற்பவும் பூமியின் பூகோள அமைப்பின்படியின் பூமியின் சுழற்சியின்படியின் சூரிய கிரகணம் படும் வகையை வைத்து நேரங்களை கணித்திருக்கின்றார்கள். நேரங்கள் அங்காங்கு மாறி இருந்தாலும் பருவகாலங்களும் மாறி மாறி வந்தாலும் வானமும் பூமியும் ஒன்றுதானே இந்த பிரபஞ்சத்தில் வாழும் நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி, உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகளை உங்களுடைய நலன் கேட்டு இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். கனடாவில் நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கும் இந்த வேளையை பார்த்தால் 19 பாகைய வெப்பமாக இருக்கின்றது. அதை வெளியே சென்று நாங்கள் உணர வேண்டுமென்றால் 19 பாகையாகத்தான் இருக்கும். ஆனால் வெப்பம் தோன்றவில்லை, நல்லதோர் சுகந்தமாக இருக்கின்றது. நல்ல சுவாசத்தை விடக்கூடிய காற்றோட்டம், இன்று மழை உண்டு என்று அப்பப்போது மழை தூறிக்கொண்டு குளிர்மையாக்கி கொண்டிருக்கின்றது. இனிமேல் அந்த கொடிய வெப்பத்தை கடுமையான வெப்பத்தை நாங்கள் காணுகிற சந்தர்ப்பம் வரமாட்டாது என்று எண்ணுகிறேன். காலம் ஓடிக்கொண்டு போகும் வழியிலே பருவகாலத்துக்கு அமைய நாங்கள் இலை உதிர் காலத்தை அண்மித்து கொண்டிருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு, காலம் பகல் வேளையும் எங்களுக்கு குறைந்து கொண்டு சென்று விட்டது. இன்று 11:52 வரை தான் இருக்கும். 14 மணித்தியாலத்தை கூட குறைத்து கொண்டு வந்து விட்டோம். படிப்படியாக குறைந்து குறைந்த பகலை கண்டு நீண்ட இரவை காண இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? வாருங்கள் இணையுங்கள். இணையும் வேளையிலே காற்றலையில் இணைந்து வந்த நான், அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மூலம் ஓம் நம சிவாய என்று நாங்கள் வணங்கும் எல்லாம் வல்ல இறைவன் என்று எல்லோரும் கூறுகின்ற கடவுள் என்று கூறும் வேளையிலே இவர்களுக்கெல்லாம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி, என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் நல்ல நாள், எங்களுக்கு ஒரு குளிர்மையான நாளாக இருக்கும். அதிகமான குளிரும் இல்லை, வெப்பவும் இல்லை. அதேபோன்று உங்களுக்கும் நல்ல காலநிலை வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்று நடைபெறும் நிகழ்ச்சி கதம்பத்தில் என்ன என்று நான் ஒரு படத்தை போட்டவுடன் இங்கே எல்லோரும் அழகாக முதலில் கூடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். காற்றலிலே ஞானசேகரம், ஷியாமலா, எங்களுடைய நாகப்பன், இவர்கள் பேசி மகிழும் வேளையிலே என்னுடைய பதிலை கண்டவுடன் உடனே வரவேற்றிருக்கின்றீர்கள் ஷியாமலா. அடுத்து அன்பு விஜயராகவன், இப்பொழுது நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதி கூட அழகான படம் வரைந்து வரவேற்று எல்லோருக்கும் நிகழ்ச்சியையே தெரிவித்து விட்டார். ஆதலால் இன்றைய கதம்பத்தில் நாங்கள் காண இருப்பது எதுவாக இருக்கும்? இதுதானே.

0: கண்டுபிடி கண்டுபிடி என்ற ராகத்தையும் பாடலோடு கேட்கும் வேளையிலே இன்று பொக்கிஷம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக நான் தளத்திலும் பதிவிட்டிருந்தேன். நேற்றைய தினம் கூறியிருந்தேன், உங்களுக்கும் நன்றாக தெரியும் என்று. பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை வந்து பெட்டிகளாக 20 பதங்களை வளமை போல கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் 6478746415 என்ற எண்களை சுழற்றி நேரொலியில் வந்து உங்களுடைய விருப்பமான எண் பெட்டியை திறந்து அந்த மந்திரத்தை கூறி அதனுள்ளே என்ன பதம் இருக்கின்றது என்று கண்டுபிடித்து எங்களுக்கு கூற வேண்டும். அப்படி கூறினால் உங்களுக்கு ஒவ்வொரு பெட்டிக்கும் 2 புள்ளிகளாக ஒரே நேரத்தில் 2 பெட்டிகளை திறந்து 4 புள்ளிகளை பெறும் வாய்ப்பு இருக்கின்றது. இறுதியிலே பார்ப்போம், பெட்டிகள் முடிவடையும் வேளையிலே எத்தனை உறவினர்கள் வந்து பெட்டியை திறந்து பொக்கிஷத்தில் அடைகின்றார்கள், எத்தனை புள்ளிகளை அவர்கள் தங்களுடன் சேர்த்து கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கும் ஒரு போட்டியாக இந்த நிகழ்வு அன்போடு மகிழ்வோடு நடைபெற இருக்கின்றது. எங்கே 6478746415 என்ற எண்களை மறவாமல் வைத்திருக்கின்றீர்கள். அந்த எண்களுக்கு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் எவரும் பங்கு பெற்றிக் கொள்ளலாம். வயது கட்டுப்பாடு, பால் கட்டுப்பாடு, இது உண்மையிலே. முதலில் வந்துவிட்டார் அன்புடன் தேவா அவர்கள். வணக்கம் தேவா. வணக்கம், பொக்கிஷத்துக்கு ஆயத்தமா
1: தேவா? நமசிவாய.
0: ஓம் நமசிவாய தேவா. நலமா இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமோடும் வளமோடும் தெய்வோடும் துணிவோடும் வந்திருக்கிறேன்.
0: துணிவோடும் வந்திருக்கிறேன். பெட்டியிலே நான் ஜெயித்துக் கொள்வேன் என்று அப்படித்தான் வெற்றி பெற வேண்டும். எத்தனை பெட்டிகளை திறக்க வேண்டும் அத்தனை பெட்டிகளை நான் அப்படியே கூறுவேன் என்று ஒன்று வந்திருக்கு. வாழ்த்துக்கள், நலம் நலம். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கியா? இப்போ 6 மணிக்கு பிடிச்சது மழை.
0: ஆ, அப்போ
1: இருக்குதுங்களா? சத்தம்
0: எங்களுக்குத்தான் குளிர்மையுண்டு. அப்ப உங்களுக்கும் குளிர்மையா? சுகமாக இருக்க வேண்டும். நான் சொல்லியிருந்தானே, மழை பொய்க்காது, ஒரு முறையும் பொய்க்காது மழை. சரி, வந்த விடயத்தை கவனிப்போம். ஒரு தடவை வியாபாரத்தையும் கவனிக்கத்தாரே. முதல் முதலில் வந்து நீங்கள் முதல் முதல் கை விசேஷமாக வந்து உங்களுடைய போட்டியை ஆரம்பிப்போம். எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: நம்பர் 7.
0: 7வது இலக்கம் உங்களுக்கு வேண்டும் என்று, 7வது எண் உங்களுக்கு வேண்டும். வாழ்த்துக்கள், அதை கொண்டு வந்து வைக்கின்றேன். 7வது வட்டியை தேவாவினுடைய பெயரிலே பதிவிட்டு கொண்டு வந்து வைத்தாச்சு. அந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கும் என்று நம்புகிறீர்கள், எண்ணுகிறீர்கள்? ஊகித்து பாருங்கள்.
1: 3 எழுத்து சொல்லுவாங்க.
0: கெட்டிக்காரன் கிட்டத்தட்ட 3 கூறுனேன். ஆனா அதுக்குள்ளே 1 கூட 4 இருக்கின்றது.
1: சரியா?
0: சரி, இது என்ன கூறுகின்றது என்று பார்த்தால், தரவுகளை சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியாது இருந்தால் அல்லது சந்தேகம் இருந்தால் 2 தடவை என்னுடன் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதை பற்றி. இது வந்து அமைந்திருக்கின்றதுக்கு இடம், அது எங்கே இடம் இருக்கிறதோ அங்கே அமைந்துவிடும். ஒரு நீரோடு கலந்தது ஒரு இடம், அது எங்கெல்லாம் இருக்கும்? கடைவீதியில் இருக்கும், பட்டணத்துக்கு இருக்கும், வீடுகளுக்கு இருக்கும், கிராமங்களில் இருக்கும், எல்லா இடம் இருக்கும். ஆனால் எல்லா விதமான நீர் உள்ள இடத்திலும் நாங்கள் பழகலாம், அதில் உலாவலாம். ஆனால் இதற்குள்ளே கால் வைக்கவே விருப்பம் பெறாது. மக்களுக்குள்ளேயும் அது கூடாத பழக்க வழக்கங்கள் பண்புள்ளவர்களை இப்படி சொல்லி பேசுவோம் நாங்கள். அது எந்த இடம்? வீதியோரங்களில் இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் துணிவோட வந்திருக்கிறேன் என்று வந்த நீங்கள் முதலாவது பதத்தை கண்டுபிடித்து கை விசேஷமான நல்ல வியாபாரம் 2 புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். எப்படியா கண்டுபிடித்தீர்கள்? 1000 பூக்கடை இருந்தால் எவ்வளவு வாசமாக இருக்கும், அதற்குள்ளே ஒரு சாக்கடை இருந்தால் சிறப்பு. இப்பொழுது தேவாவுக்கு நீங்கள் மந்திரம் கூறவில்லை, அது தானாக முதல் பெட்டி திறந்து விட்டது. இப்பொழுது 2வது பெட்டிக்கு வருவோம். 2வது பெட்டியாக இந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு.
1: 2வது பெட்டி வந்தியா?
0: 17வது பெட்டி வந்து விட்டது. சரி, 17வது பெட்டிக்கு வந்தபடியால் உங்கள் பெயரில் தந்து விட்டார்கள். இப்பொழுது கண்டிப்பாக கூறிவிட்டார்கள் மந்திரம் கூற வேண்டும் என்று. எங்கே அந்த மந்திரத்தை கூறுங்கள்?
1: அண்டாக்கா கஷ்டம், அபுக்கா சுகம், திறந்தது திசை.
0: அற்புதம் அற்புதம் சீசே, அற்புதம் அற்புதம், சிறப்பு சிறப்பு. சரி, இப்பொழுது பார்ப்போம் உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கின்றது, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்?
1: அஞ்சு எழுத்துயா.
0: இப்பொழுதும் அஞ்சு எழுத்து என்று கூறி கட்டிக்காரன் பெயரை பெற முடியவில்லை என்ற ஒரு எழுத்து கூடி ஆறு எழுத்திலே
1: இருக்கின்றது.
0: ஒன்றுதானே கூட, இது ஒரு சாதாரணமே. ஆறு எழுத்து இல்ல, ஐம்பது எழுத்து வந்தாலும் எங்கள் தேவன் கூறுவார் இல்லையா? தேவா
1: கூறிவிடும்.
0: சரி, இப்பொழுது வந்து என்ன வந்து நான் கூறப்போகின்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் புரியாது விட்டால் புரிவதற்காக என்னிடம் இரண்டு வினாக்களும் கேட்கலாம், கேட்டு அறிந்து கொள்ளலாம். சரி, இது வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் மிக முக்கியமான ஒன்று. ஒரு நாட்டை நாங்கள் தெரிவதற்கு முன்பு, அந்த நாட்டை அறிவதற்கு முன்பு, எங்களுக்கு அந்த நாடு நான் யார் என்று காட்டிக்கொள்ளும் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை வைத்து அது எந்த நாடு என்று நாங்கள், அந்தந்த நாடுகளுக்கு இந்த அடையாளத்தை ஒரு நாள் உயரமாக காட்டி கொண்டாட்டமும் செய்வார்கள். மிகவும் முக்கியமானதா இருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கும் முக்கியமான ஒன்று இது. கேள்வி கேட்கலாம்.
1: சுதந்திர தினம், சுதந்திர சுதந்திர தினம் வராது.
0: ஆறு இடத்திலே வரைக்கும் இது சின்னமாக அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும் காற்றிலே. பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து அதுக்கு பெரிய விழாவாக நடக்கும் என்று தினம்.
1: சுதந்திர
0: தினம் வராது,
1: சுதந்திர தினம்.
0: சுதந்திர தினத்தில் என்ன செய்வது அன்று என்ன செய்வார்கள்? காற்றிலே ஆடும்படி செய்வார்கள் தலைவர்கள்.
1: கொடி ஏது ஏற்றுவாங்க?
0: ஆமா ஆமா ஆமா, அதுதான் அதுதான், தேசிய கொடி.
1: தேசிய கொடி,
0: அதனாலதான் தேசிய கொடி வந்து உலக நாடு எல்லாவற்றிலும் இருக்கு. நாங்கள் அந்த கொடியை கண்டவுடன் அது எந்த நாடு என்று கூறக்கூடியதா இருக்கும். தேசிய கொடி என்றது சரியான பதம் கண்டுபிடிச்சு கொண்டு மீண்டும் இரண்டு புள்ளியை உங்கள் பையிலே போட்டு நிரப்பி கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் கட்டிக்காரன். முதல் நேரா வந்து அப்ப உங்களுக்காக உடனே வந்து
1: துணிவோடு
0: தேவா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும், ஒலிபரப்ப வேண்டும், என்ன பாடல்?
1: எனக்கு அந்த இந்த மலையை பத்தி, மலை வருது மலை வருது குடை கொண்டு வா, அந்த பாட்டு போடுங்க.
0: அது குடையை கேட்கலாமே ஐயா, மாறாப்ப கொண்டு வாண்டு. மலை வருது குடை கொண்டு வா, மாறாப்ப. சரி, மாறாப்ப போட, மலை வருது மலை வருது குடை கொண்டு வந்து பாடல் உங்களுக்கு தெரியும். மழையை கண்டவுடன் உடனே குடையை தேடுகிறீர்கள், வெயில கண்டா தேட மாட்டீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பா செய்தீர்கள் தேவா. நீங்கள் இதற்கு முன்பும் வந்து பங்கு பற்றி இருந்தால் சிறப்பா இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு இரண்டு பெட்டிகள் திறந்தபடியால் உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கிறேன். மீண்டும் வரலாம், நீங்கள் மீண்டும் மீண்டும் வரலாம்.
1: நன்றி
0: தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு தேவா, வாழ்த்துக்கள். இது மன்றியல் தமிழ் வானொலி. முதல் நீராக வந்து அவர் முதலில் வந்து செய்திருக்கின்றார். அவருடைய கை விசுவாசம் சிறப்பாக இருக்கும். வந்து இணைபவர்கள் எல்லோரும் சிறப்பாக இணைந்து அதை கண்டுபிடித்து கொண்டு போவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வழியிலே ஏழாவது பெட்டி, பதினேழாவது பெட்டி இரண்டும் சென்று விட்டது. இப்பொழுது மகள் ரேவதி வருகின்றார். வணக்கம் ரேவதி, எங்கே உங்கள் இணைப்பை காணவில்லை, துண்டித்து விட்டீர்கள். வணக்கம், வருக வருக மீண்டும் ஷியாமலா அறிவித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், வாருங்கள், இணையுங்கள், புள்ளிகளை தேடுங்கள். எல்லோருக்கும் வலைத்தளம் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது ரேவதி அழைத்தார், அவருடைய அழைப்பு மாறிவிட்டது, மீண்டும் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. ரேவதி, உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கிறது இல்லையம்மா, சரியான இணைப்பாக பெறவில்லையே, தொட்டவுடன் அழிந்து விடுகிறது. சரி, இப்பொழுது இணைந்து விட்டீர்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்கப்பா?
0: நலமா இருக்கேன் மகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: சிறப்பு. அங்க காலநிலை உங்களுக்கும் மழை பொழிகிறதா சென்னையிலே?
2: மழை, ஆமா ஆமாப்பா,
0: மழை
2: மழை.
0: அப்ப ஊரங்க
2: கொஞ்சம் கனத்த தூரல் பட்டதப்பா.
0: கொஞ்சம் தூரல் தான், அது கொஞ்சம் தூரி பேந்து கொஞ்சம் உங்களை மழை என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு தலை அது கட்டியம் கூறுகின்றது, வருவேன் வருவேன் என்று இல்லையா? கட்டியம் என்ற ஒரு பதம் இருக்கிறது தெரியுமா? கட்டியம் என்ற ஒரு பதம் இருக்கு தெரியுமா?
2: கட்டியம்,
0: அதான் இந்த மலை கூறுது கட்டியம். என்னம்மா
2: கட்டியம்னா? நிச்சயமா
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, கட்டியம் என்பது மலை தூறல் வந்தால் நாங்க மழை வருது என்று எண்ணுகிறோம் இல்லவா. மழை வருவதற்கு முன்பு அறிகுறியாக வருது, அறிகுறி. இப்போ அந்த கட்டியம் அரசன் வரப்போறான், வருகிறார் வருகிறார் வருகிறார் என்று கூறுவார். பராக் என்பது அது வேறு மொழி. இருப்பினும் கட்டியம் அதை சொல்லுவது கட்டியம் என்று. ராஜ ராஜ ராஜ மார்த்தாண்ட வீரம மன்னன் வருகிறார் வருகிறார் கட்டியர் கட்டியம் என்பது. நாடகங்களே முன்பு ஆரம்ப காலத்தில் கூத்து நடிக்கும் பொழுது எந்த பாத்திரம் நடிக்க வரப்போகிறோ அதற்கு முதல் கட்டியம் என்று கூறுவார்கள். அந்த கட்டியம் கூறுபவர் நகைச்சுவையாக வந்து கூறுவார். சரி,
2: இப்பொழுது
0: செய்தி அறிவிப்பவர், முன்னறிவிப்பு தருபவர். சரி, இப்பொழுது நாங்கள் ரேவதி நீங்கள் வந்துவிட்டீர்கள், நலம் கேட்டும் கட்டியம் கூறியது போன்று உங்களுக்கு அழைப்புகள் இரண்டு மூன்று தடவை எனக்கு வந்து இந்த வந்துவிட்டீர்கள். அதற்கு முன்பு கட்டியம் கூறுவதில் மழை தூரி இருக்கின்றது, அதனால் பெருமழை வரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். இப்பொழுது போட்டியிலே வந்துவிட்டீர்கள். 7-17 தேவா வந்து துணிச்சலோடு திறந்து புள்ளிகளை பெற்றுவிட்டார். உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும்
2: கூறுங்களேன்.
0: ஒன்றாம் நம்பர் பெட்டியை கொண்டு ஒன்னாம் நம்பர் ஒன்றாம் முதலாவது எண் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே உங்கள் மந்திரத்தை கூறுங்கள் ரேவதி. பெண் குரல் என்றவுடன் பெட்டி பவ்யமாக திறக்கின்றது. எப்படி திறக்கின்றது? பவ்யமாக திறக்கின்றது. சரி, உங்கள் ஊகத்தை பார்ப்போம். அதற்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? உங்களுக்கு அதிகமாகிவிட்டது என்று மூன்று எழுத்திலே தருகின்றார்கள். ஏற்றுக்கொள்வோமா? சரி, எது வேணாலும் சரி, பெற்றுக்கொள்ளீர்கள். அப்படி என்ன மந்திரம் தேவை கூறிவிட்டீர்கள் தான்.
2: என்ன
0: கூறிவிட்டேன், அதனால் தான் நாங்கள் இப்பொழுது மூன்று எழுத்திலே கண்டுகொண்டோம். அதற்குள்ளே உள்ள பதம் எதுவென்று என்ன போகின்றோம் கூறப்போகின்றேன் கேட்டுக்கொண்டோம். இது வந்து இந்த பறவைகளை சிட்டுக்குருவிகளை நோகாமல் விரட்டுவதற்காக உபயோகிக்கும் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் வந்து மூன்று எழுத்தை கொண்டது. திணைப்புலத்திலே வள்ளியம்மை திருமணத்துக்கு முன்பு காவல் காக்க செல்வார்கள். கிளி குருவிகள் வந்து அந்த தானியங்களை அழிக்கின்றது என்று அங்கே அவற்றை விரட்டுவதற்காக அவர் உபயோகித்த ஒரு ஆயுதம். இந்த பெயரில் ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது, மூன்று எழுத்தை கொண்டது. கவின் என்றால் அது கவிதை, கவிதை பாடுபவர் கவின். அதன்றது கவன் கவன் கவன் கவன் கவன் என்று கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கவன் என்று இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே நான் சேர்க்கின்றேன். வந்தவுடன் இரண்டு புள்ளிகள் பெற்றுக் கொண்டீர்கள். அப்படி என்றால் உங்களுக்கு இரண்டாவது பெட்டிக்கு அனுமதி கிடைக்கின்றது. இரண்டாவது எண் இரண்டு. எண் இரண்டை தாருங்கள். ரேவதியின் பேரிலே கொண்டு வந்து வைத்தாய்விட்டது. நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை உடனே கூறுங்களேன். திறந்து விட்டது மகளே, திறந்து விட்டது. அப்படி என்றால் இத்தனை எழுத்துக்கள் காணப்படுகின்றது நீங்க நினைக்கின்றீர்கள். எண்ணிக்கொள்வோம் ஆறு சுவை. சரி, அதற்குள்ளே இருக்கின்ற பதம் எதை கூறுதென்றால் ஆலயத்தை குறிப்பிடும் ஒரு பதம். அங்கே நாங்கள் சென்று எவ்வளவு அமைதியாக எங்களுடைய ஆன்மா லயித்திருந்து இவ்வளவு நிம்மதியாக அங்கே இருந்து நீங்கள் கூறிய ஆறு மனமே ஆறு என்றும் அதற்கு அங்கு சென்றால்தான் ஆறுதல் கிடைக்கும். அதற்காக மக்கள் அங்கு செல்வார்கள் தானே. அதுக்கு அந்த ஆலயத்துக்கு இன்னும் ஒரு பெயர் ஆறு எழுத்திலே இருக்கின்றது, அதை கூறுங்கள் பார்ப்போம். இறைவன் குடிகொண்டு
2: மற்றொரு பெயர் ஆறு எழுத்தில் இருக்கா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், அதைத்தான் கூறுனேன். இப்பொழுது பாடல்கள் எல்லாம் பெறும். எனக்கு எந்த பாடல் என்று குறிப்பிட்டு கூற முடியவில்லை. எங்கள் ஊர்களிலே இருக்கின்ற எல்லா ஆலயங்களுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கின்றது, மிகவும் பக்தியோடு கூறக்கூடிய பெயர். இப்போ தரவு தந்து விட்டு நீங்கள் வினாக்களை கேட்க வேண்டும். நானாக தரவில்லை, நீங்கள் வினாவை இப்போ கேட்டது போல வினாவை கேளுங்கள்.
2: இது வந்து அதிக அளவுல எல்லாரும்
0: எல்லோரும் பேசுவார், பேச்சு வழக்கு எல்லோரும் பேசுவார்கள், நீங்களும் பேசுவீர்கள், என்னோட பேசி இருக்கிறீர்கள். நாலெழுத்திலையும் கூறலாம், அந்த பொருளை நாலெழுத்திலும் கூறலாம், ஆனால் இது ஆறெழுத்திலே இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்த பதம் தான். அதனால் நீங்கள் பாடல் எதுவும் கூறிவிட்டு போக போகின்றீர்களா, இல்ல மீண்டும் பெறுகின்றீர்களா? ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள், இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், வரும் அந்த பதம். பார்ப்போம் யார் வந்து கொள்கிறார். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவாக யார் வருகின்றீர்கள்? இங்கிலாந்திலிருந்து என்னுடைய காயத்ரி அழைச்சிருந்தார், கஸ்தூரி அழைச்சிருந்தார். வரவண்ணன் கஸ்தூரி, இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலோடு எங்களுக்கு பொக்கிஷம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இருவர் வந்து உலா வந்தார்கள், இருவர் வந்து பதிலை கூறி செல்கின்றார்கள். அடுத்தவர் அழைத்தார், அவருக்கு அழைப்பு மீண்டும் அழைக்க வேண்டும். மூன்றியல் தமிழ் வானொலியிலே வந்துவிட்டார் மகள் சியாமலா. எல்லாம் இப்பொழுது எல்லாம் எல்லாம் சொல்ல போகின்றார். வணக்கம் சியாமலா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்.
0: எப்படி மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நல்லா இருக்கேன்பா.
0: ஹைதராபாத் போயிருந்தது, மழை பெய்து விட்டது, அப்படிதானே?
3: ஆமாப்பா, இங்க வந்து பெய்யுதுப்பா, சாயங்காலத்துல இருந்து பெய்யுது.
0: பாத்தீங்க, நீங்கள் தவம் இருந்து அங்கு சென்று செல்வ மழை பொழிந்த செல்வங்களோட இருந்துட்டு இங்க வந்தோன்னு உங்களுக்கு வான்மழை பொழிகிறது. பாத்தீங்களா, மழை பொய்க்காது. மகள் நான் கூறினேன் தானே, பொய்க்காது, பெரும் பெரும் என்று. நீங்கள் மகளாக இருந்த என்று நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவரம் கவலையா இருக்கிற சில சமயம் வலைத்தளம் குழப்பம் செய்து. பாத்தீங்களா, உங்களுக்கு வருவதெல்லாம் இடையூறு இடையிலே வரத்தான் செய்யறதா. இருப்பினும் மழை பொழிந்த அந்த சந்தோஷத்தோட ஓடிய அந்த அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கு.
3: விட்டு விட்டு பேசினாலும் பேசுறப்பா.
0: ஆமா, அது பெய்துவிடும், அது பெய்துவிடும். இங்கே அன்புடனே அங்கே தங்களுக்கு மழை இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் எழுதுகிறார்கள். நாச்சியார் கோவிலில் ஞானசேகர் எழுதியிருக்கார், அங்கே கடுமையான மழையாம், குடையெல்லாம் குடை படங்கள் போட்டிருக்கார். எல்லாரும் மின்சாரம் துண்டிப்பு என்றெல்லாம் அங்கும் நடைபெற்றிருக்கிறதை எழுதியிருக்கின்றது. அங்கும் மழை பொழிகின்றது. மழை பெய்யும், ஏனென்றால் வராமல் இருந்த தேவா வந்து ரெண்டு வெட்டி திறந்து பதிலையும் கொண்டு சென்று விட்டாரு. மழை பெய்ய இப்பொழுது நாங்கள் போட்டிக்கு செல்வோம். எந்த எண் பட்டி உங்களுக்கு வேண்டும் மகளே? 11. வாழ்த்துக்கள். 11வது எண் பெட்டி உங்களுக்காக இங்கே காத்து கொண்டிருக்கின்றது. கொண்டு வந்து வைத்து விட்டு அங்கே மந்திரத்தை கூறுங்கள்.
3: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து
0: அப்படியே திறந்து விட்டது. பெண் குரல் என்றவுடன் மகிழ்ச்சியோட பவ்யமாக திறக்கணும். வாழ்த்துக்கள். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: 4 எழுத்துப்பா.
0: 4 எழுத்து. ஒரு 2 எழுத்து கூட்டி 6 எழுத்துல தரவா? இந்த 6 எழுத்து பதம் வந்து நாங்கள் பேச்சு வழக்கிலே பேசிக்கொண்டிருக்கும் ஒரு பதம். அது மட்டும் இல்லாமல் இலக்கண இலக்கியங்களிலேயும் அந்த பதம் வந்து கொண்டிருக்குது. எங்கள் மத்தியிலே வந்து பேச்சு வழக்கு சரியில்லாமல், பண்பாடு சரியில்லாமல், பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் செய்பவர்கள் எல்லோரும் இப்படி அழைத்து கொள்வோம். அவருடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்பதற்காக உபயோகிக்கின்ற ஒரு பதம். வளர்ந்து வர காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணுகிறார்களே. சிலர் நடை உடை பாவனைகளை பார்த்து போட்டு நாங்கள் கூறுவோம். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை பார்த்து இப்படி ஏன் பேசுகிறீர்கள் என்பதற்காக உபயோகிக்கின்ற ஒரு பதம். மற்றவர் நாங்கள் அப்படி எல்லாம் நாங்கள் எல்லாம் அப்படி செய்ய மாட்டோம், அப்படி அந்த வகையில் நடந்து கொள்ள மாட்டோம். ஒருவரோட பேசுவது பழகுவதற்கெல்லாம் ஒரு பண்பு இருக்கு. அநாகரிகம். அச்சா, வாழ்த்துக்கள். அநாகரீகம் என்ற சரியான பதத்தை தந்து 2 புள்ளிகளை சியாமலா தன்னுடைய பையிலே போட்டுக்கொண்டார். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கடிகாரி என்னும் கூறிக்கொண்டு அடுத்த பெட்டிக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். அடுத்த பெட்டிக்கு சந்தர்ப்பம்,
3: 12 பா.
0: அடுத்த பக்கம் பக்கம் 12, இலக்கம் 12 பெட்டி கொண்டு வருவதற்கு உங்கள் பெயரில் தந்துவிட்டார்கள். பதிவு செய்து வைத்து விட்டேன்
3: மந்திரத்தை.
0: திறந்து விட்டது பெட்டி. அங்கே ஒரு தடவை எனக்கு ஒரு கட்டியம் கூறியது போல் இருந்தது. உங்களோட தொலைபேசியில் டாங் என்ற ஒரு சத்தம் வந்தது. ஏதோ செய்ய போகின்றது வலைத்தளத்தை, அதற்கிடையில பார்ப்போம். சரி, இது வந்து நாங்கள் ஒருவருக்கு செய்கின்ற ஒரு விடிய ஒன்று. இப்போ வீதியில நீங்கள் போகும்பொழுது ஒருவர் ஆபத்து தடுக்கி விழுந்து, அதை பார்க்கல, 1, 2, 3, 4, 5 எழுத்துக்களை கொண்டது. இது வந்து ஒருவருக்கு ஒருவர் செய்வது. அதிலும் ஒரு திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அவருக்கு செய்கின்றதை இப்படி சொல்லுவார்கள். இதற்காக சேவைகள் எல்லாம் நாட்டில் இருக்கின்றது. நாங்கள் உடனே அவர்கள் மூலமாக அந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். பேருந்துகளிலே நாங்கள் செல்லும்போது பார்ப்போம், அங்கே வலது பக்கத்திலே முன்னுக்கு ஒரு பக்கத்தில் சின்ன ஒரு பெட்டியும் வைத்திருப்பார்கள். அதற்குள்ளே இந்த பதத்தை காணலாம் நீங்கள்.
3: முதல் உதவி.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம். முதல் உதவி.
3: நன்றிப்பா.
0: சுற்றி வளைத்து தான் கூறுனே நான் அப்படி விட்டி. அங்கே உங்களுடைய பேருந்துகளிலே இருக்கின்றதா அம்மா? அப்படி வலது பக்கத்திலே போடுவார்கள். வலது பக்கத்திலே அதில் முதல் உதவி என்று எழுதியிருப்பார்கள். முதல் எல்லோருக்கும் வேண்டிய ஒன்று. நாங்கள் இது
3: ஆங்கிலத்தில் தான்.
0: ஆமா ஆமா, நான் இங்கே தமிழிலே தானே நடத்துகிறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் இங்கே. ஃபர்ஸ்ட் எய்ட்
3: அதுல இங்க ஊர்ல போட்டிருக்கிறத சொன்னப்பா.
0: தமிழ்நாட்டுக்குள்ளே ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார்களா? சிறப்பு, அவர்களுக்கு நன்றி, அவர்களுக்கு நன்றி. அப்படியும் வளர்க்கின்றார். ஏண்டா ஆங்கிலத்தை கற்பிக்கின்றார்கள். அங்கே எங்கள் நாடுகளிலே தான் எழுதுவார்கள். பெண்களுக்கு என்று சில ஆசனங்களை எழுதியிருப்பார்கள். மதகுருமாருக்கு என்று ஆசனங்கள் ஒதுக்கி இருப்பார்கள். பொதுவான போக்குவரத்து.
3: இரண்டு மொழியில் எழுதியிருப்பாங்க. ஆங்கிலத்திலயும் இருக்கும், பெண்கள் இருக்கும், லேடிஸ்
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். இப்பொழுது ரெண்டு
3: நன்றி
0: பெட்டியையும் திறந்து 4 புள்ளிகளை பெற்று உங்களுக்கு ஒரு பாடல் தர வேண்டும். என்ன பாடலா வேண்டும்? வலைத்தளம் பிழைத்தாலும் பாடலை கூறுங்கள்.
3: குமுதம் படம் பா, கல்லிலே கலைவண்ணம் கண்டாங்க அந்த படம்.
0: இந்த பாடல நான் காலையில எண்ணினேன் அம்மா, இந்த பாடலை பற்றி. உணவு அருந்து பாடலை நினைத்தேன். கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற பாடல் வேறு செய்திகள் படித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில இந்த உங்களுக்கு கேட்டு விட்டது. நான் மெதுவாகத்தான் நினைத்தேன் உங்களுக்கு வந்து இதைத்தான் சொல்றது. அப்பா பிள்ளைகள் வாழ்த்துக்கிழமைகளை வாழ்த்துக்கிழமை.
3: கல்லிலே
0: கலைவண்ணம் கண்டான். அடுத்து வரலாம், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் 12 மணியை தொடப்போகின்றேன் என்று 11:59 காட்டும் வேளை உங்களுக்கும் 9:29 என்று காட்டுகின்றது. அடுத்த உறவு கஸ்தூரி அழைத்து பார்க்கின்றார். அவருக்கு கிடைக்கவில்லை போல் இருக்கின்றது. அழைக்க வேண்டும், பெற வேண்டும். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. போட்டியிலே கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கான ஒரு பாடலையும் கேட்டு மகிழலாம். அந்த வகையிலே வாருங்கள். இங்கே வரவேற்று தங்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு என்னுடைய நன்றி. இதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி. ஓ, இங்கே மகாலிங்கம் அவருடைய பதிவும் இருக்கிறது. நல்லதோர் நிகழ்ச்சிக்கு நல்லத்துடன் வருக இருந்த நாங்கள் போற்றும் ஐயாவே வருக வருக என்று வரவேற்றிருக்க. நன்றி மகாலிங்கம், உங்களுடைய எழுத்துக்களுக்கு வாழ்த்துக்கள். வாருங்கள், இணையுங்கள். மீண்டும் ரேவதி கண்டுபிடித்து வந்து விட்டார் போல் தெரிகின்றது. வணக்கம் ரேவதி, கண்டுபிடித்து விட்டீர்களா?
2: திருத்தலம்,
0: தீரு அடே ஆறு தான். நான் என்னடா அப்படி இல்லை. இது இது வந்தம்மா, இறைவன் குடிகொண்டிருக்கின்றது என்பதை கூறுவதற்காக நாங்கள் அந்த இடத்தை கூறுவோம். இன்னும் ஒரு பதம் இருக்கு, அங்கே பார்ப்போம், கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். அதனால் இப்போ அந்த இந்த பெட்டியை யாரும் திறக்க வேண்டும் அல்லது நீங்கள் திறக்க வேண்டும். அதனால் நீங்கள் அடுத்த பெட்டிக்கு செல்வது கடினம் தானே? சிந்தியுங்கள், இன்னும் ஒரு தடவை, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, சிந்தியுங்கள். ஒரு ஒன்று
2: குடிகொண்டுள்ள இடம்.
0: ஆமாம், அது அந்த இடம் இப்போ திருத்தலம் என்று நாங்கள் பெருந்தன்மையோடு கூறுகின்றோம். அதை விட புனிதமாக இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, கண்டுபிடிப்போம். யோசித்து பாருங்கள். தேவாலயம், அது ஐந்தில் வருகிறது. தேவாலயம்,
2: நீங்க அப்பா சொல்லும் போது அது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு.
0: மீண்டும் முயற்சி பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணி கிடைக்கும் மகளே, உங்களுக்கு கிடைக்கும் கட்டிக்காரி. முயற்சிக்கு நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்கே பார்ப்போம் அந்த பாதத்தை யார் கூறப் போகின்றார்கள் என்று.

0: தங்கை மகள் வந்து விட்டாள். சியாமலாவே வணக்கம் மகளே. சியாமலா வணக்கம் அம்மா, வாருங்கள்.
1: அப்பா நான் வந்துட்டேன்.
0: வந்து விட்டீர்கள். இப்பொழுது நான் முதலில் கூற மறந்து விட்டேன், ரேவதி ஒரு பெட்டியை திறந்து கூறாமல் இருக்கின்றார், உங்களுக்கு தெரியும்.
1: திருக்கோயிலாப்பா?
0: அதைத்தான் இப்பொழுது சொன்னார், அது பொருந்தவில்லை. சரிப்பா, இப்போ நீங்கள் உங்கள் பெட்டியை
1: திறவுங்களேன்.
0: 13 வந்து விட்டீர்கள். 13 அங்கே உங்கள் தொலைபேசி கட்டியம் கூறுவது மந்திரத்தை கூறுங்கள். மந்திரத்தை கூறுங்கள்.
1: அந்த காகசம் அபு காகசம் திறந்தது சிசி.
0: அவசரமா சொன்னாலும் பட்டி படா ரெண்டு திறந்து விட்டு. வாழ்த்துக்கள் சியாமலா.
1: நிறையா மின்னல் மின்னுதுப்பா.
0: ஆஹா, மின்னாமல் முழங்காமல் மலைகள் வெயில் அங்கே மின்னி உங்களுக்கு கட்டியம் கூறிக்கொண்டே இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அது எத்தனை எழுத்துக்கள் தந்தாலும் உங்களுக்கு மகிழ்வா இருக்கும். துணிச்சல்
1: வந்துடுவாரு.
0: பாவம், நீங்கள் கட்டிக்காரியல்லவா. சரி, இந்த மூன்று எழுத்தை கொண்டு வரும் பதம் வந்து இந்த இது ஒரு இலேசான நோய் என்று கூறுகின்றார்கள். இதுக்கு வைத்தியம் உண்டு. இது ஒரு நோய், எங்கள் உயிரினங்களில் அது பற்றி கொள்ளும் தான் இடையிட்டு வருவது. மனிதர்களிலேயும் அது இருக்கின்றது. மனிதர்கள் ஆடைகளை அணிவதனால், அணிகலன்களை அணிவதனால் மறைத்து கொள்வார்கள் அந்த இடங்களில் வருவதை. எங்கள் உடலிலே, உடல் மேல் தோலிலே வருவது. மரங்களிலே இருக்கிறது, மிருகங்களுக்கும் அப்படியெல்லாம் வரும். ஆனால் இது வந்து ஒரு புள்ளியாக வந்து அப்படியே படர்ந்து கொண்டு போகும். இதுக்கு கூறுவது என்ன? ஒரு மூன்று எழுத்திலே ஒரு பதம் இருக்கின்றது. தோலிலே வருகின்ற ஒரு நோய். இது பெரிய பாரதரமான நோய் இல்லை. பாரதரமான நோயை கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு வைத்தியங்கள் உண்டு. இது பழிப்பு நெளிப்பு கொண்டு போய் தானாக வருவதென்று தான் நாங்கள் எங்களால் உருவாக்கப்படுகிறோம். நாங்கள் கையில் ஒரு கத்தியால் எடுத்து வெட்டி விட்டால் எங்களுக்கு நோய் வருகிறது, அது எங்களால் ஏற்படுத்துகிறது. போகும்போது எங்களை அறியாமல் கல் அடித்தால் காயம் இல்லையம்மா, காயம் அல்ல. இது வந்து தான் அது காயமாக இருக்காது மகளே. அது சில சமயம் இல்லை இல்லை, அது தானாக அழகாகவும் இருக்கும், அழகு இல்லாமலுக்கும் அந்த அது வந்தால் தோலிலே வருவது. அங்கே எத்தனையோ மருத்துவர்கள் அங்கே உங்களுடைய இந்தியாவிலே கை வைத்தியர்கள் எல்லாம் டப்பாவுகளில் அடைத்து அதுக்குரிய மருந்துகள் எல்லாம் விற்பார்கள். சந்திக்கு சந்தையும் விற்பார்கள், பொய் புழுவையும் விற்பார்கள். ஆ, அது இரண்டு இடத்திலையும் இருக்கின்றது. அது இரண்டு இடத்திலையும் உங்களுக்கு நீங்கள் கூறுவது உண்டு. அப்படியும் இருக்கலாம், அதை பாருங்கள். அது ரெண்டும் ஒன்று தான், தானாக ஏற்படுது.
1: சரி,
0: அது அல்ல, அது அல்ல. அதை கூட சேர்ந்ததுதான். நீங்கள் முயற்சி செய்து விட்டீர்கள் இரண்டு தடவைக்கு மேல். இன்னும் ஒரு சரி, மீண்டும் முயற்சி வேணுங்கள். இன்னொரு தடவை கேட்டு விட்டீர்கள், முயற்சி வேணுங்கள். மூன்று அழைச்சிலே வாழ்த்துக்கள் சென்று விட்டார். அங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? இது கண்டுபிடி கண்டுபிடி முருகல் தமிழ் வானொலியின் பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம்.

0: திருடிக்கொண்டு.
1: அறிவித்தல் கடிதம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. அது வந்து ஞானசேகரன் அவர்கள் காற்றலைக்கு வருவது சாத்தியம் இல்லை என்று முடிவெடுத்து விட்டார். காரணம், அங்கு நல்ல கடும் மழை, மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது, காற்று மழை வீசுவதனால் அவருக்கு வலைத்தளம் தடைப்பட்டு விட்டது என்று எழுதுகிறார். இப்பொழுது அதற்காக தலைவர் வந்துவிட்டார். உடனே நடவடிக்கை எடுப்பதற்கு தலைவர் வந்துவிட்டார். வணக்கம் தலைவரே. தர்மபுரி ராஜ்குமார் தலைவரே, உடனே நடவடிக்கை எடுப்பதற்கு ஓடி வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். அங்கே நலமாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கிறீங்க. அதை உங்ககிட்ட பேசுறதுனால மழை வந்திருக்குது.
1: பாத்தீங்களா, பாத்தீங்களா, நாட்டுக்கு நல்ல மழை பொழிவதுன்னா அங்கு நல்லவர்கள் வாழ்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள், அதனால்தான் எங்களுக்கும் மழை விட்டு விட்டு பெய்கின்றது. நல்லது. அப்படியே உங்களுக்கு பயணம் செய்வது நடைப்பயணத்து கடினமாக இருக்குமே. மழை என்றால் குடை பிடித்து கொண்டு போகிறீர்களா, அல்லது மழை விட்டு விட்டு விட்டு விட்டு? அப்போ அது நல்ல மழை, என்னடா விட்டு விட்டு பெய்கிறது இல்லையா? சரி, உங்களுக்கு கடமைகளுக்கும் தடை இல்லாமல். இப்பொழுது நாங்கள் பொக்கிசம் என்ற ஒரு நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கீங்க எண்ணுகிறேன். இரண்டு பட்டிகளை சிறந்தவர்கள் சொல்லாமல் சென்று விட்டார்கள். அவர்கள் இந்த பதிலை சொன்னால் உங்களுக்கு அதிலே ஒரு புள்ளி கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்டி காத்து கொண்டிருக்கிறது. முதலில் அது ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். இரண்டாவது எண் பெட்டி, ரேவதியை திறந்தார்கள். ஆலயத்தை குறிக்கின்ற ஆறு எழுத்து ஒரு சொல், அந்த பதம் உங்களால் கண்டுபிடிக்கும். ஆலயத்தை குறிப்பிடுது. பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது இந்த பதம். நாங்கள் கூறுவோம், புனிதமாக பக்தியோடு கூறுவோம்.
2: ஆலயத்துக்கு
1: திருக்கோவில் கூறினார்கள் கூறுவினம், ஆனால் அது பொருந்தவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
2: கோயிலுக்கு வந்து வாய்ப்பு இல்லைங்க. நான் நினைச்சேன், அதே நீங்க சொல்லிட்டீங்க.
1: அநேகமாக திருக்கோவில் என்றால் எல்லாம் இத்தவற்றையும் சேர்த்து கூறுவோம். இறைவன் பள்ளி கொண்டிருக்கும் உள்ளுக்குள்ளே நாங்கள் நின்று பேசும்பொழுதுதான் அதை அந்த இந்த பாட்டை நாங்கள் அநேகமாக உபயோகிப்பார்கள். ஆனால் பொதுவாகத்தான் அது ஆலயத்தை தான் குறிக்கின்றது. ஆலயம் அந்த மண்டபத்தை எல்லாம் சேர்த்து சொல்லும். இந்த பாத்திரையை புரிந்து கொள்ளலாம்.
2: ஆறு எழுத்து எல்லாமே கம்மியா தான் இருக்குது. சந்நிதி நாலு எழுத்து வாய்ப்பு இல்லைங்க. அடுத்தது சொல்லுங்க.
1: சரி, அடுத்தது வந்து எங்களுடைய சியாமலா வந்து பதிமூன்றாவது எண் பெட்டியை திறந்து மூன்று எழுத்துலேயும் ஒரு பதத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தார். அது அவருக்கு தெரிகின்றது, விடயம் தெரிகிறது. எங்களுடைய ரோமம், எங்களுடைய சர்மம், எங்களுடைய தேகத்திலே ஏற்படுகிற ஒரு நோய் மூன்று எழுத்திலே உள்ளது. ஆடு மாடுகள், மிருகங்கள், பறவைகள், மரம் மட்டைகள் கூட இருக்கின்றது அந்த நோய். அதை உங்கள் நாட்டிலே மன்னிக்க வேண்டும், அநேகமாக ரெண்டு எழுத்திலே அதை கூறுவார்கள். ஆனால் உண்மையான அது மூன்று எழுத்திலே தான் அதை கூற வேண்டும். அதை என்ன என்று கேட்கிறேன். சந்திக்கு சந்தி மருந்துகள் எல்லாம் விற்பார்கள். அது
2: நானும் சரி பண்ணிட்டேன். மறுவு
1: மறுவு அது இயற்கையாக தோன்றுவது, இது இடையே தோன்றுவது.
2: மூன்று எழுத்துங்களா?
1: மூன்று எழுத்திலே இருக்கின்றது. அது ரெண்டு எழுத்திலே நீங்கள் அழைப்பீர்கள், எனக்கு தெரியும். அழைக்கும் பொழுது ரெண்டு எழுத்திலே அழைப்பீர்கள். அங்கே எல்லாம் மருந்தெல்லாம் பொய் மருந்து, நல்ல மருந்து எல்லாம் கூவி கூவி விற்பார்கள். பெரிய பெரிய
2: அது வந்து இளமை காலங்களில் தோன்றக்கூடிய
1: எந்த காலத்திலும் வரும்.
2: ஆஹா, வேநீர் கட்டின்னு சொல்லுவாங்க.
1: சியாமலா அதை தொட்டு விட்டார். அவருக்கு இந்த பதம் வரவில்லை. பார்ப்போம், அடுத்த முறை வந்து கூறுவார் என்று எண்ணுகிறேன். சரி, நீங்கள் இப்பொழுது உத்தியோகபூர்வமான பெட்டிக்கு வாருங்கள். எந்த எந்த எண் வேண்டும் உங்களுக்கு?
2: பத்து சொல்லுங்க. பத்து பத்து திறந்துட்டாங்களா?
1: எண் பத்து இருக்கின்றது. எங்கே உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
2: அந்த காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சீசே.
1: அற்புதம், அற்புதம், அற்புதம். பல வாழ்த்துக்கள். தலைவற்ற மந்திரம் அல்லவா அவ்வளவு.
2: கிருஷ்ணனையா சொன்னதா எனக்கு பிடிக்கும்.
1: அப்படியா? இப்பொழுது பெட்டி திறந்தாய்விட்டது. ஆனால் அதற்குள்ள எத்தனை எழுத்து இருக்கலாம் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? எத்தனை எழுத்துக்கள் இருந்தா நல்லம்.
2: ஐயா கம்மியா இருந்தா பிரச்சனை, அதிகமா இருந்தா தான் ப்ராப்ளம், இல்லை பிரச்சனை இல்லை.
1: அப்ப
2: ஆமா.
1: எத்தனை எழுத்துக்களை விரும்புகிறீர்கள்?
2: எனக்கு நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ரெண்டு எழுத்து தான் வருமா இருக்குது,
1: அட்டே
2: இப்படி ஒரு அஞ்சு ஆறு இருக்குங்களா?
1: கெட்டி காரணம்னு தான் சொல்ல பார்த்தேன். ஆனா நாலு எழுத்துல எல்லாம் இருக்கின்றது.
2: சரிங்க,
1: ஆனா பதில்
2: சொல்லுங்க.
1: மிகவும் சுலபமான பதிலாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு தரவுகளை தருகின்றேன்.
2: சரிங்க.
1: இவர் வந்து ஒரு மிருக இனத்தைச் சேர்ந்த பண்புள்ளவர். இவர் வந்து ராமாயணத்திலே பெருமை பெற்றிருக்கின்றார். நான்கு எழுத்தை கொண்டவர். கேள்விகள் கேட்கலாம். இவர் ஒரு மிருகம். நீங்கள் இரண்டு தடவை கேள்வி கேட்டு வரைந்து கொள்ளலாம்.
2: மிருகம் வந்து வீட்டில் வளர்க்குறதா காட்டில் இருக்குது?
1: இல்லை, இந்த இன இந்த இந்த இனத்தை வளர்க்கின்றார்கள் காட்டிலும் நாட்டிலும் உலாவுகின்றதா? இவர்களுக்குள்ளே தலை சிறந்தவர், போற்றப்படக்கூடியவர், கையெடுத்து கும்பிடக்கூடியவர். இவருக்கு ஆலயம் கூட இருக்கின்றது.
2: எத்தனை எடுத்து? நான்கு எழுத்து.
1: நான்கு எழுத்து. அனுமன். வாழ்த்துக்கள். கண்டிக்கா தலைவர் அல்லவா? அநேகமா ஆஞ்சநேயர் என்று கூறுகின்றோம். ஆஞ்சநேயரை விட அனுமன் தான் சரியான தமிழ் சொல். அனுமன், வாழ்த்துக்கள், சிறப்பு. உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே போட்டுக்கொண்டேன். இப்பொழுது நீங்கள் இல்லை, மேலும் பெறலாம். அடுத்த பட்டிக்கு நீங்கள் செல்லலாம். இப்பொழுது வாருங்கள், அடுத்த பட்டிக்கு போவோம்.
2: அதுக்கடுத்து பதினொன்று.
1: பதினொன்று சென்று விட்டது. அநாகரீகம் என்ற பதம் சென்று விட்டது. பன்னிரெண்டு சென்று விட்டது. பதிமூன்று திறந்து வைத்தபடி இருக்கின்றது. இங்கே மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, எட்டு, ஒன்பது, பதினாலு, பதினைந்து, பதினாறு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது இருக்கின்றன.
2: சரி, ஒன்பதுங்க.
1: சரி,
2: இவருக்கு பிடிச்ச கோவைக்காருக்கு பிடிச்சது.
1: சரி, ஒன்பது இல்லை, ஒன்பது இருக்கின்றது.
2: சரி, ஒன்பது.
1: சரி சரி, ஒன்பது இல்லை, ஒன்பது. நகைச்சுவைக்காக கூறினேன். சரி, இப்பொழுது நீங்கள் நானும் சரி என்று கூறிவிட்டேன். இங்கே நான் மந்திரத்தை கொண்டு வாருங்கள்.
2: அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சிசு.
1: ஆஹா,
2: சரியா ஐயா?
1: தலைவருடைய மந்திரம் என்று திறக்குது. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது உங்களுக்கு எத்தனை எழுத்துக்கள் இல்லை வேண்டும்?
2: நாலு வந்துருச்சுங்கய்யா. அநேகமா இப்ப ஒரு ஆறு வரலாம், இல்லாட்டிய மூன்று வரலாம்.
1: நீங்க தொடவே நாலு என்று கீழே போறீர்கள், ஆறுக்கு மேலே, மேலே போறது அஞ்சு எல்லாம் இருக்கிறது. ஐந்து,
2: இடைப்பட்ட ஐந்து,
1: ஐந்து ஐந்துல வருகிறது. சரி, அது என்ன கூறுகிறது பார்ப்போம். என்ன பதம் என்று பார்ப்போம். ஐந்து எழுத்திலே வந்த அந்த பதத்துக்கு ஒரு பெண்ணினுடைய பெயராக காணப்படுகிறது. இந்த பெண் இலங்கையை சேர்ந்த பெண். ராமாயணத்திலே பிரபல்யம் வாய்ந்த ஒருவருக்கு மனைவியாக இருந்தவர். அரசி, அரசி. அதாவது சுருக்கமாக கூறப்போனால் இலங்கேஸ்வரன் அவருடைய மனைவி.
2: எப்படி எழுத்துறியா?
1: ஒரு ஐந்து எழுத்துல தான் இருக்கின்றது. அழகான பண்புள்ள ஒரு பெண்.
2: அதை விட்டு போட்டா ஒரு சீத்தையை ஃபாலோ பண்ணாரு என்னங்கய்யா? கொடுமை.
1: அதுதான் அதுதான் அந்த ராமாயணத்திலே நான் மதிக்கின்ற பெண்.
2: ஓ, சரிங்க சரிங்க. கருப்பு கரசின்னு கேள்விப்பட்டிருக்கிறேங்கய்யா, அவன் அம்மாவை. சரிங்களா? என்னோட கணிப்பு
1: நல்லவன்று நான் கொள்றபடியாவ கருப்பு கரசி தானே.
2: மண்டோதரி.
1: வாழ்த்துக்கள். சரியான பதம். மிகச்சிறந்த ஒரு பெண் மண்டோதரி. தர்ம வழியிலே செல்பவர், தர்மத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான பெண்
2: ஏங்கய்யா
1: மண்டோதரி. வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகளை மீண்டும் தந்து.
2: மனைவி எல்லாம் புருஷம் பண்ற தப்பு எடுத்து சொல்லணும். அந்த அம்மா
1: இல்லை இல்லை, அவர் ஓதியவர். ஆனால் மனைவி என்ற ஸ்தானத்தை விட்டு அவர் நீங்கவே இல்லை. மகனை கொடுத்தார். அற்புதமான ஒரு பெண் மண்டோதரி. மிகவும் சிறப்பான அழகான ஒரு அரசி. வீழமணி திரு நாட்டில் அந்த நாளில் இலங்காபுரிய ஆண்ட இலங்கேஸ்வரனுடைய மனைவி. சரி, யானையும். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் ஐயா?
2: ஐயா எப்பயுமே கேட்கிற பாட்டை கேக்குறீங்க.
1: என்ன பாடல்?
2: மணியே மணி கோயிலே,
1: அந்த பாடல்
2: பாடல்
1: போடுறீங்க. அவைதான் இப்ப கைலாயத்துக்கு போயிடணும், கைலாயத்துக்கு போனவோ பாடிய வழியாதான் போனவன்.
2: எங்க தலைவி பாடல் கேட்டாதான் நைட்டு தூக்கம்
1: அதான் வராத நடனத்துக்காக. இந்த மணியே மணி கோயில் எனக்கும் விருப்பமான பாடல் உங்களுக்கு தெரியும். மணியே மணியே நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம். உங்கள் பேர்ல வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு தருகின்றேன், சென்று மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த வரவாக நண்பர் அன்பர் ஓம் நம சிவாய தேவா வந்துவிட்டார். வணக்கம் தேவா இல்லை, இப்பொழுது மகாலிங்கம் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? மகிழ்ச்சியா இருப்பீர்கள் அது தெரியும்.
0: மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருக்கேன் ஐயா.
1: மகிழ்ச்சியாக நலமாகவும் இருக்கின்றீர்கள், நல்லவனாகவும் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே மழை பெய்யவில்லையா என்று, மழை வேண்டும் என்று கேட்டு.
0: நல்லவனாக எல்லோருக்கும் இருக்க முடியாது, ஆனால் வல்லவனாக இருக்கிறேன்.
1: வல்லவனாக இருக்கின்றீர்கள், வல்லவனுக்கு வல்லவனாக இருப்பீர்களோ?
2: அப்படி இல்லையா? வல்லவனோ.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே மழை பெய்ததா மகாலிங்கம்?
0: மழையும் வெயில காத்து பயங்கரமா அடிச்சு எங்களுக்கு மின்சாரத்தை
1: துண்டிச்சுட்டு. அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி இங்கே மகள் ஷியாமலா சொன்னால் அங்கேயே மின்சாரம் துண்டிக்கப்படாது. ஓ,
0: இஞ்சி குடினா உடனே ஆஃப் பண்ணிட்டானு சொன்னாங்க. இஞ்சி குடி ஷியாமலா சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் இது பண்ணிட்டாங்க. ஆனா கொஞ்சம் அரகரண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பாதி மின்சாரம்
1: நாங்கள் பொக்கிஷத்திலே இணைந்து விட்டோம். பொக்கிஷத்துக்கான கடமைகளை கவனிப்போம். இதெல்லாம் இயற்கை தரும் கொடை என்று ஏற்றுக்கொண்டு எத்தனையாவது எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
0: ரேவதி அம்மா சொன்னது சொல்லிடலாமே.
1: நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க.
0: திரு கைலாயம்.
1: திரு கைலாயம். அடே, ஆரழுத்து தான் நான், அது இல்லையே. திருக்கைலாயம் ஒரு இடம், அது திருக்கைலாயம் என்பது ஒரு இடம் இல்லையா? அதில் கோவில் இருக்கிறபடியா திருக்கைலாயம் என்று கூறுகிறோம். கைலாசபதினா அது ரெண்டு. வாழ்த்துக்கள். அதுவும் அல்ல, இந்த எத்தனை பெயர்கள் வருது என்று பார்ப்போம். பொருந்தவில்லை. அடுத்து
0: குழு கொடுங்க ஐயா.
1: ஒரு இதுக்கு ஒரு குழு தான் கொடுக்க முடியும். ஏற்கனவே குழுக்கள் நிறைய கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது 13வது எண் எங்களுடைய சியாமலா திறந்த பட்டியும் கூறாமல் இருக்கிறது. கூறுங்க. சளி அல்ல, பொருந்தவில்லை. இப்பொழுது நீங்கள் உங்கள் பெட்டிக்கு வாருங்கள்.
0: சரியா? அண்ட காக்காசம்.
1: எதுக்கு பெட்டி திறக்கவில்லை? பெட்டி ஏதென்று கூற இல்ல, மந்திரத்தில் இறங்கி விட்டீர்கள். எந்த பெட்டி
0: ஐயா?
1: ஐந்து. அதனால் கேட்கவில்லை ஐயா. சரி, ஐந்து எண், ஐந்து பெட்டியை மகாலிங்கத்தின் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுதுதான் அவர் எங்களுக்கு மந்திரத்தை கூறப்போகின்றார். கூறுங்கள்.
0: அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சீசே.
1: ஆஹா, திறந்து விட்டது. அந்த சீசே கொஞ்சம் சிறப்பாக வந்திருந்தது. சிறப்பு எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்றும் நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
0: ஐந்து எழுத்து தயா.
1: கட்டிக்காரன்.

0: தாம்பூலம்,
1: பாக்குவெட்டி,
0: வாழ்த்து.
1: பாக்குவெட்டி,
0: பாக்குவெட்டி முதல் தினம் பாக்கு இடுக்கியன்னு பாக்கு இடுக்கிற பாக்குவெட்டி. சிறப்பான பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு உடனடியாக உங்கள் பட்டியலே 2 புள்ளிகளை நான் சேர்த்துக்கொண்டேன் உங்கள் பையிலே. இந்த பாக்குவட்டி என்று இப்போ பல ஆண்டுகளுக்கு முந்தைய ஆரம்ப காலத்திலே பொக்கிஷத்துக்கு வந்த ஒரு பதம். இந்த பதம் என்று மீண்டும் அது தலை தூக்கி இருக்கின்றது. பாக்குவட்டி, வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்பொழுதும் உபயோகிக்கின்றார்கள் நம்மவர்கள்
1: என்ன? எங்க முன்னோர்கள்லாம் அதை உபயோகிச்சாங்க ஐயா.
0: ஆனா
1: நல்லா அழகா வச்சிருப்பாங்க, எங்க அம்மாவும் வச்சிருந்தாங்க.
0: ஆமா ஆமா, என்றும் முதியோர்கள் கையடக்கவும் இருக்கின்றது. அவை இந்த கொட்டப்பட்டி என்று சொல்றோம், அதுக்குள்ளே வச்சு கொண்டு போவார்கள் பயணம் செய்யும் பொழுது. உடனே பாக்கை சீவி, அதுக்கு உடனே பாக்கை சீவி விட்டு உடனே உண்ணுவார்கள். அதுதான் பாக்கு வெட்டி. சிறப்பான சிறப்பான சாமான் வாழ்த்துக்கள். அப்படின்னா நீங்கள் 2வது பெட்டியும் ஒன்று உங்களுக்கு திறப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இங்கே 3, 4, 6, 8, 14, 15, 16, 18, 19, 20, 3, 3வது. இது மிகவும் சுலபமாக இருக்க வேண்டும் என்கிறேன். உங்களுக்கு அப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு மந்திரத்தை கூறுங்கள் என்று கூறுகின்றேன்.
1: அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சிசே,
0: திறந்து விட்டது. சரி, இப்பொழுது பார்ப்போம் உங்களுடைய ஊகம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்.
1: அதே 5 எழுத்து தான் ஐயா.
0: என்னையா மீண்டும் கட்டிக்காரன் என்று தான் நான் கூறேன். எத்தனை? 1 குறைந்து 4 வந்து விட்டது. 4 எழுத்துல இருக்கின்றது. சரி, எத்தனை எழுத்துக்கள், எத்தனை எழுத்து வந்தாலும் என்ன மகாலந்துக்கு இதெல்லாம் ஒரு சுச்சுபி என்ன வாழ்த்துக்கள். பாக்குவட்டியே கூறிவிட்டீர்கள். சரி, இந்த 4 எழுத்திலே உள்ளது ஐயா, இது ஒரு வாசனை திரவம். இது அநேகமான மங்களமான இடங்களிலே இது பாவிக்கப்படுகிறது. அதைவிட ஆலயங்களிலேயும் அபிஷேகங்களிலே உபயோகிக்கப்படுகின்றது. இறுதி நேரத்திலும் இறுதி சடங்கு காலங்களிலும் இது உபயோகப்படுகின்றது. இது அள்ளி எல்லாம் செய்ய முடியாது, தெளிப்பது மட்டும்தான். இதை தெளித்து விடுவார்கள் என்று கூறுவார்கள். தெளிப்பது வரவேற்பு மண்டபங்களில் 4 எழுத்து ஐயா.
1: மஞ்சள்,
0: மஞ்சள் பொருந்தவில்லை. இன்னும் ஒரு தடவை நீங்கள் முயற்சிக்கலாம். மன்னிக்க வேண்டும், 2 தடவையும் பொய்த்து விட்டது உங்களுடைய பதில். அதனால் நீங்கள் மீண்டும் வர வேண்டிய நிலை வந்துவிட்டது. காரியமில்லை, உங்களுக்கு இந்த விருப்பமான பாடல்
1: அதையா? என்ன வலை
0: உங்க உங்க வலை தானே, சின்ன வலை என்று கூறவேன். சின்ன
1: வலை நான் நான் அழைத்துக் கொண்டேன்.
0: கவிஞர்கள், கவிஞர்கள் பெரிய குசும்புக்காரர் ஐயா. பாடல் எழுதும் பொழுது எவ்வளவு நாசுக்கா உட்கருத்துக்களை பொதித்தெல்லாம் எழுதுவார்களே. சின்ன வலை வாழ்த்துக்கள். வாழ்வு சின்ன வலை முகம் சிவந்த வலை, அதுக்கெல்லாம் கருத்துக்கள் கூற போனால ஐயா சில அடியாக இத்தனையோ கருத்துக்கள் எடுக்கலாம். அவ்வளவு தூரம் நம்மட குசும்புக்காரர் கவிஞர்கள். வாழ்த்துக்கள்.
1: மனைவியும் சின்னவள்தான்.
0: ஆமா ஆமா, சின்னவளை தானே மாட்ட கண்ணுவா. மூத்தவளை கட்ட முடியாது, எங்களுக்கு மூத்தவரை, எங்களுக்கு மூத்தவரை, எங்களுக்கு இளையவளை தான் நாங்கள். அதாவது 2வது சின்னவள், மூத்தவள் சின்னவள், பெரியவள் சின்னவள் என்று கூறுவார்கள். இவரும் சின்னவளைத்தான் பெறுவோம். அதிலே அவருக்கு பக்கத்திலே முகம் சேர்ந்து விட்டதாம். சின்னவளை முகம் சிவந்தவளை, இதிலெல்லாம் வளை வளையாக வரும். வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு ஓய்விலே சென்று மீண்டும் ஓடி வந்து இந்த உங்கள் பெட்டியினுடைய பதிலை நீங்கள் மீண்டும் கூறினால் 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே பார்ப்போம், ஓடி பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி மகாலிங்கம், மகிழ்ந்தோம். அடுத்த உறவாக யார் வரை இருக்கின்றீர்கள் அழைக்க வேண்டும். இங்கே கஸ்தூரி உங்களுடைய உழைப்பை காணவில்லை, அழைத்து விட்டு நீங்கள் கலைத்து விட்டீர்களோ. இப்பொழுது தலைவர் வருகின்றார். இல்லை, சரவணன் வந்துவிட்டார். யாம் இருக்க பயமே சரவணா. வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கின்றீர்கள் சரவணன்? நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம்,
0: மகிழ்வாக இருக்கின்றோம். மகிழ்வாகவா வந்து நீங்கள் சிரித்துக் கொண்டு வரும் பொழுது தெரிகின்றது மகிழ்வாகத்தான் இருக்கின்றீர்கள். சரி, அங்கேயும் உங்களுக்கு வருண பகவான் காட்சி அளித்தாரா?
2: வருவேன்சலிலே
0: மழையாக வருவேன் என்று தூரலாக காட்டியிருக்கின்றார் இல்லையா? கட்டியம்

0: காற்று வீசி
1: அள்ளி
0: கொண்டிருக்கும்.
1: கொண்டு போய்விட்டது. அந்த காற்று கருமேகங்களை கலைத்து விட்டபடியால் தான் தூறலாக சிதறிவிட்டது. அது காற்று இல்லாதவிட்டால் மழை அப்படியே கொட்டியிருக்கும். மேலிருந்த மழை ஆவிகள் துளிகளாக சேர்ந்து இருள் சூழ்ந்திருக்கும் போலே காற்று அதை கலைத்து, காற்று மேகத்தை கலைக்க முடியும் தானே, நீரணுக்கள் மேகங்களோடு தான் ஒட்டி இருக்கும். அப்போ மேகத்தை கலைக்கும் பொழுது அது சிதறிக் கொண்டு அப்படி தூறலாக சென்று விட்டது. அது அப்படியே இருக்கும்னால் காற்றில் மழை பெரு கொட்டும் சிறப்பு, ஆனால் பொய்க்க மாட்டுது. வெறும் கவலைப்படாதீர்கள், எப்படியும் வெறும் கவலைப்படாதீர்கள். சரி,
0: ஆமாம்,
1: மகள்வாக
0: கரெக்டா.
1: நலமாக வருண பகவானை எதிர்பார்த்து ஒரு தூறலை கண்ட மகள்வோடு வந்திருக்கும் நீங்கள். இங்கே ஒரு மூன்று பெட்டிகள் பதில் கூறாமல் திறக்கப்பட்டிருக்கின்றன. உங்களால் முடிந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள். இரண்டாவது
0: இப்பதான் நான் வானொலியை இப்பதான் வானொலியை நான் திறந்தேன். சரி,
1: ஆ
0: முயற்சி பண்ணி
1: பாருங்கள்,
0: சொல்லுங்க.
1: வருவதற்கு உங்களுக்கு மூன்று பெட்டி திறந்தே வைத்திருக்கின்றார்கள். அதிலே முதலாவது வந்து இரண்டாவது எண் பெட்டி, ஆறு எழுத்துக்களை கொண்டது, ஆலயத்தை குறிக்கும் ஒரு பதம். ஆறு எழுத்திலே கூற முடியுமா?
0: ஆலயத்தை ஆறு எழுத்துலையா?
1: ஆலயத்தை கூறும் ஒரு பதம். எல்லாம் கூறினார்கள், பொருந்தவில்லை, நீங்களும் கூறி பாருங்கள்.
0: ஆலயத்தை
1: அமைதியாகிவிட்டீர்கள் போல் தெரிகின்றது. மௌனம் நீண்ட நேரம்.
0: எதுக்கு ஏதோ முயற்சி பண்ணி பாக்குறேன்.
1: சரி, அது நீண்ட நேரம் எடுக்கக்கூடாது. இதன் உள்ளே, இந்த ஆலயத்தின் உள்ளே இருந்தால் எவ்வளவு மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கு. அதை இப்படி ஒரு பதத்தில் கூறுவ.
0: தேவஸ்தானமா? தேவஸ்தானமா?
1: தேவ இஸ் தானும் ஆறெழுத்து தான், அதில் இஸ் வடவெழுத்து வந்து விட்டது, அது பொருந்தவில்லை. அது தேவஸ்தானம் அல்ல. எங்கள் சைவ கோவில்களுக்குத்தான் இப்படி கூறுவார்கள் அநேகமாக, இந்த பதத்தை உபயோகிப்பார்கள்.
0: எப்படி எப்படி?
1: அதுக்கு நான் தானே பதில் வந்துடுவேன். நான் எப்படி என்று கூறினா, நல்ல கட்டிக்காரன் ஐயா நீங்கள் போட்டு வாங்குறீங்கள். சரி, அதை விடுங்கள். அடுத்து நான்காவது எழுத்து, நான்காவது பதம், இல்லை மூன்றாவது எண் பட்டியில் வந்த ஒரு பதம், நான்கு எழுத்துக்களை கொண்டது. என்னுடைய மகாலிங்கம் அவர்கள் திறந்துவிட்டு முயற்சித்து விட்டு அவர் விரைவாக இரண்டை கூறிவிட்டார், அது பொருந்தவில்லை, அதனால் அவர் இதில் தவறிவிட்டது. நீங்கள் கூறலாம். இது வந்து ஒரு ஒரு நீர் நீரா நீர் பொருள் திரவகம். இது வந்து வரவேற்பு மண்டபம், திருமணத்திலே, ஆலயத்து சன்னிதானத்திலே, அபிஷேக நேரத்திலே, இறுதிச்சடங்கு நேரத்தில் மனிதனுக்கும் உபயோகிக்கப்படுகிறது உண்டு.
0: பன்னீரா?
1: வாழ்த்துக்கள், சரியான பதம் பன்னீர். மகாலிங்கம், உங்களுடைய பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு உங்களுடைய விலங்கு முறிக்கப்பட்டுவிட நீங்கள் வரலாம், இணைந்து சொல்லலாம். இது சரவணனுக்கு ஒரு புள்ளி செல்கின்றது. இது அற்றவர் திறந்த பெட்டியை திறந்தவர் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் சரவணன். இந்த பன்னீர் வந்து எங்களுடைய எல்லா சடங்குகளுக்கும் பொருத்தப்படுகிறது இல்லையா? தெளிப்பார்.
0: ஆமா, எல்லாத்துக்கும். ஆமா,
1: எல்லாத்துக்கும் இருக்கு
0: ஆலயத்திலும் நல்ல
1: எல்லா
0: விசேஷம்.
1: எல்லாத்திலும். சரி, அடுத்த பட்டி எங்களுடைய இந்த இரண்டாவது பட்டியை தந்தோம். மூன்றாவதாக ஒரு பெட்டி திறக்காமல் இருக்கின்றது. அது எதுவென்றால் பதிமூன்றாவது எண் பெட்டி, சியாமலா திறந்த பெட்டி. இந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற தோல் வியாதிகள்லே உண்டு. அது வந்து வியாதி பெரிய பாரதூரம் என்று கூற முடியாது. அதை சிலர் மறைத்து விடுவார்கள், சிலர் மறைக்க மாட்டார். அதுக்கு மருந்தெல்லாம் அளிப்பார்கள். மருந்துகளை செய்து இந்த போலி மருந்துகள் கூட கூவி கூவி சந்தி வழியை விற்பார்கள் இந்த போலி வைத்தியர்கள் எல்லாம். உங்கள் நாட்டில் அதிகமாக இங்கே அப்படி இல்லை, இப்போ அங்கே இருக்கின்றது. தேகத்தில் வரும், அது மனிதருக்கு வரும், மரத்துக்கு வரும், மிருகத்துக்கும் வரும் இந்த வருத்தம். அதை கூறுவது இப்படி. அது வேறு எழுத்து வேறு சொல்லிலேயும் சொல்லுறாரு. உங்கள் நாட்டில் பேச்சு வழக்கு மூன்று மூன்று எழுத்து தான், கணக்கு இல்லை, மூன்று தான்.
0: வடமொழி எழுத்து
1: சரி, நேரம் கடந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் உத்தியோகபூர்வமாக உங்கள் பெட்டிக்கு வாருங்கள். எந்த பெட்டி
0: சரி?
1: உங்களோட பெட்டி
0: அந்த 16 திறந்தாச்சு.
1: ஓ, உங்களோட 16 இருக்கின்றது, இருக்கின்றது, பாதுகாப்பாக இருக்கின்றது. உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைக்கின்றேன். மந்திரத்தை கூறுங்கள்.
0: அண்ட காக்கசம் அபுக்காகவும் தெரிந்திருச்சு. சி
1: திறக்க இல்லையா, பட்டி பிளவு விட்டு விட்டு மீண்டும் ஒரு தடவை உச்சரியுங்கள்.
0: அண்ட காக்கசம் அபுக்காகவும் திறந்திரு சிசே.
1: இப்பொழுதுதான் திறந்தது, ஆனால் சிரித்து கொண்டு திறந்தபடியே அது அழகாக திறக்கின்றது மகிழ்ச்சியோடு. சரி, இப்பொழுது உங்களுடைய கூர்மையான அறிவை பார்ப்போம். அதற்குள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
0: 5 எழுத்து.
1: கட்டிக்காரன், 5, 5. நீங்க பார்த்து விட்டீர்களோ, 5 எழுத்து தான் இருக்கின்றது. இந்த 5 எழுத்து கூறுவது ஒரு இடம், ஒரு வதிபிடம். இது வந்து ராமாயணத்திலே ஆரண்ய காண்டத்துக்குள்ளே வருகின்றது. ராமர் சீதை லக்ஷ்மணர்கள் சென்று தங்கி இருந்த இடம், அந்த அவர்கள் இருந்த இடத்துக்கு ஒரு பெயர், அந்த வீட்டுக்கு அவர்கள் அமைத்து வைத்த அந்த வீட்டுக்கு பெயர். அந்த
0: ஆரண்ய காண்டத்தில்
1: வருகின்றது. ராம லக்ஷ்மண சீதை மூவரும் வனவாசம் சென்றபோது தங்கி
0: இருப்பதற்கு பஞ்சவடி,
1: பஞ்சவடி, அதுக்கு இன்னும் சரி, நீங்கள் சொன்னது சரி, அதுக்கு இன்னும் பதம் இருக்கிறது, பர்ணசாலை என்று இருக்கின்றது. ரெண்டும் சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பர்ணசாலை வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 2 புள்ளிகள்.
0: அந்த உங்கள் பஞ்சவடி, ஆமா, பஞ்சவடி என்ற இடத்துல தான் அவங்க பர்ணசாலையை அமைச்சிருந்தாங்க.
1: நான் கேட்டது சாலையை தான் கேட்டேன், அமைத்த இடத்துக்கு பேர் பர்ணசாலை. வாழ்த்துக்கள். அது சரி, நீங்கள் அதை தொட்டு விட்டீர்கள், அது வெளியே வந்து விட்டது. சரி, வாழ்த்துக்கள். இப்பொழுது 2வது பெட்டிக்கு செல்லுங்கள்.
0: 8.
1: ஓ, இருக்கின்றது, இருக்கின்றது. 8 சரவணன் பேரில் வருகின்றது. உங்களோட பேரில் பதிவு கொண்டு வைத்துவிட்டபடியால் நீங்கள் மந்திரத்தை கொள்ள வேண்டும்.
0: அண்டகாகசம் அபுக்காகவும் திறந்திரு சிசி.
1: அப்படி என்றால் அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
0: 4 எழுத்து.
1: 4. 4 நீங்கள் முதல் கேட்டது ஒரு 5 சேர்த்து வந்தால் எத்தனை? 9 எழுத்துலேயே இருக்கலாம். இன்றைய பதங்களுக்கு அதுதான் பெரிய பதம், கெட்டிக்காரனாக போற, கெட்டி கட்டி கெட்டிக்காரனாக வர போறீர்கள். மிகவும் சுலபமான பதில். 9 எழுத்துக்கள்லே கொண்டது என்ன கூறுகின்றது என்றால், இது வந்து வானத்திலே தோன்றும் ஒரு பொருள், ஒரு எங்களுக்கு தரக்கூடிய ஒரு கிரகம், கிரகம் கோள ஒரு சின்ன கிரகம். இந்த இதை வைத்து நேரங்களை கணிப்பார்கள். ஆனால் இந்த இது வரும்போது தேவ குமாரன் பிறக்கப் போகின்றான் என்று அறிகுறி வந்து சாஸ்திரங்கள் கூறப்பட்டு பார்த்தார்கள், தோன்றிவிட்டது. அது எது எப்போது, அது எப்போதுதான் எப்போதும் தோன்றாது. இது தோன்றிய போதுதான் இயேசுநாதர் பிறந்தார் என்று கூறுகின்றார்கள். அது எது? வானத்திலே
0: வால் நட்சத்திரம்.
1: வாழ்த்துக்கள். அந்த வால் நட்சத்திரம் கண்டிருக்கிறீர்களா? நீங்கள் காணவில்லை.
0: வால் நட்சத்திரம் தான் 9 எழுத்து வருது, அதனால
1: அதுதான் சரி. அது சரி, வால் நட்சத்திரம் தான் நீங்கள் கூறினது சரி. அதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா வால் நட்சத்திரத்தை?
0: இல்லை, கவனிக்கல், தெரியல.
1: அது வராத தேவகுமாரன் பிறந்தா தான் நீங்க வரும். இப்ப எங்க 2 பதங்களையும் அழகாக கண்டுபிடித்து ஒரு சொல்லாத பதிலையும் சொல்லி மகாலிங்கத்தின் விலங்கை உடைத்து விட்டு மகாலிங்கம் இனி வந்து அவர் மீண்டும் 2 பெட்டிக்கு ஆளாகிறார். இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்?
0: அன்றொரு நாள் அதே நிலவில், அந்த பாடல்.
1: வால் நட்சத்திரம் வால் நட்சத்திரம்
0: என்று சொல்லும்போது அந்த பாடல் நினைவுக்கு வந்து,
1: அந்த இது நீங்கள் கேட்டது அந்த அன்றொரு நாள் அதே இரவில அதே நிலவில
0: அதே நிலவில்
1: அதே நிலவில் சரி சரி. வாழ்த்துக்கள். சிறப்பாக வந்து மகிழ்ச்சியோடு விளையாடி 2 பெட்டிகளையும் திறந்து இன்னொரு அரை பெட்டியையும் திறந்து புள்ளிகள் பெற்றீர்கள். மீண்டும் வரலாம், உங்களுக்கான பெட்டிகள் இருக்கின்றன. சந்தோஷம், வாழ்க்கை. நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி,
1: நன்றி சரவணா, நன்றி. அடுத்த உறவாக வருகின்றார் இப்பொழுது மாலிங்கம் அணிந்திருக்கிறார். பொழுது வணக்கம் மாலிங்கம், உங்களுடைய விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது. உடனே மந்திரி கட்ட மாதிரி ஓடி வந்து சொல்லிவிட்டார், சன்னி பன்னீர் என்று சொல்லாமல் சந்தனம் சொன்னார். பன்னீர் தானே தெளிக்கிற புத்திமதியா கேட்கவில்லை பாத்தீங்களா, அவ சொன்னவதான் ஏன் நீங்க சொல்லவில்லை? ஆ, நீங்க சொல்லி முடிந்தாப்புறான்னு சொல்லியிருக்கான். அப்ப அடுத்த முறை உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேணும்? 4, 6, 8, 14, 15, 18, 19, 20 அதுல இரண்டு பெட்டி சொல்லாமல் இருக்கிறது. ஒரு தடவை முயற்சித்து பாருங்களேன், இந்த ஆலயத்துக்கு ஒரு பெயர், அடுத்தது எங்கள் உடம்பிலே வருகின்ற ஒரு தேவாலயமா?
2: தேவாலயம்
1: பொருந்தவில்லை, அது பொருந்தவில்லை. அடுத்தது சரி, அது பொருந்தது. அடுத்தது நோய் தெரியுமா என்னவென்று?
2: தெரியலையா, அதான் சளி சொன்னேன்.
1: சளி அது பொருந்தவில்லை. இப்பொழுது நீங்கள் பெட்டிக்கு வாருங்கள். எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: 15
1: 15 வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். மகாலிங்கத்தின் பெயரிலே வைத்து விட்டேன், கொண்டு வந்து நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்துடுசே.
1: ஆஹா, திறந்து விட்டது, திறந்து விட்டது. குறிப்பாக எத்தனை எழுத்துக்கள் அதற்குள்ளே காணும் அந்த பதத்திலே என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: 6 எழுத்துக்கள்.
1: 6 கிட்டிக்காரன் என்று சொல்லலாம் என்று பார்த்தேன், 5 இருக்கின்றது. அதுதானே சரவணன் சொன்னாரே, ஆழ்மனது சொல்வதை உடனே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று. உங்களுக்கு ஆழ்மனது 5 என்று கூறுகிறது, வேறு காரணங்களை வைத்து 6 சொல்லிவிட்டு சரவணன் சொல்வார், ஆழ்மனது சொன்னது கேட்கவில்லை என்பார். சரி, இப்பொழுது அந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் இதுவென்று பார்ப்போம். இது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் உபயோகப்படுகின்ற ஒரு தண்டனைக்குரிய பொருள். காவல் நிலையத்தவர்கள் குற்றவாளியை கண்டவுடன் உடனே அவர்களை பிடித்து கொண்டு போகும் பொழுது இதை அணிந்து கொண்டு போவார்கள். 6 எழுத்திலே இருக்கின்றது அது. அந்த குற்றவாளி என்று காணப்படுவதற்கு இதை அணிந்து கொண்டு போவார்கள். அதற்கு ஒரு பெயர்
2: கைவிலங்கு.
1: அனுபவம் சாலிய மாதிரி உடனே சொல்லிவிட்டீர்கள், என்ன நடந்தது உடனே சொல்லிவிட்டீர்கள். அனுபவம் இருக்கின்றதோ
2: நீங்கள் குழு சொல்லும் போதே நல்லா இழுவாயா இருந்தது,
1: எளிதாக பிடிக்கக்கூடிய இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, எப்படி இந்த அடுத்து எந்த பெட்டிக்கு போக போகிறீர்கள்? இன்னொரு பெட்டி இருக்குன்னு உங்களுக்கு
2: என்னையா? 19
1: வருகின்றீர்கள். சரி, இந்த 19 பெட்டியை நான் திறக்க வேண்டும் என்றால் நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும். மகாலிங்கம்
2: அண்டகாகசம் அபுகாகசம்
1: திறந்துவிட்டது, அச்சொட்டாக திறந்து விட்டது. நீங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
2: 5 எழுத்து தான் எனக்கு லக்கி நம்பர்.
1: 5 அதிர்ஷ்டம் என்றாலும் இப்பொழுது 4 தானே இருக்கின்றது, விடுவோமா? கேளுங்கள் ஐயா, வாழ்த்துக்கள். இந்த 4 எழுத்தும் மகாலிங்கம், மனிதர் விரும்பாத ஒன்று, எங்களுக்கு இது வேண்டாம். இது ஒரு நிலை, வாழ்க்கையிலே ஏற்படுகிற நிலை, ஒரு அவல நிலை ஏற்படுது. ஆனால் உலக நாடுகள் முழுவதும் இது இருக்கின்றது. இதை ஒழிப்பதற்கு எல்லா நாடுகளும் தங்கள் அரசியல் சாசனங்கள், சட்டங்கள், சீர்திருத்தங்களை முயற்சிக்கின்றார்கள். முடியவில்லை, தீர்க்கவில்லை, தீர்க்க முடியவில்லை. அது என்ன பதம்? 4 எழுத்தை கொண்டது.
2: ஏதாவது ஒரு
1: போதும், இது போதும். வினாவை நீங்கள் கேட்க வேண்டும். இன்னொன்று என்னவென்று நீங்க கேட்கலாம் என்னிடத்தில்.
2: வேற என்ன அதுக்கு இலகுவாக சொல்றதுக்கு?
1: இல்லை, வினாவை கேட்க வேண்டும். அந்த நீங்கள் நினைத்து வச்சிருக்க பொருள் இதுவாக இருக்குமோ என்றதை நீங்க உறுதிப்படுத்த வினாவாக கேளுங்க. வேற என்னையா சொல்றது சொல்லுங்க, வேற என்னையா சொல்றேன்னு சொல்லுங்க. நான் கூறினேன் தானே, உலக நாடுகள் எங்கும் உள்ள ஒரு விடயம், இது ஒரு நிலை, மக்கள் மத்தியிலே காணப்படுகிற நிலை. அதை இல்லாமல் அதை நிவர்த்தி செய்வதற்கு எல்லா அரசாங்கமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது, இன்னும் நிவர்த்தி செய்யப்படவில்லை.
2: பட்டினியா?
1: அதை வேற எப்படி கூறலாம்? பட்டினி பொருந்தவில்லை.
2: பட்டினி பொருந்தவில்லை, ஏழ்மை
1: பொருந்தவில்லை. ரெண்டு தரம் முயற்சி விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் பெற வேண்டும்.
2: கலா என்ன கலா?
1: மகளே கலா, சரியாக சொல்லிக் கொடுங்கள். அவருக்கு
2: சொல்லு, உலக நாடுகள் இதை ஒழிக்கணும்னு. வறுமை.
1: நீங்கள் கூறிக்கொண்டு வருகிறீர்கள், இந்த பதத்தை விடுகிறீர்கள், இந்த பதத்தை கூற வேண்டும் நீங்கள். கெட்டிக்காரி கலா, ஆனால் இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, பாடலில் இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் இதை பேச்சு வழக்கிலே கூறுவோம், அதுவும் வேறை. நீங்கள் சொன்ன இந்த நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அதுக்குள்ளே அடக்கப்படுகின்றது. சாரி, மீண்டும் பாருங்கள். இன்னும் நன்றாக உரிஞ்சு விட்டு போகிறீர்கள். அடுத்தவர் வந்து வாழைப்பழத்தை இலகுவாக ஒன்று போகிறார். இப்போ சரவணன் வந்து விட்டார். வணக்கம் சரவணன், வணக்கம் சரவணன். யாம் இருக்க பயமேன் சரவணா வாருங்கள். சரவணன்,
0: ஆலயத்துக்கு வேறு சொல்
1: கூறுங்கள்.
0: அது பொருந்துமா என்னன்னு தெரியல, சொல்றோம் பாருங்க. தில்லை அம்பல நடராஜா அம்பலம்
1: பொருந்து. அம்பலம் என்பது ஒரு இடம் தானே, அது வெளி அரங்கத்தை தான் அம்பலம் என்று கூறுகின்றது.
0: அது சன்னதி,
1: சந்நிதி. அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கிறது, குறுங்கள் பாப்பம். இன்னும் பொருதில்லை. சந்நிதி நல்ல சொல்லு. சந்நிதி கிட்டத்தட்ட சரி, ஆனால் சரியான சரி இல்லை, கிட்டத்தட்ட தான் சரி. பார்ப்போம் இப்பொழுது. இங்கே இந்த நோயை பற்றி, சியாமலா திறந்த பற்றி அதை கூற முடியுமா?
0: தெரியவில்லை.
1: சரி, இப்பொழுது இங்கே 4, 6, 14, 18, 20 இருக்கின்றன. எந்த பட்டி வேண்டும் தருவனா?
0: இன்னும் எத்தனை பட்டி தருக்காமல் இருக்கு?
1: அதுதான் இப்ப கூறுனேன். 4 இருக்கின்றது, 14 இருக்கின்றது,
0: 16, 18
1: இருக்கிறது, 20 இருக்கிறது. எது வேணும்? 4. சரி, 4 பார்ப்போம். மந்திரத்தை தாருங்கள்.
0: அந்த காக்கசம் அபு காகுகும் திருந்திரு சிசே,
1: திருந்திரு சிசே. இதுல அதற்கு முன்பு இலக்கம் 19 எங்களுடைய மகாலிங்கம் திறந்து அதுக்கு கிட்டத்தட்ட சொல்லிக்கொண்டு வந்தார். அந்த பதத்தை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, உங்களால் முடியுமா? உலகிலே நீங்காது இருக்கின்ற ஒரு விடயம், அதை நிறைவேற்றுவதற்கு உலக நாடுகள் முழுவதும் பாடுபடுகிறோம். தங்கள் தங்கள் நாடுகளிலும் அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்து திண்டாடுகிறார்கள். மக்கள் மத்தியிலே நிலவுகின்ற ஒரு நிலை, அது என்ன?
0: அது எனக்கும் தெரியவில்லை.
1: சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய உங்களுடைய பெட்டி, நீங்க திறந்த பெட்டிக்கு நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள். எந்த கேட்டீர்கள்?
0: 4.
1: இலக்கம் 4 உங்களுடைய பட்டியல இங்க கொண்டு வந்து வைத்தாய் விட்டது. மந்திரத்தை கூறுங்கள் சரவணா.
0: அந்த காக்கசம் அபுக்காகவும் திறந்திரு சீசே.
1: வாழ்த்துக்கள், திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
0: 3 எழுத்து இருக்கும்.
1: ஏன், ஒரு எழுத்தை கூட்டி 4 எழுத்திலே தந்தால் வேண்டாம் என்று கூறிவிடுவீர்களா? இல்லை, ஏற்றுக்கொள்ளு. சரி, ஏற்றுக்கொள்ளு. இது வந்து ஒரு அரசனுடைய பெயர், சோழ அரசனுடைய பெயர். இவன் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு பசுக்கன்றுக்காக தன்னுடைய மகனை தன்னுடைய அவருடைய தேர்காலிலே நெரித்து கொன்றவன், நீதியை நிலைநாட்டியவன், ஒரு சோழ அரசன்.
0: ஆமா, நல்ல பெயர்.
1: நல்ல பேர், நல்ல பேர் தான். அதை இல்லைன்னு நான் சொல்லவில்லை. போட்டிக்கு வருகின்றது, இல்லாத ஒன்றை நாங்கள் கூற மாட்டோம் தானே. இந்த பெயர்ல உள்ள ஒருவர் முன்பு எங்களுடைய வானொலி சிறுவர்கள் நிகழ்ச்சியிலே வந்து பங்கு பெற்ற நீண்ட கன ஆண்டுகளுக்கும் அவர் இப்போ பெரிய பெரிய ஆளாக இருந்திருப்பார். அவர் வாலிப குழந்தையாக இருக்கும் பொழுது எங்களோட நினைவார். ம், மன்றியாலை சேர்ந்தவர்.
0: அவருடைய பேரு
1: காலம்
0: மனுநீதி சோழனா?
1: என்ன கேட்க வேண்டாம், நீங்க உறுதியா சொல்லுங்கள்.
0: மனுநீதி சோழன்,
1: அதுதான் மனுநீதி. அவர் சோழ அரசன், மனுநீதி என்ற சரியான பதிலை தந்து விட்டீர்கள். கட்டிக்காரன் என்ற பெயரோட உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேர்கின்றன. இப்போ எத்தனை பெட்டி திறந்தீர்கள்?
0: இப்போ ஒன்றுதான். இதுக்கு முன்னாடி
1: அப்ப இன்னும் ஒன்று திறன் உங்களே
0: 14 திறக்காமல்
1: பதினான்கு வாழ்த்துக்கள். 14 செல்கின்றேன், எடுக்கின்றேன் பெட்டியை. உங்கள் பேரில் தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள். அதில் பாதி மூன்று எழுத்திலே தான் இருக்கின்றது. இந்த மூன்று எழுத்திலே இருப்பது எங்கள் வீடுகளிலும் காடுகளிலும் ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் கொத்துவது வெட்டுவதற்காக உபயோகிக்கும் கோடரி என்று ஒன்றை படித்திருக்கணும் இல்லவா, தெரிந்திருக்கணும் இல்லவா?
0: ஆமாம்.
1: அதுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கின்றது, வேறு ஒரு பெயர் மூன்றெழுத்தில்.
0: கோடரிக்கு வேறு பெயர்.

0: கோடரி, எங்க பகுதியில் கோடாலின்னு சொல்லுவாங்களா? அப்படியா?
1: அது கோடரியே, கோடாலி என்பது கோடாலி பிழை, கோடரி தான் சரியான தமிழ் பதம். அது சரி, அதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது ஐயா.
0: குடாரி.
1: அப்படியா, வேற என்ன பொருள் வேறு?
0: கோடரி கோடாலின்னு சொல்லுவாங்க.
1: பொருந்தவில்லை, கோடாலியும் இல்லை குடரியும் இல்லை, வேறு ஒரு பேர். நன்றி, உங்களுக்கான பாடல் இங்கே பதியப்பட்டிருக்கிறது, விரைவில் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, இணைந்தமைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்த உறவு வருகின்றார். அடுத்த உறவாக இப்பொழுது கஸ்தூரி இணைகின்றார் போல் தெரிகின்றது. நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். கஸ்தூரி நீண்ட நேரமாக இணைகின்றார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்கள எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அங்க மழை பெய்ததா உங்களுக்கு?
2: அதுதான் மகிழ்ச்சி.
1: அதுவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு மழை பெய்தால் மகிழ்ச்சியா? இங்கே எங்களுக்கு மழை, இன்று காலையிலே மழை, நல்ல காலநிலை, சிறப்பாக இருக்கின்றோம். அங்கும் மழை, வாழ்த்துக்கள். விரைவில் நாங்கள் இலையுதிர் காலத்தில்.
2: அப்படி இல்லையா, எங்களுக்கு மலையண்டா, நான் ஒரு மலையண்டி இருக்கிறேன், ரெண்டு சும்மா வந்து காட்டிட்டு போனது அவ்வளவுதான்.
1: அதுதான் கட்டியம் கூறி இருக்கிறது, வருவேன் பெரிய மலையா என்று சொல்லிவிட்டு போயிருக்கோம். இங்கேயும் கட்டியம் தான், ஆனா இப்போ ஒரு சில இடங்கள்ல இந்தியாவில பெருமழை பொழிஞ்சிருக்கிறது. மின்னோடு அம்பட்டுகள்
2: ஒரு 15 நிமிஷம் தான், எங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் நான் தான் மலையண்டு கட்டியம் கூடிப்பட்டு போயிருக்குது, அவ்வளவுதான். வெளிச்சு போயிருக்கு.
1: அதனால் அது கட்டியம் கூறினாலும் வரவேற்கத்தான் வேண்டும். நீண்ட நேரம் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இப்பொழுதுதான் உங்களுக்கு இணைப்பு கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள். பல பதங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. இங்கே திறந்த பெட்டிகள் கூறாமலும் 2-3 பதம் இருக்கின்றது. முதல்ல அதுக்கு முயற்சிப்போமா? எண் பெட்டி 2 எங்களுடைய ரேவதி திறந்துவிட்டு தடைப்பட்டு இருக்கின்றார். அவரை மீண்டும் தொடர்பு கொள்ள முடியும், அதாவது மீண்டும் அவர் எங்களோட விளையாட முடியாமல் இருக்கார் என்றால், அவருக்கு அவர் கூறவில்லை அந்த 2வது பெட்டிக்கு. அது வந்து ஆலயத்தை குறிக்கும் ஒரு அற்புதமான பதம், 6 எழுத்துக்களை கொண்ட பதம். எதுவாக இருக்கு உங்களுக்கு தெரியும் என்று
2: எண்ணுகிறேன். குறிக்கிற சொல்.
1: ஆம், 6 எழுத்துக்களை கொண்ட.
2: ஓ மை காட், அம்பலம் என்ற 5.
1: அப்படி நீங்கள் பகிரங்கமாக கூறிக்கொண்டிருக்க கூடாது, மனதுக்குள்ள எண்ணிவிட்டு பொருளை பதிலை கூற வேண்டும். அம்பலம் இங்கே கூறியது பொருந்தவில்லை.
2: ஒரு
1: தடவை முயற்சிக்கலாம்.
2: ஆலயம் தெரிஞ்ச தேவஸ்தானம்.
1: நன்றி, பொருந்தவில்லை. அதுவும் கூறி அதை விளக்கப்பட்டுவிடும். சரி, அதை விடுவோம். அடுத்து வந்து 13 எண் ஒரு வருத்தம், நோய் தோள்களிலே எங்களுக்கும் மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் ஏற்படுது. இடையிடையே ஏற்பட்டு சிலது மறையும் சிலது மறையாமல் இருக்கும். அதுக்கு என்ன பெயர்? 3 எழுத்தை கொண்டது. 3 எழுத்துக்கள். எங்கள் நாட்டில் நாங்கள் அதை உபயோகிக்கிறோம், இலங்கையிலே நாங்கள் அந்த பதத்தை உபயோகிக்கின்றோம். இந்தியா போன்ற நாடுகளில் 2 எழுத்துக்களே உபயோகிப்பார்கள். ஆனால் அதுக்கு சரியான பதம் இதுதான், 3 எழுத்துல இருக்கும்.
2: 3 எழுத்து தோய் நோய், தோல் நோய்,
1: தோல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவது.
2: சிறந்த சொல், இறங்கு.
1: நீங்கள் சொல்லுவது மற்றவர்களுக்கு கேட்கக்கூடாது மகளே. நீங்கள் உச்சரிப்பது, நினைப்பது, மற்ற அது வந்து இப்ப வாழைப்பழத்தை உரித்து உரித்து கொடுத்து விட்டால் மற்றவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். அதே போன்று நீங்கள் பதத்துக்கு தரவுகளை உங்களுக்குள்ளே சொல்லும்போது அது மற்றவர்களுக்கு இலகுவா போய்விடும். மனதுக்குள்ளே தீர்மானித்து வெளியே சொல்ல வேண்டும். என்னம்மா?
2: வியாதி.
1: அதுதான் சொல்லுவோம், அது ஒரு வியாதி தான், அதுக்கு பேர் இருக்கு. எல்லாம் வியாதி தான் மகளே.
2: தோல். சரி சரி, நீங்க சொல்ற புரியுது எனக்கு. தோல் வியாதி, அதை என்னண்டு கண்டுபிடிக்கணும். 3 எழுத்து தோல் வியாதி. ஐயோ ஐயோ அண்டவா,
1: அடுத்தது வந்து 19வது எண், இந்த உலகத்திலே உள்ள ஒரு நிலை, மக்கள் நிலை, இந்த உலகத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் அந்த நிலையிலிருந்து மாறுபட வேண்டுமென்று எல்லா அரசாங்கங்கள், அரசியல் எல்லாம், ஐக்கிய நாடுகள் ஐக்கிய அரசாங்கங்கள், ஐக்கிய அமெரிக்க அரசுகள் கூட முயற்சி செய்கின்றன, நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். அதற்கு இணையாக இரண்டு மூன்று பதங்களை மகாலிங்கமும் மனைவியும் கூறியிருந்தார்கள். ஆனால் அது சரியான பதமாக இல்லை. கூறுங்கள். நான்கு எழுத்து, நான்கு எழுத்து, நான்கு.
2: நான்கு எழுத்தண்டா இல்லாமை
1: பொருந்தவில்லை.
2: இன்னாமை, இன்னாமையும் வராது. வர
1: உங்களுக்கு மட்டுமில்லை, இதை பற்றிய திறந்தவர்களுக்கும் சோதனை ஏற்பட்டு இருக்கின்றது. அவர்கள் துஞ்சவில்லை.
2: சரியா,
1: சரி,
2: இது மூன்றுமே எனக்கு
1: இன்னைக்கு. இது வந்து ஏனைய ஒருபடி இப்பொழுது நீங்கள் திறப்பதற்காக இங்க எண் ஆறு, எண் பதினெட்டு, அடுத்து இன்னும் ஒன்று உங்களை பதினெட்டு தெரியல. அதற்கு எண் பதினாலு பட்டியும் இருக்கிறது. சரவணன் திறந்தது கோடரியினுடைய மறுபெயர், இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது கோடரிக்கு. மூன்று எழுத்து,
2: மூன்று எழுத்து. கோடரி எனக்கு தெரியுமே அந்த சொல்.
1: எல்லாம் தெரியும், ஆனா இப்ப தெரிய வேணும்.
2: தமிழ் சொல் கோடரி. ஓ மை காட்.
1: ஆங்கிலத்திலையும் சொல்லி பாக்குறீங்க. ஓ மை காட், ஆங்கிலத்திலையும் சொல்லி பாக்குறீங்க. தமிழ் வருகிறதா என்று கெட்டிக்காரி.
2: அதான் சொல்லி பாக்குறேன் நானும். அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா, அவர் ஏதாவது கூப்பிட்டாலாவது உதவி காகுமாண்டு.
1: சரி, நீண்ட நேரம் பிடிக்கின்றது. ஆதலால்
2: குடாரி, குடாரி,
1: குடாரியா. சரி, புதிய பதத்தை தருவீர்கள் சரவணன் போன்று. அது பொருந்தவில்லை. இப்பொழுது உங்களுடைய பெட்டி எண் பதினெட்டை உங்களுக்காக பெற்றுக் கொண்டு வந்து வைக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை கூற வேண்டும். திறந்து விட்டது பெட்டி. வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஒன்பதாம் நம்பர். ஒன்பதுக்கு ஒரு மூணு,
1: மூன்று எழுத்து தான் வந்திருக்கு. பார்த்தது போல் சொல்லிவிட்டு கட்டிக்காரி.
2: வாழ்த்துக்கள்
1: வைத்திருங்கள். இப்பொழுது அது கூறும் விடயம், அந்த பதம் எது என்பதற்கு தரவு தருகிறேன். கவனமாக கேளுங்கள். இது வந்து எங்கள் மத்தியிலே விருப்பம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் கூறும் வார்த்தை. அது ஒரு அது பலிப்பு பலித்து விடும் என்று பயன்படுவார்கள் முனிவர்கள், ரிஷிகர்கள் எல்லாம் இப்படி செய்வார்கள். செய்து பலித்து அவர்கள் எல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் பலர் தங்களோட வல்லமைகளை இழந்திருக்கின்றார்கள். அதை கூறும் பதம் மூன்று எழுத்தை கொண்டது. வாழ்த்துக்கள். சரியான பதம் சாபம். சாபம் விடுவது. நாங்கள் மக்களுக்குள்ளேயும் இப்போ கோபம் வந்தோடனே பெண்கள் சாபம் விடுவார்கள் தானே. வாழ்த்துக்கள். அதனால் உங்களுக்காக ரெண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்படுகின்றன. அடுத்து உங்களுக்கு இன்னொரு பெட்டி திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆறு ஆறு ஆறு தரவா உங்களுக்கு? சரி, எண் ஆறு கஸ்தூரியின் பெயரில் அந்த பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது மந்திரத்தை கேட்கின்றது கஸ்தூரி. கூறுங்கள். திறந்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலாக திறக்கின்றது என்று எழுத்து சொல்லிவிட்டீர்கள். சரி, நான் எத்தனை எடுத்திருக்கலாம் என்று நீங்க எண்ணுகிறீர்கள்?
2: ஆறு நம்பர் பொட்டியண்டா. நாலு,
1: நாலு பெட்டி. சரியாக வந்திருக்கிறது கட்டிக்காரி. சரியாக சொல்லிவிட நான் முதலே நான் என்று படுத்து விட்டேன். கட்டிக்காரி பிடித்து விட்டீர்கள். சரி, அது கூறுவது என்னவென்றால், நாங்கள் எத்தனையோ பேர் பேசும்பொழுது கோபமாக பேசுகிறோம், பரிதாபமாக பேசுவோம், ஆதரவாக பேசுவோம், அனுதாபமாக பேசுவோம். அந்த பேசும் வார்த்தைகளிலே பலவிதமான குணாம்சங்கள் இருக்கும். அது நகைச்சுவையாக இருக்கும். அதை கேட்டவுடன் நாங்கள் சிரித்து கொள்ளக்கூடியதாக சில பேர் கூறுவார்கள் வார்த்தைகளை. அதை எப்படி கூறுவது? இவர் இப்படி பேசுகிறாரு. கிண்டல் வந்து கோபத்தையும் தரந்தானே?
2: இல்ல, குண்டல் அடிக்கிறது என்றா இப்ப ஒருத்தர் சும்மா நகைச்சுவையா
1: இல்ல இல்ல இல்ல கிண்டல் இல்ல இல்ல இல்ல இல்ல கிண்டல் அடிப்பது மனக்ரோதம் ஏற்படக்கூடிய வகையில் உபயோகிக்கப்படும் பதம். அது தெரியாமல் சொல்றார். வேறு ஒரு பதம் தாருங்கள்.
2: சந்தோஷமா பேசுறதா?
1: எப்படியும் பேசலாம். அவர்கள் பேசுற வார்த்தையை கேட்டு எங்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும், நகைச்சுவை போன்று இருக்கும். பொருந்தவில்லை. இரண்டு தடவை முயற்சி செய்து உங்களுக்கு பொருந்தவில்லை. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் மகளே? என்ன பாடல் அம்மா வேண்டும்?
2: எனக்கு இன்னைக்கு தேன்கள் நம் படத்துல அந்த ரூபுதர மஸ்தானான அந்த எல்லாம் கலந்து வட்டின ஒரு பாடல் இருக்கு ஐயா.
1: அது என்ன பாடல்? எப்படி ஆரம்பிக்கும்
2: அது? ஸ்டார்டிங் வந்து ரூப தர
1: இணைந்து மற்றவர்களிட பட்டி பதத்தையும் கூறிய முயற்சித்தீர்கள். உங்களிட பட்டியில் ஒன்று கூறினீர்கள். இப்பொழுது
2: நன்றி.
1: மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, முடிந்தால் வரலாம். நன்றி மகளே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள்? நேரமும் சென்று கொண்டிருக்கின்றது. நான் நிகழ்ச்சியை முடிப்பதற்கு ஆயத்தமாகின்றது. அதற்கிடையில் மகாலிங்கம் வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் மகாலிங்கம், அழைத்தீர்கள். நன்றப்பட்டது உங்களுடைய அழைப்பு. எங்கே பார்ப்போம். கஸ்தூரி, உங்களுடைய இணைப்பை துண்டிக்க வேண்டும் மகளே. வாழ்த்துக்கள். ராஜ்குமார் தலைவர் வந்து விட்டார். இப்ப 4-5 பதிலோட வரப்போம். 4-5 பதிலோட வரப்போன்றார். வாருங்கள், கொண்டு வாருங்கள். எந்த எந்த பட்டியை கண்டுபிடிச்சீர்கள்?
3: ஐயா, நீங்க கேட்ட கேள்வி மறுபடியும் கேளுங்க ஐயா. என்னென்ன விட்டு போச்சுங்க? கோயிலுக்கு ஒண்ணு கேட்டீங்க.
1: ஆமா, அதுக்கு கூறுங்கள்.
3: திருமுற்றம்
1: இல்லை, பொருந்தவில்லை. அதுக்கு அடுத்தது
3: சரி,
1: இரண்டாவது
3: அம்மை.
1: எதையோ அம்மை, அம்மை பொருந்தவில்லை. அதை அடுத்தது அம்மை
3: அவலம். அவலம், அவலம்,
1: அவலம் பொருந்தவில்லை.
3: உலக நாடுகள்
1: இல்ல, பொருந்தவில்லை. 14 எண்பட்டி,
3: 14
1: பஞ்சம், சரியான பதம் பஞ்சம். வாழ்த்துக்கள். அங்கே வறுமை என்றார், இல்லாமை என்றார் என்றெல்லாம் கூறினார்கள். அந்த பஞ்சம் என்பதை கூற பட்டினி கூட கூறினார்கள். பஞ்சம் என்ற சரியான பதிலை ராஜ்குமார் கூறிவிட்டார். அவருக்கு ஒரு புள்ளி சேருகின்றது. இப்பொழுது வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அடுத்து இன்னும் ஒரு பெட்டி இருக்கின்றது. 14 சரவணன் கூறாமல் இருக்கின்றார். அது எதுவாக இருக்க? 3 எழுத்தை கொண்ட கோடரியின் மறுபெயர்.
3: கோடரியின் மறுபெயர்.
1: பிக்காசு 4 எழுத்து அல்லவா? பொருந்தவில்லை. சரி, அதை விட இப்பொழுது எங்களோட கஸ்தூரி வந்து கூறியிருந்தார் ஒரு பெட்டி. 6, நாங்கள் பேசும்போது மற்றவர்களுக்கு அது நகைச்சுவையாயிருக்கும். அது எப்படி பேசுவது? பேசுறது
3: பலவிதமாண்டி
1: நையாண்டி நையா அண்டி அடே 4 தான், அது பொருந்தவில்லை. நையாண்டி பேசினால் மற்றவர் கேட்பவர்களுக்கு நகைச்சுவையாயிருக்காது, கோபமும் பிறப்பார்க்கும் இல்லையா? அவர் நன்றி நையாண்டியா பேசுகிறார் என்று பொறுப்பு ஏற்படும். இது அப்படி இல்லை, பொருந்தவில்லை. இப்பொழுது உங்களுக்காக இங்கே ஒரு பெட்டி காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஒன்று தான் சொல்லாமல் திறக்காமல் இருக்கின்றது போல் தெரிகின்றது. அது 20.
3: கேட்டிக்காரன்
1: பெட்டி திறந்து விட்டது. இப்பொழுது அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறேன்.
3: மனசு சொல்லுது 4.
1: உள் மனசு 4 சொல்லுது. அப்ப வெளி மனசு என்ன சொல்லுது?
3: வெளி மனசு 1-2 சேர்த்து 6.
1: அட, ரெண்டுக்கும் பொதுவாக நடுவிலே 5 அல்ல அவங்களோட?
3: பாருங்க, எப்ப போட்டாலும் இப்படிதான் நான் மாட்டிக்கிறேன்.
1: 4 இல்லை, 6 இல்லை. 4 கிட்டத்தட்ட 5 சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். 5 எழுத்திலே இருக்கின்றது ராஜ்குமார். இந்த 5 எழுத்து இதுவும் இந்த உலகம் முழுவதும் வாழும் மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள்.
3: குரல் வந்து சரியா எங்களுக்கு கேக்கலங்கய்யா.
1: உங்களுக்கு மட்டுமா மற்றவர்களுக்குமா?
3: இல்லை, எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும் நினைக்கிறேன்.
1: அப்படியா? பார்ப்போம்.
3: சரி, இப்ப சரி வந்துருச்சு ஐயா. இப்ப சரியா கேக்குதுங்க.
1: அப்படியா? சரி, இப்பொழுது சரியா வந்தபடியா? இந்த உலக நாடுகள் எல்லாம் இங்கே ராபிக்கும் எழுதியிருக்கார். நாவூர்லேயும் கடுமையான மழை பெய்து வருகிறது என்று எழுதுகிறார். எல்லா இடம் மழைதான். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது
3: ஐயா
1: என்ன பண்றான்? சரி, இப்பொழுது என்ன பண்றான்? அந்த பதம் வந்து உலகம் முழுவதும் எதிர்பார்க்கின்ற ஒன்று, மக்கள் மத்தியிலே எதிர்பார்க்கின்ற, உலகத்துக்கு போகத்தவர் எங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் எதிர்பார்ப்பது, ஏன் எங்கள் குடும்பத்துக்குள்ளே எதிர்பார்க்கும் ஒன்று ஐந்து எழுத்திலே இருக்கின்றது. அது நிலவதில்லை, எல்லாம் கடுமையாக வருத்தப்படுகிறார்கள். அது எதுவாக இருக்கும், அது இந்த உலகத்துக்கு வேண்டிய ஒன்று
3: ஐந்து எழுத்து. எல்லா இடத்துலயும் சண்டை போட்டிருக்கிறாங்க. சமாதானம்
1: சரியான பதம், கெட்டிக்காரன். சமாதானம் என்ற சரியான பதத்தை கூறி உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள் தலைவர் ராஜ்குமார் அவர்களே. இப்பொழுது நாங்கள் நிறைவுக்கு வந்து விட்டோம் என்று எண்ணுகிறேன். பெட்டிகள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டன. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 எல்லா பெட்டிகளும் திறந்து விட்டன. இப்பொழுது நான் நிறைவுக்கு வரும் வேலை வந்து விட்டது. நீங்கள் திறக்காத பெட்டிக்கும் முயற்சி பண்ணீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி லட்சுமன். நன்றி. அடுத்து அரசடி குப்பம் சரவணன் இறுதியாக அழைக்கின்றார். கேட்போம் அவருடன் பார்த்து. வணக்கம் சரவணன். சரவணன் வணக்கம். வணக்கம் சரவணன். வணக்கம் சரவணா.
0: பதினான்காவது நான் சொன்னது அந்த கோடரிக்கு வேறு பெயர்.
1: ஆப்பு என்ன செய்யலாம், கொத்தலாமா, தடியோட்டி கொத்தலாமா? ஆப்பு ஆப்பு என்பது ஒரு மரத்தை, ஆப்பு என்பது ஒரு மரத்தை
0: ஒரு கறி
1: இரண்டாக பிளக்க வேண்டும் என்பதற்கு அதற்குள்ள இரும்பினால் செய்யப்பட்ட, மரத்தினால் செய்யப்பட்ட ஒன்றை அது ஒரு விதமான ஷேப்பில் பருவத்தில் பக்குவத்தில் இருக்கும் அடியிலே அகலமாக நுனியிலே கூற குறைவாக அதை வைத்து அடிக்க அடிக்க அந்த மரம் பிளந்து கொடுக்கும். அதுக்கு தான் பேர் ஆப்பு. இப்போ ஆப்பு கணக்கு செய்கிறார்கள் நாங்கள் ஆக்கள் மக்களுக்கு மத்தியிலும் ஆப்பு வைக்கிறார்கள். ஆப்படிங்களே
0: சொல்லுங்களா, தெரிஞ்சுக்கிறோம்.
1: அது புரிந்து வரவில்லை. வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது கூற போகிறீர்களா?
0: நன்றி.
1: இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். நாங்கள் இன்று கண்ட 20 பெட்டிகளிலும் 1, 2, 3, 4 பெட்டிகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. அதை நான் கூற இருக்கின்றேன். அடுத்து பாடகர்கள் நீங்கள் வந்து பாடலை கேட்டு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள். சிறப்பாக வந்து விளையாடி இன்றைய நிகழ்ச்சியை மகிழ்வாக நிகழ்த்த நீங்கள் ஒத்துழைத்திருக்கின்றீர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: சுடும்.
1: நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்போது நீங்கள் கேட்ட பாடல்களை நாங்கள் ஒரு தடவை கேட்டு மகிழ்வோம். இங்கே தேவா, ரேவதி, ஷியாமலா, ராஜ்குமார், மகாலிங்கம், சரவணன், கஸ்தூரி ஆகிய ஏழு உறவினர்கள் வந்து அழகாக சிறப்பாக நகைச்சுவையோடு முயற்சியோடு முழு முயற்சியும் எடுத்து எங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள். இன்று வந்த 20 பெட்டிகளுக்கும் ஒரு 4 பெட்டிகளுக்கு பதில் கொடுக்காமல் கொடுத்தீர்கள், பொருந்தவில்லை. அது விரைவில் அதை எதுவென்று கூறுவேன். இப்பொழுது பாடலுக்கு செல்கின்றேன். முதலில் தேவா அவர்கள் மிகவும் துணிச்சலோடு வந்தேன் என்று ஒரு தடவை வந்து 2 பெட்டிகளை திறந்து 2 பெட்டிகளையும் சரியாக பதங்களை கூறி நான் இருக்கின்றார். அவருடைய பாடல் மழை வருது, மழை அங்கெல்லாம் மழை என்றபடியால் இந்த பாடலை கேட்டார். தேவா, உங்களுடைய பாடல்.

இனிமையான இந்த பாடலை தேவா உங்களுக்காக தந்தேன். மழை வருது மழை வருது குடை கொண்டு வா என்று கேட்டிருக்கின்றீர்கள் தான். குடை கொண்டு வந்தாலும் மழை மழையாகத்தான் இருக்கும். மழையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். மழை வரவில்லையே என்று தவம் இருக்கும் எங்களுக்கு வரும் மழையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் எல்லோட எல்லாரிடமும் மழை பொழிகின்றது என்று கூறுகின்றார்கள். அடுத்து வரும் பாடல் யாருக்காக இருக்கலாம்? அன்பு மகள் ஷியாமலா ஹைதராபாத்திலிருந்து வந்தாலும் நெய்வேலி தன்னுடைய இஞ்சி குடி வந்தவுடன் மழை நன்றாக பெய்ததுன்னு மகிழ்ச்சி கொண்ட வேளையில் வலைத்தளத்தை தாக்கிவிட்டது போல் தெரிகின்றது. இருப்பினும் அவர் நல்ல பதிலையும் தந்துவிட்டு கல்லிலே கலை வண்ணம் கண்டான் என்ற பாடல் குமுதம் திரைப்படத்தில் கேட்டார் அல்லவா, இதோ அந்த பாடல்.

சிறப்பான அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். கண்டுபிடி கண்டுபிடி என்று ஒலிக்கும் பொக்கிஷம் நிகழ்விலே, பொக்கிஷம் நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் அடுத்தவராக ராஜ்குமார் தலைவர் அவர்கள் வந்து புலிகளையும் கண்டுபிடித்து பெற்றெடுத்து கொண்டு தலைவியின் பாடல் வேண்டுமென்று கேட்டிருக்கிறபடியால் நாடோடி தென்றலிருந்து அவருக்காக இந்த பாடல்

சிறப்பான இந்த பாடல் ராஜ்குமார் உங்களுக்காக ஒலித்தது அன்பு உறவுகளே. இன்று வந்து பங்கு பற்றியவர்கள் 7 உறவினர்களும் 40 புள்ளிகளை பகிர்ந்திருக்கும் வேளையிலே நாங்கள் இன்று எந்த பதங்களை தவறவிட்டோம் என்றதை ஒரு தடவை பார்ப்போம். 2வது எண், அதற்கிடையிலே அதிபுத்திசாலித்தனமாக பதிவிலே வந்து பதில்களை போடுவதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இறுதி நேரத்தில் அதுவும் எல்லோரும் வந்து 2வது முறையும் எத்தனிக்கும் பொழுது ஒரு உறவு வந்து

விடுபட்ட சொற்களை பார்ப்போம் அன்பு உறவுகளே. இரண்டாவது இலக்கத்தை வந்து ரேவதி அவர்கள் முயற்சித்து பலரும் வந்து முயற்சித்து பார்த்தீர்கள். அற்புதமான ஒரு பதல், அதை இறுதி நேரத்தில் தேடல்களில் சென்று கண்டுபிடித்து கொண்டு வந்து பதிவிலே போட்டிருந்தார் ரேவதி போல் தெரிகின்றது. அது பதிவிலே யாரும் தயவு செய்து போடக்கூடாது, அது எல்லோருக்கும் தெரிந்தபடுது எப்படியும் ஆதங்கத்தில் போட்டுவிட்டார் போல் இருக்கின்றது. அது வந்து சந்நிதானம். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் பாடலே கூட சந்நிதானம், சந்நிதானம் என்று கருத்துக்கள் பாடல் சொற்கள் வருகின்றது. நாங்கள் சந்நிதானம் என்று புனிதமாக கூறுவோம், இறைவன் இருக்கும் இடம் சந்நிதானம். அடுத்த பதம் ஒன்று, ஆறாவது எண், அந்த அதை வந்து திறந்தபோது அதற்கு பதில் கிடைக்கவில்லை. நகைச்சுவையாக அல்லது வேடிக்கையாக அல்லது நாங்கள் சிரிக்கக்கூடிய வகையிலே பேசுபவர்களை பார்த்து விகடம் என்று கூறுவோம், விகடமாக பேசுகிறார். விகடம் என்ற பதம் அதையும் இன்று கண்டுகொண்டோம், சன்னிதானம் விகடம். அதைத் தொடர்ந்து பதினொன்றாவது எண், நோய், அதாவது வந்து மிருகங்கள் மரங்கள் மனிதர்களுடைய தோளிலே ஏற்படுகின்ற ஒரு வருத்தம், அது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அந்த பதம் அதுக்கு பேர் தேமல் என்று கூறுவார்கள். தேமல் நீங்கள் இந்தியாவில் படை என்று கூறுவீர்கள், சொறை சிறங்கு போன்று அதுவும் ஒன்றுதான், ஆனால் அது தேமல் என்று கூறுவார்கள். அடுத்த பதம் கோடரி என்பதற்கு இன்னும் ஒரு பதம் பரசு என்று கூறப்படுவது. இதையும் இங்கே தளத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது தவறு, ஆனால் பரசு என்பது அதற்கு சரியான பதம். கோடரி பரசுராமர் என்று பட்டம் பெயர் இருக்கிறது அல்லவா, பரசு என்பது கோடரி. இப்படியான பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். மொத்தம் நாங்கள் இன்று 20 பதங்களை கண்டுகொண்டோம். கவன், சன்னிதானம், பன்னீர், மனு நீதி, பாக்குவெட்டி, விகடம், சாக்கடை, வால் நட்சத்திரம், மண்டோதரி, ஹனுமன், அநாகரீகம், முதலுதவி, தேமல், பரிசு, கைவிலங்கு, பர்ணகசாலை, தேசிய கொடி, சாபம், பஞ்சம், சமாதானம் என்ற 20 பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம் அன்பு உறவுகளே. இங்கு ஒவ்வொருவரும் பெற்ற புள்ளிகளை கேட்க துடித்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு தெரியப்படுத்த இருக்கின்றேன். வளமையாக படித்தான் செய்வோம். இப்பொழுது பாடல்கள் ஒழுங்காக பாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்து வரும் பாடல் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள். இதற்கிடையிலே இறுதி நேரத்தில் நான் நிறுத்திவிட்டேன், பாடலுக்கு செல்கின்றேன் என்றதன் பின்பு மகாலிங்கம், சரவணன், கஸ்தூரி நீங்கள் அழைத்தீர்கள், உங்களை நான் இணைக்க முடியவில்லை, நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது என்று குறிப்பிட்டேன். பாடல்களையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தர வேண்டும் அல்லவா. சரி, இப்பொழுது அடுத்த பாடலாக எங்களுடைய மகாலிங்கம் கேட்ட சின்னவளை முகம் சிவந்தவளை கேட்போமா அந்த பாடலை.

சிறப்பான அந்த பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே புதிய பூமி திரைப்படத்தில் இருந்த மகாலிங்கம் அவர்களுக்கு இப்பொழுது 40 புள்ளிகளையும் எப்படி பங்கெடுத்தார்கள் இந்த 7 பேரும் என்பதை தெரிந்து கொள்ளும் நிலை நேரம் வந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்று தேவா, ரேவதி, ராஜ்குமார், மகாலிங்கம், சரவணன், கஸ்தூரி ஆகிய 7 பேரும் 20 பெட்டிகளுக்குமான 40 புள்ளிகளை சொல்லியும் சொல்லாமலும் பகிர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று வந்து இணைந்து கொண்டவர்களுள் ரேவதி, கஸ்தூரி இருவரும் தலா 2 புள்ளிகளை பெற்று இருக்கின்றீர்கள். அடுத்து தேவா, ஷியாமலா, மகாலிங்கம் நீங்கள் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். அதேவேளை ராஜ்குமார், சரவணன் இருவரும் 7 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் ராஜ்குமார், சரவணன் இருவரும், இரண்டாவது இடத்தில் தேவா, மகாலிங்கம், ஷியாமலா மூவரும் இருக்கும் வேளையிலே மூன்றாவது இடத்தில் ரேவதி, கஸ்தூரி இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்து நிகழ்ச்சியை அலங்கரித்த உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தந்து கொண்டு அடுத்து வரும் பாடல் அன்பு சரவணா நீங்கள் தந்த பாடல் வால்நிலவை கண்டவுடன் இந்த பாடல் நினைவுக்கு வந்துவிட்டது என்று கூறினீர்கள் அல்லவா? அதனால் நாடோடி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வர இருக்கின்றது. அன்றொரு நாள் இதே நிலவில் என்ற பாடல் எங்கே அந்த பாடலை கேட்போமா சரவணன்? இன்றைய நிகழ்ச்சி முடிவில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய முடிவுரையை நீங்கள் தரலாம். பாடல் இதோ.

என்ன இது சோக பாடலாக இருக்கின்றது போல் என்று எண்ணுகிறீர்களோ? நாங்கள் தேடியவுடன் இந்த பாடல் வந்து சில வேலை, இந்த பாடல் சரியா இருக்குமோ? சோக பாடலாக இருக்கு, இந்த பாடலும் சோக பாடலாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. எங்கே நல்ல ஆறுதலாக வரும் பாடல் ஒன்று வரும் என்று பார்த்தா,

சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பொக்கிஷம் நிகழ்வில் இணைந்து கொண்டு பிள்ளைகளை பெற்ற உறவுகளுக்கு வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே சரவணா உங்கள் பாடலாக. அடுத்து வரும் பாடல் லண்டனில் இருந்து வந்து முயற்சி பண்ணி இறுதி வரை இணைந்து இயங்கி எங்களோடு இணைந்து சிறப்பித்த மகள் கஸ்தூரி நீங்கள் கேட்ட பாடல். அந்த பாடல் தேன் கிண்ணம் திரைப்படத்தில் என்று கூறினீர்கள். இதோ அந்த பாடலையும் கேட்போமே.

சிறப்பான இந்த பாடல் சரியான பாடல் இல்லை என்று எனக்கு தெரிகின்றது. கஸ்தூரி, நீங்கள் கேட்ட அந்த முதல் வரியிலே பாடலை எடுப்பது கடினமாக எனக்கு இருக்கின்றது. இது பிழை என்று, இந்த பாடல் பிழையல்ல என்றும் அன்பு சரவணன் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதியிருக்கின்றார், உத்தரவின்றி உள்ளே வா என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் என்று. அந்த பாடல் முயற்சி பண்ண நான் முடியவில்லை. அந்த பாடல் அவருக்கு எங்களுடைய நேயர் நேரம் ஒலிபரப்பிலே கிடைக்கும் என்று பகல் வேளை என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். கேட்டவர்களுடைய பாடல்கள் அத்தனையும் தந்திருக்கின்றேன். இறுதியாக எங்களுடைய கஸ்தூரி, உங்கள் பாடல் எனக்கு சரியான பாடல், நீங்கள் கேட்ட வரியில் ஆரம்ப வரி என்று கிடைக்கவில்லை, அதை சரவணன் கண்டுபிடித்து விட்டார். இப்பொழுது அந்த பாடலை முயற்சி பண்ணுவதற்கு இந்த தளத்தில் எனக்கு முயற்சி பண்ணி தருவது கடினம். வேறு பாடல்கள் வந்து கொண்டிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு நேயர் நேரம் பகுதியிலே எல்லோருடைய பாடலோடு உங்கள் பாடலை ஒலிபரப்புகிறேன். நன்றி. வந்து இணைந்தவர்கள் ரேவதி அவர்களும் இணைந்துவிட்டு பாடல் தருகின்றேன் என்று மீண்டும் பாடலை பற்றி எந்த அக்கறையுமில்லை, எழுதவும் இல்லை. அதனால் எனக்கு ரேவதியின் பாடலும் தர முடியவில்லை, மன்னிக்க வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய நிகழ்ச்சி இனிதாக நிறைவு பெறுகின்றது. நிறைவு பெறும் இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி, இறைவா அல்லல்கள் அவலங்கள் வேண்டாம், மனக்கசப்புகள் வேண்டாம், உலகத்திலே எல்லோரும் நலமாக வாழ வேண்டும், சமாதானம் வேண்டும், பஞ்சம் நீங்க வேண்டும், அன்பு கருணை சாந்தம் இது எல்லோருடமும் நிகழ வேண்டும். அவலங்கள் இல்லாத ஒரு உலகத்தை காண எல்லோரும் துடிக்கின்றார்கள். அது நிறைவேறுவது கடினம் என்று தெரிந்தாலும் சமாதானமாகவாது வாழ்வோம் என்று எண்ணுகின்றோம். அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று இந்த நிகழ்ச்சியை வல்லமையோடு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு வலுவளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கும் இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் பெற்ற அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலமான இறைவா என்று உன்னை எண்ணி தாழ்பணிந்து வணங்கி என் உறவுகளோடு என் உலகளாக இருக்கும் அன்பு நீ நெஞ்சங்களை இணைந்து கொண்ட அன்பு உறவுகளே, இணைந்து கொள்ள முடியாமல் காலநிலை பணி நிமித்தம் வந்து இணைய முடியாமல் இருக்கும் அன்பு உறவுகளுக்கும், இங்கே விஜயராகவன் அவரும் எழுதியிருக்கின்றார், சரியான மழை என நான் முடிக்கவில்லை. சரவணா, நீங்கள் வருவதென்றால் வரலாம், வந்து முடிவிலேயே தரலாம். உங்களுக்காக 2 நிமிடங்கள் ஒதுக்குகின்றேன், அலையுங்கள், வாருங்கள்.

நல்லது உறவுகளை சரவணர் உடைப்பு கிடைக்கவில்லை. அவர் மீண்டும் ஒரு தடவை காற்றலையில் பெறும் அடுத்த நிகழ்வில் வந்து கூறுவார் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எனக்கு கொஞ்சம் மனோநிலைகள் சந்தோஷமாக இருக்கின்றேன். அங்கே அடுத்த நிகழ்வை நாங்கள் நாளை வந்து சந்திக்கும் வரை காற்றலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகிறேன். நாளை உங்களுக்கு பக்தி வேளை நயமாக நடைபெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 19வது நாள் இன்றைய கதம்பத்தின் பொக்கிஷத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மறந்து வந்த பொக்கிசம் என்று கூறிக்கொண்டு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு மீண்டும் சந்திப்போம். நிறைவு பெற்றது பொக்கிசம்.

0: என்னையா கேட்க
1: நீங்க
0: பேசுவது ஒன்றும்
1: கேட்கல.
0: இப்பொழுது நான் பேசுவது கேட்கவில்லையா உங்களுக்கு? தேவா எங்க தேவா, நீங்கள் வந்து இருக்கும் நீங்கள் பேசுகிறீர்கள், என்ன நான் பேசுவது கேட்கவில்லையா? கேட்கவில்லையா?
1: இப்ப கேக்குதியா?
0: அது முதல்ல கேட்கல, சரியா சரிப்படுத்தி உடனே கேட்டு விட்டது. இப்ப நீங்கள் கூறுங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் உங்களோட வலைத்தளம்? இன்று நாங்கள் வானொலியை நிறுத்த வேண்டும் போல் இருக்கின்றது. உங்களோட வலைத்தளங்கள் ஒருவருக்கும் சரியாக இயங்குதில்லை போல் இருக்கின்றது. தெளிவா வந்து ஒரு முடியம் கூறுவதற்கு உங்களுக்கும் உங்களுடைய ஒளிவளம் சரியாக இல்லை. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாடலை கேட்டுக்கொண்டு பதத்தை கண்டுபிடிக்கின்றீர்கள், ஓடிவார்கள். தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா, என்ன நடந்து உங்களோட வலைத்தளம்
1: ஐயா?
0: ம், சொல்லுங்கள். கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: விட்டு
0: விட்டு தான் கேட்கறது, கூறுங்க.
1: ரெண்டு பேர் விட்டு விட்டு வருது, எல்லாரும் பேசுறது
0: என்ன
1: கேக்குது? வேற யாரும் நீங்க பேசுறதும் கேட்க,
0: நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? உங்களோட வலைத்தளத்திலே தான் பிழை, உங்கள் வானொலி உங்கள் ஒலிபரப்பிலே உங்களுடைய தொலைபேசியிலே தான் பிழை இருக்கிறது போல் தேவா. என்ன பவுனம்மாள் வந்து அழகாக பேசி விட்டு போகிறாரு, காலவே நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக நடந்தது. ஒரு சிலருக்கு தான் இணையதளம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. ஓடி வாரம் கொண்டு வாரம் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள்.

0: எங்கே பவனம்மாள் வருங்க. வணக்கம் பவனம்மா, கண்டுபிடித்து விட்டீர்களா? பவனம்மா
1: ஐயா, கண்டுபிடிக்க முடியலையா? ஏதாவது கொஞ்சம் குழு கொடுங்கய்யா.
0: அதுதானே கூட, முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து லா, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. சரி, இது வந்து ஒரு இசையோடு சம்பந்தப்பட்டது. சரியா குழு, இசையோடு
1: சம்பந்தப்பட்டது.
0: சரிங்க, கண்டுபிடித்து இசையோடு சம்பந்தம்.
1: யோசிக்கிறேன், யோசிக்கிறேன், யோசிச்சுட்டு வரேன்யா.
0: நீங்க கேட்ட பாடலிலேயே அது இருந்தது. நன்றி. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில். சொல்லுங்க, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமே. எங்கே

சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா ஓடி வந்து சொல்லுங்கள் பாடலை கேட்க. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா அந்த படம். இது வந்து ஒரு இசையிலே இருக்குங்கிறது, இசையோடு சம்பந்தப்பட்ட விடயம். எங்கே கொண்டு வாருங்கள். இரண்டு இசையோடு சம்பந்தப்பட்டது என்று கூறினேன்.

0: சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை.
1: பவுனம்மா கண்டுபிடித்து விட்டார். வாழ்த்துக்கள் பவுனம்மா. குறுங்கள்
2: ஐயா, தாழ மேலமா.
1: அப்படியா? நாங்கள் கூறுவோம், கண்டுபிடித்து விட்டீர்கள்.
2: மேலதாளம்,
1: மேலதாளம், அற்புதம், சிறப்பு. உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள்
2: ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, பாட்டுல வருதுன்னா தான் யோசனை பண்ணியதா, அதை சேர்ந்து வரும். மேலத்திலே தேவன் வந்து
1: உங்களோட பாட்டுல இருந்த பாத்தீங்களா, மேலதாளம். சரியா, அற்புதமான வாழ்த்துக்கள், சிறப்பான கண்டுபிடிப்பு. உங்களுக்கு சிரமம் எடுத்து நீங்கள் மட்டும் இதுல வந்து அத கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி என்று கூறுகிறேன். முயற்சி பண்ணி, முயற்சி அடையாத நிகழ்ச்சி. சிறப்பு, சிறப்பு. மேள தாளம், தாளம் மேளம் என்றும் கூறுவார்கள், ஆனா மேள தாளம் என்றுதான் கூறுவார்கள். கூறுவது சரியா இருக்கு. மேளதாளம், மேளதாளத்தோடு வந்தார்கள். சேர்ந்து வரும் மேளத்தில் உங்களுடைய பாடல்லே அது இருந்தது தானே. நல்லது.
2: ஆமாங்கய்யா, நீங்க சொல்லவுன்னா நான் கண்டுபிடிச்சேன். அந்த பாட்டை எடுத்து பார்த்தேன், அதுல மேலம் அப்படின்னு வந்துச்சே, மேலம் தாளம் அப்படி எல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு.
1: கட்டிக்காரு, கட்டிக்காரு, கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கு. எங்களுடைய தமிழ் சொற்கள்லயே ஒரு சொற்கள். சரி,
2: நன்றி.
1: நன்றி. உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பதத்துக்கு போக இருக்கின்றேன், கேட்டுவிட்டு வாருங்கள். முதலாவது பதம் மேள தாளம் என்ற ஐந்து எழுத்தை கொண்ட பதத்தை பவுனம்மாள் முயற்சி செய்து கண்டுபிடித்து ஒரு புள்ளியையும் பெற்றுச் செல்கின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு, உங்கள் சார்பிலும் என் சார்பிலும். சரி உறவுகளை, இரண்டாவது பதத்தை கொண்டு வரப்போகின்றேன். இரண்டாவது பதம் ஏழு எழுத்துக்களால் ஆனது. இரண்டாவது பதம் ஏழு எழுத்துக்களால் ஆனது. முதலாவது எழுத்து பானா, படம் என்பதற்கு வரப்ப குரல். முதலாவது எழுத்து பானா என்று கூறினேன். இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது, நான்காவது எழுத்து இர் என்ன, மோர் என்பதற்கு வர இர். அடுத்த எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து. ஆறாவது எழுத்து இம்மன்னா, ஆறாவது எழுத்து இம்மன்னா. ஏழாவது எழுத்து பூனா, புகை என்பதற்கு வர பூனா. முதலாவது எழுத்து பானா, இரண்டு மூன்று எழுத்து மறைந்து விட்டு, நான்காவது எழுத்து இர்ரென்னா, மோர், வேர், சேர் என்பதற்கு வர இர்ரென்னா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்தும் ஏழாவது எழுத்தும் வருகின்றது, இம்மன்னா, பூனா. ஏழு எழுத்துக்களாலான ஒரு சொல். இது மங்களமான வேளைகளில் உபயோகிக்கப்படும் ஒரு விடயம், ஒரு பொருள். இதை உபயோகித்து கொள்வார்கள், மங்களமான காரியங்கள் நடைபெறும் போது. ஆனால் அமங்கலத்திலேயும் இதை பாவிப்பார்கள். ஆனால் இந்த பொருளை பாவதிப்பதில்லை, உள்ளே இருக்கின்றதை தனியாக பாவிப்பார்கள். மங்கள காரியங்களுக்கு இந்த இதன் உள்ளே விட்டு பாருங்க. வந்து விட்டார் நாகப்பன், வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன். ஐயா வணக்கம, வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? நலம், நலம், வளம், சிறப்போடு இருக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே இருக்கின்றோம். பதத்தை கேட்டிருப்பீர்கள்.
3: நான் சொல்ல வந்துவிட்டேன்
1: ஐயா. கொண்டு வாருங்கள் ஐயா.
3: பன்னீர் சொம்பு.
1: வாழ்த்துக்கள். பன்னீர் செம்பு என்ற சரியான பதத்தை கொண்டு வந்து ஒரு புள்ளியை பெற்றிருக்கார் நாகப்பன் அவர்கள். இப்பொழுது உங்களுக்கு பவுனம்மாளோட போட்டி வந்து விட்டது. உங்களுக்கு பவுனம்மாள் மிகவும் சிரமப்பட்டு ஒரு பாதத்தை கொண்டு வந்து சந்தார், மேள தாளம் என்று கேட்டீர்களா?
3: அதே அதே நான் கேட்டுக்கிட்டுதான்
1: இருந்தேங்க.
3: அது என்னன்னா, முதல்ல நீங்க க்ளூ கொடுக்கும் போது கேட்க முடியல என்னால. அப்புறம் ஒரு பாட்டே, முழு பாட்டே ஓடிடுச்சு. அது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. ரெண்டாவது ஒரு முறை சொல்லி இருந்தீங்கன்னா டக்குனு கண்டுபிடிச்சிருப்பேன்.
1: அப்படியா? உடனடியா கண்டுபிடிக்க.
3: அந்த பதத்தை திரும்ப இருக்கா ஞாபகப்படுத்துவாங்கன்னு நினைச்சுட்டே கேட்டுட்டே இருந்தேன், நீங்க ஞாபகப்படுத்தல.
1: அந்த பதம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு வந்தேன். அது இலகுவான பதம் கேட்டுப்பா. மேளதாளம் இதுதான் நீங்க. வணக்கம், வணக்கம் சந்தன் ராஜ். பன்னீர்செல்வம் என்ற சரியான பதிலை சந்தன்ராஜ் கூறியிருக்கார். ஆனால் அதை நாகப்பன் வந்து கூறிவிட்டாரு.
4: நன்றி நன்றி ஐயா.
1: பாருங்கள் மீண்டும்
4: நன்றி நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோர்ஜ் வந்திருக்காரு. வணக்கம் ஜோர்ஜ்.
5: பன்னீர்செல்வம் ஐயா,
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியான பதம் பன்னீர்செல்வம், அதை வந்து நாகப்பனும் சந்தன்ராஜும் கூறிவிட்டார்களே. ஆனால் நீங்கள் கண்டுபிடித்த வைக்க வாழ்த்துக்கள்.
5: நன்றி ஐயா.
1: கண்டுபிடித்த வைக்க வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதத்தை கொண்டு வர இருக்கின்றேன். அந்த பதம் கூறிவிட்டீர்கள். இது வந்து எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள், ஒரு சொல்லு. இது ஒரு உலகத்திலே ஒரு பகுதியை குறிப்பது. இந்த உலகத்திலே ஒரு பகுதியை குறிப்பது. முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து இத்தன்னா, கத்தி என்பதற்கு வர இத்தன்னா. மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து யானா, அதாவது ஈயம் காயம் நேயம் என்பதற்கு வர யா. ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறாவது எழுத்து லானா. ஏழாவது எழுத்து மறைந்து விட்டது. இறுதி எழுத்து கூனா. எட்டு எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்கள் வந்திருக்க தந்திருக்கின்றேன், அதை மீண்டும் படிக்கின்றேன். முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து இத்தன்னா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து யானா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து லானா. ஏழாவது எழுத்து மறைந்து விட்டது. கூனா எட்டாவது எழுத்து. இது ஒரு இந்த உலகத்தில் உள்ள ஒரு இடத்தின் இடத்தை குறிப்பது. ஓடி பாருங்கள், இங்கே வந்து விட்டார் முகமது ராபிக். வணக்கம் ராபிக் அவர்களே.
4: பன்னீர்செம்பு
1: சரியான பதம். ஆனால் மூவர் வந்து அதை கூறிவிட்டார்கள் உங்களுக்கு முன்பு. இருப்பினும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ராபிக். என்ன பாடலை நாளைக்கு என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
4: நாளைக்கா? நாளைக்கு வந்து முத்து படத்துல ஒருவன் முதலாளி ஒருவன் கண்ட முதலாளி, அந்த படத்தையா?
1: அப்ப ஒருவன் தானே முதலாளி, இரண்டு பேர் வந்தா முதலாளி இல்லையோ?
4: ரஜினி படம்.
1: இருவர் வந்தா எப்படி இருக்கும்?
4: இருவர் வந்தா நல்லா இருக்கும்,
1: பங்காளியா இருக்கும் இல்லையா?
4: ஆமா,
1: முதலாளியா இருக்க முடியும். வாழ்த்துக்கள் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு மீண்டும் பாருங்கள். அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்க முந்தி இந்த பதத்தை கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். எட்டு எழுத்துக்களால் ஆன பதம் என்று கூறியிருந்தேன். முதலாவது எழுத்து இல்லை, இரண்டாவது எழுத்து இத்தன்னா, மூன்றாவது எழுத்து இல்லை, நான்காவது எழுத்து யானா, ஐந்தாவது எழுத்து இல்லை, ஆறாவது எழுத்து லானா, ஏழாவது எழுத்து இல்லை, எட்டாவது எழுத்து கூனா. கொண்டு வாருங்கள். நாலு எழுத்துக்கள் இல்லை, அதை கண்டுபிடித்து கொண்டு ஓடி வர வேணும். யார் சொல்வதென்று வாருங்கள், கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி நன்றி.
0: உண்மை உண்மை சொல்லாம.

0: இந்த பதம் வந்து இந்த உலக நாடுகளுக்குள்ளே ஒரு இடம் சேர்ந்திருக்கும் பகுதி அதை கூறுவார்கள். கொண்டு வாருங்கள்.
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா நீ உண்மை உண்மை.
0: கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன், கொண்டு வந்து விட்டீர்களா?
2: மத்திய கிழக்கு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை கொண்டு வந்தீர்கள், சிறப்பாக கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு உலகத்திலே உள்ள, நன்றி நன்றி, உலகத்திலே உள்ள ஒரு பகுதி என்று ஒரு இடத்தை குறிப்பது குறிப்பிட்ட நாடுகள் சேர்ந்து மத்திய கிழக்கு என்பது சரியான பதில். சரியான பதிலை கொண்டு வந்து எங்களுக்கு கூறியிருந்தார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. வேறு யார் கொண்டு வர போகுது? கொண்டு வர,
1: உண்மை உண்மை சொல்லமா சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. பெசன் நகர் பீச்சில் கடலை போட்டாமா பிள்ளை

0: ஞானசேகரன் இருக்கின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. மத்திய கிழக்கு.
0: வாழ்த்துக்கள், கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள். அதை மூவர் வந்து கூறிவிட்டார்கள் தான், இருந்தாலும் நீங்கள் வந்து கூறியதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடல் நாளைய தினம் கேட்கப் போகின்றீர்கள்?
1: நன்றி.
0: ஜோர்ஜ் கொண்டு வாருங்கள். ஜோர்ஜ்,
2: மத்திய கிழக்கு ஐயா.
0: மத்திய கிழக்கா? அதைத்தான் நாகப்பணம் வந்து கூறினார். சரி, பார்ப்போம். அடுத்தவரையும் கேட்டு பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சந்தன் ராஜ்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா. மத்திய கிழக்கு தான் நண்பர்கள் முந்திட்டாங்கன்னு
0: நினைக்கிறேன்.
3: காட்டி விட்டு
0: கேட்டு பார்ப்போம். அடுத்தவர் வருகிறோம். தேவா கொண்டு வாருங்கள். தேவா, தேவா என்ன பதம்? தேவா, உங்களுடைய அழைப்பு என கிடைக்கவில்லை. வணக்கம் தேவா. தேவா வணக்கம். மத்திய கிழக்கு என்ற சரியான பதிலை அனைவரும் கொண்டு வந்தார்கள். ஆனால் முதலில் கொண்டு வந்த நாகப்பன், அவருக்கு அந்த புள்ளி வழங்கப்பட்டு விட்டது. முகமது ராபிக் வருகிறேன். வணக்கம் முகமது ராபிக்.
4: மத்திய கிழக்கு. மத்திய கிழக்கு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கண்டுபிடித்து விட்டுகிறோம். உங்களுக்கு முதல் மூவர் நால்வர் கொண்டு வந்து விட்டார்கள். இருப்பினும் சிறப்பான பதிலை கொண்டு வந்ததற்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். மத்திய கிழக்கு என்ற சரியான பதிலை கொண்டு வந்து விட்டார். அடுத்த பதம் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் இப்பொழுது வருகின்றது. அந்த பதத்தை கேட்டு பார்ப்போமா என்னவென்று. சரி, மத்திய கிழக்கு கொண்டு வந்து விட்டு அந்த பதமும் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து வா, நெடில் வா. இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டு மூன்று மறைந்து விட்டு நாலாவது எழுத்து பா, பருப்பு என்பதற்கு வர பல் என்பதற்கு வர ப, குரல். இதிலே வந்து அடுத்த எழுத்து ரு, உருவம் என்பதற்கு வர ரு. ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இம். முதலாவது வா, இரண்டு மூன்று மறைந்து, நான்காவது எழுத்து ப, ஐந்தாவது எழுத்து ரு, ஆறாவது எழுத்து மறைந்து, ஏழாவது எழுத்து இம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இது வாழ்க்கையில் உள்ள மனித மிருக விலங்குகள் எல்லாத்துக்கும் ஏற்படுவது ஏற்படுவது. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம். வளர்ந்து வருபவர்களுக்கு காணப்படுவது. நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன். வாலிப பருவம் என்று கூறுகிறீர்களா? சரி, பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வரார்கள் என்று பார்ப்போம். கண்டுபிடித்து வந்து இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் யோசித்து பாருங்கள், வேறு ஏதாவது பொருந்துகிறான்னு. மற்றவர்களும் கொண்டு வருவார்கள் தானே, பார்ப்போம். எங்கே அடுத்தவர்களையும் எதிர்பார்க்கின்ற கொண்டு வாருங்கள். எல்லோரும் கொண்டு வர வேண்டும்.

0: சொன்னாக பீச்சில சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல. பவனம்மா வருகின்றா. வணக்கம் பவனம்மா.
1: ஐயா வாலிப பருவம்
0: எங்கே பார்க்கும்? நீங்கள் வாலிப பருவம் என்று கூறுகிறீர்கள், அடுத்தவர்களும் என்ன கூறுகிறார் என்று பார்த்து முடிவு சொல்லுகிறேன். நன்றி நன்றி இணைந்தமைக்கு. எங்கே ஞானசேகரன் வந்துவிட்டார், கூறுங்கள் ஞானசேகரன்.
2: வளர் பருவம்.
0: வளர் பருவம் என்று கூறுகிறீர்கள், எங்கே பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று. வாழ்த்துக்கள். வணக்கம் சந்தன்ராஜ். நீங்கள் வாலிப பருவம் என்று கூறுவீர்கள்.
3: வாலிப பருவம் ஐயா.
0: நீங்களும் வாலிப பருவமா? இப்ப நீங்கள் வாலிப பருவத்தில் இருக்கின்றீர்களா? சரி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம், மற்றவர்கள் கொண்டு வருவதை கேட்டு பார்ப்போம். அடுத்த பதில் முகமது ராபிக்கு அவர்கள் வர வேண்டும், அவருடைய பதிலையும் கேட்க வேண்டும். இப்பொழுது நாகப்பன் வந்து கூறினார், தேவா வந்து கூறவில்லை, சந்தன்ராஜ் கூறியிருந்தார், ஞானசேகரன் கூறியிருந்தார், ஜோஜும் கூறியிருந்தார், ஜோஜ் பாடல் கூறவில்லை. எங்கே மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. எங்கே இதுவரை கிடைத்த பதிலின்படி சொன்னவர்களுள் வாலிப பருவம் சரியான பதில். அதை முதலிலே வந்து எங்களுடைய யார் கூறினார், நாகப்பன் அவர்கள் உறுப்புள்ளியை பெற்றுக்கொண்டார். வாலிப பருவம் சரியான பதம். சரி அடுத்த பதத்துக்கு செல்ல இருப்போம். முகமது ராபிக் வருகிறார். வணக்கம் முகமது ராபிக். சரியான பதில், சரியான பதில் வாலிப பருவம். ஆனால் உங்களுக்கு முதல் மற்றவர்களும் வந்து கூறிவிட்டார்கள், நாகப்பன் முதலில் கூறியிருந்தார், அதைத் தொடர்ந்து மூன்று. நன்றி நன்றி நன்றி முகமது ராபிக் அவர்களே, நன்றி. ஞானதேவன் நீங்கள் சொன்னது வளர் பருவம், ஆனால் நான் வா என்றுதானே கூறின நெடில் என்று. அடுத்து ஏழு எழுத்துக்கள் அல்லவா? சரி கடிகார் ஏழு எழுத்துக்கள் கொண்டு வந்தீர்கள். அடுத்த பதத்துக்கு செல்லுகின்றோம். அடுத்த பதில் அந்த எழுத்து சிலர் ஏழு எழுத்துக்களிலே பாவிப்பார்கள், சிலர் வந்து எட்டு எழுத்திலே பாவிப்பார்கள். ஏழு எழுத்துக்களிலும் பாவிப்பார்கள், எட்டு எழுத்திலையும் பாவிப்பார்கள். இரண்டு சொல்லை ஒன்றாக்கும் விதத்தால் ஒரு எழுத்து குறையலாம். தேவா வணக்கம். தேவா தேவா வணக்கம். தேவா உங்களுடைய இணைப்பு கிடைக்கிறதில்லையா? நீங்கள் தொலைபேசி உங்களுடைய தொலைபேசியை திருத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிகவும் முக்கியமான ஒரு பதம் அது. மூனா என்று எழுத்து முதல் எழுத்து வருகின்றது, மூனா. இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. நான்காவது எழுத்து ஆனா என்று வருகின்றது. மூனா என்று எழுத்து வந்தது, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்தது, நான்காவது எழுத்து ஆனா என்று வருகின்றது, ஐந்தாவது எழுத்து மறைந்தது, ஆறாவது எழுத்து இச்சன்னா, ஆறாவது எழுத்து இச்சன்னா, ஏழாவது எழுத்து சானா, இறுதி எழுத்தை காணவில்லை. மிகவும் முக்கியமான ஒரு பதவியில் இருப்பவரை கூறுவது, அப்படி குழு தருகின்றேன். பதவியில் உள்ள ஒருவரை அழைப்பது. இதை நீங்கள் ஏழு எழுத்தாகவும் உபயோகிக்கலாம், எட்டு எழுத்தாகவும் உபயோகிக்கலாம். ஒரு முக்கியமான பதவியில் இருப்பவரை அழைப்பது இப்படி. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ சொல்லுங்க சொல்லுங்க. நாகப்பன் வந்து விடுவார். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
4: தலைமை அமைச்சர் சொல்லக்கூடிய முதலமைச்சர்.
0: முதல் அமைச்சர் என்று கூறுகிறீர்களா? சரி அடுத்தவர்கள் வேறு கொண்டு வருகிறார்களா?
4: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த பதிலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், மீண்டும் பதிலை கொண்டு வாருங்கள். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒரு பதவியை குறிப்பது மிகவும் முக்கியமான பதவியை வகிப்பவரை இப்படி அழைப்பார்கள். ஏழு எழுத்துக்காலம் கூறலாம், எட்டு எழுத்துக்களாகவும் கூறலாம். ஓடி பாருங்கள், முதல் எழுத்து மூணா, இறுதி எழுத்து இருன்னா, இடையிலே ஆனா வந்திருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள். மோகன் வந்துவிட்டேன், ராமன் வந்துவிட்டேன். வணக்கம் ராமன்.
1: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
1: முதலமைச்சர்
0: நீங்களும் முதலமைச்சர் என்று கூறுவீர்களா? பார்ப்போம், மற்றவர்கள் என்ன கொண்டு வர்றார்கள் என்று பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். முதலும் ஒருவர் கொண்டு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து வருகின்றார் மகாலிங்கம். மகாலிங்கம் என்ன பதத்தை கொண்டு வருகின்றீர்கள்? மாலிங்கம், வணக்கம்.
2: வணக்கம் மாலிங்கம்.
0: மாலிங்கம், மாலிங்கம், ஆஹா, வாருங்கள். என்ன பதம் கண்டுபிடித்தீர்களா? ஒளி வரவில்லை ஐயா. நான் நினைக்கிறேன் கரண்ட் உங்களுக்கு தொடர்பலைக்கு சக்தி இல்லை போல் இருக்கின்றது, அல்லது தொடர்பலை சரியாக இல்லை போல் இருக்கின்றது. மகாலிங்கம், மகாலிங்கம்,
3: முதலமைச்சர்,
0: முதலமைச்சர் என்று கூறுவீர்கள். எங்கே பார்ப்போம், கட்டிக்காரன் பார்ப்போம், மற்றவர்களும் கூறுவார்கள் தானே, கேட்டு பார்ப்போம். நான் என்ன பாடல் ஐயா நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்?
3: என்னை யார் என்று என்னை நீ பார்க்கிற
0: அந்த பாடல், என்னை யார் என்று நீ என்ன லக்ஷ்மியோட பேசினீர்களா?
3: இல்லையா, அவங்க நான் ட்ரை பண்றேன்.
0: காரியமில்லை, காரியமில்லை. நன்றி, நன்றி, நன்றி மகாலிங்கம். அடுத்த உறவை,
3: நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த உறவு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் பதவிகள் என்று கேடும். தேவா, நீங்கள் அழைக்கின்றீர்கள் ஐயா, உங்களுடைய அழைப்பு எனக்கு இணைக்க முடியும். நான் இணைக்கின்றேன், உங்களுடைய வலைதளம் இணைகிறதில்லை என்னுடன். நான் இணைத்து பார்க்கின்றேன் உங்களை, உங்களுடைய குரல் ஒன்றும் வருகிறதில்லை எனக்கு. ஏனென்று தெரியவில்லை, அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் வருவதில்லை. முகமது ராபிக் அவர்கள் வந்துவிட்டார். முகமது ராபி கூறுங்கள்.
5: ஐயா வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
5: முதலமைச்சர் கரெக்டான பதில், முதலமைச்சர்,
0: முதலமைச்சர் என்பது நீங்களும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதலமைச்சர் என்பது அங்கே தேவா கொண்டு வர, தேவா கொண்டு வாருங்கள். தேவா, தேவா, தேவா,
5: சார்,
0: முதலமைச்சர் கேட்டுக்கார. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு நாளைய தினம் தேவா? என்ன பாடல் தேவா? வந்தார், அவருடைய இணைப்பு சரியாகவில்லை, ஆனா பதில் வந்தார். முதலமைச்சர், முதலமைச்சர் என்பது சரியான பதில். சரியான பதிலை கண்டுபிடித்து கொண்டு வந்தவர், முதலிலே கொண்டு வந்த முதலமைச்சர் என்ற பதத்தை கொண்டு வந்தவர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவரிடம் புள்ளி சேர்கின்றது. கூறிய அனைவருக்கும், கண்டுபிடித்து கொண்டு வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வேளையில் அடுத்து ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். அந்த பதம் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வீணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது இல்லை சரி, முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து வீணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்ததையும் காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இச்சன்னா, கொச்சை, மச்சை, பிச்சை என்பதற்கு வர இச்சன்னா, ஆறாவது எழுத்து காணவில்லை, ஏழாவது எழுத்து ரி, அரி, கரி, விதி என்பதற்கு வர ரி. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இது வந்து ஒரு சங்கீதத்தோடு சேர்ந்தது, இசையோடு சேர்ந்த விடயம். கொண்டு வாருங்கள், ஏழு எழுத்தை கொண்டது. எங்கே பார்ப்போம், கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ என்ற நிகழ்வு. எங்கே பவுனம்மாள் ஓய்ந்து விட்டீர்கள், ஓடி வாருங்கள் பவுனம்மாள். நீங்களும்
6: சொல்லு, சொல்லு, சொல்லு, சொல்லு, சொல்லு, சொல்லு, சொல்லு, சொல்லு, செல்லமா, நீ உண்மை, உண்மை, உண்மை, உண்மை சொல்லமா.
0: வந்துவிட்டார் நாகப்பன். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் நாகப்பன்?
4: வணக்கம் ஐயா. தமிழ் கச்சேரி.
0: தமிழ் கச்சேரி என்று கூறுகிறீர்களா? நீங்க சரியான பதில் என்று நினைக்கின்றீர்களா?
4: சரியான பதில்
0: என்று நினைக்கின்றீர்கள் அல்லது கூறுவீர்கள்? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே அடுத்தவர்களும் கொண்டு வருவார்கள். அவர்கள் என்ன கச்சேரி
4: வாசிப்பு
0: தெரியலவா?
4: நன்றி.
0: வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பதம்? அந்த பதத்தை கண்டுபிடித்தவர்கள் ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். யார் கண்டுபிடித்து கொண்டு வருகிறீர்கள்? அடுத்து சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா. ஞானசேகரன் கொண்டு வருகிறேன். வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. தமிழ் கச்சேரி.
0: நீங்களும் தமிழ் கச்சேரி என்று கூறுகிறீர்கள். பார்ப்போம், அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. சிறப்பித்தமைக்கு நன்றி. எங்கே ஓடி வாருங்கள். அடுத்தது ஃபாரூக் கொண்டு. ஃபாரூக் தூக்கத்தால இருந்து பணிக்கு சென்று பணியில இருந்து பேசுகின்ற.
4: அன்பு வணக்கம் அப்பா.
0: அன்பு வணக்கம். அன்பு வணக்கம் மகனே. என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
4: தமிழ் கச்சேரி.
0: நீங்களும் அங்கே தமிழ் கச்சேரி வாசிக்கின்றீர்களா? சரி, நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும்?
4: குங்கும பொட்டு கவுண்டர் படத்தில் இருந்து பாட்டும் சேரும் போது வாசம்.
0: பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வந்தது. நல்லது. அந்த பாடம் உங்களுக்கு வர நீங்கள் தமிழ் கச்சேரி தந்திருக்கு. நாங்கள் வாசிக்கின்றோம் தமிழ் கச்சேரியை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் வரப்போகின்றீர்கள்? எல்லாரிடம் இருந்து கேட்கின்றீர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை. யார் சொல்வதோ என்று சொல்லி சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா.

0: நாகூர் எங்களுடைய ராபிக் நாசர் வந்து நாகூர்ல இருந்து வருகின்ற ராபிக் கூறுங்களையா?
1: என்னையா கச்சேரி
0: தமிழ் கச்சேரி நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு முன்பு இருவர் கூறி இருக்கின்றார்கள், கேட்டு பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி வாங்க.
2: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.

0: இனிமையான பதம், அருமையான பதம். அன்பு உறவுகள் வந்து கூறி சென்றீர்கள், தவில் கச்சேரி என்பது சரியான பதிலை எல்லோரும் தந்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் முதலில் வந்து நாகப்பன் கூறி ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார், வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்த பதத்தை தருகின்றேன். அந்த பதம் 10 பதங்களை கொண்ட ஒரு பதம், 10 சொற்கள் எழுத்துக்களை கொண்ட பதம். ஆனால் இங்கே குழம்பி நிற்கின்றது, எழுத்துக்கள் மாறி வந்திருக்கின்றன, அதை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள். 10 எழுத்துக்கள் கொண்ட பதம், அது மாறி நிற்கின்றது. முதலாவதுல நிற்கிற முதலாவது எழுத்தாக பை என்ன வருகிறது, பை, பையன் என்பதற்காக பை வருகின்றது. இரண்டாவது எழுத்தாக ஐ வருகின்றது, ஐயன்னா, ஐயாவுக்கு வர ஐயர் என்பதற்காக ஐயன்னா. அடுத்த எழுத்து வருகிறது இல்லன்னா, கள் என்பதற்கு வர இல்லன்னா மூன்றாவதாக தந்திருக்கின்றார்கள். நான்காவது எழுத்து சானா, சந்தோஷம் சங்கீதத்துக்கு வர்றது சானா. ஆறாவது எழுத்து நாவண்ணா, நாவண்ணா நாங்கள், நாளை என்பதற்கு வர நான் நாவண்ணா. ஐந்தாவது எழுத்து, ஆறாவது எழுத்து இக்கண்ணா, ஏழாவது எழுத்து யானா, எட்டாவது எழுத்து கீனா, கிளி என்பதற்கு வர கீனா. யானா என்பது ஈயம் காயம் நேயம் என்பதற்கு வர யா. இது அடுத்த எழுத்து ஏழாவது எழுத்து கீனா, குரில் கி, கிளி என்பதற்கு வர கீனா. அடுத்தது டூனா, ஆடு மாடு, அதுக்கு வர எட்டாவது எழுத்து டூனா. ஒன்பதாவது எழுத்து கானா, சரியா தந்து விட்டேனா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எங்க பாரூக் வந்து விட்டார், பாரூக் கொண்டு வாருங்கள். வணக்கம் பாரூக்.
1: ஐக்கிய நாடு சபை,
0: ஐக்கிய நாடுகள் சபை என்று நீங்கள் கூறுகிறீர்கள், பார்ப்போம் மற்றவர்களுக்கு எப்படி வருது என்று பார்ப்போம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள், எங்கே பொருத்தி கொண்டு வாருங்கள். நாகப்பன் அவர்கள் வருகின்றனர். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
2: சொல்லிவிட்டார் ஐயா.
0: என்ன சொன்னார் அவர்?
2: ஐக்கிய நாடுகள் சபை.
0: ஓ, நீங்களும் அதைத்தான் கூறுகிறீர்களா? பார்ப்போம் மற்றவர்கள் வேறு ஏதாவது
2: நன்றி ஐயா.
0: ஐக்கிய நாடுகள் சபை என்று இருவர் வந்து கூறுகிறார், மற்றவர்கள் என்ன கூறுகிறார் என்று கேட்போம். அவர்களுக்கு வேறு வரலாம் தானே. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை, எங்கே கொண்டு வாருங்கள்.

0: நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா சொல்லு. முகமது ராபிக் அவர்கள் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் ராபிக்.
1: ஐக்கிய நாடு சபை,
0: ஐக்கிய நாடு சபை.

0: லிபியாவில் இருந்து. அவருக்கு ஐக்கிய நாடுகள் சபை மிகவும் பரீட்சைப்பட்ட ஒரு இடம் போல் தெரிகின்றது. அவர் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள் ஃபாரூக், நீங்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். மற்ற கொண்டு வந்து தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதத்திலே முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து வை. வை என்ன? வைகரை என்பதற்கு வர வை என்ன? நான்காவது எழுத்து, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து லானா, அதாவது வந்து அவர்கள், இவர்கள் என்றதில் இவர்கள் லானா, இந்த லானா வருகின்றது. அது லானா. அடுத்த எழுத்து இக்கன்னா, கடைசி எழுத்தை காணவில்லை. ஆறு எழுத்துலால் ஆனது. ஓ, நான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன், எப்படி தந்தேன் என்று தெரியவில்லை. முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. நாகப்பன் வந்துவிட்டார், வந்துவிட்டு செல்கின்றார். முதலாவது எழுத்து, வணக்கம் நாகப்பன், கூறுங்கள்.
1: பாவை விளக்கு.
0: நீங்கள் பாவை விளக்கு என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள் என்று. எல்லோரும்
1: நன்றி.
0: கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வர வேண்டும் மற்றவர்கள் கேட்டுக் கொள்ளும் இந்த வேளையில் இந்த பாடலை கேட்டு பார்ப்போமா? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
2: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.

0: வணக்கம் வணக்கம்
1: பாவை விளக்கு.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் வந்து கூறியிருக்கீர்கள், இதுக்கு முன்பும் கூறியிருக்கால் பார்ப்போம் எது சரி என்று பார்ப்போம். நன்றி நன்றி பாரூக் அவர்களே. முகமது ராபிக் அவர்களே, எங்கே இருவர் மூவர் வந்து கூறியிருக்கின்றார்கள், மற்றவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். நீங்கள் யார் சொல்வதோ என்ற இடத்திலே கண்டுபிடித்து கொண்டு வந்து இடைவெளியை நிரப்பி கொண்டு வந்து தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே எந்த பதத்தை மாலிங்கம் இணையவில்லை, மற்றவர்கள் வரவில்லை, கொண்டு வாருங்கள். நீங்களும் கொண்டு வாருங்கள், எது சரியான பதில் என்று பார்ப்போம். இது மொழிகள் தமிழ் வானொலி, கண்டுபிடிங்கள், சொல்லுங்க.

0: சந்தன் ராஜை காணவில்லை. ராபிக் வந்து கூறியிருந்தார், ஞானசேகரன், ஜோர்ஜ், ராமன், மகாலிங்கம் நீங்கள் நின்று விட்டீர்கள். பாரூக், எங்கே உங்களுடைய பதிலை கொண்டு வாருங்கள். இருவர் மட்டும்தான் கூறியிருக்கின்றார்கள் போட்டிருக்கு. மற்றவர்கள் யோசனை பண்ணுகிறீர்களா? சரி, இது பாவை விளக்கு சரியான பதம். அதை நாகப்பன் அவர்கள் குறிப்புள்ளியே பெற்றுக்கொண்டார். வாழ்த்தை பெறுகின்றார் ராபிக் அவர்கள். அடுத்த பதத்துக்கு செல்கின்றேன். அடுத்த பதம் நான்கு எழுத்தை கொண்ட பதம். இது எல்லோரும் உபயோகிப்பார்கள் என்று இல்லை. நோயாளிகளும் முதியோர்களும் பாவிப்பார்கள். நோயாளிகளும் முதியவர்களும் உபயோகிக்கும் ஒரு பொருள், நான்கு எழுத்துக்களால் ஆன பொருள். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அது என்ன பதம்? எங்கே நான்கு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், அதை கொண்டு வர வேண்டும். சரி, இடையெழுத்திலே ஒரு எழுத்து, இரண்டு எழுத்து காணவில்லை என்று கூற முடியாது. இதுக்கு அப்படி கூற முடியாது, நீங்கள் தான் கண்டுபிடித்து வர வேணும். முதியவர்களும் நோயாளிகளும் எங்கே நாகப்பன் ஓடுவாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: மருந்து மருந்து என்று கூறியிருக்கீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மற்றவர்கள் என்ன பதில் கொண்டு வரார்கள் என்று பார்ப்போம். சரியான பதிலை யார் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் பெற வேண்டும்.
2: யா சொல்வதோ, யா சொல்வதோ.

நோயாளிகளும் முதியோர்களும் உபயோகிக்கும் ஒரு பொருள் நான்கு எழுத்துக்களால் கொண்டது. நாகப்பன் வந்து ஒரு பதில் கூறிவிட்டு செல்கின்றார். இங்கே மற்றவர்களுடைய பதிலை எதிர்பார்க்கின்றேன். பார்ப்போம் யார் சரியாக சொல்வார்கள் என்று பார்ப்போம்.

0: ஜோர்ஜ் கொண்டு வந்திருக்கார். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜ், ஜோர்ஜ் இணைப்பில் இருக்கின்றீர்கள். ஜோர்ஜ், உங்களுக்கும் வலைத்தளம் சரியில்லையா? வணக்கம் வணக்கம் ஜோர்ஜ், கூறுங்கள் கூறுங்கள். ஜோர்ஜ் என்ன பதில்? ஜோர்ஜ், உங்களுடைய பதில் எனக்கு கிடைக்கவில்லை ஐயா. இணைப்பில் இருக்கின்றீர்கள், கூறுங்கள். என்ன நடந்தது எல்லோருக்கும்? வலைத்தளம் என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்? ஜோர்ஜ், உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ராபிக், நீங்கள் கூறுங்கள்.
1: மருந்து ஐயா, மருந்து.
0: மருந்து என்று நீங்களும் கூறுகிறீர்களா? நல்லது, இங்கே நல்லது நல்லது. எங்கே அடுத்தவர்கள் பதிலையும் பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. மோகன், அங்கே ராமன் வந்து விட்டார். வணக்கம் ராமன்.
2: வணக்கம் ஐயா. மாத்திரை
0: ஐயா.
2: மாத்திரை
0: மாத்திரை என்று கூறுவீங்க. அவர்கள் மருந்து என்றார்கள், மாத்திரை என்று பார்ப்போம். என்ன பதில் வேணும்? என்ன பாடல் நாளைக்கு? நாளைக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? ஜோர்ஜ் வாருங்கள். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜுக்கு வந்து தொலைபேசி ஆகிவிட்டது. வணக்கம் ஜோர்ஜ், நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். ஜோர்ஜ், 12, 13, 14 செகண்ட்கள் ஆகிவிட்டது. நீங்கள் வந்து ஜோர்ஜ் நல்ல பதிலை கொண்டு வருவீர்கள் நினைத்தால் நீங்கள் உங்களை காணவில்லை. கைத்தடி என்று கூறுவீர்களா? பார்ப்போம், மற்றவர்களையும் பார்ப்போம். வாழ்த்துக்கள் இணைந்ததுக்கு நன்றி நன்றி. அடுத்த பதத்தை யார்? அடுத்த பதம் இன்னும் சரியான பதம் வர வேண்டும் உங்களுக்கு. யார் சொல்வது? எங்கே சரியான பதில் கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர போகிறீர்கள்? மூவர் பதில் தந்து செல், நால்வர் பதில் தந்து செல்கிறீர்கள்.

ஒன்று ஃபாரூக் வந்துவிட்டார். ஃபாரூக் கூறுங்கள். நீங்கள் கைத்தறி என்று கூறுவீர்கள். எங்கே பார்ப்போம், வேறு யார் என்ன பொருள் கொண்டு வர என்று பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். வாழ்த்துக்கள்.

0: ராமன் வந்துவிட்டார். ராமன் வணக்கம்.
1: ஐயா படுக்கை, ஐயா
0: படுக்கை, படுக்கை. நான் நீங்கள் படுக்கை என்று கூறுவீர்கள், முதல் மாத்திரை என்று கூறுனீர்கள் இல்லையா?
1: ஆமாயா, இதுக்கு நிறைய பதில் இருக்கியா? எதுன்னு
0: அதான் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் யார் கூறுவது சரியா இருக்கு. என்ன பாடல் நினைத்து விட்டீர்களா? முதியோருக்கும் தான் இருப்பார்களா? இங்கே பார்ப்போம் எத்தனை பதில் வருகின்றது கூறுங்கள். பதங்களை கொண்டு வாருங்கள், கேட்டு பார்ப்போம் பதங்களை நாங்கள். மருந்து ஒரு பதில் வந்தது, மருந்து. மாத்திரை வந்தது. மீண்டும் கட்டில் வந்தது. கைத்தடி வந்தது. படுக்கை வந்தது. இன்னும் எத்தனை வருகின்றது என்று பார்ப்போம். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவல. இதில் எது சரி என்று எங்களுக்கு புரியவில்லை. நோயாளிகளும் முதியோர்களும் உபயோகிப்பது, அந்த வளத்துக்கு தான் நிற்கின்றீர்கள். இன்னும் எத்தனை பதம் வருகின்றது என்று பார்ப்போம். ராமன் சொன்னா இதுக்கு எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம் என்று இங்கே கொண்டு வாருங்கள்.

0: முனிவர் வந்து புரிந்தவளே ஞானசேகரன் பெறுகிறார். கொண்டு வாருங்க ஞானசேகரன், நீங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? இருக்கையா? சரி, இருக்கை. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஏழு பதம் வந்து விட்டது, இல்ல ஐந்து ஆறு பதங்கள், ஆறு பதங்களை கொண்டு வந்து வந்திருக்கின்றார்கள். மற்ற பதங்கள் வேறு யார் கொண்டு வர போகின்றார்கள்? கொண்டு வாருங்கள். அடுத்து வருகைகள் இல்லை போல் தெரிகின்றது. ஆறு பதில்கள் வந்துவிட்டது நான் கூறிய விடயத்துக்கு. முதியோர்களும் நோயாளிகளும் உபயோகிப்பார்கள். மருந்து என்று ஒரு பதில் வந்தது. மருந்து நோயாளிகள் பாவிப்பார்கள், முதியோர்கள் சிலர் பாவிப்பார்கள், சிலர் பாவி. சரி, முதியோர்கள் பாவிப்பார். பௌனம்மா ஒன்று கொண்டு வர, பௌனம்மா வாருங்கள். பௌனம்மா என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? மூக்கு கண்ணாடி என்றால் எத்தனை எழுத்துக்களம்மா? அது
1: இல்ல, கண்ணாடி தான் ஐயா, கண்ணாடி.
0: கண்ணாடி என்று கூறுவீங்களா? சரி, கண்ணாடி என்று வருகின்றது. பார்ப்போம் பார்ப்போம் இது சரி. எனக்கு பல பொருட்கள் ஏழு பதில் வந்திருக்கின்றது. ஏழும் வித்தியாசமான பதில்களாக இருக்கின்றது. வித்தியாசமான சொற்களை நாங்கள் இன்று கேட்டிருக்கின்றோம். எது சரியான பதில் என்று அறிவிக்கப்படும் இப்பொழுது. ஏழு பதில்களை பெற்றுக்கொண்டோம். மருந்து என்று ஒரு பொருள் வந்தது. மாத்திரை என்று அது இன்னொரு சொல் வந்தது. கட்டில், கைத்தடி, படுக்கை, இருக்கை, கண்ணாடி. இதிலே இருவர் வந்து கைத்தடி என்று கூறியிருந்தார்கள். எங்களிடம் இருப்பதும் கைத்தடி தான். நோயாளிகள் நோயிட்ட நேரம் கைத்தடி பாவிப்பார்கள், முதியோர்களும் பாவிப்பார்கள். அதனால் கைத்தடி என்ற சரியான பதத்தை ஜோர்ஜ் ஃபாரூக் இருவரும் கொண்டு வந்தார்கள். ஜோர்ஜ் புள்ளி பெறுகின்றார், ஃபாரூக் வாழ்த்து பெறுகின்றார். வாழ்த்துக்கள். நான்கு எழுத்துக்களை கொண்டது கைத்தடி சரியான பதிலாக கிடைத்திருக்கின்றது. கண்டுபிடித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? அடுத்த பதத்தை தரப்போகின்றோம். அதிலே முதலாவது எழுத்து சாவண்ணா. நான்கு எழுத்தை கொண்டது. முதலாவது எழுத்து சாவண்ணா, இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து ஹிம்மண்ணா. அதனால் இரண்டு எழுத்துக்களை மறைத்து இரண்டு எழுத்துக்களை தந்திருக்கின்ற நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல். அந்த சொல் வந்து எல்லா இடமும் இதை காண முடியாது. ஆலயத்திலும் அரண்மனைகளிலும் இது உபயோகிக்கப்பட்டது. ஒரு பொருள், அரண்மனைகளில் அந்த காலத்திலே அரண்மனைகளில் அரசன் இருக்கும் பொழுது அவரது அந்த இடத்திலே இருக்கும் இந்த பொருள். இப்பொழுது ஆலயத்துள்ளே இருக்கின்றது. ஆலயத்திலும் பூஜை அபிஷேகங்கள் நடக்கும் பொழுது இது இந்த பொருளை காணலாம். எங்கே கொண்டு வாருங்கள்? சாவண்ணா, நடுவெழுத்து ரெண்டு இல்லை, இறுதி எழுத்து உம்மண்ணா. கொண்டு வாருங்கள். நாகப்பன் வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. சாளரம்.
0: எதையா?
2: சாளரம்.
0: சாளரம். சாவண்ணா லானா ராணாமன சாளரம் கூறுகிறீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். சாரளம். அடுத்தது பாரக் வந்திருக்க, பாரக் கொண்டு வாருங்கள்.
2: சாமரம். சாமரம்.
0: நீங்கள் சாமரம் என்று கூறுகிறீர்கள். எங்கே பார்ப்போம். அடுத்தது யார் வர போகின்றீர்கள்? அடுத்த பொருளை யார் கொண்டு வருகின்றீர்கள்? பௌனம்மா கொண்டு வர. பௌனம்மா கூறுங்கள்.
1: சத்தம்.
0: சத்தம். சத்தம் என்று கூறுவீர்கள். சப்தம். சரி, நல்லது நல்லது. சப்தம். ஆனா நான் வந்தது அம்மா.
1: சத்தம்.
0: நான் தந்தது சா நெடில். உங்களுடைய சத்தம் அடுத்த பதிலை யார் கொண்டு வருகிறது? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். ஞானசேகரன் இங்கே தடைபட்டு விட்டது. ஓடுகாரங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன்,
3: சாமரம்.
0: நீங்களும் சாமரம் என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதிலை யார் கொண்டு வர என்று பார்ப்போம். கொண்டு வாருங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இடைவெளி நிரப்புதல் எல்லாம் இடம் மாறி வருதல் குழம்பி நிறுத்தலை நீராக்குகிறீர்கள். நினைத்துக் கொண்டுபார்கள். பலவிதமான போட்டியிலே இருக்கின்றீர்கள். இப்பொழுது சொல்லுங்கோ, யார் சொல்வது என்று கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பதத்தை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? எங்கே கேட்போம். கொண்டு வாருங்கள். முகமது ராபிக் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் முகமது ராபிக். நீங்களும் சாமரம் என்று கூறுகிறீர்களா? இருவர் கூறியிருக்கின்றார்கள், அதை விட வேறு பதிலும் வந்திருக்கிறது. நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் வேறு பதில்களை. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். ஆலயங்களிலும் அரசு அரண்மனையிலும் அன்று காணப்பட்டது. கொண்டு வாருங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

0: நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
1: ஒரு ஒரு சிலர் போட்டியிலிருந்து ஆறுதலாக இருக்கின்றார்கள், அவருடைய தொலைபேசி சரியில்லையோ தெரியவில்லை, வர வேண்டும் எல்லோரும். இப்பொழுது கிடைத்த பதில் வந்து சாரளம் சாமரம் சத்தம் என்று மூன்று விதமான பதில் வந்திருக்கின்றது. அதில் மூவர் வந்து ஒரு விதமான பதிலை கூறி ஒரே பதிலை கூறுகிறார். அதில் முதலாவதாக வந்தது சாமரம் என்பது சரியான பதில். நாகப்பன் மாறி எழுத்து மாறி கூறிவிட்டார். ஜோர்ஜ் அவர்கள் ஃபாரூக் அவர்கள் கூறியிருந்தார் சாமரம், ஜோர்ஜ் வந்து கூறியிருந்தார் சாமரம். யார் முதலில் கூறியது? ஜோர்ஜ். சாமரம் என்று கூறியவருக்கு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் உங்களுக்கு, ஃபாரூக் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இருவர் சரியாச்சு, ஞானசேகரனும் சரியாக சொல்லியிருந்தார், வாழ்த்துக்கள். சாமரம் என்று சாமரம் என்பதை நினைத்து கொண்டுதான் எங்களுடைய நாகப்பன் மாறி கூறிவிட்டார் சாரளம் என்று. சாமரம் அங்கே அரசர்களுக்கு பக்கத்தில் இருவர் நின்று வீசிக் கொண்டிருப்பார்கள், சாமரம் வீசுவது சாமரம். அதே போன்று ஆலயத்திலே தெய்வம் வரும்பொழுது, பூஜையிலே வரும்பொழுது அங்கே சாமரம் வீசுவார்கள், சாமரத்தால் பூசை செய்வார்கள், அதை சாமரம் என்று கூறுவது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்டுபிடித்து பல சொற்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே சத்தம் என்று கொண்டு வந்தார் பவுனம்மாள், அது சத்தம் என்பது ஒத்து வரவில்லை, பொருந்தவில்லை, சாவண்ணாவிலே தான் ஆரம்பித்தது. அடுத்த பதத்துக்கு செல்வோமா? அடுத்த பதமும் வந்து அடுத்த பதம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் வந்து இடைவெளி நிரப்பி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது வந்து இளமை பருவத்தை குறிவது, பாலர் பருவ குழந்தை பருவத்தை கூறும் ஒரு பதம். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து இக்கன்னா அக்கா என்பதற்கு வர இக்கன்னா, நான்காவது எழுத்து கூனா குரங்கு என்பதற்கு வர கூனா, ஐந்தாவது எழுத்து நான் என்ன கூறினேன் உங்களுக்கு, முதலாவது எழுத்து காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இக்கன்னா என்று கூறினேன், நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இட்டன்னா, ஆறாவது எழுத்தையும் காணவில்லை. கண்டுபிடிப்பது கடமை என்றுதான் இருக்கும், கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இது ஒரு சிறு பராயத்தை குழந்தை பருவத்தை கூறுவது மிருகங்களுக்குள்ளே, அதுவும் வீட்டு மிருகங்களுக்குள்ளே அது இருக்கின்றது, வீட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம், என்னிடம் இருக்கின்றது வர வேண்டும், கொண்டு வாருங்கள். யார் சொல்வது? ஓடி வர வேண்டும்.

0: இந்த எழுத்தை கண்டுபிடித்து சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்பவர்கள், இது மிருகங்களிலே உள்ள ஒரு மிருகத்தின் குழந்தை தன்மை, குழந்தை பருவத்தை குறிப்பது. பாரூக் வந்துவிட்டார். வணக்கம் பாரூக். நீங்கள் நாய்க்குட்டி என்று கொண்டு வரீர்களா? சரி, இங்கே பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வர்றார்கள் பார்ப்போம். என்னிடம் இருப்பது இருக்க வேண்டும். அடுத்தது நாகப்பன் வந்து விடுவார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. கன்றுக்குட்டி.
0: கன்றுக்குட்டி என்று நீங்கள் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே அடுத்தவர்களையும் பார்ப்போம். கன்றுக்குட்டி, கன்றுக்குட்டி எத்தனை எழுத்துக்கள்? கன்றுக்குட்டி ஏழு எழுத்துக்களே வந்துவிட்டது. காரியமில்லை, இருந்தாலும் சரி பண்ணி பார்ப்போம். அடுத்த உறவு யார் என்று கேட்போம். அடுத்த உறவு வருகின்றார், முகமது ராபி கொண்டு வார. கொண்டு வாருங்கள் ராபி.
2: ஐயா பூனைக்குட்டியா? பூனைக்குட்டி.
0: வாழ்த்துக்களை. கன்றுக்குட்டி, பூனைக்குட்டி, இத்தனை குட்டிகள் வருகிறது. நல்லது நல்லது. இனி செல்லக்குட்டியை கொண்டு வாரு. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராபிக்கு அவர்களே. கண்டு வாருங்கள். இங்கே அடுத்தவர்கள் கொண்டு வர மீண்டும் வாருங்கள். எங்கே அடுத்தவர்களும் கொண்டு வர வேண்டும். இலகுவான ஜோஜ் வந்து விடுறாரு. ஜோஜ் கொண்டு வாருங்கள். என்ன குட்டி?
3: வணக்கம் ஐயா. நாய்க்குட்டி ஐயா.
0: நீங்களும் நாய்க்குட்டி வைத்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள் நாய்க்குட்டி. வாழ்த்துக்கள்
3: ஐயா. நாளைய பாடல் எழுதி கொள்ளுங்கள்.
0: அதே குறுங்கள் எழுதி கொள்ளுகின்றேன்.
3: சொல்ல மறந்த கதை.
0: ஏனையா சொல்ல மறந்த கதை?
3: என்ன படத்துல பணம்
0: என்ன
3: பணம் மட்டும் பணம் மட்டும்
0: வாழ்க்கை அப்படியா? பணம் மட்டுமா
3: வாழ்க்கை?
0: நல்லது ஐயா நல்லது. நாய்க்குட்டியை கவனமா பார்த்துக் கொள்ளுங்கள். சாப்பாடு கொடுத்து விட்டீர்களா? கொடுத்தாச்சா? அன்பு உறவுகள் வர வேண்டும். கொண்டு வந்து நகைச்சுவையாக வந்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இது யார் அடுத்து யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? நான்கு பதில் வந்திருக்கின்றது. இதில் எங்கே சரியான பதில் கண்டுபிடிக்க கடுமையாக இருக்கின்றது. என்னிடம் இருக்க வர வேண்டும். எல்லாம் குட்டி குட்டியா வந்திருக்கிறது, என்னவோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள். யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? அடுத்து ஞானசேகரன் வர இருக்கின்றார், தேவா வர இருக்கின்றார். பவுனம்மாள் கொண்டு வரலாமே, நல்லது. நல்ல பதில் இது கண்டுபிடிக்கக்கூடியது. ஞானசேகரன் பெறணும். ராமன் கொண்டு வாருங்கள். மகாலிங்கம் கொண்டு வாருங்கள். பாரூக் கொண்டு வந்து விட்டார் என்று நின்றேன். கொண்டு வாருங்கள். ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். யார் கொண்டு வருவது சரியா இருக்கு என்று பார்க்க வேணும். நான்கு பதில்கள் வந்திருக்கின்றது என்பவர்களே, அடுத்த பதிலை தருவதற்கு நான் பதிலை சரி. இந்த நான்கு பதிலும் வந்து நாய்க்குட்டி, கன்றுக்குட்டி, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி என மீண்டும் வந்திருக்கின்றது. இரண்டு மத்திய கிழக்கு நாடுகளும் நாய்க்குட்டியை கொண்டு வந்திருக்கின்றது. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இந்த என்ன குட்டி என்றது போராட்டத்தில் இருக்கின்றது. வேறு என்ன குட்டி இருக்கின்றது கொண்டு வருவதற்கு மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் இன்னும் நகைச்சுவையாக சரியான பதிலும் வரும். சரியான பதில் கிடைக்க வேண்டும். கொண்டு வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள்.

0: தந்து சென்ற பதங்களிலே சரியான பதம் பூனைக்குட்டி. சரியா, பூனைக்குட்டி தான் இங்கே இருக்கின்ற சொல். பூனைக்குட்டி சரியான பதிலாக இருக்கின்றது. நாய்க்குட்டி அங்கே பொருந்துகின்றது, ஆனால் நான் வைத்திருப்பது பூனைக்குட்டி. அதனால் எப்போதும் செல்ல பிராணிகளாக இருக்கின்றது பூனைக்குட்டி. கன்றுக்குட்டி என்பது நாகப்பெண் வந்து கூறியிருந்தீர்கள், அது பொருத்தப்படவில்லை. பூனைக்குட்டியை யார் முதலில் கூறியது? ராபிக் அவர்கள் கூறியிருந்தார்கள். ராபிக் கூறியவர் தான் சரியான பதிலாக தந்திருக்கின்றார். பூனைக்குட்டி, அவருக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டு அடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அடுத்த கூறியவர்கள். சரி, அடுத்த பதம் வர இருக்கின்றது. அதுவும் ஒரு நகைச்சுவையான பதம் தான். நகைச்சுவை அல்ல, அதுக்கு பதில்கள் நகைச்சுவையாக வரும் என்று எண்ணுகின்றேன். அந்த பதம் வந்து ஏழு எழுத்துக்களாலான பதம். முதல் எழுத்து ஊனா, உண்மை என்பதற்கு வர ஊனா. இரண்டாவது மூன்றாவது எழுத்து மாறிவிட்டது, மறைந்துவிட்டது. மீண்டும் ஒரு ஊனா நான்காவது எழுத்து. ஐந்து எழுத்து மாறிவிட்டது. ஆறாவது எழுத்து பிக்கன்னா. ஏழாவது எழுத்து மாறிவிட்டது. ஊனா இரண்டு மூன்று மாறி, மீண்டும் ஒரு ஊனா. நான்காவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து மறைந்து, ஆறாவது எழுத்து இக்கன்னா, ஏழாவது எழுத்து மறைந்து விட்டது. அப்படிங்க அப்பா, அப்ப எத்தனை எழுத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது? ஒரு எழுத்து, ஒன்று ரெண்டு மூன்று எழுத்து தான் கிடைத்திருக்கின்றது. நான்கு எழுத்து கிடைத்து, மூன்று எழுத்து கிடைத்திருக்கு. எங்க கொண்டு வாருங்கள். இது ஒரு சேர்ந்து வருகின்றது, இரண்டு பொருள் சேர்ந்து வருகின்றது. வீடுகளிலே காணக்கூடியது, எங்கள் வீடுகளிலே காணக்கூடியது. அடுத்து இந்த சித்த ஆயுர்வேத வைத்தியர்களும் இதை உபயோகிப்பார்கள், இந்த பொருளை. கொண்டு வாருங்கள். முதல் எழுத்து ஊனா, இரண்டு மூன்று எழுத்து மாறி, நான்காவது எழுத்து ஊனா, ஐந்தாவது எழுத்து மாறி, ஆறாவது எழுத்து இக்கன்னா வந்து கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. உரல் உலக்கை,
0: நீங்கள் உரல் உலக்கை என்ன கொண்டு வருகிறீர்கள்? வாழ்த்துக்கள். மற்றவர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. கண்டுபிடித்து வந்திருக்கிறார் அவர் ஒரு பதத்தை, அது சரியான பதமா என்று தெரியவில்லை. மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வர வேண்டும்? கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும்.

0: பவனம்மாள் சரியாக கொண்டு வருவார்கள் என்று எண்ணுகிறேன். பவனம்மாள் கொண்டு வாருங்கள். உரல் உலக்கை என்று கூறுகின்ற உரல் உலக்கையா? சரி, கேட்போம். அவரும் வந்து கூறி செல்கின்றார், நீங்களும் கூறுகின்றீர்கள். வேறு யார் என்ன கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். நல்லது, வாழ்த்துக்கள் பவனம்மாள். ஃபாரூக் வருகின்றார். வணக்கம் ஃபாரூக். உரல் உலக்கையா? சரி, எல்லாரும் உரலும் உலக்கையும் தான். இங்கே பார்ப்போம் யாருடைய சரியா வருது என்று கேட்டு பார்ப்போம். அடுத்தும் கொண்டு வருவார்கள் தானே, மற்றவர்களும் அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்போம்.
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.

எங்கே கொண்டு வந்துவிட்டீர்களா? மூவர் வந்து ஒரே பதிலை தந்து சென்றார்கள். அதிலே முதலில் தந்தவர் நாகப்பன், இரண்டாவது பவனம்மாள், மூன்றாவது ஃபாரூக் அவர்கள். உரல் உலக்கை என்பது சரியான பதில். நாகப்பன், உங்களுக்கு புள்ளி போகின்றது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இப்பொழுது அடுத்து ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் வந்து இடம் மாறி வருகின்றது. எழுத்துக்கள் இடம் மாறி வருகின்றதா? எழுத்துக்கள் இடம் மாறி வருகின்றது. சரி, அது வந்து முதல் எழுத்து, முதலாவது எழுத்து இயன்னா, செய், மெய், பொய் என்பதற்கு வர இயன்னா, இடம் மாறி வருகின்றது. இரண்டாவது எழுத்து இவ்வண்ணா, இவ்வண்ணா, கொவ்வை என்பதற்கு வர இவ்வண்ணா, கொவ்வை என்பதற்கு வருகின்ற இவ்வண்ணா. மூன்றாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து லானா, பயம் என்பதற்கு வர லானா. நான்காவது எழுத்து வாவண்ணா, வா, நெடில். ஐந்தாவது எழுத்து சேனா, செல்வம் என்பதற்கு வர சேனா. ஆறாவது எழுத்து கீனா, ஆறாவது எழுத்து கீனா. ஏழாவது எழுத்து மையண்ணா. இடம் மாறி இருக்கின்றதை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கண்டுபிடிப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள், சேர்த்து கொண்டு வருபவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் வருபவருக்கு புள்ளி கிடைக்கும்.

0: வந்து விட்டார் நாகப்பன். கொண்டு வாருங்கள். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
1: வணக்கம் ஐயா. செவ்வாய்க்கிழமை
0: நல்ல நாள் என்று நல்ல நாள் அங்கே செவ்வாய்க்கிழமை என்று கொண்டு வந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. ஓடி பாருங்கள். அடுத்தவர் வந்து விட்டார் பாரூக். வணக்கம் பாரூக்.
2: செவ்வாய்க்கிழமை
0: வாழ்த்துக்கள். நீங்களும் செவ்வாய்க்கிழமையா? நல்லது. செவ்வாய்க்கிழமை நல்ல கிழமை. வாழ்த்துக்கள். அடுத்தவர் யார் கொண்டு வர போகின்றார்? வாழ்த்துக்கள் பாரூக். அங்கே அடுத்தவர் இன்னும் ஒருவர் இணைப்பில் வந்தார், சென்று விட்டார். வணக்கம் வணக்கம் பாருங்கள், வந்து கூறுங்கள். ஒரு சிலருடைய அழைப்பு துப்புரவா துண்டித்து விட்டது. ஒரு
3: சில சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா,
0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு. பவுனம்மா வந்து விட்டீர்கள். பவுனம்மா பாருங்கள்.
4: செவ்வாய்க்கிழமை
0: வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமை என்று நீங்களும் கூறுகின்ற இருவர் கூறி இருக்கின்றார்கள். பார்ப்போம் அடுத்தவர்கள் என்ன கிழமை கொண்டு வருகிறார், என்ன வேறு ஏதாவது பதம் கொண்டு வருகிறார் என்று கேட்டு பார்ப்போம். வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து முகமது அலி ராவிக்கு வந்திருக்கேன். ராவிக் கூறுங்கள். ராவிக் வணக்கம். ராவிக்
5: செவ்வாய்க்கிழமை
0: செவ்வாய்க்கிழமை என்று நாலு பேர் கூறியிருக்கின்ற செவ்வாய்க்கிழமை என்று சரியான பதில். ஆனால் அதை முதல் கூறியவர் நாகப்பன் அவர்கள். அவருக்கு புள்ளி சென்று விட்டது. சரியா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கும். அவர் உடனே வந்து கூறிவிட்டார் செவ்வாய்க்கிழமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் இடைவெளி நிரப்பல் பதம் வருகின்றது. முதலாவது எழுத்து கூவண்ணா. கூ என்றது நெடில். கூ கூ கூவுதல். அடுத்த எழுத்து நான் மன்னிக்க வேண்டும், இது வந்து இடம் மாறி வருகின்ற இல்லை, இடம் மாறவில்லை, இடைவெளி வருகின்றது. முதலாவது எழுத்து மறைந்து இரண்டாவது எழுத்து இர்ரென்னா. இர்ரென்னா மோர் என்பதுக்கு பாரு இர். மூன்றாவது எழுத்து மறைந்திருக்கின்றது. நான்காவது எழுத்து இந்தன்னா. இந்தன்னா என்றாலே நொந்து ஐந்து என்பதற்கான இந்த. ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இல்லன்னா. கொண்டு பாருங்கள் எங்கே கொண்டு ஓடி பாருங்கள். இது வந்து எல்லோருடையும் இருக்கின்றது, எல்லோருக்கும் உண்டு, மிருகங்களுக்கும் உண்டு, மனிதர்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த பதத்தை அநேகமாக பெண்களுக்காகத்தான் உபயோகிப்பார்கள். கவிஞர்கள் பெண்களுக்கு உபயோகிப்பார்கள் இந்த எழுத்து, இந்த பதத்தை. கொண்டு வாருங்கள். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையிலே சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அங்கே சொல்லுங்கள்.

0: வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: கார் கூந்தல்,
0: கார் கூந்தல் என்று கூறுகிறீர்களா? அடேங்கப்பா, நல்ல கற்பனை உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து ஜோஜ் வந்திருந்தா, ஜோஜ் நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ் ஓடி வர வேண்டும். ஜோஜ் வந்தீர்கள், சென்று விட்டீர்கள். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையிலே நாங்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கணும். பதங்களை கண்டுபிடித்து யார் சொல்வது, யார் சொல்வது என்ற விடயத்திலே இருக்கின்றோம். கொண்டு வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் தாங்கள் கண்டுகொண்ட சொல்லை. ஒருவர் தான் வந்திருக்கின்றார், அடுத்தவர் வந்துவிட்டு சென்று விட்டார். எங்கே நாகப்பன் வந்து கார் கூந்தல் என்று கூறியிருந்தார். சரியோ தெரியவில்லை, மற்றவர்களும் கொண்டு வருகின்றார்கள் என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள். கண்டுபிடிக்கவில்லையா? பவனம்மாள் கொண்டு வாருங்கள்.
2: மோர் பந்தல்,
0: மோர் பந்தலா? பார்ப்போம். மோர் பந்தல் பார்ப்போம். சரி,
2: நன்றி
0: நன்றி அம்மா. ஃபாரூக் வருகின்றார். ஃபாரூக், என்னையா
3: கார் கூந்தல்?
0: நீங்களும் கார் கூந்தலா? ஓகே. அடுத்தது ஜோஜ் வந்து விட்டு போகிறார். வந்து வந்து போற ஜோஜ் கூறுங்கள்.
4: வணக்கம் ஐயா. மோர் பந்தல்,
0: மோர் பந்தல் கட்டிக்காரன், மோர் பந்தல் கூறியிருக்கீங்க. எங்கே பார்ப்போம், எத்தனை எழுத்து அது? மோர் பந்தல் நான் பானா கூறியிருந்தேன். நாங்க சரி பார்ப்போம். நீங்கள் ஒன்று போட்டுக்கொண்டு பாருங்க. கவிஞர்கள் தான் ஐயா, எல்லாரும் கவிஞர்கள் தான். சரி, கட்டிக்காரன், கட்டிக்காரன் நான் தரவில்லை, தானே தரவு, அதனால் நீங்கள் மோர் பந்தல் என்று கூறினீர்கள். கட்டிக்காரன் அதுவும் பொருத்தமாக வர வேண்டியது ஒன்றுதான். ஆனால் அது அது எட்டு, அது ஏழு எழுத்துல வந்துவிடும். மோர் பந்தல் என்று வரும் பொழுது சரி, இணைந்த உறவுகளுக்குள்ளே சரியான பதிலை கொண்டு வந்தவர் முகமது ராபிக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் முகமது ராபிக்.
5: கார் கூந்தல்,
0: கார் கூந்தல் சிறப்பு சிறப்பு சிறப்பு. கார் கூந்தல் சிறப்பான பதில். அனைவரும் வந்து பதிலை தந்திருக்கின்றீர்கள் பலர். ஆனால் சரியான பதில் கார் கூந்தல் என்பது சரியானது. கருப்பு நிறமான கூந்தல், கார் கூந்தல் பெண்களுக்கு நாங்கள் உபயோகிப்பது. ஆனால் கூந்தல் எல்லோருக்கும் இருக்கின்றது. கார் கூந்தல் என்று வர்ணிப்போம் பெண்களை பார்த்துத்தான். அதை நாகப்பன் அவர்கள் வந்து முதலில் கூறி சென்றார். பின்பு வந்து கூறினவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிவிலையை பார்த்துக்கணும். மோர் பந்தல் என்று கூறினீர்கள். இதில் பானா நான் தரவில்லையே, நான் நீங்களாக போட்டிருக்கீங்க. மோர் பந்தலும் அது சரியானால் இது நான் கூறியது மக்களிடத்திலே காணப்படுகின்றது என்று. மோர்பந்தல் எல்லாரிடமும் காணப்படாது. கார் கூந்தல் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் கூந்தல் இருக்கின்றது, கருப்பு நிறமான கூந்தல். ஆனால் இது வர்ணிக்கப்படுவது பெண்களுக்குத்தான் கூடுதலாக என்றும் கூறியிருந்தேன். அதை யோசிக்க வேண்டும், சிந்தித்து பதில் தர வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது எங்கள் உண்ணும் உணவுகளில் ஒன்று, அதிலே ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து சானா, இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து, நான்காவது எழுத்து ஆனா, ஐந்தாவது எழுத்து ஜீனா, நரி கரி புரி உரி அதுக்கு வர ரீனா, இறுதி எழுத்தை காணவில்லை. முதல் எழுத்து என்ன கூறினேன்? சானா என்று கூறினேன். இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து காணவில்லை என்று கூறியிருந்தேன். நான்காவது எழுத்து ஆனா, ஐந்தாவது எழுத்து ரீ, ஆறாவது எழுத்தை காணவில்லை. எங்கே நாகப்பன் சொல்லி முடிப்பதற்கு வந்துவிட்டார். வாருங்கள் நாகப்பன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் முதல் வந்து கூறியபடியால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் கூறியபடியால், பொருளுக்கு அல்ல பதத்துக்கு அல்ல, வாழ்த்துக்கள். மற்றவர்களும் வந்து கூற வேண்டும்.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே ஓடி வாருங்கள். கொண்டு வருவீர்களா? நான் நினைக்கின்றேன் மற்றவர்கள் இலவாக கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பதமும். நாகப்பன் வந்து சம்பா அரிசி என்று விட்டு போகின்றார். எங்க அது சரியா பிள்ளையா தெரியவில்லை, எங்க நீங்கள் போட்டு பார்த்து கொண்டு ஓடி வாருங்கள். பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் தர வேண்டும் சரியான பதில். பாருக் கொண்டு வாருங்கள். என்ன சாமானது, என்ன பொருள்? நீங்களும் சம்பாரிச்சு அங்கே பெற்றுக் கொள்ள முடியுமா அந்த சம்பாரிச்சு? சரி, சம்பாரிச்சே கொண்டு வந்துட்டு போறாரு. அவரும் பாருக்கும் கொண்டு வந்தாரு அங்கே சவுதி அரேபியாலும் பஞ்சு சம்பாரிச்சு வாங்கலாமா? வாருங்கள், என்ன பதில்? சம்பாரிச்சு என்றது கொண்டு வந்திருக்கீர்கள். பார்ப்போம் மற்றவர்களின் பதிலையும் கேட்டு பார்ப்போம். மற்றவர்களும் பெற வேண்டும். எங்கே எல்லோரும் மூன்று பேர் நாலு பேர் தான் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஃபாரூக், ஜோர்ஜ், ராவிக், நாகப்பன், பௌனம்மாள் தான் கூட பிள்ளையர். ராமனும் இடையிலே வந்து நின்று விட்டார், பாடலும் தரவில்லை. ஞானசேகரன் பாடல் தரவனும் சந்தன்ராஜ் ஒரு தடவை வந்துட்டு சென்றார், மீண்டும் வரவில்லை. அவர்கள் இணையதளமும் வருகிறதில்லை. பார்ப்போம். வர வேண்டும் பெற வேண்டும் ஒவ்வொரு தரும். எங்கே கொண்டு பாருங்கள். சரி, சம்பா அரிசி என்பது சரியான பதில். நாகப்பனுக்கு புள்ளி சேர்ந்து விட்டது. ஃபாரூக் உங்களுக்கு வாழ்த்து, ராபிக் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கிடைத்தது. இப்பொழுது நான் ஒரு பழமொழி என்று கூறப்போகிறேன். அதிலே இடைவெளி விட்டு கூறினால் நீங்கள் அதை வந்து சொல்ல வேண்டும். சரியா? எங்க பார்ப்போம், யார் முதலில் வந்து சொல்வதென்று பார்ப்போம். முதலில் வந்து சொல்ல வேண்டும் யார் கூறப்போகின்றார் என்று பார்ப்போம். அதுக்கு சரி, கடவுளை இடைவெளி நம்பினார் இடைவெளி. எங்க நிரப்புங்கள் பார்ப்போம். கடவுளை இடைவெளி நம்பினோர் இடைவெளி. இதை முற்றுப்புறப்பு செய்யுங்கள். யார் சொல்ல முடியும்? ஓடி வாருங்கள். முதலில் வருவதற்கு புள்ளிகள் கிடைக்கும். கடவுளை இடைவெளி நம்பினோர் இடைவெளி. இந்த இடைவெளியை நிரப்பிக்கொண்டு வாருங்கள்.

0: ராமன் வருகின்றார். வரகர் ராமன், ராமன் உங்கள் பதில். ராமன் மனவை, ராமன் உங்கள் பதில். அழைப்பில் இருக்கின்றீர்கள் மனவை. ராமன் உங்களுடைய அழைப்பு, நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். இருவரும் சென்று விட்டார்கள். பவுனம்மாள் வணக்கம்.
1: கெடுவதில்லை
0: என்னம்மா?
1: கடவுளை நம்பினார் நீங்க சொன்னீங்க.
0: ஆமா,
1: அதுக்கு இடைவெளி கெடுவதில்லை தானே?
0: கடவுளை நம்பினார், இடைவெளி என்ன வருகின்றது?
1: கெடுவதில்லை.
0: பார்ப்போம் மற்றவர்கள் எப்படி கொண்டு வருகின்றார் என்று பார்க்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம்
2: நாகப்பன்.
0: ஓ ஐயோ, மறந்து விடு. கைவிடப்பட மாட்டா, கைவிடப்படாரா? எங்கே பார்ப்போம், எங்கே கூறுங்களையா? கைவிடப்படார் என்று கூறுகிறீர்கள். பார்ப்போம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்தவர்கள் ஞானசேகரன் வந்திருந்தார், ராமன் வந்திருந்தார். உங்களுக்கு இருவருடைய அழைப்பும் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி சேறிவிட்டது. எங்கே கொண்டு ஓடிவாருங்கள் மீண்டும். ஓ ஓடிவாருங்கள். பாரு பாருங்கள். வணக்கம். வணக்கம்.
2: கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது.
0: எங்க நீங்களும் அப்படி கூறுவீர்கள்? பார்ப்போம் மற்றவர்களை, பார்ப்போம் கேட்போம். வாழ்த்துக்கள். அங்கே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
3: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. சொன்ன பீச்சில

0: சரியான பதில் நாயை கண்ட கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது சரியான பதில். நாகப்பன் அவர்கள் முதலில் கூறியிருந்தார், ஃபாரூக் அவர்கள் இரண்டாவதாக வந்து கூறி வாழ்த்துக்களை பெற்றார். பவுனம்மாள் கூறியது கெடுவதில்லை என்றுதான் கூறியிருந்தீர்கள். அப்படி வராது. இங்கே ஞானதேவன் கொண்டு வாருங்கள்.
1: கடவுளை நம்பினார் கெடுவதில்லை,
0: இல்லை கடவுளை நம்பினார் கைவிடப்படார். நம்பினார் கெடுவது, கடவுளை நம்பினார் கெடுவதில்லை அல்ல, கைவிடப்பட மாட்டார்கள். கடவுளை யார் நம்புகிறோமோ அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். வாழ்த்துக்கள். நாகப்பன் வந்து குறி சென்றார்.
1: பாடல் பாடல் பாடல் நாளை பாடல்.
0: ஓ நல்லது மாரே, எதாருங்கள் மாரே.
1: குளமா குளமா படத்தில் இருந்து உலகில் இரண்டு கிளிகள் அந்த பாடல
0: நல்ல பாடல். அந்த பாடல் நாளைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். உலகில் இரண்டு கிளிகள். வாழ்த்துக்கள் மகனே.
1: நன்றி அப்பா.
0: நன்றி நன்றி. இங்க ராபிக் வந்தார். ராபிக் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
2: கடவுள் நம்பினார் கைவிடப்படாது.
0: கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது சரியான பதில். அது நாகப்பன் முதல் வந்து குறிப்பிட்டு புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள் சொன்ன உங்களை யாருக்கும் சொல்லியிருந்தார். சரி, அடுத்த முதுமொழி. நாயை இடைவெளி கல்லை காணோம். அடுத்தது அடுத்த காணோம். நாயை இடைவெளி கல்லை காணோம். கல்லை இடைவெளி நாயை இடைவெளி நாயை இடைவெளி குறுங்கள் பார்ப்போம். நாயை இடைவெளி நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன்.
3: நாயை கண்டால் கல்லை காணும்.
0: அடுத்தது
3: கண்டால்.
0: சரி, முடிக்கவில்லை.
3: கல்லை கண்டால் நாயை காணும்.
0: நாயை காணும். நாயை கண்டால்
3: கல்லை காணோம்.
0: நாயை கண்டால் கல்லை காணோம். கல்லை கண்டால் நாயை காணோம். சரியா?
3: நன்றி
0: நன்றி. அடுத்த உறவு வந்துட்டு செல்கின்றார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
1: ஞானசேகரன்,
0: நாயை கண்டால் கல்லை காணும்.
1: கண்டால் கல்லை காணும்.
0: கல்லை
1: கண்டால்
0: நாயை காணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே பாரூக் வந்திருக்கா? பாரூக் கூறுங்கள். பாரூக், நாயை கண்டால் கல்லை காணும். கல்லை கண்டால் நாயை காணும். வாழ்த்துக்கள். இங்கே ராமன் வந்திருக்கின்றார். வாருங்கண்ணா. வணக்கம். ஏமனோ வரி வந்து
4: வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்தது? ராமன் கொண்டு வாருங்கள்.
5: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
5: நாயை கண்டால் கல்லை காணும். கல்லை கண்டால் நாயை காணும்.
0: சரியாக சொல்லுங்கள். ஆனால் முதலில் வந்து நாகப்பன் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள். முகமது ராவிக்கு வருகின்ற கேட்டு பார்ப்போம். நாயை கண்டால் கல்லை காணும். கல்லை கண்டால் நாயை காணும். சரியாக கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல்ல கொண்டு வந்த உடனடியாக நாகப்பன் அவர்கள் சரியாக கொண்டு வந்து விட்டார். நாளைய பாடல் நீங்கள் கொண்டு விட்டீர்கள். நன்றி நன்றி. சுபா நீங்கள் வர வேண்டும், பாடல் தர வேண்டும். ராமன் நீங்களும் பாடல் தர வேண்டும். சரி, அடுத்து ஒரு பழமொழிக்கு செல்லுகின்றேன். அடுத்து சரி அடுத்து ஒரு பதம் பதம் கொடுப்போமா? இந்த பதம் ஒருவரை குறிக்கின்றது. அவர் செய்யும் தொழிலை வைத்து குறிக்கின்றது. ஆறு எழுத்துக்களால் ஆனது. இப்ப காவல் புரிபவர்களை காவல்காரன் என்று கூறுகின்றோம். சரியா? அதே போன்று தையல் செய்பவரை தையற்காரன் என்று கூறுகின்றோம். இவரை எப்படி கூறுவோம்? இவர் வந்து தண்ணீரோடு சம்பந்தப்பட்டவர். இவருடைய தொழில் தரையிலே இல்லை, தண்ணீரிலே இருக்கும். இவரை எப்படி அழைப்பார்கள்? நான்கு ஆறு எழுத்துக்களால் ஆனவர். இவரை எப்படி அழைப்போம் என்று கூறுங்கள். ஓடி பெற வேண்டும். வந்து இணைந்து கொண்டு பாடலையும் தந்து செல்லுங்கள் அன்பு உறவுகளே. உறுதி நேரத்தை எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். பாடலையும் தந்து செல்லுங்கள்.

0: சுபா வந்துவிட்டார். சுபா சொல்லுங்க மகளே.
1: மீனவன்
0: என்று கூறுவது உங்களோட பதிலை ஏற்றுக்கொள்ள மற்றவர்கள் கொண்டு கூறுவார்கள். யார் சரியான பதில் கொண்டு
1: வார்கள்?
0: என்ன பாடல் நாளைய தினம்? சரி, நீங்கள் மீண்டும் பெறப்போகிறீர்களா? நீங்கள் சொன்னது மீனவன் என்று கூறினீர்கள் இல்லையா? நீங்கள் சொன்னது மீனவன் நாலு எழுத்து தானேம்மா வருகின்றது. நான் சொன்னது ஆறு எழுத்துக்களை கொண்டதம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி பாருங்கள், மீண்டும் முயற்சி பாருங்கள். நாகப்பன் அவர்கள் கொண்டு பாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. ஓடக்காரன்.
0: நீங்கள் ஓடக்காரன் என்று கூறுகிறீர்களா? எங்கே இப்ப மீனவன் வந்தது? நீங்கள் ஓடக்காரன் கொண்டு வந்திருக்க, மற்றவர்களையும் கேட்டு பார்ப்போம். ஓடி பாருங்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. பவுன் காரன்.
0: என்ன காரன்?
3: படகுக்காரன்
0: என்றால் வந்து ஏழு எழுத்து வருகின்றது. என்ன பார்ப்போம், மற்றவர்கள் சொல்வதை பார்ப்போம். என்ன பாடல் நாளைக்கு உங்களுக்கு வேண்டும்?
3: பாருங்கள்,
0: ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் கொண்டு பாருங்கள்.
4: குடிகாரன். குடிகாரன்.
0: குடிகாரனா? தண்ணீர். ஓ, அப்படி தண்ணீர் போறீங்க. கொண்டு வரீங்களா? அது ஐந்தெழுத்து தானே மகனே. நன்றி நன்றி நன்றி நன்றி. பாரத் கொண்டு வர, பாரத் கொண்டு வாருங்கள்.
4: அப்பா படகோட்டி. அப்பா படகோட்டி.
0: படகோட்டி. படகோட்டி என்று கூறுவார்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த ராவி கொண்டு வருங்கள். ராவி கொண்டு வாருங்கள்.
5: ஐயா ஊர்காவலன். ஐயா ஊர்காவலன்.
0: ஊர்காவலனா? தண்ணீர் அவர் இருப்பாரு. சரி, ஊர்காவலன். நல்லது நல்லது. அடுத்த பாடல, அடுத்த பகுதியை கொண்டு வரட்டும். ஓடி வாருங்கள். எங்கே ஓடி வர வேண்டும்? கொண்டு வாருங்கள், உங்கள் பதிலை கொண்டு வாருங்கள். ஆறு எழுத்துக்களால் ஆனது. தண்ணீரே தண்ணீரே தான் அவருடைய வாழ்க்கை போகின்றது. அதனால தான் ஜோஜ் வந்து குடிகாரன் என்று கூறிவிட்டு போறார். அது ஐந்து எழுத்து. எங்கே கொண்டு வாருங்கள். இன்னும் வர இருக்கின்ற விழாக்கள். மீனவன், ஓடக்காரன், படகுக்காரன், குடிகாரன், படகோட்டி, ஊர்காவலன் என்ற பதில்கள் வந்திருக்கின்றது. கொண்டு வர வேண்டும். ஞானசேகரன் கொண்டு வருக. வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம். வணக்கம் ஞானசேகரன். உங்களோட இணைப்பு சரியாக இடைஞ்சலாக இருக்கின்றது ஐயா. எங்கே ஞானசேகரன்? உங்களோட இணைப்பு சரியா வரவில்லை எங்களிடம். நான் இணைத்து விட்டேன், நீங்கள் வரவில்லை இன்னும். ஞானசேகரன் எங்கே இருக்கின்றீர்கள்? என்ன அழைப்பிலே வருகின்றீர்கள்? அழைத்தால் உங்களோட இணைப்பு எனக்கு வருகின்றது இல்லையே. உங்களோட இணைப்பு எனக்கு கிடைக்கதில்லை ஐயா. எந்த வகையிலும் இணைப்பு கிடைக்கதில்லையா? உங்களோட இணைப்பு எங்கே சரியா தந்து கொண்டீர்கள். வந்த பதில்கள் மீனவன், ஓடக்காரன், படகுக்காரன், குடிகாரன், படகோட்டி, ஊர்காவலன். இதில் சரியான பதிலை தந்தவர் நாகப்பன். முதலில் தந்தார் ஓடக்காரன். ஓடக்காரன் சரியான பதில். படகுக்காரன் படகோட்டியும் வந்து ஐந்தெழுத்து. படகுக்காரனுக்கு ஆறு எழுத்து அல்ல, ஏழு எழுத்து. படகுக்காரன் அது. ஓடக்காரன் சரியான பதிலாக இருக்கின்றது. அதனால் நாகப்பனுக்கு புள்ளிகள், மற்றவர்கள் வாழ்த்துக்கள் சென்றடைகின்றது. சரி, ஓடக்காரன் வந்துவிட்டான். அடுத்த பதம். வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம்.
6: ஐயா கப்பலோட்டி.
0: கப்பலோட்டி இல்லையம்மா. ஓடக்காரன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: இல்லை. மூன்றாவது எழுத்தை லி, அலி களி என்பதற்கு வர லி, லி குறில். அடுத்த எழுத்தை காணவில்லை. இறுதி எழுத்து லா, லா என்ற எழுத்து, ஐந்தாவது எழுத்து. எங்கே கொண்டு வாருங்கள் ஐந்து எழுத்தை கொண்டது? முதலாவது எழுத்து பீனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து லி, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து லா நெடில். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி, நாகப்பன் தான் வருகின்றார். நாகப்பன் வாருங்கள்,
1: கூறுங்கள்.
0: வெள்ளி நிலா என்று கூறுவீர்களா?
1: வெள்ளி வெள்ளி விழா, வெள்ளி நிலா.
0: எதை கூறுகிறீர்கள்? ரெண்டு கூறுகிறீர்கள், எது சரியானதை கூறுங்கள்.
1: வெள்ளி நிலா,
0: வெள்ளி நிலா தான் சரி. விழா சரிவராது, நகரத்துக்கு போயிடும் என்னவா? வெள்ளி நிலா அப்படி
1: கூறுகிறீர்கள்.
0: வெள்ளி நிலா என்று கூறுகிறீர்கள். பாரு, கொண்டு வாருங்கள்.
1: வெள்ளி நிலா,
0: வெள்ளி நிலா. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது சுபா கொண்டு வந்திருக்க. ஓ, சுபா தடுக்கப்பட்டு விட்டு. வணக்கம் சுபா.
2: ஐயா,
0: வெள்ளி நிலாவா?
2: ஆமாங்கய்யா.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும், நீங்களும் அதை கூறுங்க. நீங்கள் நாளைய தினம் என்ன பாடலாமா உங்களுக்கு வேண்டும்? நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. சரி, கொண்டு பாருங்கள். ஞானசேகரன் என்ன பாடல் வேண்டும், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் ஞானசேகரன்? இல்லையா, உங்களோட இணைப்பு. ஞானசேகரன் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? ராமன் பாருங்கள். ராமன், வெள்ளி நிலா நீங்களும் கூறுங்க. என்ன பாடல் நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்? கதம்பத்திலே கிடைக்கும். வாழ்த்துக்கள், இணைந்து சிறப்பித்த வெள்ளி நிலா கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. பதத்திலே வெள்ளி நிலா என்பது சரியான பதில். அந்த பதிலை முதலில் தந்தவர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள், சந்தன்ராஜ் வந்தார். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம்.
3: வெள்ளி விளையா, வெள்ளி விளையா,
0: வெள்ளி வெள்ளி நிலா, வெள்ளி நிலா. சரியா,
3: எல்லாரும் கண்டுபிடித்திருப்பார்கள். நன்றி, நன்றி.
0: நன்றி. பாடல் முடியுமா, மீண்டும் வருவீர்களா?
3: நான் மீண்டும் வருகிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. முகமது ராபிக், ராபிக் நிமிஷங்கள்.
3: ஐயா, வெள்ளி நிலாயா? வெள்ளி நிலா,
0: வெள்ளி நிலா, வெள்ளி வெள்ளி நிலா. சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். தந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதலில் தந்தவர் நாகப்பன் அவர்கள், அவர்களுக்கு அந்த புள்ளி செல்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். முடிய இருக்கின்றது, விரைவாக செல்ல போகின்றோம். இது ஒரு சரி ஐந்து எழுத்துக்களாலான பதம். முதலாவது எழுத்து மானா, இரண்டாவதை காணவில்லை, மூன்றாவதையும் காணவில்லை, நான்காவது இப்பன்ன, அப்பா என்பதற்கு வர இப், ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. முடிஞ்சுதான், இரண்டு சொல்லு தான் தந்திருக்காங்க. ஐயோ, மானா இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து இப்பன்ன, ஐந்தாவது இடத்தை காணவில்லை. எங்கே கூறுங்கள் பார்ப்போம். தேடி கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். போட்டி கடுமையாக இருக்கின்றது. இது பொருள் கொண்டு போக உதவும். பொருட்கள், பத்திரங்கள் எல்லாம், பணங்கள் எல்லாம் வைத்து பத்திரமாக கொண்டு போவது. அநேகமாக கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு வருபவர்களின் கையிலே இது இருக்கும். வந்து விட்டார் நாகப்பன். கொண்டு வாருங்கள். மத்தாப்பு என்று கூறுவீர்கள். கெட்டிக்காரன் மத்தாப்பு என்று
1: கூறுவீர்கள்.
0: மத்தாப்பு நான் எங்கே தாவன் தந்தனா இல்லத்தானே? சரியா, சான் அதான் இல்லையா? மத்தாப்பூ

0: மத்தாப்பு என்று கூறுகிறார். அடுத்தவர் வந்து ராமன். ராமன் பாருங்கள்,
1: மண்டபம்.
0: மண்டபமா? சரி, மண்டபம் கொண்டு வந்திருக்கு. எங்கே பார்ப்போம். நான் கூறுகின்றேன், இது கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வரும்போது அவர்கள் கைகளிலேயும் இருக்கும் என்று கூறுகின்றேன். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். இது மாநில தமிழ் வானொலி, மற்றவர்கள் கொண்டு வர வேண்டும். ஐந்து எழுத்துக்களான பதம் என்று கூறுகின்றேன். முகமது ராபிக் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள். ராபிக், ராபிக்
2: மாப்பிள்ளை,
0: மாப்பிள்ளை என்று கூறுகிறீர்கள் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாருங்கள் எத்தனை வருகின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை யார் கொண்டு வருகின்றார்? பதம் கொண்டு கூடி வாருங்கள். மீண்டும் நாகப்பன் வருகின்றார். வணக்கம்
3: நாகப்பன்.
0: மஞ்சள் பையா? நீங்க மஞ்சள் பையன் என்று கூறுகிறீர்களா?
1: மஞ்சப்பை,
0: மஞ்சப்பை, மஞ்சப்பை என்று கூறுகிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த வருகிறார், யார் வருகின்றார்? பவுனம்மாள் வந்திருக்கிறார், கொண்டு வாருங்கள். பவுனம்மாள்,
4: மஞ்சப்பை,
0: மஞ்சப்பை என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லோரும் கூறுகின்றார்கள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஞானசேரம் கொண்டு வாருங்கள்.
2: மஞ்சள் பை,
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மஞ்சப்பை. அடுத்தவர்கள் கொண்டு வாருங்கள், எல்லோரும் கொண்டு வர வேண்டும். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 1, 2, 3, 4, 5, 6 பதில் வந்தது. மீண்டும் ஞானசேகரன் வந்திருக்கின்றார். கொண்டு சொல்லுங்க. எங்கே அடுத்தவர் இணைகின்றார்? வணக்கம், வணக்கம், வணக்கம். ஓ, உங்களோட இணைப்பு வருதில்லை மகளே. வணக்கம், ஜெயமன ஒரியா வந்திருக்கின்றீர்கள். இங்கே கேட்கவில்லை, உங்களுடைய அழைப்பு இணைக்கப்படுவதில்லை, தடைப்பட்டிருக்கின்றது. வணக்கம், வணக்கம், வணக்கம். உங்களுடைய இணைப்புகள் சரியாக இல்லை. உங்களுடைய இணைப்புகள் என்னோட தொடர்பு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மஞ்சப்பை என்பது சரியான பதில். மஞ்சப்பை என்று சரியான பதிலை தந்திருந்தார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவர் முதல்ல ஒரு ஒன்று தந்துவிட்டு கொண்டு வந்து கூடிவிட்டார். மத்தாப்பு என்று கூறினவர் அது பொருத்தமில்லை, மஞ்சப்பையை தந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் கூறியிருக்கிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாகப்பன். வாழ்த்துக்கள். பவுனம்மாளும் கூறியிருந்தார், ஞானசேகரன் கூறியிருந்தார், மஞ்சப்பை, மஞ்சப்பை என்று. வாழ்த்துக்கள். மஞ்சப்பை, மஞ்சப்பை தான் சரியானது. அது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வருபவர்கள் கையிலே இருக்கும் என்ற உடன் நாகப்பன் கண்டுபிடித்து விட்டார். சரி, அடுத்தது ஒரு பழத்தை பற்றி கூறப்போகின்ற. பழங்களுக்குள்ளே ஒரு பழம், அந்த பழத்துக்கு உள்ளே இருக்கின்ற பொருளை கூறப்போகின்றது. சரியா? முதலாவது வந்து பானா, படம் என்பதற்கு வர பானா. இரண்டாவதை காணவில்லை, மூன்றாவதையும் காணவில்லை. நான்காவது சூனா, சுகம் என்பதற்கு வர சூனா. சரியா? கடைசி எழுத்தை காணவில்லை. அப்ப இரண்டு எழுத்தை தான் தந்திருக்கின்றார்கள். இது ஒரு பழத்தின் உள்ளே இருப்பது. கண்டுபிடித்துக் கொண்டு ஓடுவாருங்கள். பானா, இரண்டு மூன்று எழுத்து இல்லை. நான்கு சூனா, இறுதி எழுத்து இல்லை. ஐந்து எழுத்துக்களால் ஆன பதம். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இடைவெளியை நிரப்பிக் கொண்டு வருகின்றீர்கள். இன்னும் உங்களுக்கு 8 நிமிடங்கள், 7 நிமிடங்கள், 8 நிமிடங்கள் இருக்கின்றது முடிவதற்கு. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: என்னையா?
0: பலாச்சுளை நீங்கள் கூறுவீர்கள். பலாச்சுளை என்று கூறினீர்களா? சரி, கேட்டு விட்டு அடுத்தவர்கள் என்ன கொண்டு வருகிறேன் பார்ப்போம்.
1: நன்றி.
0: மற்றவர்களையும் கேட்டு பார்ப்போம். பாரூக் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் பாரூக்.
1: பலாச்சுளை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்று நீங்களுக்கும் கூறுகின்றேன். பலாச்சுளை என்று கூறுவீர்கள் ஜோய் பாரூக். இங்கே அடுத்தவர் என்ன கொண்டு வர போகின்றார்? ராமன் வருகின்றார். வணக்கம் ராமன்.
1: வணக்கம்.
0: பலாச்சுளை பற்றி கேட்க சுவையாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம் யார் சொல்வது சரி என்று. நன்றி. அடுத்து ராபிக்
2: பெறுகின்றார்.
0: பொருளைத்தான் கேட்டேன், பலாச்சுளை என்று கூறுவீர்கள் நீங்கள் எல்லோரும். பார்ப்போம் இது சரி என்று. கடிகாரன் அடுத்த பதில். ஓடிவாருங்கள். அனைவரும் வந்துவிட்டீர்களா? மூன்று நான்கு பேர் வந்துவிட்டீர்கள். பலாச்சுளை என்பது சரியான பதில். நாகப்பன் முதல்லே கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார். அதுக்கு பின்பு வந்தவர் உங்களுக்கு வாழ்த்துக்கள். விரைவாக வருவதில் தான் இங்கே புள்ளிகள் கிடையாது. எல்லோரும் சரியாக கூறுவீர்கள், விரைவாக வர வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. அடுத்த பதத்துக்கு போகின்றேன், விரைவாக போக வேண்டும். நாங்கள் இன்னும் உங்களுக்கு 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றன முடிவுக்கு வருவதற்கு. சரி, இது வந்து ஒரு பூ இனத்தை சேர்ந்தது, 6 எழுத்தை கொண்டது பூ இனத்தை கொண்டது, ஒரு பூவை குறிக்கின்றது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வானா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து பூ, அடுத்து என்ன எல்லாத்தையும் காணவில்லையா? முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வானா என்று கூறியிருந்தேன். சந்தன்ராஜ் வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம், வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பதில் வந்துருச்சு, பலாச்சுளை.
0: அது வந்து விட்டது. இப்பொழுது அடுத்த பதம் வருகின்றது. முதலாவது எழுத்து காணவில்லை, இரண்டாவது எழுத்து இல்ல, முதலாவது
2: வந்து
0: பாடல் கொடுங்களா? கொடுங்கள்.
2: ஒரு ராகம் பாடலோடு அந்த பாடல் இல்லைங்க. ஒரு ராகம் பாடலோடு
0: நல்லது ஐயா, நல்லது.
2: நன்றி, நன்றி. வணக்கம் ஐயா.
0: நன்றி, நன்றி, நன்றி. சரி, இந்த பதத்தை தருவதற்கு இங்கே முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வான. சரி, இந்த பதத்தை விடுங்கள், அடுத்த பதத்தை தருகின்றேன். அதுவும் ஒரு பூவோடு சேர்ந்த ஒரு பொருள் இணைந்திருக்கின்றது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து சாவண்ணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து பூவண்ணா, ஆறாவது எழுத்து ராணா, ஐந்தாவது எழுத்து ராணா, அடுத்த எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து கையண்ணா. இடையிலே ஒரு எழுத்து இருக்கின்றது, அது கண்ணா. இலகுவாக கூறலாம் உங்களுக்கு என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள். இரண்டு பொருள் அங்கே சேர்ந்திருக்கின்றது. முக்கியமாக இது பெண்களுக்கு உரியது. வருகிறீர்களா? கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும்.

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
0: ரோசாப்பூர் ரவிக்கே,
1: நீங்கள் அப்படி வருகிறீர்களா? ரோசாப்பூர் ரவிக்கே பிடிக்கிறீர்கள் நீங்கள். ரோசாப்பூர் ரவிக்கே உங்களுக்கு பிடிக்குமா? சரி, அடுத்தவர்கள் என்ன கொண்டு
0: பெண்கள்
1: சம்பந்தப்பட்ட பெண்கள் கட்டிக்காரன்.
0: நன்றி
1: நன்றி. எங்கே மற்றவர்களும் கொண்டு வரலாம் தானே? கொண்டு வாருங்கள். யாரையும் காணவில்லை. சொல்லு சொல்லு சொல்லு.

0: யாரும் கொண்டு மாறுங்கள். நீங்களும் அழைத்தான் கூறுவீர்களா? ரோசாப்பூர் அவிக்கை சரியான பதில். நாங்கள் இரண்டாவதாக வந்து வாழ்த்து பெறுகிறீர்கள். முதலாவதாக கொண்டு நாகப்பன் புள்ளியை பெறுகின்றார். போட்டியிலே இறுதிப்பதமாக ஒன்று வருகின்றது, அதை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். அந்த அந்த அந்த பதம் முதலாவது எழுத்து சு என்று வருகிறது. குரல் ஆறு எழுத்துக்களை கொண்டது. ரவி கொண்டு வாருங்கள்.
1: ரோசாப்பூர் ரவிக்கையா?
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ரோசாப்பூர் ரவிக்கை. நாகப்பனும் வந்து கூறி, பாருக்கும் வந்து கூறி விட்டார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் வந்து முதலாவது எழுத்து சு. சுப்பையா, சு சுப்பிரமணியத்துக்கு வர சு. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மீண்டும் ஒரு சு, சுப்பையா வருகின்றார் சுப்பிரமணியம். நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இப்பன்னா. ஆறாவது எழுத்தை காணவில்லை. மூன்று எழுத்து தருகின்றேன், மூன்று எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து சூனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து மீண்டும் சூனா, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இப்பன்னா, அப்பாவுக்கு வர இப்பன்னா, இறுதி எழுத்தை காணவில்லை. ஆறு எழுத்துக்களை கொண்டது. எங்கே விரைவாக கொண்டு வர வேண்டும். போட்டி நிறைவுக்கு வரும் வேளை இன்னும் ஒரு நிமிடங்கள் தான் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. சுறுசுறுப்பு.
0: சுறுசுறுப்பா? எங்க ஃபாரூக் என்ன சொல்றேன், ஃபாரூக் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்பா இதை கொஞ்சம் சுறுசுறுப்பா வந்து கூட கூடாதா? நாகப்பன் வந்து கூட விட்டாரு. சுறுசுறுப்பு விறுவிறுப்பா இருக்கின்றது, சுறுசுறுப்பா இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க்கையோடு நிகழ்ச்சி எங்களுடைய போட்டி நிறைவுக்கு வந்து விட்டது என்பது உறவுகளே. போட்டி நிறைவுக்கு வந்தால் உங்களுக்கு போட்டியில் வந்த போட்டியாளர் கேட்ட பாடல்கள் பெற வேண்டி இருக்கின்றது. அவர்கள் வந்து கூறினால் அவர்கள் எல்லோருக்கும் நான் விடைகளை கூறலாம். இங்கே நாகப்பன் வந்து கூற வேண்டும், தேவா வந்து கூற வேண்டும். செல்வகுமார் இப்பதான் பெரு. வணக்கம் செல்வகுமார். கெட்டிக்காரன் சுறுசுறுப்பாவே இவ்வளவு லேட்டாக வந்து கூறுகிறீர்கள். கெட்டிக்காரன் நாளைக்கு என்ன என்ன பாடல் நாளைக்கு வேண்டும்? போட்டி முடிவடைந்து விட என்ன பாடல் வேண்டும் நாளைக்கு?
1: முடிவடைஞ்சிருச்சு.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் நாளைக்கு?
1: சீருளாவும் இன்பநாதம் வடிவுக்கு வளைகாப்பு படத்துலப்பா.
0: சீருளாவும் இன்பநாதம் சீருளாவும் இன்பநாதம். எங்க சென்றீர்கள்? இவ்வளவு தூங்கினீர்களா? வாழ்த்துக்கள். இப்ப சுபா நீங்க வந்து பாடல் கூற வேண்டும். அடுத்து நன்றி நன்றி செல்வகுமார். சுபா வந்து பாடல் கூற வேண்டும். முகமது ராபிக் என்ன கூற போகின்றீர்கள்? ராபிக் வணக்கம். ராபிக் ராபிக் வணக்கம். சுபா நீங்கள் வந்து பாடல் கூற வேண்டும் மகளே. அடுத்து நாகப்பன் நீங்கள் கூற வேண்டும் பாடல். வணக்கம் சந்தன் ராஜ்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. அதான் சுறுசுறுப்பு
0: அதனால தானே சுறுசுறுப்பா வர வேண்டும். வாழ்த்து. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா. ராபிக் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்?
1: சுறுசுறுப்பு.
0: இல்லை சுறுசுறுப்பா வந்து அதை சுறுசுறுப்பா வந்து கூறுவீர்களா தானே புள்ளி கிடைத்திருக்கும் இல்லவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி எங்கே நாகப்பன் உங்களுடைய பாடலை வந்து கூற வேண்டும். சுபா நீங்களும் வந்து பாடலை கூறினா தான் எங்களுடைய போட்டி முடிவு நிறைவுக்கு வரும், நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். ஓடி வாருங்கள். வணக்கம் நாகப்பன். ஓடி பெற வேண்டும், பாடலை தர வேண்டும். நாளைய தினம் என்ன பாடல் என்பது அதனால்தான் நான் முன்பே கூறுவது உண்டு உங்களுக்கு. இறுதியில வந்து நான் நேரத்தை மட்டுப்படுத்தி கொண்டு வருவேன். அந்த நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்த வேண்டிய நேரம். இப்போ ஒரு பாடல் இரு பாடலுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது மன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்றைய தினம் போட்டியிலிருந்து அநேகர் கலந்து கொண்டார்கள். ஆனால் எல்லோரும் சிறப்பாக பாடல்களை கூறியிருந்தார்கள். வணக்கம் நாகப்பன். ஓடிவாருங்கள். என்ன பாடல் நாளைய தினம்?
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நாளைய பாடல் முதல் வசந்தம்.
0: ஓ முதல் வசந்தத்துக்கு இருக்கிறீங்களா? என்ன பாடல்?
3: அது ஆழமில்ல.
0: ஓ ஆறு
3: பேரும் கடலும் ஆழமில்லை.
0: அடி அப்படியா? ஆறுமது ஆழமில்லை. நல்ல பாடலை கேட்டிருக்க.
2: இளையராஜா, இளையராஜா பாடிய பாடல்.
0: இளையராஜா பாடிய பாடல் ஆறு அது ஆளம்
2: அது பெண் குரல் இருக்கு, ஆனா இளையராஜா பாடல்.
0: உங்களுக்கு ஆண்கள் தான் வேணும். நல்லது, அடுத்து சுபா நீங்கள் வந்து பாடலை தர வேண்டும். சுபா நீங்கள் வந்து பாடலை தர வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு பதில் கூற வருகின்றேன், விடை கூற. அதாவது இன்றைய போட்டியின் முடிவு உங்களுக்கே தெரியும், யாருக்கு கூட புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது என்று. இங்கே ஃபாரூக் வந்து ஜோர்ஜ், ராபிக், பவுனம்மாள் ஒவ்வொரு புள்ளிகள் எடுத்திருக்கின்றீர்கள். ஒன்று புள்ளி தான் உங்களுக்கு கிடைத்தது, ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் வந்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து ஃபாரூக் அவர்கள் இரண்டு புள்ளிகள் பெற்றிருந்தார். வாழ்த்துக்கள் ஃபாரூக். ஆனால் நீங்களும் எல்லாவற்றுக்கும் வந்து கூறினீர்கள், விரைவாக வராத நான் நினைக்கிறேன். இணையதள பிரச்சனையாலே உங்களுக்கு சிலது விளங்காமல் இருந்திருக்கலாம், அழைப்பு இங்கே தடைபட்டு வருகின்றது, அப்படி இருக்கலாம். நாகப்பனுக்கு அவருடைய வலைத்தளம் சிறப்பாக உடனே வந்து விடுகிறார், ஆனால் விரைவாக கண்டுபிடிக்கின்றார். நீங்களும் கண்டுபிடிக்கிறீர்கள், சற்று தாமதமாகத்தான் உங்களுடைய பதில் எங்களுக்கு கிடைக்கின்றது. உடனே கண்டுபிடிக்கிற அந்த விவேகத்தன்மை வேண்டும். மீண்டும் பயிற்சி எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் தெரிந்த சொற்கள் தான் உங்களுக்கு, ஏதாவது மறைமுகமான சொற்கள் நான் தரவில்லை. ஆதலால் அதிகூடிய புள்ளிகளை இன்று பெற்றிருக்கின்றார். 18 பதங்களை கண்டுபிடித்து தந்திருக்கின்றார் நாகப்பன் அவர்கள். 18 பதங்களை தந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். இரண்டாவது இடம் ஃபாரூக் உங்களுக்கு, மற்றவர்களுக்கு மூன்றாவது இடம் தான் கிடைத்திருக்கின்றது, மற்ற மூவருக்கும். ஆனால் எல்லோரும் சரியான பதிலை கொண்டு வருகின்றீர்கள். ஒரு சிலது வித்தியாசமான பதில், ஆனால் எல்லாவற்றிற்கும் 90 வீதமான பதில்களை எல்லோரும் தந்திருக்கின்றீர்கள். ஆனால் கால தாமதம், நாகப்பன் திடீர் டக்குன்னு வந்து நான் சொல்லி முடிப்பதற்கு அவர் வருகின்றார் பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு. அந்த விவேகம் அது தேவை உங்களுக்கு. ஒரு பொருள் வந்தால் ஒரு இடைவெளி இல்லைன்னா அந்த பொருள் என்னவென்று உங்களுக்கு. நாங்கள் பழக்கப்பட்ட பொருள், அன்றாடம் நாங்கள் பேசிக்கொள்ளும் தமிழ், அதிலே தான் வருகின்றது இந்த பதில்கள். நல்லது, முதலாவது இடத்தை பெற்ற நாகப்பன் அவர்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு முதலாவது இடம் பெற்றவர்க்கு என்ன பாடல் வேண்டும் ஒலிபரப்பு என்று வந்து கூறுங்கள். அடுத்து ஃபாரூக் நீங்களும் கூற வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு, நான் ஆறுதல் பரிசாக ஒரு பாடல் தருவேன். எங்கே நாகப்பன் ஓடிவாருங்கள், என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? ஃபாரூக் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? ஓடிவாருங்கள். இரண்டாவது ஃபாரூக் ஏதோ ஒன்று கூட எடுத்து விட்டார். அவர் கேட்கவில்லையா நான் கூறுவது? கேட்கின்றது தானே. ஓடி வாருங்கள். நாகப்பனுக்கு என்ன பாடல் வேண்டும்? முதலாவது பேர் 18 பதங்களை அதிகமாக தந்து விவேகமாக வந்து நீங்கள் தொழிற்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்துகின்றார்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன். முதலாவது பரிசு பெற்றிருக்கீர்கள். 18 பதங்கள் கொண்டு வந்து கொடுத்து அதிவேகமான புள்ளிகளை பெற்றதுக்கு உங்களுக்கு பிரத்யேகமான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இவ்வளவு விவேகம்
2: நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.
0: வாழ்த்துக்கள். அவர்கள் பங்கு பெற்றி சிறப்பித்தவர்கள், ஆனால் அவர்களும் பதிலை கொண்டு வருகின்றார்கள், பிந்தி வருகின்றார்கள். அதான் அந்த கடைசி சொல்லு சுறுசுறுப்பு, அது கூட நீங்க பிந்தித்தானே வந்து சுறுசுறுப்பு. வாழ்த்துக்கள். நன்றாக கண்டுபிடிச்சிருக்க. விவேகம் உங்களுக்கு தேவை, அதாவது சொற்களஞ்சியம் எங்களுக்குள்ளே இருக்கு. நாங்கள் தினமும் பேசுகிற சொற்கள் தான், உடனே அதை ஞாபகத்துக்கு கொண்டு ஓடி வர வேண்டும். சரி,
2: அதே கூடுதலான நாள் வந்து உங்களுடைய தமிழ் ஓவியம் கேட்டு
0: பழகிட்டேங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது, நல்லது.
2: வருஷக்கணக்கா கேட்டதுனாலதான்.
0: ஆனாலும் உங்களுடைய திறமை சற்று வித்தியாசம் தான். உடனே கொண்டு வருகின்றீர்கள், அது கட்டித்தான் வந்து சொற்று டக்குன்னு பிடித்து விடுகிறீர்கள். ஒரு எழுத்து மறைந்தாலும் கூட அந்த சொல்லை டக்குன்னு பிடித்து விடுகிறீர்கள். கட்டிக்கார் என்ன பாடல் ஐயா என்று உங்களுக்கு வேண்டும்?
2: இன்றைய தின பாடல் ஐயா, கோடைமலை.
0: அது
2: திரைப்படம் கோடைமலை. துப்பாக்கி கையில் எடுத்து
0: ஏனையா துப்பாக்கி கையில் எடுக்கிறீர்கள்? சரி, துப்பாக்கி கையில் எடுத்து என்ற பாடல் உங்களுக்கு முதலாவது பாடலாக கிடைக்கும். சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் வருகிறார், அவரையும் அழைத்து விடுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. எங்கே ஃபாரூக் நின்று விட்டீர்களா? வாருங்கள், என்ன பாடல் வேண்டும்? வாருங்கள் ஃபாரூக், என்ன பாடல் வேண்டும்? வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பெற்றிருக்கீங்களப்பா, பெருங்காரியில் இவ்வளவு தூரம் சுறுசுறுப்பா விளையாடு. ஆனா எல்லாவற்றிற்கும் பதில் கொண்டு வந்து கொடுத்தீர்கள், எல்லாவற்றிற்கும் பதில் கொண்டு வந்து கொடுத்தீர்கள். கூறுங்கள். சரி, என்ன பாடலை கேட்போம்?
2: ஜெகமே தந்திரம் படத்திலிருந்து ரச்சிதா. ரச்சிதா
0: என்ன திரைப்படத்தில்?
2: ஜெகமே தந்திரம்.
0: ஜெகமே தந்திரத்துல என்ன பாடல் ஐயா? வச்சுக்க வச்சுக்கவா.
2: ரச்சிதா ரசிதா, ரசிதா, ரசிதா, ரசிதா,
0: ரசிதா, ரசிதாவா? வாழ்த்துக்கள். முதலாவது பெற்றவருக்கு வாழ்த்துக்கள். கூட இருந்து இந்த நேரத்தை செலவழித்து நிறைவேற்றிய உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று இன்றைய தினம் இந்த காற்றலையை முதலில் வந்து அலங்கரித்து போட்டியிலும் பங்கு பெற்றவர் எங்களுடைய நாகம்மாளவர்கள். மன்னிக்க வேண்டும், பவுனம்மாள் அவர்கள் நாகப்பட்டினத்தில். அவர் பல சொற்களை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு என்னுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்கள். இப்ப முதலாவது பாடல் நாகப்பன் நீங்கள் கேட்ட பாடல் துப்பாக்கி துப்பாக்கி என்ற பாடல் காற்றலையில் வர இருக்கின்றது. முதலாவது வெற்றி பாடலாக கிடைக்கின்றது. அடுத்த பாடல் தொடர்ந்து வரும். துப்பாக்கியை கேட்டுவிட்டால் துப்பாக்கியெல்லாம் இப்ப எடுக்க முடியாது. எல்லாம் சட்டப்படி உள்ளுக்கே வச்சிருக்க வேண்டும். இருந்தாலும் பார்ப்போம். துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கி கையில் எடுத்து அப்படியே அப்போ துப்பாக்கி கையில் எடுத்துட்டாங்க பாய்வங்கள். துப்பாக்கி கையில் எடுத்து என்ன பாடல்? துப்பாக்கி துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துப்பாததும் மழை. துப்பாக்கி கையில் எடுத்து என்ற பாடல் காற்றலைக்கு வர இருக்கின்றது. முதலாவது வெற்றி பாடலாக முதலாவது நேராக்கட்ட நாகப்பன் அவர்களுக்கு தருகின்றது பாடல்.

இனிமையான அந்த பாடல். துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டாவும் மதுக்களை போட்டுக்கொண்டு சுட்டுப்பட்டு போய்விட்டார் இளையராஜா ஐயா அவர்கள் இசைஞானி தன்னுடைய இசையும் குரலையும். இனிமையான அந்த பாடல் முதல் பரிசு பெற்ற நேயராக இன்று வந்திருக்கின்றார். 18 அதிகப்படியான பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து கொடுத்து காற்றை சிறப்பித்த நாகப்பன், உங்களுடைய விவேகத்துக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் நாங்கள் பாராட்டு இந்த பாடலை தந்திருந்தோம். இரண்டாவது பாடல், தூர தேசமாக இருந்தாலும் பணியில் இருந்து கொண்டு அவரும் வந்து விழுந்து எல்லா பதிலையும் தந்தார். ஆனால் அவருடைய பதில் இரண்டு தான் இங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள் அவருக்கு. எங்கள் அன்பு நெஞ்சம் ஃபாரூக் அவர்களுக்கு இரண்டாவது இடம் கிடைத்திருக்கின்றது. அவருக்கான பாடலும் காற்றலையில் அவர் கேட்ட ஜெகமே தந்திரம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்டிருக்கின்றார். புதிதாக வந்த திரைப்படம் வருகின்றது பாடல்.

மங்கள கடைக்களை யானை புகுந்தது போன்று உடனே நின்றுவிட்டவுடன் மழை நின்றது போல் இருந்தது. ஒரு குத்து பாடல், புதிய பாடல்கள் இப்படிய ராகத்திலேதான் வருகின்றது. கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. இரண்டாவது பாடலாக இரண்டாவது இடத்தை பிடித்தவர் ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல். சரி, நாங்கள் இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். எங்கள் அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் வந்து இணைந்து சிறப்பித்தபடியால் அவர்களுக்கான ஒரு ஆறுதல் பெறுது. நானும் அவர்களோடு இணைந்து கேட்கின்றேன். இந்த பாடலை கேட்போம் என்று எண்ணுகின்றேன். இது ஒரு நகைச்சுவையான பாடலாகத்தான் வருகின்றது. இரு நேரத்தில் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்துருவோமா? அனைத்து உறவுகளுக்காகவும் இந்த பாடலை நீ உறவுகள் வந்து இணைந்து சிறப்பித்து காற்றலையை அலங்கரித்து சென்றபடியால் ஒரு பாடல் அவர்களுக்காகவும் வழங்குகின்றேன். கேட்டு மகிழ்ந்துருவோம்.

0: விடுதலை திரைப்படத்து பாடல் நகைச்சுவையாக சென்றது அன்பு உறவுகளை. இனிமையான பாடல், சில வரிகள் எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருந்தது அந்த பாடல்ல. இனிமையான நிகழ்வு இன்று நீங்கள் செவ்வாய்க்கிழமை 21st 3rd month 16th காற்றோடு காற்றாக கலந்து வந்து கனடா கலையகத்தில் வந்த கதம்பத்திலே இணைந்து சிறப்பித்து மகிழ்வித்திருக்கின்றீர்கள். உறவுகள் கேட்ட பாடல்கள் நாளைய தினம் கதம்பத்திலே வரும். உங்களுக்கு இன்று அற்புதமாக வந்த பதங்கள் 25 பதங்களை கிட்ட வந்திருந்தது. அதில் 18 பதங்கள் நாகப்பன் அவர்கள் கண்டுபிடித்தார். ஆனால் அனைவரும் கண்டுபிடித்தீர்கள், நீங்கள் வந்து கூறுகிறீர்கள், உங்களுடைய வலைத்தளம் என்னுடைய எங்களிடம் வந்து சேர தாமதமாக 2-3 உறவுகள் வந்து நான் எடுக்க அணைக்க அழைக்க அழைக்க அழைப்பு இணைக்கப்படுவதில்லை, என்னவென்று தெரியவில்லை. வலைத்தளத்தில் உங்களுடைய நெட்வொர்க் உங்களுடைய பகிர்வுகள் காணாதோ என்னவோ தெரியாது. சில தொலைபேசிகளுக்கு வர என்னுடைய எங்களுடைய தளத்திலிருந்து உங்களுடைய இடத்துக்கு வர தாமதமாகின்றது சில நிகழ்ச்சிகள் அப்படி இருக்கின்றது. ஆனால் எல்லோருக்கும் அப்படி இருக்கின்றது தான். இருப்பினும் அப்படி இருந்தாலும் நாகப்பனம் 1, 2, 3, 4, 5 பதங்களை அவர் விட்டு விட்டிருக்கின்றார் தான். ஆனால் அவர் கூறியவுடன் மற்றவர்களும் வந்து கூறுகிறீர்கள், எல்லா பதங்களும் எல்லோரும் கூறுகின்றீர்கள். உங்களுடைய இணைப்பு வருவதற்கு தாமதப்படுகின்றது போல் தெரிகின்றது. மற்றது கண்டுபிடிக்கவும் சற்று தாமதமாகின்றீர்கள், அதுவும் தெரிகின்றது எனக்கு. அதற்கு விவேகம் என்பது இல்லை என்று கூறவில்லை. உங்களுக்கு பதங்கள் சொற்கள் உங்கள் மனதிலே பதிந்திருக்க வேண்டும். பழக்கப்பட்ட சொற்கள் தான், இடையிலே தமிழ் சொற்கள் வராத சொற்கள் தான் தந்திருக்கின்றேன் தான். இந்த சாமரம் என்பது பாருங்கள், நாகப்பனும் பிழைபட்டிருக்கிறார், அவர் வேறு விதமாக குறிப்பிட்டார். இந்த சாமரம் என்பது சாமரம் வீசுதல் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த உடனே அது வரவேண்டும். இந்த எழுத்தை மாற்றி தந்தவுடன் அல்லது எழுத்தை இல்லாமல் தந்தவுடன் கடினமாக இருக்கின்றது உங்களுக்கு. மற்ற பழமொழிகள் 2 பழமொழிகளை என்று விட்டு பார்த்து எப்படி உங்களுடைய விரைவாக வருகிறீர்களா என்று கேட்பதற்கு வருகின்றீர்கள். அதையும் ஒரு தடவை ஒரு நிகழ்வாக கொண்டு வரலாம். இன்றைய நிகழ்வு சிறப்பாக கலகலப்பாக சோபித்தது என்றுதான் நான் கூற வேண்டும். வந்து சிறப்பித்த என் நேய நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் நாளை சந்திக்கும். நாளை புதையல் நிகழ்வு. நான் வருகின்றேனா மீரா வருகின்றாவோ தெரியவில்லை, ஆனால் புதையல் வரும் என்று கூறிக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி, வீடுகளிலிருந்து இங்கே பதவிகளை எழுதி கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி காற்றிலிருந்து புடவேற்றி செல்ல வேண்டுகின்றேன். தொடர்கின்றது அடுத்த நிகழ்வு, நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு காற்றலை இந்த விடவேற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லன். இன்றைய இரவும் எங்கள் பகலும் நலமாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றியும் வணக்கமும் அன்பு உறவுகளே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.
1: மகளான ஜோதிய திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை நேரம். கதை நேரத்தில் குட்டி குட்டி கதைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கதை நேரத்தில் வரும் அத்தனை கதைகளும் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? கேட்போம் அடுத்த கதையை.

0: இன்னைக்கு உங்களுக்கு பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து ஒரு புது கதையை சொல்ல போறேன். அதோட பேரு வயசான சூனியக்காரி. ஒரு கிராமத்துக்கு வெளிய இடும்பிங்கிற ஒரு சூனியக்காரி அவளோட பொண்ணு சிர்சா
1: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, இனிமையான வணக்கம் என் அன்பவர்களுக்கு. நலம்தானே எல்லோரும் முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோட மீரா சற்று உண்மையிலேயே 2 நாட்களாக சற்று தாமதமாகவே வருகிறேன். அது உங்களுக்கு அந்த விடயம், அதாவது எங்களுடைய ஒரு நீங்கள் தமிழ் வானொலிகள் கேட்டுக்கொண்டு இப்ப தமிழ் வானொலிகள் கேட்கறீங்க, தமிழ் ரேடியோ சென்ட் அந்த கிரீன் கலர் இதுல நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப நீங்க நாங்கள் தந்த இன்னும் ஒரு தளத்தில் நீங்கள் அதையே கேட்க ஆரம்பியுங்கள், எல்லாருக்கும் அதையே கொடுங்கோ. தமிழ் ஆப்ஸ் இருக்கிறது எங்களுடைய, அவற்றையும் நீங்கள் சரி செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிய தர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலையில் என் விருப்பமாக ஒரு கண்ணன் பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காற்றலை இணைந்து கொள்ளலாம் கதம்பத்தில் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம்.

மற்றதை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். ஐயையோ, இவ்வளவு நேரம் இருந்துட்டு நீங்க மீண்டும் விடைபெற்றுக் கொண்டீங்கள். ராஜா பிரியசாமி, நீங்க மீண்டும் காற்றலைக்கு வாங்கும் உண்மையிலேயே. எங்கே பாடலை தொடருவோம். இந்த பாடல் என்ன, கண்ணன் நீ என்று வருகிறதா இல்ல கண்மணி என்று வருகிறதா தெரியும். நான் தெரியாம போட்டேன்னு தெரியல, பாக்கலாம். கண்ணன் கண்மணி நீ என்று சொல்லுகிறாரா, அல்லாட்டி கண்ணனே நீ வர காத்திருப்பேன் என்று சொல்லுகிறாரா என்றது இப்ப எனக்கு ஒரு ஆய்மிச்சம் வந்துருச்சு. திரும்பவும் பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். ஜெகவர் சாதிக்கு அண்ணா. அண்ணா பொறுங்க அண்ணா, பொறுங்க அண்ணா, ஒரு நிமிஷம் தாங்க அண்ணா. வணக்கம், இப்ப சொல்லுங்க அண்ணா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க அண்ணா?
1: நலமா இருக்கலாமா? நலமா இருக்குமா? அனைவரும் நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கலாமா?
0: நான் நலமா இருக்கிறேன். எனக்கு கவலை எல்லாம் இந்த வானொலியுடைய, நீங்கள் கேட்கிற அந்த தமிழ் வானொலி.
1: ஆமாமா.
0: அது என்னென்றால், அது நான் இரண்டு சேவர் வச்சிருக்கிறேன். நான்கு இருந்தது சேவர், இப்ப ஒரு இரண்டு மாதங்கள் முதல் இரண்டு நாளில் இரண்டு நான் கொஞ்சம் கேன்சல் பண்ணேன். எல்லா வழியாலையும் மக்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது, ஒரு வழிக்கு கொண்டு வரலாம். இப்ப இந்த இரண்டு வழி வைத்திருந்தேன். அதுதான் அந்த இனி நான் வருங்காலத்துல இப்ப இந்த சேவரம் எல்லா இதுகளுக்கும் கொடுத்துடலாம் என்று இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு தமிழ் வானொலி என்ற ஒரு சைட் கொடுத்திருக்கிறோம். இப்ப கேட்கக்கூடியதா இருக்கா
1: உங்களுக்கு?
0: அது வெப்சைட் வந்து மீண்டும் வரும். ஒரு கொஞ்சம் காலம் எனக்கு வேண்டும், ஒரு வாரம். அது எடுத்து வரலாம்.
1: தெளிவா இருக்குமா இது? எல்லாத்தையும் இது தெளிவா இருக்குமா? அதாவது இலையில கட்டாகவும் வருது, இது ஒண்ணுதான் வருது, மத்த எல்லாம் இலையில கட்டாக டக்குண்டு.
0: அப்ப
1: இது மட்டும் ரொம்ப கிளியரஸா கிடைக்குமா? அது கிளீனா இருக்குமா? அது
0: அப்ப நீங்க இதையே எல்லாருக்கும் எடுத்து வர்றது நல்லம். இது வந்து எங்களுடைய தளம் போல இந்த தமிழ் வானொலி. இது அதை நீங்க எல்லாருக்கும் ப்ரமோட் பண்ணுங்கோ, தயவு செய்து. அப்ப எங்களுக்கு இடைஞ்சல் வராது, கொஞ்சம் செலவுகள் குறையும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாவிட்டா நான் இன்னொரு சேவர் எடுத்து உங்களுக்கு தமிழ் வானொலி இதுக்குள்ள திரும்ப நான் ஆரம்பிக்க வேண்டும். உண்மையிலேயே படிப்படியா செலவுகளை குறைக்கலாம் என்றுதான் நான் எதிர்பார்த்தது. ஒரு ஒன்றோடு என்ற நாலு சேவர் வைத்து நான் இருந்தேன் இவ்வளவு காலமும்.
1: அப்ப
0: எல்லா வழியாலையும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: கண்டிப்பா இல்லமா, இந்த இது ஒண்ணுதான் எடுக்குது, மத்த எதுவுமே எடுக்கலாமா?
0: அது அப்ப எங்களுடைய தனி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அதுல வரவில்லையா? அந்த நீல கலர் எல்லா மதமும் போட்டு வைத்திருந்தேன்.
1: ஆமாமா, அது வரலமா? அது வரலமா? அது
0: அதுல
1: அந்த மஞ்சள் மஞ்சள் கிரீன் இதை அனுப்பிருக்கீங்க, இதுதான் எடுக்குது. நீல கலர் ஆப் எடுக்கல. அப்புறம் வந்து இந்த எம்டிஆர்
0: அது
1: எடுக்கல.
0: அது இல்ல, அது வந்து நாங்க இன்னும் வெப்சைட்
1: எடுக்கலாம். இப்ப நீங்க அனுப்புனீங்க பாத்தீங்களா, அந்த மஞ்சள் பச்சை கலர்.
0: அதனால சற்று தடுமாற்றமும், தூக்க இன்மை, களைப்பு, மனசோர்வு இதெல்லாம் திடீரென்று நேற்று அதை ஏற்படுத்தினால் எனக்கு, நான் இரவு பூராவும் அதை என்னன்னு பார்த்து பார்த்து களைச்சு போனேன் நான். அதனால சரி உங்களுக்கு

0: அப்பா சொல்லி இருந்த.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். அப்பா வந்து எனக்கு முதல் நான் அவரை சந்திக்கும் போது கலையத்துக்கெல்லாம் முதல் சொன்னது உங்களை உங்களுடைய பேரையும் உங்களோட அறிமுகத்தையும் தான். ஒரு செல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, சின்ன செல்ல பிள்ளை, அழகாக பேசுகிறாள் என்று சொல்லியிருந்தார்.
1: அருமை, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமாக இருக்கிறது பத்மபிரியா. நீங்க அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. சரளமாக ஒரு குடும்பத்துல நீங்க எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. இப்ப வானொலியில வந்து பேசுவது போல பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது கவனமா, அதாவது மற்றவர் மனதை நோகரிக்காமல் எங்களுடைய தமிழ் மொழியில் நீங்கள் அழகாக மற்ற எல்லோரோடும் பேசலாம், உறவாடலாம். நீங்கள் அதாவது நட்பு தன்மை, ஒரு சகோதரத்தன்மை, அதாவது இங்க வந்தவர்கள் எல்லோரும் ஒரு முறைப்படியே நாங்கள் ஒரு முறை சொல்லி தான் கூப்பிடுவோம். மாமா ஆண்டுவோம், அண்ணா ஆண்டுவோம், அக்கா ஆண்டுவோம், அப்படித்தான் கூப்பிடுவோம். அதனால இப்ப பக்கத்துல எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா இருக்கிறார். இவரை நீங்க தெரியுமோ தெரியாது, ஒரு நிமிடம் தாருங்கள். அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. முதலில் இணைந்து ராஜா பெரியசாமி அவர்களை உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல் இணைந்து வந்தார் அவர். அவர்
1: முதலில்
0: அவங்களும் இருக்கிறாங்களா உங்களோட? இப்ப இல்ல, நான் இணைக்கட்டும் அவரையும் உங்களோட?
1: அவங்கள இணைச்சிடலாங்கம்மா.
0: அவங்கள இணைக்கிறேன். முதல்ல ஜெகபர் சாதி கண்ணாக்கு நீங்க ஒரு வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் சொல்லுங்க அண்ணா. கேக்குதா அண்ணா?
2: வணக்கம் கேக்குதுமா. வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா
1: அண்ணா? நலமா இருக்கேன். நலமா இருக்கேன் அண்ணா.
0: இப்படி ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் பேசிக் கொள்ளலாம் அன்போடு. என்னென்னால் எங்களுக்கு உறவுகளும் அன்பும் தான் முக்கியம். இந்த காலத்துல இன்று இருப்போம் நாளை இல்லை என்பது போல சுழற்சியாக ஏதோ எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருக்கும் காலம் வரை நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? இல்லையா? பத்மபிரியா, உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி. இது எங்கட வானொலியில வந்த உடனே ஒரு கேள்விய கேட்டோம். பாட தெரியுமா?
1: இதுதான்
0: பாடுங்க. உங்களோட குரல்ல கேக்கலாம். எங்க பாடுங்க.
1: மூன்றாம் பிறை திரைப்படத்துல வந்த கவிஞர் கண்ணதாசன் சுதியாக எழுதிய அந்த பாடலை பாடுறாங்கம்மா.
0: பாடுங்க பாடுங்க. எங்க கேக்கலாம்.
1: கண்ணே கலைமானே கண்ணுமயிலன கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஆகிறாரோ ஒராரிரோ, ஆறுறாரோ ஒராரிரோ.
3: ஓமை என்றால் ஒரு வகை அமைதி. நல்லா பேசினால் அமைதியை குலைக்கும்.
0: வணக்கம் ராஜா பெரியசாமி. வணக்கம்.
4: நல்லா பேசுறா அமைதியை குலைக்குமா?
0: உங்களை எல்லாம் குலைச்சி வச்சிருக்க பாருங்க. நீங்க மற்றவங்க எல்லாம் மூன்று மணி மட்டும், அம்மா எதுக்கம்மா மூன்று மணி மட்டும் கொண்டு வரீங்கம்மா, தூங்க முடியல, நிறுத்த முடியல, எங்களுக்கு வேலைக்கு போகணும்னு அழுகுறாங்க.
4: உங்களுக்கு அங்க பகலா போயிடுதுமா, எங்களுக்கு இரவா போயிடுது.
0: எங்களுடைய ஜெகபர் சாதிக்கு அண்ணா வணக்கம் சொல்றார். அண்ணா அவருக்கு உங்களுடைய உங்களுடைய உங்களுடைய வார்த்தை சற்று தெளிவாக இல்லை. இன்னொருக்கு அலையுங்கள் அண்ணா. ஜெகபர் சாதிக்கு அண்ணா.
2: சரிமா சரிமா.
0: இப்ப அலையுங்க. இப்ப இப்ப சரி அலையுங்க.
2: வணக்கம். வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் ஜெகபர் சாதிக்கு வணக்கம்.
2: வணக்கம். நல்ல மாறீங்களா?
4: நல்லா நன்ற நல்லா இருக்கேன்.
2: அம்மா
0: சொல்லுங்க.
2: ராஜா பெரியசாமி எனக்கு நீண்ட நாளே பழக்கம். அவரு
0: நீண்ட நாள்
2: வந்து ஆரம்ப காலத்துல காரைக்கால் பண்பலை நேர்கள் நகர்லாம்.
0: ரவிச்சந்திரன் வந்து விட்டார்கள்.
4: ரவிச்சந்திரன் வந்து நாச்சியார்கோயில் ரவிச்சந்திரன். அவரை கூப்பிடுங்கம்மா. குத்துவிளக்கு செய்யறவர்.
0: குத்துவிளக்கு செய்யறவர். இன்னொரு ரவிச்சந்திரன் வந்தைங்கிணைந்திருந்தாருல்ல, எனக்கு அவரு தெரியல. அவருடைய பதிவு எனக்கு இதுல இல்ல. உங்களால இணைக்க முடியுமா?
4: என்னட்டு எனக்கு எப்படி தெரியலையே?
0: உங்களுக்கு தெரியல. இது ஒரு குரூப் போட்டு நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி தாரேன். சரியா? இப்ப இல்ல இன்னொரு தடவை நீங்கள் வந்தா உங்களுடைய உறவுகளை இணைத்துக் கொள்வதற்கு

0: சொல்லித்தாரோம். அப்ப நீங்க தெரிஞ்சவரை இணைத்துக் கொள்ளலாம். அப்ப இன்னும் சுலபமாக இருக்கு. பக்கத்துல எங்களுடைய பத்மபிரியா, திருக்குறள் செல்வி பத்மபிரியா, ஒரு வணக்கம் சொல்லிருங்க.
1: வணக்கம். வணக்கம் பத்மபிரியா.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். அம்மா
0: சொல்லுங்க.
1: அதாவது மத்திய அமைச்சர் தருண் விஜய்னு ஒருத்தர் இருந்தாருமா, இவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பா விருது தந்தாங்க. விருது தரும்போது தமிழ்ல கையெழுத்து போட்டாதான் அந்த விருத வாங்குவோம்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அடம் பிடிச்சவங்க. திருக்குறள்ல, அதோட திருக்குறள்ல வந்து பட்டம் பெற்றாங்கல்ல டெல்லிக்கு போய், அவங்களெல்லாம் வச்சு ஒரு பட்டிமன்றம் பண்ணேன் நானு.
0: நீங்க?
1: ஆமா, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி திருவாரூர் இவங்க இன்னும் ஒரு பக்கத்துல திருவிடைமருதூர் இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வர வச்சு ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒரே ஒரு பெருமையா இருந்துச்சு. அந்த மாணவர்கள் எல்லாம் கொண்டு வரும்போது ஒரு முதல் முயற்சியா பண்ணி பார்த்தேன்.
0: அடையாப்பா, இவ்வளவு பேரை வச்சு இவ்வளவு நிகழ்வுகளை எல்லாம் நீங்க செய்திருக்கிறீங்க, ஆனா என்னட்ட வர மட்டும் உங்களுக்கு பயம். அதுதான் அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. என்னட்ட மட்டும் பயந்து பயம், மெல்ல மெல்ல மெல்ல வாங்க.
1: ராஜா லைன்ல வராப்லையாமா?
0: ராஜா பாக்கலாம் பாக்கலாம். அவரை இணைக்கவா? அவரையும்
1: அவர் வந்து பகல்ல சந்தைக்கு போயிடுவாருமா, மல்லிகை வியாபாரம் அவரு பெரிய அளவுல பண்றாரு. அது பகல்ல இது பண்ணும் போது அப்புறம் நைட்ல வந்து ஓய்வு எடுத்துடுவாரு, அதனாலதான் பகல்ல மட்டும் வராரு.
0: உங்கள்ட்ட வரையணும்ப்பா, என்னட்ட கொஞ்ச பேர் வர்றதுக்கு பயப்படையணும் என்னண்டு அப்பா சொன்ன எனக்கு தெரியும்.
1: முடிஞ்சதுன்னா அந்த ரவிச்சந்திரன் நாச்சியார் கோயில அனுப்பிச்சு பாருங்கம்மா.
0: அவர் பதிவுல இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு சரியா தெரியவில்லை. நான் அவருடைய அவர் என்ன படம் வச்சிருக்கிறார் சொல்லுங்க. அவரை பதிவுல இருக்க இல்லை என்று நினைக்கிறேன்.
1: அவர் என்ன படம் வச்சிருக்காருன்னு தெரியலையே.
0: தெரியலையா?
1: என்னுடைய நண்பர் தான் அவரு. ட்ரை பண்றாரு, ட்ரை பண்ணி பிடிக்க தெரியல அவருக்கு. லைன்லதான் இருக்காரு. ஆனா
0: லைன்ல இருக்கார். சரி, நாங்க அதை பதிவு செய்யாதால அப்பாட்ட வந்திருக்காருல்ல அவரு.
1: நடிகர்களுடைய
0: படத்தை வச்சிருக்காரோ என்ன தெரியல.
1: நானே
0: திடுக்கிட்டு போனேன். இப்படி ஒரு நானும் நடிகர பத்மபிரியா, நீங்களும் ஒரு நடிகர படத்தை வச்சிருங்க முன்னுக்கு.
1: காவிரி மைதன் வந்தார்லமா?
0: ஒரு நிமிஷம் தாங்க அண்ணா. ஜெகபர் சாதிக்கண்ணா நீங்களும் பேச கொஞ்சம் சாதிக்கண்ணா, அமைதியா இருக்காமா?
3: இல்லமா, இல்ல குழந்தைகள் எல்லாம் பக்கத்துல வந்துட்டாங்க.
0: ஐயோ, சரி உங்க பாட்டை சொல்லுங்க.
3: கேக்குற பாட்டு மட்டும் சொல்லிடலாமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: எனக்கு வந்து அந்த பூவா தலையா அப்படிங்கிற படத்துல இருந்து, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே என்ற பாட்டுமா?
0: அண்ணா அண்ணா
3: சொல்லுங்கம்மா.
0: மீன் அப்ப கண்ணு வந்து உண்மையிலேயே மீனுக்கு ஒப்பிடுவார்கள்?
3: நிச்சயமா நிச்சயமா. கயல்
0: கயல் விழியா ரெண்டது கயல் மீன் பாத்துருக்கீங்களா அண்ணா? நீங்க
3: பாத்துருக்கமா
0: கயல் விழி பாத்துருக்கீங்களா? நான் கயல்
3: மீனையும்
0: பாத்துருக்கேன்.
3: இப்போ இப்போ இப்பதான் பாத்துட்டு தான் இருக்கேன்.
0: உங்க மனைவி இந்த கண்ணா?
3: கண்டிப்பா கண்டிப்பா
0: கண்டிப்பா. அதே அது அது அது சூப்பர்
1: சூப்பர்.
0: மதுரையில் பறந்த மீன் கொடி நல்லதண்ணா, உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன்.
3: சரிம்மா, நான் விடைக்கு வர்றேம்மா. அனைவருக்கும் இனிய வணக்கம்மா, இரவு வணக்கம்மா.
0: அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த குத்துவிளக்கு அவருடைய இதன் அப்பாக்கு யாருன்னு தெரியவில்லை. ஆனா வந்து பேசும்போது நான் அந்த படத்தை காட்டுங்கப்பா பதிவு செய்யன்னு கேட்டோன்னு அப்பா எனக்கு அந்த பையனை பாக்குறேன். எந்த இலக்கத்தில் முடிகிறது என்று சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுல ராஜா பெரியசாமி நம்பர் எல்லாம் கேக்குது, நம்பர் எல்லாம் கேக்குது, நம்பர் நீங்க நீங்க நம்பர் எல்லாம் கேக்குது. அப்படி நம்பர் இதுல இருந்து சொல்லக்கூடாது. என்ன யாரும் நீங்க தனிப்பட்ட முறையா அதை டெக்ஸ்ட் பண்ணி விடலாம்.
1: சரி தெரியல, இன்னும் கண்டுபிடிக்கல. உங்களுக்கு அந்த இது முழுசா தெரியல.
0: அதுதான் நான் உங்களுக்கு நான் ஒரு உங்கள் பகல் நேரத்துக்கு அழைத்து எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கறது இணைப்பது. இப்ப உங்களுடைய பேரை எடுத்து நாங்கள் இணைச்சு வச்சு கொண்டிருந்தா நாங்கள் அதை தட்டி எடுத்து கொள்வதற்கு சுபம். எங்க எங்களுடைய பத்மபிரியாட்ட கேட்கலாம், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் பத்மபிரியா? உங்களுக்கு
2: எனக்கு வந்து இந்த தத்துவ பாடல்கள் கண்ணதாசன் எழுதுனதுன்னா ரொம்ப பிடிக்கும்மா. இப்ப நான் பாடின பாட்டையே மூன்றாம் திரைப்பாடலே கொடுங்கம்மா.
0: ஆஹா சரி, அப்பாட்டையும் எதுவும் சொல்லுங்க சொல்லுங்க.
1: பத்மபிரியா கூட விஷ்ணு பிரியா இருக்காங்க, பூங்குன்றன் இருக்காங்க,
0: அவங்க கூட இருக்கலாங்களா? சகோதரிகளா
1: இருக்காங்க?
0: ஃப்ரெண்ட்ஸா?
2: ஆமா ஆமா ஆமா
1: சகோதரி.
2: தம்பி
0: அவங்களையும் கொண்டு வாங்க, இணைச்சிடலாம். இங்க எங்க குடும்பத்தோட
2: இங்க
0: பாக்கலாம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். உங்க பேர் என்ன?
2: என் பேர் பூங்குன்று.
0: என்ன பேர் ஐயா?
2: என் பேர் பூங்குன்று.
0: எனக்கு தெளிவா கேட்கவில்லை உங்களோட பேர். ஒரு தடவை சொல்ல வேண்டும். உங்க பூங்குன்றம் எனக்கு சரியா விளங்கவில்லை, அப்படித்தான் கேக்குறது. அப்படியே
1: பக்கத்துல விஷ்ணு பிரியாவும் இருப்பாங்க.
0: இல்ல இவர் சின்னவரையோட சந்திச்சிடலாம். பூங்குன்றன் எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நல்லா இருக்கு.
0: அப்ப அடிக்கடி வந்து பேசுவீங்களா இனி பூங்குன்றன் என்னோட? எங்க பூங்குன்றனுக்கு பாட வருமா உங்களுக்கு? எத்தனை வயது பூங்குன்றன் உங்களுக்கு?
2: எனக்கு 10.
0: உங்களுக்கு 10 வயதா? அப்ப நீங்க ஒரு செல்ல குட்டி. என்ன 10 வயது பூங்குன்றன். உங்களுக்கு பாட வருமா?
1: ஏதோ
0: ராஜா பெரியசாமி நீங்க பேசும்போது மினிட் போட்டுட்டு அங்கெல்லாம் பேசிட்டு போய் எடுத்து விடுங்க. நான் அப்ப இங்க
1: பேசுங்க.
0: மினிட் போடுங்க ராஜா பெரியசாமி. உங்களோட பக்கத்துல பாருங்க மைக் கொண்டு இருக்கும் இந்த வலப்பக்க மூலையில, அதை தட்டி விட்டுட்டு பேசுங்க. பேந்த எடுத்து விடலாம். சரி
1: ஹலோ
0: ராஜா பெரியசாமி.
1: சரி
0: சொல்லுங்க.
1: அம்மா வெயிட்டிங்ல லாஸ்ட் 565 ஒரு நம்பர் வெயிட்டிங்ல இருக்காட்டுங்கம்மா.
0: சரி சரி நான் பாக்குறேன் நான் அத பாக்குறேன். ஒரு நிமிஷம் தாங்க. பூங்குன்றன் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? பாடுங்க பாக்கலாம். எனக்கு ரொம்ப
2: உனக்கு என்ன மேலும் உனதான பாடு என்று நான் ரொம்ப உனக்கு என்ன மேலும்போனால பாமடியில் பிறந்தோம் இழந்தோம் இழந்தோம் நாடகத்தில் இழந்தோம் ரொம்ப
4: நன்றி.
2: அவ்வளவு
0: அது சரி. அந்த தம் தம் தம் தம் தம் தம் இவ்வளவு தாய் மணியல் மனந்தோம் அது நல்ல ஸ்பீடா போகுது பூங்குன்றனுக்கு பூங்குன்ற வானொலி கேட்டுக்கொண்டு நீங்க என்னட வானொலி எதிரொலிச்சு எனக்கு கேக்குறது பூங்குன்ற
2: சொல்லுங்கம்மா
0: உமையிலே அல இனிமையாக பாடுறீங்க சூப்பரா பாடுறீங்க இனிமை சரி சிறுவர் நீங்க ஞாயிற்றுக்கிழமையில சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி சரி 6:30 மாலை 6:30 இருக்கிறது நீங்க வந்து இணைஞ்சு கொள்ளணும் சரியா நீங்க இணைஞ்சுக்கோங்க சரியா நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இணையாம
1: விஷ்ணுபிரியா
0: நீங்க வாங்க பாக்கலாம்
2: வணக்கம்
0: விஷ்ணுபிரியா எப்படி இருக்கிறீங்க நல்ல பேர் உங்களோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு அண்டா சரி இப்ப விஷ்ணுபிரியாக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு ரஜினி பாட்டு பிடிக்கும் என்ன பாட்டு விஷ்ணுபிரியா
2: முத்து படம் பாட்டு பிடிக்கும்
0: முத்து பட பாடல் பிடிக்கும் தில்லண்ணா தில்லண்ணா தித்திக்கின்றதேனா அந்த பாட்டு பாடுங்க பாக்கலாத
1: அம்மா ஜானகி குரல் மீதே தெரியுதுமா
0: ஐயோ இப்படிதான் கொஞ்சம் பேர் சொல்லி சொல்லி என்னைய படுக்கையில விழுத்திடுறாங்க இத இத நம்ப முடியாம இன்னைக்கு நீங்க சொல்லிதான் 4 நாளைக்கு நான் லீவ் எடுத்துருவேன் அது என்னன்னு தெரியா அப்படி சொன்னாதீங்க கண்ணு வைக்கிறது இல்லைங்க என்னாலே நம்ப முடியுது இல்ல இது போய் சொல்றாங்கன்னு தெரியுது ஐசா ஐசா வைக்கிறீங்க இல்ல கலையில அதனால
1: இல்லம்மா இல்ல நாங்கெல்லாம் மீன் சுருட்டி நேரங்கள்லாம் ஐஸ் வச்சு பழக்கம் இல்ல
0: அது உண்மையாக அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாரும் இப்ப நீங்க உங்களுக்கு அன்ப தெரிவிச்சு கொள்றோம் ராஜா பெரியசாமி எல்லாரையும் நீங்க கொண்டு வந்து வானொலியில சேர்க்கிறீங்க அது அதனுடைய அதனுடைய காரணம் என்ன என்றது என்ன எனக்குள்ளேயே நாங்கள் நானும் அப்பாவும் கேட்டுக்கொள்வோம் எல்லோரும் விரும்பி இந்த வானொலியில ஓடி ஓடி வருகிறார்களே அதன் காரணம் என்ன என்பது
1: அம்மா அம்மா நான் சொல்லி ஆகணும்
0: சொல்லுங்க
1: அவரு ஐயா இருக்காங்கல்ல இப்ப சிந்தன செல்வன் ஐயா அவங்க குரல கேக்கும்போது எனக்கு காத்து துரைசாமி ஐயா ஞாபகம் வந்துருது அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு
0: சந்தோஷம் எங்க விஷ்ணுபிரி அந்த பாட்டை பாடுங்க ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க கேட்கலாம் உங்களோட குரல்ல விஷ்ணுபிரியா பாடுங்க உங்களுக்கு உங்களோட வயதை கேட்கலாமா நான் கேட்கலாமா வேண்டாமா 15 வயது 18 வயதுக்கு மேல இருக்கிறவன்ட்டு நாங்க வயது கேக்குறது இல்ல அது என்னன்னு தெரியும் சொல்லுங்க எங்க பாடுங்க
2: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பழந்து வந்திடமே நம்பிக்கையின் பெய் வேண்டும் நம் வாழ்வை நச்சயம் இச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடே அவ்வளவுதான்
0: சூப்பர் சூப்பர் நல்லா நல்லா பாடுறீங்க கெட்டி காரி நீங்க
1: குவைத்துல வந்து தமிழ்ச்சங்க சார்பா குவைத்துல போய் கலந்துகிட்டு பத்ம பிரியா நிறைய பரிசு வாங்கிருக்காங்க
0: அங்க போய் பரிசு வாங்கி இருக்கிற
1: ஆமா வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க இவங்க அப்பா ஒரு நல்ல ஆற்றல் உள்ளவரு எதுவுமே எல்லாத்தையும் நல்லா பேசக்கூடியவரு அவரு இருந்தா அவரையும் நினைக்க சொல்லுங்க
0: யாரு அவங்க அப்பாவ அப்பா இருந்தா அப்பா இருக்கிறாங்களா பத்மபிரியா
1: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுங்க முதல்ல.
1: பெயர் வந்து குணசேகரம்மா.
0: குணசேகரன். பேரு கேத்த குணமா இருக்கேன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாமா ஆமாமா. ஐயா போன்ற எனக்கு பெருசாம ஐயா போன்ற நிறைய நண்பர்கள் நண்பர்கள் தாம்மா என்னோட சொத்தை.
0: உங்களை சுத்தி இருக்கிறார்கள். நல்ல சந்தோஷம் சந்தோஷம். கூடுதலாக வானொலி எல்லாம் கேப்பீங்கல்ல நீங்க? கொஞ்ச நாள் போக அவர் எனக்கும் குருநாதரா வந்துருவார் போல இருக்கு.
1: பிள்ளைங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் வானொலியில கார எப்பவுமே நிறைய தடவை பேச வச்சிருக்காருங்கம்மா. கவியரங்கம்
0: அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய தளங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் எல்லா மனிதரிடமும் திறமை இருக்கிறது. அதை எதுக்கு நாங்க சும்மா வச்சு கொண்டிருப்போம்? மற்றவர்கள் ரசிக்கட்டுமே, அவற்றையெல்லாம் கேட்கட்டுமே இல்லையா?
1: சந்தோஷம்.
0: குணசேகரனுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு பாக்கலாம்?
1: நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் நம்பு என்னும் நல்ல சாட்சி என்று செய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் செய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் நம்பு என்னும் நல்ல சாட்சி சாட்சி அம்மா. ஆண்டவன் அறியமின்றி ஒரு துணி வஞ்சம் இல்லை. அவனின்றி எனக்கு ஒரு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனித தன்னது உறவில்லையே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சியில் ரெண்டு ஒன்றும் நல்ல சாட்சி உண்டு செய்வத்தின் சாட்சியம்மா. நந்தியம்மா.
0: அடுத்ததையும் பாடி இருக்கலாம். நதி வெள்ளம் பாய்ந்து வந்தால் நதி செய்த குற்றம் இல்லை. விதி செய்த குற்றம் வந்தே
1: வேறையான மனிதர்கள் மயங்கும் போது மனதுக்கு மனது மட்டும் செய்யுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் தந்து ஒன்று நல்ல சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா.
0: அதுதான்
1: அதுதான் உண்மைக்கு சாட்சியம் சாட்சியம்மா.
0: சூப்பர் கெட்டி ஞாயிற்றுக்கிழமையில பாடுவோம் பாடலாம் நிகழ்ச்சி இருக்கிறது. குணசேகரன் நீங்க நிச்சயமாக இணைந்து கொள்ளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க ராஜா.
4: அப்படி பத்மபுரி அம்மாவையும் இணைங்கம்மா.
0: எங்க அம்மாவை பாக்கலாம். குணசேகரன் உங்களுடைய அழகான மனைவியை இணைச்சிடலாம். எங்க
1: பக்கத்தில்
0: இருக்கிற குடும்பமே கலை குடும்பமா போயிடுச்சு. வாங்க
2: அம்மா. வணக்கம் அம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்ல சுகமா இருக்கேன். உங்க பேரு சொல்லுங்கடா.
2: பேரு காந்திமதி.
0: காந்திமதி நல்ல பேர்.
2: ஆமா
0: காந்திமதி. எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க காந்திமதி?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்.
0: அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. நாங்க உங்க வரவை எல்லாம் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு குடும்பம் போல நீங்க இணைஞ்சு கொள்ளணும் பேசணும். காந்திமதிக்கு பாட்டு வருமா?
2: எனக்கு பாடெல்லாம் தெரியாதுமா. ஆனா எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்மா.
0: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணுக்கிற கையிலோ அது நல்ல வராவதும் தீய வராவதும் மண்ணை வளர்ப்பதும் இல்லை. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்மா.
0: அது எப்படி ஆரம்பிக்கும்? யாருமே பேசக்கூடாது. நான் காந்திமதியோட மட்டும் பேச யாரும் சொல்லக்கூடாது. எங்க எப்படி ஆரம்பிக்கும் அந்த பாட்டு? எனக்கு ஒரு சொல்லித்தாங்க.
2: எந்த குழந்தையும்
0: அது இடைவரி, அது இடைவரி, அது எப்படி, அது எப்படி ராகமா இருக்கும் அந்த பாட்டு எனக்கு உண்மையிலேயே தெரியல. எப்படி ராக, நீங்க ராஜா பெரியசாமி நீங்க பேசாம
4: இருக்க,
0: ராஜா பெரியசாமி நீங்க அமைதியா
2: இருக்கணும்.
0: அது சரி, இந்த பச்சை கிளி அது எப்படி ராகத்தோட இருக்க பாடி பாருங்க இருக்கா, எனக்கு எனக்கு அந்த எடுத்து கொடுங்க நான் பாடுறதுக்கு. நீங்க எடுத்து கொடுங்க காந்திமதி, நீங்க அந்த ராகத்தை எடுத்து கொடுங்க, நீங்க தான் எடுத்து கொடுக்கணும், மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாதுங்க. எப்படி வர அந்த எந்த குழந்தையும் பச்சை குழந்தை அந்த ராகத்தை இருக்க சொல்லி கொடுங்க நான் பாடுறதுக்கு.
2: நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதிலே,
0: ஏனுங்க எல்லாரும் ஒரு பொய். உண்மையிலே நீங்க மனிதன் என்பது ஒரு பொய் என்றது இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. வந்தவங்க எல்லாரும் எனக்கு பாட தெரியான்னு சொல்றீங்க, ஆனா இப்ப நாங்க ராகத்தை கேட்டோம்னு பாடுறீங்க, எவ்வளவு கெட்டித்தனமா அழகா இனிமையா பாடுறீங்க நீங்க. அப்ப எதுக்கு தெரியாது சொல்றீங்க, அது எனக்கு சொல்லுங்க. அது வெக்கம், நீங்க வெக்கத்துல சொல்றீங்கல்ல.
2: இல்லம்மா அது
0: பேச தெரிஞ்சா
2: எல்லாருமே நம்மளுக்கு உங்களுக்கு தெரியறதுதா உங்களால முடியும் அப்படிங்கறத பிள்ளைங்கள்ட்ட மட்டும் சொல்லுவேன், ஆனா என்னால மட்டும் எதுவும் முடியாது அப்படின்னு நானாவே நினைச்சுக்கிறேன்.
0: அதுதான் பிள்ளை, நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிகிறது, நீங்க வெளிக்கொண்டு வர நீங்க சற்று தயங்குறீங்கன்றதுதான் இது. நல்ல நல்ல பாடல் அந்த பாடல். ராஜா பெரியசாமி, உங்களை நான் தடுத்து நிறுத்தியதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னதான் ஒரு அன்பு உறவை அவர் அவரை பேச பாட வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் இல்லையா. எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். பாடல் சொல்லுங்க.
4: நீங்க எல்லாரையும் எல்லாரையும் பாட சொல்லி கேக்குறீங்கல்ல. இந்த பச்சை கூலி கிளிக்கு ஒரு செவ்வந்தி, அந்த பாட்டை நீங்களே ஆரம்பிங்க.
0: இல்ல கொஞ்சம் பாருங்க, நீங்க குழி என்று சொல்லிடுங்க, பச்சைக்கு குழிய குழி.
4: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி, அது எப்படி வரும் மறந்து போச்சு.
0: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி.

0: மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல் இது.
1: ஆமாமா,
0: நிச்சயமா சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப நீங்க நீங்க சொல்ல போறீங்க, நான் கேள்வி கேட்டதால நீங்க பாடிட்டீங்க அம்மாண்டு உண்மை. அது
1: என்ன
0: சொல்லுங்க,
1: அவ ஒரு திருக்குறள் கலைக்கூடத்தையே உன்னைய ஒன்று நினைச்சிட்டீங்க.
0: நினைச்சிட்டோம், அது ஒரு ஒரு கலை குடும்பத்தையே நீங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. காந்திமதி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், அதே பாட்டு தானா? நிச்சயமா நிச்சயமா, அடிக்கடி வந்து இணைஞ்சு கொள்ளுங்க, அடிக்கடி பாடி பாருங்க, எங்களோட சேர்ந்து வந்து பாடுங்க. இப்ப நான் எல்லாம் இந்த காட்டிலைக்கு வரும்போது நிச்சயமா பாட மாட்டேன், உண்மையா? ஏதோ வசனம் சொல்வது போலதான். ஆனா என்னுடைய அன்பு உறவுகளோடு சேர்ந்து பாடி பாடி பாடி தான் இவ்வளவு தூரம் பாடுகிறேன். அதனால இங்க பாட மாட்டேன்னு வந்ததுனா இப்போ நல்லா பாடுவார்கள், இனிமையாக நல்லா பாடுகிறார்கள், அதனால பாட முடியும். நல்ல தமிழ் பேசுறீங்க, தாய்மொழி தெரிஞ்ச உங்களுக்கு, நல்லா பேசுற உங்களுக்கு பாட முடியும். கொஞ்சம் அதை பாடி பாடலோடு சேர்ந்து பழகிக்கணும். என்னோட வந்து நீங்க அடிக்கடி பாடணும், சரியா?
1: பத்மபிரியா,
2: ஐயா
1: பத்மபிரியா, பத்மபிரியா நாளைக்கு வந்து அவரு பண்ணி சொல்லுவா ஐயா, நினைச்சு விடுங்கம்மா.
2: சரி ஐயா.
0: உங்களுக்கு எல்லாருமே இந்த வானொலிய கேட்கணும். நீங்க இந்த வானொலி உங்களோட மனதை கொள்ளை கொள்ளுகிறதா, இதயத்திலே குடிகொள்கிறதா என்றத முதல்ல நீங்க எங்களுக்கு வந்து சொல்லணும். பிடிச்சிருக்கா, கேட்கக்கூடியதா இருக்கான்னு. நாங்க கொஞ்ச நேரம் கும்மாளம் அடிக்கிறோம், கொஞ்ச நேரம் சிரிக்கிறோம். அது அதாவது பைத்தியகார ஆஸ்பத்திரி இதுக்குள்ள இருக்குது, படிக்கிற பள்ளிக்கூடம் இதுக்கு இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற டாக்டருக்கு பைத்தியம் முடிஞ்சுன்னா, பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர், எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர் போய் வைத்தியம் பண்றது?
0: வைத்தியம் பண்றது இதுக்கு தெரியாம தான் நாங்க இருக்கிறோம். இந்த கேள்விக்கு அதனால எல்லாரும் நீங்க இணைஞ்சு கொள்ளணும், சரியா பத்மபிரியா?
2: சரிங்கம்மா, நிச்சயமா
0: நிச்சயமா. நன்றி நன்றி அம்மா. உங்களோட பாட்டு என்னன்னு சொன்னீங்க நீங்க, நம்ம அதுல எழுதாமலே விட்டுட்டேன். என்ன பாடல் உங்களுக்கு?
2: மூன்றாம் பிறை கண்ணை கலைமானே.
0: கண்ணை கலைமானே, கலைமானே. ராஜா பெரியசாமி உங்களுக்கு என்ன பாடல்?
1: மெல்ல திறந்தது கதவு.
0: மெல்லத்தான் திறக்கணும் சொல்லுங்க. என்னடா நீங்க
1: குழுநூதும் கண்ணனுக்கு,
0: அது ஏன் அப்படி சொல்லி இருக்கு தெரியுமா? மெல்ல திறந்தது கதவுண்டு, கதவுக்கு என்ன விடாம வச்சிருப்பாங்க அந்த பூட்டு புனைச்சலுக்கு. அதனால குறிஞ்சி கழிச்சு சத்தம் கேட்டா கங்க மற்றவங்களுக்கு கேட்டு ஒண்ணு மெல்ல திறக்கணும், சரியா? அதுல என்ன குழல் ஊதும் கண்ணனுக்கு, குயில் பாடும்
1: பாட்டு கேக்குதா?
0: பாடுங்க பாடுங்க பாப்பா.
1: எங்க இங்க பாடுறதுமா, நீங்க பாடுன அந்த அந்த மயக்கத்திலே இருக்க.
0: இதெல்லாம் பாருங்க பத்மபிரியா, இப்படி ஒரு ஐஸ் எல்லாம் தூக்கி தூக்கி வைக்கிறார் பாருங்க. இது தேவைதான் இந்த காலத்துக்கு, ஏன்னா சரியான வெப்பம் எங்களுக்கு இங்க.
1: அம்மா ஐஸ் ஒண்ணு ஒரு ஞாபகம் வருதுமா,
0: சொல்லுங்க சொல்லிருங்க.
1: அரசர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம மக்கள்கிட்ட வரி எல்லாம் போடுறோம், ஆனா வந்து வரி உருப்படியா வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு வந்து மந்திரி கிட்ட அரசர் சொல்றாரு. சொல்லும் போது மந்திரியார் சொல்றாரு, நம்ம நாட்டுல வந்து ஊழல் அதிகமா போயிடுச்சியா, அதனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. எனக்கு சரியா புரியலன்றிருக்காரு அவரு. ஐஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்து ஆளா கொஞ்சமா ஒரு ஒரு சப்ப சப்பிட்டு கடைசியா குச்சதான் குடுத்திருக்காரு அரசர்ட்ட. இப்படிதான் இப்படிதான் போகுது, ஆளா கொஞ்சமா வாங்கிடுறாங்க.
0: உங்க
2: ரேடியோ பாடுது அதனாலதான்
0: அமைதியான பையன் இன்னைக்கு பாருங்க. ராஜா பெரியசாமி குளப்படிகார பையனா இருக்கிறார். அம்மா அம்மா நீங்க பாருங்க அமைதியா
3: இருக்கீங்க. அண்ணன் வந்து அவங்களுடைய அன்புக்கு இறங்கி தூங்கிட்டு இருந்த அண்ணன் வந்து ஏற்கனவே இறங்கி வந்துட்டமா.
0: இப்ப யார்ட்ட அன்புக்கு, நீங்க யார்ட்ட அன்புக்காக அனுப்பி வந்தீங்க? அண்ணன் அன்புக்காகவா இல்ல எங்க வானொலியோட அன்புக்காகவா?
3: வந்தான் கர்த்தருக்கு போயிட்டு வந்தாங்க, வந்து எழுத்தான் ராஜராஜா நாங்க யார கூப்பிட்டாங்க வெளில வந்து பக்கம் அண்ணன் நினைக்கிறாங்க வெளில. ஏன் அம்மாட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு
0: கேட்டாங்க.
3: இல்லனா டயர்டு அப்படி படுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சரி பேசு அப்படின்னு
0: சொன்னாங்க. எப்படி இருக்கிறீங்க ராஜா? நீங்க ஒரு முறை வந்தீங்க, ஒரு முறை வந்தீங்க, அதுக்கப்புறம் வரவே
3: இல்லை. மூன்று முறை பேசிருக்கமா?
0: என்னோட மூன்று முறை பேசிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற, நீங்க அப்பாட்ட தான் போறது. அப்ப நான் அப்பாட்ட சொன்னேன், எல்லாருக்கும் என்ன பார்த்தா பயமா இருக்குது.
3: இல்லமா பயம்னா எங்களும் பயமே கிடையாது, பழக்கப்பட்டவங்களுக்கு எப்படிமா பயம் வரும்? பக்கப்படமா அண்ணன் பெரியசாமி இருக்கவே எங்களும் பயம் வருமா?
0: அது சரி. கருப்புசாமிமா, கருப்புசாமி
3: போயிட்டுருக்கறதுனால பகல்ல போயிடுறமா, அதனால நைட்ல ஒரு 7 மணி 8 மணி ஆயிடுது வந்து
0: படுக்கறேன்.
3: அந்த டைம்ல ஏன்னா பகல் டைமா இருந்தா கண்டினியூல இருப்பேன்.
0: நிச்சயம் நிச்சயம்
3: ஓட்டப்பந்தயத்துல முந்திக்கிறவரு ராஜா தான் சொல்லுவாங்க.
0: என்கிட்ட அப்படியே சொல்லுவார், மெல்ல மெல்ல சொல்லுவார், நீங்கதான் பேசுறதுக்கு கதம்பம் இருங்க, அப்படியே அங்க போய் நல்லா பேசலாம்ன்றவர்.
3: ஐயா ஆரம்பிக்கவே கடை திறக்கிறோம், கடை திறந்தா வாடிக்கையாளர்களும் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி எனக்கு அந்த நேரம் புல் அரிக்கும், நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இங்க ஒருத்தவங்க கூட காணுமே. ஐயா கடை திறந்தவொடனே வாடிக்கையாளர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: உங்க பாட்டு என்ன?
3: இது என்னுடைய பிசினஸ் மறந்து ஐயாவுடைய வாடிக்கையாளர்கள் கேட்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களோட பாடல் என்ன உங்களுக்கு வேணும் ராஜா?
3: உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அடகோயா அந்த பாடல்மா.
0: சந்தோஷம். எங்க ரேவதி அம்மா நீங்க இந்த பத்மபிரியா அவங்களோட பேசுங்க, அவங்களோட பேசுங்க. பத்மபிரியா
4: முதல்ல உங்களுக்கு வணக்கம்.
0: அதுதான் எனக்கும் அது என்னன்னு தெரியவில்லை. நான் அவருக்கு அது என்னன்னு பார்க்க வேண்டும்.
1: ஏனென்றா
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நானும் விடை வாங்கிக்கலாங்கிறேன் நினைக்கிறேன். ஒரே ஒரு பாட்டோட, ஒரு பாட்டோட மேகங்கள் எங்கே போனாலும் பூமிக்கு ஒன்றே ஆதாயம் செவியும் இன்பம் எம்டிஆர் எப்பமே சொல்லும்.
0: இது இடவரியா இல்லாட்டி முதல் வரியா?
1: இது இடையில உள்ள வரிதான்.
0: அப்படி சொல்லுங்க அம்மா, கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்க. இளவரசு வணக்கம். இளவரசு இளவரசு
4: யார் கொடுக்கறாங்க இடைவரி? யார் கொடுக்கறாங்க
0: இடைவரி? உங்களோட சத்தம் குறைவா இருக்கு, ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா, ஒரு நிமிஷம்.
4: ஏன் தெரியல மேடம்,
0: அதான் என்னன்னு பாக்கலாம்.
5: எனக்கும் இஸ்கு இஸ்குன்னு கேக்குது.
0: அது அப்படித்தான் கிஸ் கிஸ் கிஸ் கிஸ் கேக்குறேன்.
1: அம்மா அம்மா ராஜா பேசினாப்லேம்மா, பயப்படாம
0: பேசினாரு. அவருக்கு பயம் இல்ல, அவர் வந்து
1: கலைப்புல
0: இருக்கிறாரு, அவருக்கு பயமே இல்ல. சொட்டும் நீங்க இப்ப பாருங்க இளவரசு, நீங்க ஒருக்கா பேசணும் இளவரசு.
4: திருக்குறள் புகழ் பத்மபிரியா. வணக்கம்.
0: அம்மா அவ்வளவுதானா? வணக்கத்தோட நின்றுடுதம்மா.
4: நான் தாராளமா பேசுறேன் பத்மபிரியா.
0: கேள்வி கொஞ்சம்
4: கேட்கலாமா? நலமா இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். மணி நலமா இருக்கீங்களா?
6: நான் நலமா இருக்கேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? சௌகரியமா இருக்கீங்களா?
2: அரியலூர் மாவட்டத்துல இருக்கோங்கம்மா.
6: எந்த எந்த இடமா?
0: அரியலூர் மாவட்டம்.
6: ஐயோ, அரியலூர்
1: இருக்குல்ல. நீங்க சொந்த ஊரை சொல்லவே இல்ல, கீழே சிந்தாமணின்னு சொல்லவே இல்ல.
0: கீழே சிந்தாமணி?
2: ஐயா தெரியாது.
1: இல்ல நீ சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கானே?
2: அரியலூர் மாவட்டத்துல கீழ சிந்தாமணி.
0: கீழ சிந்தாமணி பாத்தீங்களாமா? அம்மா உங்களுக்கு தெரியுமா அந்த இடமெல்லாம்?
6: தெரியாது. ஆனா அந்த இடத்துல எதுக்கு போயிருக்கேன்? அரியலூர் பெரம்பலூர் இது பார்த்து ராஜராஜ சோழனோட அதே மாதிரியே கட்டிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் மட்டும் போயிருக்கேன்.
0: போயிருக்கீங்க. சரி, இளவரசுக்கு தெரியுமா அந்த இடம்?
6: அரியலூர் பெரம்பலூர் அரியலூர்
5: இதெல்லாம் தெரியுமா? தெரியும்.
0: போயிருக்கீங்களா நீங்க? அந்த மண்ணில கால் பதிஞ்சிருக்கா உங்களுக்கு?
5: போயிருக்கமா. கங்கை கொண்ட சோழபுரம் நிறைய டைம் போயிருக்கோம்.
0: என்னென்றால் நாங்கள் இருக்கிற நாட்டுல அந்த அந்த தேசத்தையே நாங்கள் பார்த்திருக்கோம். நான் எல்லாம் கவலைப்படுறேன். இலங்கையில எவ்வளவோ இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு எல்லாம் மிதிப்படவே இல்லை உண்மையிலேயே. ஆனா கேள்விப்பட்டிருக்கிறோம், போனது கிடையாது. இப்ப எல்லாம் இருந்தது நாங்க சரியான மற்றவர்கள் சொல்லும் போது அந்த இயற்கை வளங்களை பார்க்கல. அப்ப நீங்க அந்த
1: கூடாது
0: உண்மையிலேயே.
1: நீங்க வந்துட்டு நேரா கேரளாவுக்கு பறந்துட்டீங்க.
0: இல்ல, அங்கதான் இறங்கினேன் நான். அங்கதான் வந்தேன். கொச்சினுக்கு தான் வந்தேன். ஏனென்றால் எனக்கு முதல் முதல் நான் இந்தியாவே முதல் பாதம் பதிந்தது கேரளால தான் எனக்கு. அதுக்கு முதல் நான்
1: வரேன். அம்மா
0: சொல்லுங்க.
1: சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் போது மீண்டும் சந்திப்போமா?
0: நிச்சயமா, நிச்சயமா. எல்லா நேரமும்
6: சாதகம். வணக்கம். ஆசிரியருக்கு வணக்கம்.
0: ஆசிரியர் இல்லைங்க, இது எங்களுடைய ராஜா பெரியசாமி அம்மா.
6: அப்படியா, அப்படியா. வணக்கம். அவருக்கு வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. அதான் மத்தியானத்துல பாடும்போது கேக்குறேன். உங்களுக்காக டைம் ஒதுக்கி நல்லா அதை பாடிடுறீங்க. அந்த ரெண்டு நாலு நிமிஷமா இருந்தாலும் அதை பாடி முடிச்சிருவீங்க. ராகம் நல்லா இருக்கு.
0: அப்படி இல்ல, இப்ப ராஜா பெரியசாமி சொல்றது உங்களுக்கு விளங்குதா அம்மா? என்னண்டு
6: விளங்குது?
0: மற்றவர்கள் எல்லாம் அதுல ஒரு நிமிஷத்துல அம்மா நல்லது, அப்பா நல்லது, நல்லது நாலு நிமிஷம் சரியா சொல்றாரு. அம்மா எல்லாத்தையும் கவனிக்கணும். நானும் எல்லாத்தையும் கவனிப்பேன். பாருங்க, நீங்க வந்து பாடும் போது நாங்க ராசி சட்டியா நாலு நிமிஷம் சொன்னா இல்ல பாத்துருக்க. எங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் கொடுக்குறாப்பா, நாலு நிமிஷம்.
1: பாட்டு கொடுக்கணும்.
0: எங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கட்டும் என்றதுதான்.
1: அம்மா இப்ப காத்து துரைசாமி சொல்றேன்ல, அவங்களும் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாருன்னா அவரு பெரியவரை பார்த்து அப்படியே நின்றுவாங்க. அப்படியே நின்று பாடு பாட ஆரம்பிச்சாங்கன்னா அரை மணி நேரம் பாடிட்டே இருப்பாங்க. அதனாலதான் முழுக்க முழுக்க எனக்கு ஐயாவோட ஞாபகம் வர்றதுனால ஐயாட்ட டெய்லி பேசுறது. நான் வந்து என்கிட்ட உள்ளது என்ன விஷயம்னா, ஒரு வானொலியில பேச ஆரம்பிச்சேன்னா அதை மட்டும்தான் பேசுவேன், அதுல மட்டும்தான்
0: கேட்பேன்.
1: வேற என்னுடைய மனசு, என்னுடைய மனச வேற எங்கும் தள்ள மாட்டேன்.
0: நானும் பாத்துருக்கேன் அம்மா, இந்த ஜெயங்கொண்டான் மற்றது இந்த ராஜா பெரியசாமி அவங்களோட வர்ற எல்லாரும் இந்த வானொலியை முழுமையா கேட்கிறார்கள். எங்களுக்கு நாங்கள் இன்னும் குரூப்புகளை இணைக்கல, எங்களுக்கு எழுதுகிறார்கள் ஒவ்வொன்றும் நிகழ்ச்சிகளை கேட்டு. அது எங்களுக்கு சந்தோஷமா, ஒரு வியப்பாக இருக்கிறது. என்னடா சரி இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்களே, இதை பற்றி எழுதுகிறார்களே என்று சந்தோஷமா இருக்கிறது.
1: உண்மையா
0: சொல்லுங்க.
1: என்ன பொறுத்தவரை இன்னொரு விஷயம் என்னன்னா, பாட்டு கேட்கறது முக்கியம் இல்லை, அந்த பாட்டை மக்களுக்கு என்ன லாபம் என்ன பயன் தருது அதை எப்படி நம்ம நீங்க நிகழ்ச்சி ஒரு பக்கம் கொண்டு வந்தா கூட அதை மாத்தி எப்படி கொண்டு போனா எப்படி மக்களுக்கு பயன் உள்ளதா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க வானொலியில விளம்பரம் நிறைய போவோம். விளம்பரம் நிறைய போகும்போது அந்த விளம்பரத்துல கேட்கும் போது அந்த விளம்பரதாரிட்ட எங்களுக்கு 10% கம்மி, எங்களுக்கு விலை பில்ல விட எங்களுக்கு 10% அவங்க விக்கிறத விட கம்மியா தருவாங்க. அந்த இதெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி வச்சிருக்கேன் நான். அதனால வந்து கேக்குறதோட இல்லாம அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்மளாட்டி அப்படின்னு யோசனை பண்ணுவோம். அடிக்கடி
0: அர்றாரா நாக்கமுக்கா என்ன பயனை கொடுக்குது அதை சொல்லுங்க எனக்கு.
1: அது ஒண்ணுமே கொடுக்காது. அட்ரா நாக்கமுக்கா
0: நாக்கமுக்கா அந்த பாட்டு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அதால என்ன பயன் உண்டு? நாங்க நாங்க அதை பத்தி பேசலாம் இருக்கா சொல்லுங்க. அல்லாட்டி டாடி மம்மி வீட்டுன்னு இல்ல
1: தடவோட
0: தடவோட யாரும் இல்ல அதுக்கு அது என்ன.
1: என்னிட்ட ஒருத்தர் இருக்காருமா, திருக்குறள் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த பாட்டை பாடுவார். அவர்
0: பாடுவார் உண்மையிலே அது தேவை. அப்படி எடுத்து வந்திருந்தோம், அதாவது திருக்குறள் ஹயத் பாஷா இல்ல அவர் இல்ல இன்னொரு எங்களுடைய அறிவிப்பாளர் இப்பொழுது அவருடைய பேர் எனக்கு வரவில்லை, அவர் வந்து திருக்குறள் எடுத்து வந்து திருக்குறளுக்கு அந்த பாடல் என்ன எடுத்து வருவார். அப்ப அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து வந்திருந்தோம் முன்பு, அது நல்லாக இருக்கும். அது தேடி கண்டுபிடிப்பது கஷ்டம், அந்த குரலுக்கு ஏத்த பாடல் அதுக்குரிய விடயங்களை. சந்தோஷமாக இருக்கும். நல்லது
5: பாஜா, புதிய பாடல்களை எல்லாத்தையும் தவறா சொல்றீங்க. பழைய பாடல்கள் வரி
0: தவறான வரி,
5: அதுக்கு நீங்க மட்டும் சொல்லுங்க. நீங்க வந்து காதை
0: பொத்து நான் பொத்துற இருக்கட்டும் கொஞ்சம் பாருங்க. தவறான வரியா கண்டுபிடிக்கிறார் ராஜா பெரியசாமி பழைய பாட்டுல சொல்லுங்க ஐயா.
5: தவறான சொல்லம்மா,
0: தவறான இல்ல, விளங்காதது புரியாதது
5: நினைக்கிறீங்க. அந்த பாட்டு பாருங்க, மெல்லிய பூங்கொடி வளர்ந்து மலர் மேனிய கொஞ்சம் அனைத்து இது
0: என்ன அழகாட்டி இருக்கிற ஒரு ஒரு அதாவது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு
5: அந்த பாட்டு வந்த
0: இல்ல, அதாவது அவர் அதை ரெண்டு விதமா சொல்லிக்க. அப்ப புலங்காத எங்களுக்கு நாங்க என்ன நினைப்போம் வேண்டா, மல்லிகை பூங்கொடியை வளைச்சு அவட மண அந்த அந்த பூல இருக்கிற இதெல்லாம்
5: பாடல்கள் எல்லாம் இளைமறை இளைமறை கிடையா இருந்துச்சு.
0: இளவரசு இப்ப என்ன மாதிரி சொல்லுங்க
5: வெளிப்படையா
0: சொல்றது என்ன மாதிரி அந்த காலத்துல அந்த பாட்டை நீங்க கொண்டு வந்தா என்ன மாதிரி அம்மா மாதிரி மஜித் மாதிரி எல்லாரும் என்ன நினைப்போம்டா, நல்ல மெல்லிய பூங்கொடி அன்றைக்கு ஒரு மல்லிகை கொடி ஏதோ ஒரு கொடியில வளர்ந்த ஒரு பூ, அதுல இருக்கிற இதழ்களை முத்தமிட்டு மெல்ல அதை அணைத்து
5: காலத்து படம் அதிகம்.
0: அப்ப நீங்க
5: நிறைய
0: உங்களை மாதிரி புரிஞ்சவனுக்கு அது புரியுது விளக்கம் கொடுப்பார், அழகான விளக்கம், பேசும் தன்மையை நல்லாக இருக்கிறது, அவரை விளைச்சு கொள்ளலாம். அங்கே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இளவரசு உங்க பாட்ட
5: கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடும்
0: பாட்ட சொல்லிட்டு போங்க. இப்ப இந்த 9வது இடத்துலயும் கிடைக்காது உங்களுக்கு, அம்மா அப்பா செய்யற மாதிரி தான் சொல்றாங்க. 9வது இடத்துல சொல்லுங்க. இப்ப பத்மபிரியா எங்களுடைய ராஜா பெரியசாமி எல்லாரிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். பத்மபிரியா உங்கள்டே இருந்து நன்றி அம்மா, நாளை ஒவ்வொரு நாளும் இணைந்து கொள்ளுங்க சரியா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்
7: அம்மா, வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். ஜான்சி ராணி, வணக்கம. ஜான்சி ராணி, உங்களை கொஞ்ச நாள் வணக்கம் என்று செல்ல குட்டி வாடா.
8: வணக்கம், வணக்கம்.
0: வந்துட்டாப்பா, வந்து வந்தாண்டப்பா, வந்தாண்டப்பா, வந்த நினைக்கிறேன். நிலவர் உங்களோட பக்கம்தான் கொஞ்சம் அந்த எலி கத்துறமா சிக்கி சிக்கி சிக்கன்னு சத்தம் கேக்குதா?
7: இல்லம்மா,
0: ஒரு பூச்சி சத்தம், அது உங்களோட பக்கம்
7: இல்லையே? இங்க ஒண்ணு இல்லம்மா, பூச்சி சத்தம் ஒண்ணும் இல்லையா?
0: பூச்சி சத்தம் இல்லையா?
7: போறோம் பாருங்க.
0: நான் போடுங்க. ஆமா ஆமா, உங்களோட பக்கம்தான் அந்த பூச்சி சத்தம், அது உங்களுக்கு தெரியாம கேக்குது. வணக்கம் என் மஜித், வணக்கம்.
7: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
7: நான் நலமாக இருக்கின்றேன்.
0: உங்கள் நலத்துக்கு
8: வானொலி நிகழ்ச்சிகள் சரியா வரலன்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு.
0: என்னன்னு அது என்ன வந்து நீங்க அவருக்கு சொல்லுங்க. அவர் அந்த மற்றதுல கேக்குறாரா இல்லாட்டி என்ன வந்து தெரியவில்லையே. அந்த வெப்சைட்
8: பதிவு போட்டிருக்காங்க. அம்மா, என் பேரை போட்டு ஒரு பாட்டு ஒண்ணு எழுதிங்க.
0: நான் எழுதுட்டேன் ஒரு, அத ஒரு ப்ரொமோட் பண்ணுங்க ஐயா, அந்த தமிழ் வானொலிய.
8: அது நல்லா இருக்குமா? அது மட்டும் இல்லாம நம்ம காலையில ஒரு நிகழ்ச்சி கேட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணா நமக்கு வந்து ஓய்வு கிடைக்கும் போது அது திரும்ப ஓபன் பண்ணா நம்ம எந்த நிகழ்ச்சிய ஸ்டாப் பண்ணி வச்சோமோ அதுல இருந்து வருது.
6: மறுபடியும் தொடர்ந்தா வருது, மறுபடியும் தொடர்ந்தா வருது, மறுபடியும் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து
8: மறுபடியும் ஆஃப் பண்ணி திரும்பி போட்டா புதிய நிகழ்ச்சி வருது. நல்லா இருக்கு.
0: அப்ப நல்லது. அப்ப நீங்க அதையே எல்லாருக்கும் நீங்க ஒருக்கா சொல்லி கொடுத்துருங்க. அந்த விடயத்தையும் சொல்லி கொடுங்க. என்ன தெரியாம என்ன பழைய இதே வருதுன்னு அதுல யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அது ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? திரும்ப
8: நாலஞ்சு சர்வர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிக்கல் அவதிப்படுறத விட ஒரே ஒரு சர்வர் இருந்தாலும் பரவாயில்ல. தொட்டா லைவ் உடனே
0: தொட்டா இல்லங்க, அதங்க அதங்க ஒன்று வச்சிருக்கிறது வந்து குடும்பத்துல ஒன்று வச்சிருந்து நீங்க தொடன. இது இப்ப மீடியா அண்ணும் போது நாங்க நாலஞ்சு வச்சிருந்தும் சரியா வரையல வரையலன்னு சொல்றீங்களே நீங்க.
8: இல்லம்மா, அதாவது எங்க எங்க தொட்டா எங்க தொட்டாலும் ஒரே பவரா இருக்கணும்.
0: அது சரி. ஆனா ஒருபடி ஏனென்றால் முன்பு இப்ப இரண்டு மூன்று மாதத்துக்கு முதல் நான் நான்கு சேவர் வச்சிருந்தேன். அப்ப எல்லா பக்கத்தாலையும் உங்களுக்கு எங்க எந்த இதுக்கு சைடுக்கு போனாலும் உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. இரண்டை நான் இப்ப இரண்டு ஒரு மாதத்துக்கு முதல் நிறுத்தினேன். இப்ப இந்த இரண்டு மட்டும் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த இரண்டில் ஒன்று நேற்று என்ன என்றே தெரியவில்லை. அவர்களிடம் என்னும் நான் இரவு பூரா விழித்திருந்து முயற்சி செய்தேன், என்னும் அதை கண்டுபிடிக்கவில்லை. பார்க்கலாம் அல்லாவிட்டா என்ன செய்யலாம் பாக்கலாம். நீங்க இதை வந்துட்டு குடுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க தயவு செய்து.
8: சரிங்கம்மா. தமிழ் தமிழ் வானொலி,
0: தமிழ் வானொலி. மற்றது எங்களுடைய அந்த அண்ட்ராய்ட் ஆப்ஸ், அந்த ப்ளூ கலர், அந்த எல்லா மதமும் சேர்ந்த
6: அதுவே நல்லா வருது மேடம். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணா சூப்பரா வருது. நான் அதுலதான் கேக்குறேன்.
0: சரி, அப்ப அதையும் நீங்கள் ஒரு ப்ரமோட் பண்ணுங்க. அது அப்ப எல்லாருக்கும் அது தனியா எங்கிற வானொலியை கேட்கக்கூடியதா இருக்கும். எடுத்த உடனே நீங்க முன்னுக்கு எடுத்து விடலாம்.
8: சரி சரிங்கம்மா. என் பேரை போட்டீங்களா பக்கத்துல பாட்டு எழுதிக்கீங்க? கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய
0: நீங்க சொல்லி கொடுக்காட்டி நான் அங்க கீழே எழுதியிருப்பேன். நல்ல காரம் பக்கத்துலயே எழுதிருவேன். என்ன கொண்டை
8: அம்மா
0: என்ன முதல் வந்துடுது போல இருக்கு அங்கேயோ. அவன் அப்பா போட்டிருக்காரு போல.
8: அப்படியா?
0: நேற்று வந்திருக்குது, யாரோ கேட்டிருக்காங்க. எனக்கு யாரும் பாடி காட்டுன மாதிரி மறந்து போய் அப்பா
6: போட்டேன். பாடி காமிச்சேன்.
7: ஆலமரத்து நிழலை பார்த்து அடிமரத்துல பாய் வீரிச்சு பாக்கு வெத்தல போட சொன்னது அப்போது. அந்த பழைய கதைய கேட்க வந்தேன் இப்போது. மடிச்சு கொடுத்த போது மடிச்சு கடிச்ச போது வெட்டமா இருந்தது எனக்கு அப்போது. எல்லாம் விவரமாக புரியுதையா இப்போது?
1: எப்படி பாடலை பதிவு செய்யுங்கள் அம்மா.
7: ஐயா ஐயா மஜித் ஐயா
1: சொல்லுங்கள் ஐயா.
7: அதாவது ஐயா இப்ப வர்ற பாட்டு எல்லாம் கேக்குறதுக்கு பிடிக்கிறதே இல்லைங்களாம்.
0: ஒரு நிமிஷம் கதைச்சு விடலாம். என்னண்டா அவ கேட்டுக்கொண்டிருப்ப அம்மாவை போய் நினைச்சுக்கலாம் எங்க சரச பாடலோட. எங்க வணக்கம் ரோஷினி அம்மா. ரோஷினி குட்டி அதுக்காண்டி வாழைப்பழத்தை அந்த பண்ணாசி பழத்தை முழுசா சாப்பிட்டுறாங்க வாயில. ரோஷினி அம்மா, ரோஷினி எப்படி இருக்கா? என்ன செய்தீங்க நீங்க மீராமாட்ட பேசாம இவ்வளவு நாளா?
9: அம்மா நீங்க பாட்டே போட்டீங்களா?
0: என்ன புரியல?
9: சொன்னாங்க பெருமா.
0: என்னண்டேம்மா என்னண்டம்மா எனக்கு புரியல நீங்க சொல்றது. அமைதியா கேக்கலாம்.
10: ரெண்டு நாளா நாங்க போட்டோமா லைன் எங்களுக்கு கிடைக்கல, அதனால நாங்க படுத்துட்டோம். இப்ப இப்ப திரும்ப இன்னைக்கு ட்ரை பண்ணணுமா? லைன் கிடைக்கலையா? அப்புறம் அவங்க பெருமாவுக்கு போன் பண்ணி கேட்டாலாம், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க லைன் கிடைக்கும் சொல்லி அவங்க பெருமா சொல்லிட்டான்.
0: அப்பா என்ன மாதிரி எப்படி எப்படி
10: நீ பாருங்க
0: என்ன மாதிரி பேசி காட்டுறாளம்மா ரேவதி அம்மா பாருங்க
10: பாருங்க
0: குட்டி குரலை மாத்துறீங்களா? எங்க மாத்துங்க பாக்கல எங்க
10: மீராமா மாதிரி பேசு.
0: எதிர்கால
10: மிமிக்ரியால எதிர்கால மிமிக்ரியால
0: எல்லாம் செய்வா செல்ல
10: பாடகி.
0: சரி ரோஷினி
10: குட்டிங்களா? வள்ளி
0: வள்ளி பள்ளி அவளோட கள்ளி எங்களுக்கு என்ன? சரி எங்க
10: சொல்லு ரேகு மார்க்காங்க. உனக்கு சொல்லு சொல்லு ரேகு மார்க்காங்க.
11: ரோஷினி குட்டி வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரோஷியம்மா. என்ன காணாமே காணாததுனால எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல.
0: ஐயா இல்ல தாத்தா
1: வணக்கம் வணக்கம்மா. தான்
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்மா நல்லா இருக்கேன்.
0: தேவதிமா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாம்மா?
11: வணக்கம் வணக்கம் ஜான்சி நல்லா இருக்கேன்.
1: வணக்கம்
0: மஜித் ஐயா நிக்கிற நீங்க என்ன அவரை பேசல?
1: மஜித் ஐயா வணக்கம்.
0: மஜித் அண்ணா என்று கூப்பிடுங்க. நான்
1: வணக்கம் வணக்கம்.
0: நான் என் மஜித் என்று கூப்பிடுறது. நீங்க மஜித் அண்ணா மஜித் ஐயா என்று கூப்பிடக்கூடாது. பெரியவர் இல்ல அவர் சின்னவர். அவர்
1: சின்னவரா இருந்தாலும் ஐயா தான். ஐயா கூப்பிடல அண்ணா ஜான்சிலாம்.
12: வணக்கம் வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா?
1: மீராமா வணக்கம்.
0: மஜித் எப்படி? என் மஜித் அவ சொல்றா எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுங்க, நான் மட்டும் மாமா. ரோஷினி அம்மா என்ன, நீங்க அக்கான்னு கூப்பிடுங்க, மீரா அக்கான்னு கூப்பிடுங்க, அதான் நல்லா இருக்கு. இன்றைல இருந்து இந்த செல்ல குட்டிக்கு இன்னும் ஒரு பழி நான் நல்லா அன்பா இருக்கேன்.
10: நிறைய
13: பேரு கத்து தராங்க
10: மீராமா டீச்சரா நீங்க அவளுக்கு.
0: அதே அப்பா மீராமா தான் கத்து தர்றா. அம்மா இந்த தலையில போட்டாமா அம்மா, இவ என்ன சொன்னாலும் எந்த தலையில போட்டா எல்லாம் அம்மா தான் கட்டி
13: கொடுக்கறாங்க.
0: இடைவெளி கொடுங்க, இடைவெளி கொடுங்க,
14: இடைவெளி கொடுங்க, என்னுடைய பாடலை பதிவு செய்யுங்க.
0: சரி, முதல்ல உங்களோட பாடல இடைவெளியை கொடுங்க, நான் அதை பதிவு செய்தேன், பேருந்து இடைவெளியை கொடுக்கலாம். எங்க கொடுங்க.
14: என்னுடைய பாடல் தான் முதல்ல சொல்லுவா.
0: சொல்லுங்க.
14: மயக்கம் கலையும் மௌனம் நிலவும், குளிர்ந்த மேனி காற்றில் உலவும், களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும், காலை விடுந்தால் நீரில் ஆடும்.
13: வேதத்தோட பாருங்க,
14: ஏதாவது புரிஞ்சுதா?
11: மயக்கம் ஆயிடுச்சு
13: அண்ணா. கொஞ்சம் வரிய நீட்டி பாடுங்க.
0: நீட்டி இல்ல, ராகத்தோட பாடுங்க. நீட்டி பாடுறது இல்ல, கேக்குற விதத்தை பாருங்க. எல்லாம் பழகுங்க. இந்த கிளாஸ் ரூமுக்கு வந்து நீங்க என்ன சரியா பேச கத்துக்கல. என்ன
14: வலையும் மௌனம் நிலவும், குளிர்ந்த மேனி காற்றில் உலவும், களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும், காலை விடுந்தால் நீரில் ஆடும்.
13: இன்னைக்கு

0: அது இல்ல
1: முகத்தை பார்த்ததில்லை, பிறர் மொழியை கேட்டதில்லை, மனதை அறிந்ததில்லை, அதில் மயக்கம் வந்தது என்ன?
2: எம்ஜிஆர் படம் இதுதான் முதல் வரியே.
0: என்ன படம்? என்ன படம்?
2: சாட்டி
0: என்ன படம்
1: கண்டுபிடிங்கம்மா.
0: என்ன படம்?
1: எம்ஜிஆர் படம்.
0: எம்ஜிஆர் படம்.
1: இந்த படத்தில் சரோஜாவும் இருக்காங்க, ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க, எம்ஜிஆர் இருக்கிறாரு, எம்ஜிஆரோட அண்ணனும் இருக்கிறாரு. கரெக்ட், சரியான கண்டுபிடிப்பு. எதனா சொன்னா உடனே
0: கண்டுபிடிச்சிருவீங்களே.
2: முகத்தை காட்டியா ஐயா?
1: அதான்
2: முகத்தை முகத்தை
0: முகத்தை பார்த்ததில்லை,
1: பார்த்ததில்லை, பிறர் மொழியால் கேட்டதில்லை. அந்த பாடல்
0: பிறர் மொழியால்.
1: எனக்காக பதிவு செய்யுங்களா?
0: உங்களுக்காக நீங்க இடைவெளிய கொடுங்க.
3: இடைவெளி கொடுங்க.
1: இடைவெளி இடைவெளி உங்களுக்கு ஈஸியான இடைவெளி தரேன். இன்னைக்கு பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ, இதை ஓசை கேட்பதால் வேறு பாஷை வேண்டுமோ?
3: அங்கே வருவது யாரோ?
1: நிச்சயமா நான் இல்ல.
3: ஏன் நீங்க போறீங்களா?
1: இல்ல, அங்க வருவது நான் இல்ல. சரியான கண்டுபிடிப்பமா? என்ன படம்
3: இது? இது வந்து நேற்று நாளையா?
0: பாடி
1: காட்டியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: அடுத்து அழகனா?
1: அடுத்தது புருஷனுக்கு மனைவிதானே சர்க்கரை பொங்கல்,
3: அதை போட்டு
1: வைத்தானே பெண்களின் கண்கள்.
3: சமையலுக்கும் மையலுக்கும் ஓரெழுத்து வேதம், ஓரெழுத்து வேதம், வேதம் வேதம்.
1: நாம் சிரிச்சுக்கிட்டே சமைச்சிடுவோம் சாதம்.
3: கொதிக்கும்
1: போது
3: கொதிக்கும் போது கொஞ்சம் வந்தா குழம்பு வராது. சாம்பாரிலேயே
1: என்ன படம் அம்மா?
3: படம் ஞாபகம் வரலையே.
1: ஓஹோ, படத்தின் பேர் சொல்லுங்கள்.
3: நீங்க குடுங்க, க்ளூ குடுங்க.
1: பெண் என்ற ஒரு வாசகம் வரும்.
3: நானும் ஒரு பெண்ணா?
1: இல்ல இல்ல, அம்மாவுக்கு தெரியுமே. அம்மா இந்த
2: பாட்டு வரி வரிய சொல்லுமா?
0: என்ன
2: பாட்டு வரி சொல்லுங்க?
0: பாட்டு வரிய சொல்லுங்க.
1: சமையலுக்கும் மையலுக்கும்
3: ஓரெழுத்து பேதம்.
1: யோசனையா தேடுறீங்களா?
0: நாங்க தேடுறோம்.
1: தேடுறீங்க நீங்க?
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மெர்சி.
0: மெர்சி, என்ன நீங்க இந்த வீட்டு கதவு திறந்து கொண்டு உள்ளுக்க வந்தீங்க, அத சொல்லுங்க.
2: கட்டாம கொள்ளாம திறந்துட்டு வந்துட்டீங்க.
4: கூட்டமா இருக்கு, கொஞ்சம் லேட்டா வரேன். கூட்டமா இருக்கு, லேட்டா
0: வரேன். கூட்டத்துக்கு பயப்படாதீங்க, வாங்க.
4: வாங்க, நீங்க வாங்க. சகோதரி சகோதரி

0: வணக்கம்
1: பெரியப்பா.
2: வணக்கம்
3: வணக்கம்
2: எல்லாருக்கும் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
0: நாங்களெல்லாம் இருக்கிறோம் மாமா கண்ணோட வணக்கம் சொல்றா. சூப்பர்
4: சூப்பர்.
0: இடைவெளிய கண்டுபிடிங்க முதல்ல.
3: படம் பேர் தெரியலையே. படம் பேர் பெண் வருமா?
0: சரி, நீங்க படத்துல
4: பெண்ணை
3: பெண்ணை நம்புங்களா? பெண்ணை வாழ
4: பெண்ணை வாழ விடுங்கள்.
0: படமா?
4: பெண்ணை வாழ விடுங்கள்.
3: யார் படம்? எம்ஜிஆர் தா?
4: இல்ல இல்ல, ஜெய்சங்கர் படம்.
0: சரி, இன்னொரு பாட்டு கொடுங்க. மெர்சிராணி கண்டுபிடிக்கட்டும்.
4: ஆடை சொல்வது தேன் நூறு, அருந்த சொல்வது மாங்கனி சாறு, கூட சொல்வது காவிரி ஆறு, கொடுப்பார் கொடுத்தால் மறுபவர் யாரு? அங்கே மயங்கும் இரண்டு பேருக்காக.
3: ஊட்டி வரைய உறவு.
4: அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் போக மாட்டாங்களா?
3: கரெக்ட், அவங்களதான் கேக்கணும். அந்த ஜோடிகளை தான்
4: என்னிடத்தில் செம்மண் பூமியில் நீர் போல என் சிந்தை கவர்ந்தது உன்னிடத்தில். கங்கையின் சங்கமம் கடலிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மண் பூமியில் நீர்ப்போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
3: கங்கையின் சங்கமம் கடலின்
4: கங்கையின் சங்கமம் கடலிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் உன்னிடத்தில், செம்மண் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
0: விடை
1: பெற்று இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வரும்.
0: சரி, போய் சாப்பிடுவோம்.
4: சாப்பிடுவாங்க.
3: நல்ல
4: பாட்டு பாடிய பாடல்.
5: ஷைலஜா.
4: கங்கையின் சங்கமம் கடலிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மண் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
3: நதிக்கரை ஓரத்து நாணல்களே
4: என்ன படம் அம்மா? என்ன படம் அம்மா?
3: சொல்றேன் சொல்றேன்.
4: இந்த படத்தின் பேர்ல ஒரு பறவையின் பெயர் வரும்.
5: மயில்?
4: இல்ல, செல்லமா வளர்க்கக்கூடிய பறவை.
5: பச்சை கிளி? பஞ்சவர்ண கிளி? பஞ்சவர்ண கிளி?
4: கிளி?
3: கிளி?
4: பஞ்சவர்ண கிளி. சரி, பஞ்சவர்ண கிளி. பாட்டு பாடலையே.
3: கிளி? கிளி இருந்த வர. என்ன கிளி?
4: இல்லை,
5: என்ன கிளியா? இல்லையா?
4: இது இது கிளிகள்.
3: கிளிகள்
5: பாசக்கிளிகளா? பாசக்கிளிகள்
3: நை நை
4: நை நை
5: பாசப்பறவைகள் அது
3: இல்ல இல்ல இல்ல அது இல்ல
4: ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகும்போது ஒரு பையன் பார்த்து என்ன
3: செய்வான்? காதல் கிளிகள்.
4: காதல் கிளிகள். பொண்ணு காலேஜுக்கு போகும்போது பையன் பார்த்து என்ன செய்வான்னு சொல்ல உடனே கார் வந்துருச்சு.
2: ஜெய்சங்கர் படம், சமையலுக்கும் மயலுக்கும் ஜெய்சங்கர் படம். பழனி என்னமா போட்டிருக்கு?
4: ஆமா ஆமா ஆமா ஆமா. பெண்ணை வாழ விடுங்கடா, பிள்ளை பிள்ளை
3: பெண்ணை வாழ விடுங்கள்,
2: பெண்ணை
4: வாழ விடுங்கள். அம்மா அம்மா எங்க ஆளு காணும்? சவுண்டை காணுமே.
0: வணக்கம் வணக்கம் இளவரசு.
4: சாப்பிட போயிட்டாங்களோ?
0: இளவரசு நீங்க யாரு? செல்வகுமார் அழைச்சிருங்க, அவரு அழைச்சு கொண்டிருக்காரு. வணக்கம் பிரகாஷ், எப்படி இருக்கிறீங்க? எங்க மேசிராணி, நீங்க உங்களுடைய உங்களுடைய பாடலை சொல்லுங்கம்மா.
3: மீரமா, என் பாடல்
0: ஜான்சிராணி
3: போய் மேரியம்மா.
0: சூப்பர் சூப்பர்,
3: என்ன
5: தெரியுது அந்த பாட்டு இல்ல.
0: வணக்கம் செல்வகுமார், வாங்க வாங்க
5: இணைஞ்சுக்கோங்க. பாட்டு லதா பாடு பாடலாம்.
3: ஆமா ஆமா, பல்லாண்டு வயல தானே
5: கலா பண்ணது? ஆஹ், பல்லாண்டு
3: ஊருக்குழிப்பன் டி கே கலா
5: பண்ணது.
6: என்ன பாடல்? இடைவெளி. இடைவெளி கொடுங்க,
0: இடைவெளி கொடுங்க.
3: இடைவெளி இல்ல, ஆரம்ப வரி இருங்க சொல்றேன். வரும் தை மாசம்
6: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் சகோதரர். இடைவெளி தரம்
0: சின்ன
5: பிள்ளைங்க வந்தா பண வண்டிய அந்த மாதிரி
0: வானொலி போட்டிருக்கீங்களா அல்லாட்டி ஏதோ ஒன்று அங்கே இருக்குது, ரிப்பீட் ஆகுது. செல்வகுமார் போடுங்க போடுங்க நீங்க போட்டா போடுங்க. இல்ல அவர் போட்டிருக்காரு, வேறு யாரோடயோ பக்கம். எல்லாரும் மீன் போடுங்க, முதல்ல கண்டுபிடிப்போம். இத கண்டுபிடிக்கிறதே நேரம் போயிருந்தேன். பவன் நானு எங்க போட்டுனுங்க, எங்க வேறு யார் போடாம இருக்கிறது எங்க பாக்கலாம். இல்ல இப்ப பேசும்போது இப்ப சாரி, ஜான்சி ராணி நீங்க எடுங்க. ஜான்சி ராணி மட்டும் எடுங்க. ஜான்சி எடுங்க.
7: எடுத்துடுமா?
0: சரி, உங்க பாட்டை சொல்லி எடுத்துடுமா? யாருமே எடுக்க மாட்டா, நீங்க உங்க பாட்டை சொல்லுங்க.
7: கை பிறந்தாச்சு படத்துல இருந்து சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது. அம்மாடி அம்மாடி
0: சின்ன
8: பொண்ணுதான். கை பிறந்தாச்சு இல்ல,
0: வைகாசி பிறந்தாச்சு.
5: மாசெல்லாம் தெரியலையா? தெரியல, அதனால சொல்லிட்டாங்க.
0: வைகாசி பிறந்தாச்சா?
5: தையாசி பொருளாச்சுதான் அந்த படம்.
0: சின்ன பொண்ணு வைக்கப்படுது
6: சொன்ன மாதிரி இச்சு இச்சுதான் கேட்கல என் பொண்ணுல.
0: சொல்லுங்க
7: பாட்டு எடுத்து வந்திருக்கேன்.
0: பாட போறீங்க என்ன? சரி பாடுங்க, எல்லாரும் மீறி போடுங்க பாடுங்க. எங்க ஜெயசி ராணி பாட்டை பாக்கலாம்
7: பாடலாமா?
0: பாடுங்க.
7: எங்க அக்கா லைன் கொடுக்கும் பாத்தா, எங்க அக்கா கேட்டுச்சு இந்த பாட்ட.
0: அக்கா வந்துட்டு அத்தான் கூட்டிட்டு போயிட்டாரு பாருங்க மச்சான், சாப்பிட போறேன். மீன் குழம்பு அவங்கள்ட்ட எல்லாருக்கும் நாங்க சொல்ல.
9: எப்படி தெரியும் மத்தியானம் பேசிட்டீங்களோ?
0: இல்ல பேசுறேன், குறிப்புக்கு சொன்னேன். இவங்க வீட்டமின் மீன் குழம்பு, இவங்க வீட்டமின், கண்ணன் விட்ட மீன் குழம்பு, வேற யார் விட்ட மீன் குழம்பு? பிரகாஷ் உங்க விட்டே மீன் குழம்பு, இளவரசன் விட்ட மீன் குழம்பு,
9: மட்டன் குழம்பு,
0: மட்டன் குழம்பு. அவர் கொஞ்சம் வித்தியாசமா
9: போயிட்டாரு.
0: சரி பாருங்க
9: எல்லாருமே.
0: அம்மா வீட்டுல எனக்கு பிடிச்ச சாப்பாடு கூட்டு எங்க கண்ணன் மீன் குழம்பு.
2: அதாவது அதாவது மாமி ஆத்தால மாமி ஆத்துல மசாலாவுக்கு வேற இல்ல,
3: மசாலாக்கு வேலை உண்டு, மசாலாக்கு வேலை உண்டு, நான்வெஜ் வேலை இல்ல,
2: நான்வெஜ் சிக்கனுக்கு வேலை இல்ல, மட்டன் சிக்கனுக்கு வேலை இல்ல.
0: கண்ணன் சரி பாப்போம், கண்ணன் வீட்டுல நான் சொல்றது சரியான்னு பாப்போம், கண்ணன் வீட்டுல மீன் குழம்பான்னு பாப்போம். கண்ணன் வாங்க, கண்ணன் கண்ணன் கண்ணன் வணக்கம்.
9: கண்ணன்
0: உங்க வீட்டுல மீன் குழம்பா? நான் சும்மா அது யோசியத்துக்கு சொன்னேன், சரியாது.
9: அம்மா மேடம்
0: என்ன பார்த்து யார் மதமண்ட கூப்பிடுறீங்களோ எல்லாரையும் நாங்க மதமண்ட சாதத்துலாம் பேசுவோம். அப்படி என்ன வந்துட்டீங்களா? சரி உங்களோட வேலையை பாருங்க, கலைக்க கூடாது பேசக்கூடாது, என்னென்ன வேலை இருக்கோ நான் செய்துட்டு போங்க. இப்படித்தான் மதம் சொல்லுவான். அம்மா என்று கூப்பிட்டீங்கன்னு சொன்னா சொல்லுங்க ஐயா, இங்க வாங்க ஐயா, இந்த ராசா என்ன கையால சோறு போடவா? அப்படி
9: பேசுறேன். சாப்பாடு வேணாம்
0: மேடம்,
3: சாப்பிட்டாரு.
0: நீங்க எந்த கையால சமைச்சு சாப்பிட்டவங்க கேளுங்கப்பா, என்ன உயிரோட இருக்காங்க? சந்தனவாஜ் மாமா, ராணி அம்மா, ராதீஷ் இருக்கிறார், மற்ற எங்களுடைய கருத்த மச்சான் இருக்கிறார், எவ்வளவு பேர் இருக்காங்க?
9: அதனால நாங்க மேடம் அவங்க எல்லாம் தள்ள ஆயிட்டா. எப்ப நீங்க சாப்பிட்டீங்க?
0: எப்ப மெர்சி ராணி சாப்பிட்டு வச்சுங்க.
9: எப்ப சாப்பிட்டீங்க நீங்க?
7: என்ன கேக்குறீங்களா?
9: மீரா அம்மா சமைச்சு நீங்க எப்ப சாப்பிட்டீங்க?
7: நான் எப்ப இந்த இதுக்குள்ள வந்தோம், அதாவது நேருக்குள்ள வந்தோம், அப்ப இருந்து சாப்பிடணும்.
9: மீன் குழம்பா?
0: சிக்கன் குழம்பா வைக்க
7: சொல்லி சாம்பார், சாம்பார்
0: மீனோட பெயர் தெரியாது, அது மட்டும் தெரியும் எனக்கு.
9: அதான் மீன் குழம்பு எங்க கண்டுபிடிச்சோம். முன்னாடியே நீங்க பேசிக்கிறீங்க, அத இப்ப வந்து அப்படியே சொல்றீங்க.
0: சரி, இப்ப ஜான்சி ராணி பாட போறா கேக்கலாம், ஜான்சி பாட போறா கேக்கலாம், ஜான்சி ராணி பாட போறா கேக்கலாம். எல்லாரும் மீட் போடுங்க, மீட் போடுங்க, பாடுங்க ஜான்சி.
7: சரிம்மா,
0: எல்லா மீட் போடுங்க, மீட் போடுங்க, தயவு செய்து எங்க நீங்க பாடுங்க.
10: இளவரசே, இளவரசே
0: மீட் போடுங்க.
10: இளவரசே
11: சொல்லுங்க,
10: ஏன் திடீர்னு அழுக, திடீர்னு ஏன் அழுக ஆரம்பிச்சிட்டீங்க?
11: இல்ல, எங்க வீட்டுல மூங்க முடிச்சுல யாருமே சொல்லல,
0: அதான் சொல்லிட்டேன்.
10: படத்தை எடுத்துட்டு கண்ணீர் வச்சுட்டு, கண்ணீர் வச்சுட்டாருமா,
0: அதான் அந்த மீன் கூட சொல்லிட்டேன்.
10: ஒரு கண்ணுல அழுகுற,
11: இல்ல
10: அழுகுற படத்தை வச்சுட்டாரு.
11: எங்க வீட்டுல மீன் குழம்பு யாருமே
0: சொல்லலையா?
2: சைவால இருக்கோம், ரெண்டு பேரும் இருக்கோம், ரேவதி அம்மா நான் எல்லாம் சைவால இருக்கேன். அதே மீன் குழம்பு, மீன் குழம்புன்னா ஐயோ,
11: இல்ல சும்மா சும்மா சொல்றதுதாங்க. மீன் குழம்பு, மட்டன், சிக்கன் அப்படின்னு சாப்பிட போறோம்.
0: என்னங்க ஒரு பக்கத்தால, நீங்க ஒரு பக்கத்தால, நீங்க ஹோட்டல்ல போய் ஒரு சாப்பாடு கேட்டீங்க, அங்க உண்மையிலேயே நான்வெஜ் சமைச்சிருப்பாங்க, சைவம் இருக்கும், அசைவம் இருக்கும், அதுக்காண்டி நீங்க வெறுக்க முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. நாங்க பேசுறோம், சாப்பிட்டோமா உங்களுக்கு
2: முன்னாலே?
11: இப்படி சொல்லுங்க, கத்திரிக்காய் எங்களுக்கு கேங்கா மீன்,
2: அதுக்கு சொல்ல தெரியல பாருங்க, கிழங்கா மீன் தான் வாழைக்கா மீன், அத சொல்ல தெரியல உங்களுக்கு. வாழை மீன் வந்து சப்பையா இருக்கும், தெலங்கா மீன் உருட்டா இருக்கும், வாழைக்கா மாதிரி, அதை
10: தெரிஞ்சீங்க.
2: நீங்க கடற்கரை கடற்கரை பக்கத்திலேயே இருந்தீங்க, நாங்க சைவம், சைவத்துக்கு வந்துட்டோம், அதனால நீங்க காது கிழிய பேசுறீங்க.
11: சரி சரி, இப்ப நாம எல்லாரும் என்ன செய்யறோம், சமைச்சு வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் ஓரம்
10: வைக்கிறோம்.
0: மகாலிங்கம், இன்றைக்கு சொல்லக்கூடாது அப்பறம் வைக்க சொல்லி என்றதுக்காண்டி சொல்லாம
10: இருக்கேன்.
0: கல்யாண நாள் எங்க,
10: திருமண நாள் வாழ்த்துக்கள்.
0: சரி சரி சரி, எங்க ஜான்சி பாடுங்க, பாடுங்க ஜான்சி.
12: ஏ தன்னானே தாமர பூ மம தள்ளாடும்.

கூட்டின் கூட்டு வந்திடுங்க மேலம் கொட்டி ஏ தன்னானே தாமர பூக்குள்ள தள்ளாடும் தண்ணீர்ல ஏ தாமர பூத்திருச்சி புள்ள தாவணி வாங்கி வாழேன் கொட்டும் பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா வெட்ட வெளியில மூக்குல நெருப்புல குளிரும் காயப்புமா உனக்கும் எனக்கும் மனசு இப்ப வைக்க பெரியாச்சு ஒளிவா மறுவா பேசி சிரிக்க ஓட துணியாச்சு கையில அணைக்கிற போது நீ சொல்லி குதிக்கிற பாரு ஆத்தில குளிக்கிற போது நீ ஆள கடிக்கிற மீனு உன் இடுப்பு சேர நழுவ நான் எடுத்து எடுத்து தழுவ ஏ தன்னானே தாமர பூ மம தள்ளாடும் தண்ணீர்ல ஏ தாமர பூ தீருச்சி மாமா

விளக்காயட்டுமா விடீர வரைக்கும் அடியில சாஞ்சி சரியா சொல்லட்டுமா மாமே தரணும் சீடு உங்க மாங்கா தட்டு போடு நீ சிரிக்கிற தங்க தேரு உன் தேவை என்ன கேளு விடல புள்ள நானும் ஒரு விவரம் கேட்க வேணும் ஏ தன்னானே தாமரப்பு புள்ள தள்ளாடும் தண்ணீர்ல ஏ தாமர பூத்தி வச்சு மமதாவணி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டி குட்டு வந்துடுவே மேலம் கொட்ட

0: வாங்கி வாங்க. அவ்வளவுதாமா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை அருமை அருமை அருமை அருமையா இருந்தது. இது இந்த குடும்ப பாட்டா போச்சு போல இருக்குல்ல.
2: குடும்ப பாட
1: அம்மாக்கு விளங்கிடுச்சு என்னம்மா குடும்ப பாட்டு. நான் தான் யோசிச்சிருந்தேன்
2: குடும்ப பாட்டு
1: பாடுறா இவ பாடுறா மச்சான் பாடுறேன்.
3: பிரகாஷன்னாவே
1: உங்க குடும்பத்துல சேர்க்க பாக்குறீங்க அந்த பாட்டை கொடுத்து பாடுங்க. அம்மா நானும் பாடலாம் தன்னானே தாமரப்போ அங்கெல்லாம் தெரியாது. நான் எங்களையும்
2: சேர்ந்துக்கிறேன்.
1: நம்ம குடும்பம் அம்மா சேர்ந்து நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நாங்களும் சேர்ந்துட்டோம்
4: என்ன நம்ம குடும்பம். அது வந்து குத்து பாட்டு பாட்டு போட்டு மெலடி ஆயிடுச்சு.
1: இது குத்து பாட்டா இது
5: வாங்கி
1: இல்லையம்மா இல்ல. இப்ப அவரும் மறுபடியா தான் பாடுறேன். அண்ணனும் அப்படித்தான். இப்ப இப்ப என்ன வயசு
5: பாருங்க.
1: இது என்ன இது குவாட்டர் விஷயமாய் பாடுறாரு அவர்.
4: மாமா கரட்டு மாங்கா தட்டு சோறு ஈசிரி தங்க
2: பாடும்போது அப்படிதான் இருக்கு. குத்துப்பாட்டு மாதிரிதான் இருக்குது.
1: அவரும் குத்துப்பாட்டு மாதிரி பாடுறேன். நான் தான் இப்ப அப்படி பாடுறேன். யார்கிட்ட பக்கம் சிக்ஸ்டி கண்டிதான் சத்தம் கேக்குறாங்க. நிப்பாட்டுங்க
2: வீரமா எங்க சத்தம் கேட்க தெரியல. நான் விளையாடுறேன்.
1: சரி என்ன அந்த சத்தங்கள் சத்தங்கள் இருந்தா யாருக்கும் இருக்கவும் பிடிக்காது. மெல்ல மெல்ல எல்லாரும் போயிட்டாங்க. அதனால நீங்க மீன் போட்டு போட்டுட்டு நீங்க எடுத்து பேசுங்க. அப்பதான் நாங்க பேசுறதுக்கு சுகமா இருக்கும். ஆமா எந்த குத்துப்பாட்டை கேட்போம். அந்த குத்துப்பாட்டை எப்படி வேண்டா இங்க ஆக்குறதுன்னா தன்னானே தாமரை போ அப்படி பாடுங்க. தன்னானே அதிங்க தன்னானே
6: இப்ப கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஸ்பீக்கர்ல போட்டு வர உங்களுக்கு இருக்கு.
1: இப்ப நல்லா இருக்கு. ஏங்க விஷப்படுத்தி என்ன செய்யறீங்க அதுதான் கேக்குறேன். ஸ்பீக்கர்ல போடுறீங்க. ஐயோ
3: இது குத்து
1: சாங்கிட்டு
3: ஒரு காவல் இல்ல. சுத்தனா சுத்தனா போனீங்க. என்ன சுத்தி சுத்தனா சம்பத்தை பார்த்ததில்ல. அது இன்னும் குத்து சாங்கலாம் போனாரு. ஒத்த ரூபாய்
1: இல்லைங்க. அது நாட்டுப்புற பாட்டு. அது அது ஒத்த ரூபாய் நான் உடப்ப தட்டு தாரே கிட்ட வாடானா ஓட பக்கம்
5: போனே.
1: அது மற்றது குத்து பாட்டு வந்து பாருங்க பாக்குறேன். யாரு அந்த குத்து பாட்டு சரியா தெரியாம இருக்கு இப்ப எங்க நீப்பாடுங்க இன்னைக்கு கண்ணன் ஏதோ உண்மையா கோடுறத பாவிச்ச மாதிரி
6: ஒரு மீன் குழம்பு பாட
3: சொல்லுங்க வாடி
5: பொட்டப்புள்ளதான்
7: குத்து போட்டு சோக பாடல் மாதிரி பாருங்க கண்ணன் கண்ணன் என்ன மோதி காட்டப்படும்
1: போதும்
7: செல்வகுமார்
1: நீங்க உங்க பாட்டு சொல்லுங்க
7: வசந்த மாளிகை யாருக்காக
6: புதிய பாதையில புதிய பாதையில புதிய பாதையில யார பத்தி இவனுக்கு காவல இல்ல அந்த பாட்டு
1: பாட்டு இருக்குல்ல
6: கண்ணங்கள பிச்சுத்தா அப்படின்னு
1: கேட்டவனுக்கு மதி இல்ல, கண்ணத்த ஒருக்கா பிச்சு குடுத்துறா பேந்தங்க இச்சு குடுக்கறது. இது
8: என்னங்க
1: ரோஷினி
9: குட்டி மாமா பேசுறவா?
8: ரோஷினி குட்டி
9: ரோஷினி குட்டி எப்படி இருக்கீங்க?
1: யார் பேசுறேன்னு சொல்லுங்க ரோஷினி குட்டி. இந்த குரல்
9: ரோஷினி குட்டி எப்படி
1: இருக்கீங்க? கண்ணன் சரி
9: சாப்பிட்டியா குட்டி? சாப்பிட்டியாடா
8: பாருங்க அவர் பேசும் போது குச்சி குச்சிங்க.
9: சாப்பிட்டியாடா?
8: என்ன
9: சாப்பிட்டீங்க?
8: மாமாக்குடா மாமா
9: மாமா என்ன சாப்பிடல?
1: மாமிக்கு
9: பாட்டு பாட்டு கேட்டுறாங்க. ஒரு பாட்டு
10: பாடுறாங்க
1: கதைக்கிறதே பாடுற மாய்
10: முட்டம் குடிக்க முட்டம் குடிக்க
1: முத்தம் கொடுப்பாயா கருவாயா?
8: சூப்பர் சூப்பர்
10: கேட்டீங்க.
1: பாருங்க சத்தமா என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கருவ காட்டு கருவாயா எனக்கு முத்தம் கொடுக்க வருவாயா? அப்படியா என்ன
10: பாட்டுக்கட்டிக்காரு
1: நல்ல நல்ல சந்தோஷமா இருக்கு நல்ல.
10: அம்மா
1: சொல்லுங்க
10: என்ன
1: சொல்லுங்கம்மா?
9: காலையில
8: கூப்பிடுறீங்களா?
11: சொல்ல உங்களுக்கு புரியல. நாம நம்ம போன வைக்க போறோம் காலையில குடுக்கிறோம்.
8: உலகம் சுற்று வாய்ப்பன் படத்துல இருந்து நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி உலகு
1: கூட்டத்துல இருக்க முடியாது போயிருவோம் என்று சொல்லிட்டு ஜெயங்கொண்டா நாக்களுக்கு கூட்டம் பிடிக்காத படம் இருக்கு. பிரகாஷ் போயிட்டார், மற்றது எங்களுடைய கலைவாணன் போயிட்டார் கூட்டமா. கூட்டத்துக்கு இருக்க பிடிக்கும், தாங்க தனிமையா இருக்கணும்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப இனி அவங்கள சேர்த்துக்கலாம் சரியா, வருவாங்களோ தெரியல சொல்லிட்டுதான் போனார். கூட்டமா இருக்கு பிரகாஷ், நாங்க போயிடலாம் என்னட்டு போயிட்டேன். வாங்க அண்ணா, வாங்க அண்ணா, தங்கச்சியே இவ்வளவு கூட்டத்துக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு உங்களுக்கு சமாளிக்க முடியாம போயிடுச்சு, அதுதான் கவலை எனக்கு. சரி, அது வேற நீங்க போனாலும் போனீங்க, பிரகாஷையும் கூட்டிட்டு போயிட்டீங்க, சந்தோஷம், நல்ல கூட்டத்துல இருக்க. இல்ல இல்ல, நீங்க அது சும்மா ஆட்டம் நடந்து வரும்போதே வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க எந்த பக்கம் போறாங்களோ யாருக்கு தெரியும், சரி. எங்க நீங்க பாட்டு பாட போறீங்களா மெர்சி?
12: இல்லங்கம்மா, நீ பாட்டுல ஒண்ணு பாடுங்க,
13: அந்த மூட் இல்ல. சரி, வந்தாலும் பேசுங்க கொஞ்ச நேரம், பேசுங்க.
1: அதெல்லாம் மீன் குழம்பு செய்யற வேலை உங்களுக்கு.
13: மத்தியானம்
9: மீன் குழம்பா?
13: மத்தியானம், மத்தியானம் சொல்லிட்டீங்க,
9: ஜெயங்க மீன் குழம்பு
13: மேடம்.
9: எப்படி கண்டுபிடிச்சீங்களா? உங்க வீட்டு மீன் குழம்பு எங்களுக்கு மத்தியானமே தெரியும், நீங்க உங்க வீட்டுல மீன் குழம்பு.
12: அப்படியா?
9: ஆமா.
1: சரி, மாமாவை மாமாவை நினைச்சுக்கலாம். எங்க
9: சந்தனமாஜ் சொல்லுங்கம்மா, பாத்துக்கங்க.
1: சந்தனமாராஜ் மாமாவை நினைச்சுக்கலாம்.
9: செல்வமுங்க, செல்வா,
1: செல்வா தூங்கிட்டீங்களா? செல்வா நல்லா தூங்குங்க. எங்க மாமாவை நினைச்சுக்கலாம். எங்க மெர்சியா, நீ உங்களோட பாட்டு சொல்லுங்கம்மா.
12: தன்னாலே தாமரைப்பூ,
1: அந்த படத்துல தன்னானே தாமரைப்பூ.
12: தன்னானே தாமரைப்பூ புள்ள தன்னானோ தண்ணீர்ல தாமர பூத்திடுச்சி முல்ல தாமணி வாங்கி வர ஊரெல்லாம் மேளம் கொட்டி வந்திடுவேன். அந்த பாட்டுமா
1: சூப்பர் சூப்பர் நல்லா. சரி,
9: இன்னைக்கு அப்பாட்ட ஒரு பாடல் கேட்டாங்க, நல்லா இருக்கு அந்த பாட்டு. என்ன பாட்டு? நிச்சயமா.
12: ஆ சொல்லுங்கயா.
9: இல்ல, அப்பாட்ட வரும்போது ஒரு பாடல் கேட்டீங்கல்ல
12: சாயந்தரமா,
9: அது என்ன படம்?
12: அது வந்து முறைமாமன் திரைப்படம். தென்ன மரத்துல தேங்காய்தே மாங்காய் மரத்துல மாங்காய் எல்லாம் தொங்குதா தொங்குதே தொங்குதே, அந்த பாட்டு
9: தொங்குதே தொங்குதே பாட்டு கேட்க.
12: சரிங்க சரிங்க.
1: எங்க மெய்சிமா, அந்த பாட்டு உங்களுக்கு தரலாம், தன்னானே தாமரைப்பூ. அடுத்தது யாரு உங்களோட மகாலிங்க? நீங்க உங்களோட பாட்டு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு சரியா 12 மணிக்கு, அதுக்கு முதலே 11:45 நிறைவு பெறும். ஒரு 4-5 பாட்டு எந்த மனசுல இருந்திருக்கிற பாட்டு சிலதை எடுத்து வரலான் இருக்கேன். சரியா 12 மணிக்கு நிகழ்ச்சி முடிவடைகிறது எல்லாருக்கும்.
12: அம்மா
1: இல்ல, அது என்னன்னா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மனம் சரியில்லை, ஓய்வு தேவை. இந்த வானொலிய நினைச்சு அதை கொஞ்சம் நான் சரி செய்யணும் கொஞ்சம். அப்ப அதுக்காக நான் கொஞ்சம் லேட் ஆனா அப்ப எனக்கு சில இடங்களுக்கு கால் பண்ண
13: முடியும். ஒரே ஒரு ஆப்பிள் தான் வருது, நீங்க பாருங்க.
1: அதுதான்
13: எங்களுடைய
1: வெப்சைட் இன்னும் திரும்பி நான் ஒரு 8 நாள்ல நாங்க செய்து முடிச்சிருவோம். அப்ப அதுக்கப்புறம் நீங்க சைட நீங்க பாக்கலாம். போராட்டங்கள் தான் கண்ணன், இது ஒரு வானொலி நடத்துறேன்னு சொன்னா ஒரு ஒரு நாங்கள் நினைச்ச மாதிரி இல்ல. எந்த நேரமும் நேற்று திடீரென்று எங்கட சந்தன ராஜ மாமா சொல்லி இருந்த, அப்ப உடனே மனசு அந்த அந்த நேரத்துல இருந்து நான் இந்த இடத்துல எழும்பி இருந்தவள் தான். எவ்வளவு நேரத்துக்கு பின்னால நான் தூக்கம் போறனோ, அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்படி நிகழ்ச்சியைக்கு விட்டுட்டு நான் போயிருந்தேன். எனக்கு என்னாலேயே முடியல, என்ன நடந்தேன்னு தெரியல. தூங்கி பேர்ந்த உடனே எழும்பி இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். இந்த திரும்பவும் இனி அதுல எடுக்கணும். என்ன மன கவலை உண்டு, ஒரு பக்கம் இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது நாங்க எவ்வளவுதான் சிரிச்சு பேசினாலும் ஒரு விடயத்தை செய்து கொண்டு கேட்க எல்லாமே மாறி மாறி வரும். நான் மாமாவை நினைச்சிருந்தேன். மாமா வணக்கம். மாமா
14: சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. அண்ணா கூட்டமாக பிரகாஷ் நாங்க போகலான்னு சொல்லிட்டு போனீங்களே, இப்படித்தான் எங்களை ஒரு எங்கேயாவது ஒரு உங்களுக்கு ரெண்டு பேரையும் நம்ப இல்லாத என்ன ஒரு எங்கேயாவது ஒரு திருவிழாவுக்கு
14: கூட்டிட்டு
1: போறீங்க. நான் சொல்லிட்டு முடிஞ்சா போறோம். மனம் ரொம்ப கஷ்டப்படுது. நீங்க நீங்க மனம் ரொம்ப
14: கஷ்டப்பட்டு
1: இல்ல இல்ல மனம் ரொம்ப கஷ்டப்படுது. எனக்கு என்னன்னா இவ்வளவு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் இணைஞ்சீங்க சரி, எனக்கு தெரியாமலே நீங்க நான் இணைக்கல இணைஞ்சீங்க சரி. அண்ணா வந்திருக்கிறாரு, எல்லாரும் வந்திருக்கிறீங்கன்னு நானே இருந்து ஒரு தடவை அப்படி பேசிட்டே இருக்கிறேன். நானே இவ்வளவு கூட்டத்துக்கு இருந்து இவ்வளவு சமாளிக்கிறேன். ஒரு தங்கச்சியா நீங்க இப்படி கூட்டி கொண்டு போயிட்டு சரி இவன் அதுதான் இருக்கணும் இப்படி விட்டுட்டு நட்டாட்டுல விட்டுட்டு போவீங்களா? பழையபடி மாமாட்டே போலான் இருக்கேன். மாமா வாங்க. மாமா
14: அண்ணன் என்னைக்கும் துணை இருப்பான். அண்ணன் என்னைக்கு
1: துணை இருப்பான். அண்ணனா அண்ணன் கூட்டாளியும் கொஞ்ச நேரத்துல இருந்து போட்டு வாங்க பிரகாஷ். இங்க சரியான கூட்டம் நாங்க போகலாம். நீங்க போய் மாமா பாருங்க. போன முறையெல்லாம் போனேன், என்ன கூட்டமோ என்னவோ அப்பம் தான் வாங்கி தரையல அந்த வேளாங்கண்ணில. மட்டுமடி சிச்சி வேணாம்னு மறந்து தரையிலயே மட்டுமடி
8: ஊத்தாப்பா வாங்கி கொடுத்தாரா?
14: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
8: வணக்கம்
14: வணக்கம் கலைவாணம் மெர்சிலன்னு பேசுறேன். கலைவாணம் மெர்சிலன் வணக்கம் வணக்கம். என்ன சகோதரி இப்படி
1: கோச்சுக்கிறாங்க? இல்ல இதுல இருந்து என்ன தெரியுறா மாமா, தாய் மாமன் என்னதான் எவ்வளவுதான் குடும்பம் இருந்தாலும் தாய் மாமன் தந்த பிள்ளைகளை பார்த்துக்கொண்டே இருப்பார். மருமகளை பார்த்துக்கொண்டு அந்த குடும்பத்தை நல்லா பாப்பார். அண்ணன் கட்டுன இடத்தை பார்த்துக்கொண்டு போயிருவார்.
11: மீன்
8: குழம்பு சாப்பிட
11: மீன் குழம்பு இழுத்துக்கிறாங்க.
1: அண்ணன் போனார் விடுங்க, அண்ணன் போனார் விடுங்க. இது கூட்டிட்டு போனார். அவரும் மீன் குழம்பு
11: நாளை கூப்பிடவே இல்லையே.
1: இல்ல இல்ல அண்ணன் கூட்டிட்டு போனார் பிரகாஷ். நாங்க போனா இது கூட்டமா இருக்கு கூட்டிட்டு போன அவர் தான்
11: மீன் குழம்புக்கு போனார். இவர் எதுக்கு போனேன் கிடைக்க மாட்டேங்குது.
14: எங்க வீட்டுல என்ன குழம்பு சொல்லுங்க.
1: என்ன நாங்க
14: அஞ்சு மீன்
1: மீனா மாமா
14: அஞ்சு மீன்
1: சரி இல்ல இல்ல இப்ப இப்ப கண்ணன் கண்ணனும் செல்வகுமாரன் கண்டுபிடிங்க. மாமா வீட்டு குழம்பா அல்ல மெர்சி ராணி வீட்டு குழம்பா அல்ல ஜான்சி ராணி வீட்டு குழம்பா அல்ல பிரகாஷ்
8: வீட்டு
1: குழம்பு எந்த வீட்டு குழம்பு நான் உங்களுக்கு அனுப்பினது எந்த
8: மாமா
4: சத்தம்
1: மாமா வீட்டு
13: குழம்பு கரெக்டா உங்கள் வீட்டு குழம்பா எங்கள் வீட்டு குழம்பா இல்ல பிரகாஷ் வீட்டு குழம்பா
1: சரியாச்சான
15: மாமா வீட்டுல குழம்பு எங்க வீட்டுல பொரியல் ஆனா வந்து நடுவுல ஆணையன் தான் வச்சிருந்தோம் ஆனா நீங்க எல்லாம் முட்டைன்னு
13: சொல்லிவிட்டீங்க
1: மாமா வீட்டு பொரியல் அண்ணா
13: வீட்டு
1: மிச்சத்தை சொல்ல விடுங்கப்பா மிச்சத்தை
15: அம்மா இதுல மாமா இளவரசி எல்லாரும் முடிச்சு விட்டு நினைக்கிறாங்க இது
13: என்னடா பத்தி
1: பேசுறாங்க மாமா விட்டு பொரியல் அண்ணா விட்டு குழம்பு மச்சான் விட்டு அல்வா அதை மட்டும் நான் உங்களுக்கு படத்துல
13: அனுப்பேன் எல்லாம் மெர்சியம்மா வீட்டு குழம்பு மெர்சியம் விட்டு வருவது மெர்சியம்மா விட்டு வரலாம்
1: மாமா என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க மாமா மாமாக்கு
14: பாட்டு காதல் கிளிகள் திரும்பிலிருந்து செவ்வானுமே சீர் கொண்டு இனிமையான பாடல்
1: மாமா என்னத்துல மாமா கேக்குறீங்க பாட்டு
14: ஆமா பாட்டு நான் வந்து இதுலதான் கேட்க முடியுமா நீங்க அத தமிழ் ரேடியோஸுக்கு அதை ரெடி பண்ணுங்க முதல்ல
1: சரி சரி உண்மையா நாங்க
14: ஏன்னா
1: பாருங்க
14: 4G செட்ல தான் எடுக்குது நீங்க 3G செட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்செட் ஆக
1: மாட்டேங்குது
16: அது மட்டும் இல்லாம காலம் காலமா அந்த காலத்துல இருந்து அந்த தமிழ் ரேடியோ ஆப்ஷன்ல தான் நிறைய பேர் கேக்குறாங்க
14: ஆமா ஆமா உண்மைதான்
16: இப்ப வேற புதுசா வர ஆப்ஷன் வந்து அதிகமா யாரும் யூஸ் பண்ணி தெரியாதவங்க
1: கேக்குறீங்க
14: அந்த எம்பி அதாவது 3G செட்ல எல்லாம் சப்போர்ட் ஆகும்
16: 32
14: அது சப்போர்ட் ஆகல
1: ஏன்னா
14: நீங்க
15: சொல்லுங்க
1: ஒரு பச்சையும் மஞ்சளும்
16: கலந்தது
15: தெளிவா இருக்கு. நாங்க அதுலதான் தொடர்பு கொண்டு
1: தமிழ் வானொலியா. சரி, இப்ப இளவரசு இளவரசு சொல்லுங்க.
16: காலையில பொதுக்கு தண்ட நிகழ்ச்சி கேட்டமா, பொதுக்கு தண்ட நிகழ்ச்சி கேட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு மதியம் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சது. அந்த டைம்ல திரும்பி நான் அந்த ரேடியோ ஓகே பண்றேன். ஓட நிகழ்ச்சி
13: ஓடி தண்டலும் ஓடும்
16: பொதுக்கு தண்டல் ஓடி. சரி, என்னோட நிகழ்ச்சி ஓடுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன். அந்த டைம்ல எல்லாம் நிகழ்ச்சி லைவா ஓடுது, அது ஓடிச்சு. அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு நேரம் ஓடிட்டு இருக்கும் போது லைட்டா வச்சு கேட்டேன். கூவுக்குள் விழுந்திருக்கும் கனி கூட்டமே ஏதோ ஒரு ஜீன்ஸ் பாட்டு படப்படத்துல ஜீன்ஸ் படப்பாடலும் ஓடிச்சு. சரி, நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு ஒரு 7.5 மணி இருக்கும். திரும்ப ஆன் பண்ணா மறுபடியும் அந்த ஜீன்ஸ் பாட்டு தான்
1: என்ன ஒரு லெட்டர் வந்து வெள்ள கலர்ல ப்ளூ கலர்ல எழுதி இருக்கா டிஆர்?
13: இல்ல இல்ல இல்ல இல்ல.
1: அப்ப
13: கருப்பு கலர் மாதிரி தெரியும்
1: எனக்கு. அந்த இது
13: இன்னொன்று
1: இருக்கு, தமிழ் ரேடியோ அது வந்து கிரீன் கலர், அதுக்குள்ளதான் நீங்க எல்லாரும் போறீங்க. அது வந்து இப்படி வட்டமா சுத்தி கொண்டே இருக்கும் பாடையக்க
13: உள்ள
16: தமிழ் ரேடியோஸ்ல. அந்த மாதிரி ஓடாது
1: ஓடிக்கிட்டே
16: இருக்கும். ரெக்கார்ட் பண்றாங்கல்ல அந்த கிளவுட் ரேடியோ சொல்லிட்டு
1: பாத்துட்டோமா,
16: அது ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆகல,
1: அதுவும் ஒர்க் ஆகல.
15: என்னுடைய பாட்டு
16: அதாவதுமா ஒரே ஒரு சர்வரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைம்ல தொட்டா அந்த டைம்ல லைவ்ல என்ன நிகழ்ச்சி ஓடுதோ அது ஓடுற மாதிரி ஒரு ஆப்ஸ் ஏதாவது பாத்துக்கோ. அதை மட்டும் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம் எல்லாத்தையும்.
13: என்னுடைய பாடல் வந்து படம் வந்து தூரம் நின்று போச்சு. ஆமா, தூரம் நின்று போச்சு. பிள்ளை நீலாம் இரண்டும்
15: சொல்றீங்க,
16: நீங்கள் கேட்டது
13: அது, நீங்கள் கேட்டது அந்த பாடல் இல்ல.
1: பிள்ளை நீலாம் வணக்கம். பிரகாஷ், பிரகாஷ் வணக்கம். உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு உங்களோட வீட்டுல? மீன் குழம்பு இருக்கா?
13: எங்க வீட்டுல பட்டினி
1: கடை. அப்பாக்குதான் அது பிடிக்கும், பட்டி கடை. பிள்ளை நிலம் நல்லா
13: பட்னி கடை. அங்க போய் மீன் குழம்பு எடுத்தீங்களா? அவர் விட்டு விட்டு பட்னி கடையில போய்,
1: பட்னி கடையில போய் மீன் குழம்பு நாங்க கெட்டு பிரியோசம் இல்லையம்மா. அதுல பட்னி கடையில ஒன்றுமே இருக்காது. அதுல
16: தாளம்
1: போடுவேன்,
16: பாட்டுகள் வந்து முறுக்கு மசால்

0: பாட்டு சொல்லாம இருக்கிறது
1: ராகப்பன் ராகப்பன் வரல இன்னைக்கு
0: என்ன மறந்து போயிருக்கீங்க?
2: 12 மணிக்கு போறீங்க?
1: மணி 11:43
3: ஒரு 4 பேருக்கு பாட்டு குடுத்துட்டு போற வழியும் 12 மணிக்கு போக போறீங்க. கிளம்பலையா? கிளம்பலையா?
1: எல்லாம் உங்க நன்மைக்கு தான்ப்பா.
0: எல்லாம் நன்மைக்கு தான்ப்பா. 2 நாளைக்கு ஓய்வு கொடுங்கப்பா, அப்பதான் நான் அதை கண்டுபிடிக்கலாம். எனக்கு இரவு
3: முழுக்க 3 மணி வரைக்கும் இருந்ததுக்கு 12:10 வரைக்கும் இருக்கிறது ஒரு டைம் ஆகுது.
1: என்ன
4: குழம்பு? யாரு வீட்டுலமா? இன்னைக்கு எங்க
1: வீட்டுலயா?
4: நான் இன்னைக்கு ஒரு பங்கனுக்கு போயிட்டேன்மா. இன்னைக்கு எனக்கு பிரியாணி.
1: பிரியாணி சாப்பாடு கிடையாது. மத்தியானம் நைட் எல்லாமே
4: அங்கதானே? சின்ன
1: இல்ல
0: மத்தியானம் பெரிய
5: திருமணத்திற்கு வாழ்த்து
2: சொன்ன
0: உங்களாலதான் வெளிப்படுது. அதாவது அவர் உண்மையத்தான் போடுங்க, நீங்க எதுக்கு அதை வெளிப்படுத்துறீங்க? ஆனா அவர் உண்மையை எழுதி இருக்காரு, அதை போய் நீங்க குத்தி
5: காட்டுறீங்க.
0: நீங்க
5: மறந்து சொல்லுமா? நான் 2 மரம் 2 குடிச்சோம், மழைக்காரன் 2 குடிச்சோம், நிறைய நீங்க 40 மரம் கிடையாது
0: சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் வளர்ந்துட்டாங்க
2: என்னமோ சொல்லுவாங்களா? அது மாதிரி கதையா மௌனமா இருந்துட்டு போட்டுருக்கல.
0: அவர் மாமா, நீங்க அவர் எப்ப நீங்க பொண்ணை கொடுப்பேன் சொன்னீங்களோ அன்பில இருந்து மாமாவை பின்தொடர்ந்து பாக்குற
4: என்னுடைய பாடல் வந்து இந்த டிசம்பர் பூக்கள்
1: அழகாக சிரித்தது அந்த
4: சிரித்தது அந்த நிலம்.
0: யார் அது?
1: தெரியல. அவர்கள்
4: பாடல் பாடல் ரேவதிக்கு வந்து 54வது பிறந்த நாள்.
1: 54 வயசு ஆயிடுச்சா?
3: 54மே ஏத்தாதீங்க. 54 தான் ஆகுது. நீங்க 54
0: இருக்கிறீங்க. நான் வயதை ஒப்பிட்டு என் வயதை உடனே சொல்லிட்டேன் டக்குண்டு. ஆனா யாரும் அதை கவனிக்கல. சூப்பர். என்ன விட என்ன
1: சொல்லிட்டேன்
3: வயசால கூட அந்த பேசல வந்து அந்த இளமை அப்படி
1: நதியா கூட தெரியாது.
0: நதியா எங்களுடைய இவ யாரு
4: யாருக்கு அம்மாவுக்கா?
0: இல்ல

0: என்ன பார்த்து ஒரு ஒரு உறவு சொல்லி இருக்குது, வில்லி மாதிரி இருக்காண்டு. எந்த படத்து வில்லி ஏண்டா? யாராவது பார்த்தா எனக்கு அந்த படத்தை அனுப்புங்க. யாரு அந்த வில்லியன்?
1: நாங்க சக்கரத்தேவன் படம் பார்த்தோம். விஜயகாந்த்
0: அதுல வர வில்லி மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ரெண்டு மூணு நானும் தேடி கழிச்சு போனேன். அந்த படத்தை எடுத்து தள்ளி தள்ளி பாக்குறேன். அது போன்ல சரியா தள்ளுப்படுத்துல வில்லின்ற கோணமும் தெரியுது இல்ல.
1: அப்படி ஒரு ஆளு இல்லையா?
0: இல்ல இருக்கு. அவங்க வந்து இதுலயும் நடிச்சிருக்காங்களா? என்ன ரோசா பூ, சின்ன ரோசா பூ, என்ன படம்
1: வடிவுக்கரசிய
0: தெரியும். அது முதல் மரியாதையில
2: பிரியாராமன்.
1: அல்லங்க அவன் பேர் வேறங்க. உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன் படம் பாத்தீங்களா? உன்னிடத்தில் என்ன
0: கொடுத்தேன்
1: அதுல உள்ள இருப்பா பாருங்க. ரோஜாவோட அத்தை சித்தியா.
0: அடுத்த பக்கத்துக்கு வாங்க. என்ன நேர பார்த்தவர் கேட்கலாம்
1: எப்படி? கண்ணன் சொல்லுங்க. நீங்க அந்த சத்யபிரியாவ சொல்றீங்களா? சத்யபிரியா.
0: அவங்க
1: பேரு சத்யபிரியாங்க. அவங்க சத்யபிரியான்னு
2: அவங்க ஒட்டு வராது.
0: அனுப்புங்க. கண்ணன் அங்காத இருக்க போங்க. இன்னொரு ஆள் இணைக்கலாம். என்ன நேர பார்த்தாலும் எப்படி என்று அவர்கிட்ட கேட்கலாம். மாமா மாமா பார்த்தவரை நான் மாமா சொல்ல மாட்டேன். என்னைய கிட்டவே வச்சு பார்த்தவரை கேட்கலாம். உண்மையில
1: போட்டு
0: இணைச்சுக்கலாம். கூப்பிட்டத ஒரு விஷயத்த கேக்குறதுக்கு இவங்க எல்லாரும் பாத்துட்டு யாரோ மாதிரி ஒவ்வொரு வில்லிய பார்த்து என்ன அப்படி இருப்பேன்னு சொல்றாங்க. என்ன பார்த்தா யார மாதிரி இருக்கும்? நீங்க தான் கிட்ட இருந்து பார்த்தது சொல்லுங்க. யார மாதிரி இருக்கும்?
3: ராதிகா மாதிரி
0: என்ன கிட்ட வச்ச ராதிகா
3: மாமனுக்கும் தெரியும்.
1: ராதிகாவா குட்டி ராதிகாவா?
4: இல்ல பெரிய ராதிகா.
1: பெரிய ராதிகா குட்டி ராதிகாவா?
4: பெரிய பெரிய ராதிகா.
3: அது குட்டி ராதிகா இருக்கும் போது குட்டி ராதிகா மாதிரி இருக்கும், பெரிய ராதிகா
4: இருக்கும். அவங்க அவங்களுக்கு எப்படி பாக்குறாங்களோ அது மாதிரி. என்கிட்ட கேட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி சொல்லுவேன்.
0: நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது?
4: நான் பார்த்த சரோஜா தேவி அம்மா மாதிரி.
3: அதுதான் கரெக்ட். இப்ப செல்வகுமார் சின்னதான் கரெக்ட். நீங்க அந்த கார் கிட்ட நிக்கிறீங்க பாத்தீங்களா, தூரத்துல அந்த போட்டோ வந்து தூரத்துல இருந்து பார்த்தா அதே மாதிரிதான்
1: தெரியும். சாரி பாத்தீங்கன்னா பானுபுரியா மாதிரி இருக்குது. அந்த ஒயிட் சாரி இருக்கிறது பானுபுரியா மாதிரி இருக்குது. அது என்ன சொல்றது? நான்
0: சொல்றேன் என்ன மாதிரி இளவரசு என்ன மாதிரி இருக்கு? இளவரசு சொல்லுங்க.
3: ஆட்டுக்குட்டி
1: சகோதரி
3: எனக்கு எப்படி தெரியுதுன்னா, கண்ணுல கண்ணுல வந்து அந்த நீர் துளி வருது பாத்தீங்களா? நீங்க
0: ஒரு
3: தங்கச்சி போட்டு பேசுவாங்க.
4: பாத்துருக்க
3: மாட்டேன். படத்தை நான் வரைஞ்சு முதல் பரிசு வாங்கணும் டென்த்ல.
1: அப்படியா? கடைசியில் இப்படி போயிட்டு
3: போனீங்க. அதாவது குடியரசு தலைவர் பிரதமரா இருக்கும்போது அவருடைய உருவத்தை நவகிரகணத்துல வரைஞ்சி அவருக்கு அனுப்பிட்டு தபால் கடிதமே எனக்கு வந்துருந்தது. குடியரசு தலைவரே என்ன பாராட்டும் போது டென்த்ல என்ன பாராட்ட மாட்டாங்களா இல்லையா?
5: இல்ல அப்படிலாம் பாராட்டுச்சு. அப்படி வந்தாங்க இப்ப கடைசியில உங்களுக்கு
3: எனக்கு
0: என்ன பாட்டு?
3: பாவாட காத்திரை பார்த்தானே மச்சான் அந்த பாட்டு.
0: இது எது என்ன பாட்டு? அது பாவாட காத்திரை பார்த்ததுன்றது நீங்க இதை சொல்றீங்களா? என்ன
3: அந்த அதான் வேற பாட்டு நல்லா இருக்கு.
4: ஆனாலும்
1: நீதான
3: அந்த குயில்.
0: சுடிதார்
6: இன்னைக்கு சுடிதார் கிடையில கிடைக்கல, அதனால பாவாடி.
0: சரி, இப்ப
5: எனக்கு இடம் பத்தல, இடம் பத்தல,
0: பத்திருச்சு பத்திருச்சு. ஒரு நாள் போயிட்டாரு பிரகாஷ் போயிட்டு.
6: பாடலோட இடைவெளி
0: கொடுங்க, இளவரசு கொடுங்க, நான் நினைவுக்கு கொண்டு வர போறேன். ஒரு ஒரு பாடலோட இடைவெளிய கொண்டு வர.
6: இந்த மாதிரி பாவாடை சேலை
0: பாவாடை இருக்கிற மாதிரி கொண்டுட்டேன், அப்பதான் அவர் கண்டுபிடிப்பேன். எல்லாரும் அதை கண்டுபிடிப்பீங்க.
7: நாட்டுக்கோழில அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு
5: அல்ல அல்ல அல்ல எட்டு கோழிதாசா
6: இது வேற பாத்து
5: நக்கு சொட்ட சமைச்சு நல்ல ஊட்டி காற்று புவோடு கூடும், காற்று புவோடு கூடும், காதல் சங்கீதம் பாடும், பார்த்து என்னெல்லாம் தேடும், பாசம் அன்போடு மூடும், இதயம் போடாத லயமும் கேட்டு, இளமை பாடாத கவிதை பாட்டு.
4: இப்ப கண்டுபிடிங்க
6: ராகமா பண்ணா
4: கண்டுபிடிச்சிடலாம்.
5: மனதிலே ஒரு பாட்டு,
6: வெரி குட், கரெக்ட். மனதிலே ஒரு
5: பாட்டு,
4: பாட்டு ஒளிபரப்பு பண்ணுங்கம்மா. இந்த ஒளிபரப்பு
6: மனதில ஒரு பாட்டு, நல்ல ஒரு அருமையான பாடல். மழை ஒரு
0: எல்லாருக்கும் நான் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சு விடைபெற்று
5: எல்லாருக்கும்
0: கலைவாணன் நன்றி, மாமாக்கு நன்றி, இளவரசுக்கு நன்றி, நன்றி, செல்வகுமாருக்கு நன்றி, நாகப்பனுக்கு நன்றி, பிரகாஷுக்கு நன்றி என்று விட்டு போயிருந்தார். மற்றது ரதீஷ் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு நான் விடைபெற்றுக்
6: கொள்கிறேன்.
5: உங்களுக்கு நன்றி.
0: மனதில் ஒரு பாட்டு, நன்றிங்க, நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இங்கே கனடிய நேரம் சரியாக 2:31. நீங்கள் தயவு செய்து அந்த தமிழ் வானொலி என்ற ஆப்ஸ்ல நீங்க கேட்க பாருங்க, அல்லாட்டி எங்களுடைய MTRFM உடைய ஆப்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்ல நீங்க தனிப்பட்ட முறையாக கேட்க பாருங்க. ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவு நாங்கள் மற்ற இதுகளில் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வருவதற்கு பார்க்கிறோம். சற்று சின்ன தடங்கள் இருந்தாலும் முயற்சி செய்து நண்பர்களிடம் கேட்டு நீங்க வானொலியை நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கேட்கலாம் என்றதை தயவு செய்து நீங்கள் அதை அறிஞ்சு கொள்ளலாம். எங்களுடைய வெப்சைட் வந்து மிக சீக்கிரமாக கொடுக்கப்படும் பழையபடி என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலை எடுத்து வருகிறேன். இணைந்து சிறப்பித்த என் அன்பவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கப் போகிறேன். அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. என் அன்பு உறவுகளுக்கு நன்றி, வணக்கம்.

0: வணக்கம் உறவுகளே, இது மங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கழகம். வணக்கம் கூறி இணைந்து கொண்ட நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்த.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. MTR

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையும் இணங்கிக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

0: என்ன பதில்?
1: ஆம், என்னுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. அன்பு உறவுகளே, ஒருவர் வந்து கூறும் பாட்டுக்கு பதில் பாட்டு கூறி பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே இணைந்திருக்கும் உங்கள் அன்பு உறவுகளே, உங்களுக்கு இப்பொழுது நேரம் சரியாக 9:30 இரவு வேளை. பிறந்த நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும் ஒரே நேரமாக காட்டும் வேளையில் இப்பொழுது 7 மாலை நேரம் என்று காட்டுகின்றது. வளைகுடா நாட்டின் சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளிலே, மலேசியாவில் நள்ளிரவு 12 இருக்கும் வேளையில், கனடாவில் எங்களுக்கு கலையக நேரம் 12 நண்பகல் ஆகிவிட்டது. நல்ல சூரிய ஒளியோடு இருக்கின்றோம். காரிக்கிழமை 21st 3rd 20th பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே நாங்கள் சந்திக்கின்றோம். என்பது உறவுகளே, ஒவ்வொருவரும் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு தர வேண்டும். உங்களுக்கு தெரியும், பதில் பாட்டு தரும்போது முதல் வரியை சரியாக கவனித்து அதிலே ஒரு பதத்தை எடுத்து அதை ஆரம்பிக்கும் பாடலைத்தான் தர வேண்டும். ஒரு பாட்டிலே 5 வருமாக இருந்தால் முதல்வர், அந்த பதங்கள் 5 ஏதாவது ஒரு பதத்தை நீங்கள் எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை கொண்டு வர வேண்டும், சம்பந்தப்பட்ட பாடல். அடுத்தது, ஒருவர் தந்த பதில் பாட்டு இன்னொருவர் தருந்தால் அது செல்லுபடியாகாது. அடுத்து, நீங்கள் அழைப்பு தந்து நான் சரி என்றவுடன் நல்ல பாடல் என்று கேட்ட சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நீங்கள் உடனே உங்கள் வானொலியினுடைய உங்களுடைய தொலைபேசியினுடைய அழைப்பை நிறுத்திவிட வேண்டும். தொடர்ந்து அதை வைத்துக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் வருவது கடினமாக இருக்கு. இது ஒவ்வொரு வாரமும் நடக்கின்ற ஒரு சிறு குழப்பமாக இருக்கின்றதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. அடுத்தது வந்து, ஒருவர் நீங்கள் கூறும்போது திரு நாகப்பன் அவர்கள், சிறுவை சந்தன்ராஜ் போன்றோர் வந்து தருவார்கள் பாடல்கள் எப்படி என, மற்றவர்களும் தருகின்றார்கள், இன்னார் பாடிய இந்த பாடலுக்கு நான் பதில் பாட்டு தருகின்றேன் என்று கூறித்தான் தர வேண்டும். நீங்கள் நினைத்தவுடன் ஒரு பாடலை கொண்டு வரக்கூடாது. அன்பு உறவுகளை, இப்ப ஒருவர் ஒரு பாடலை பதில் பாடலாக தந்தார், அந்த பதில் பாடல் ஒரு முதல் வரியைத்தானே தருவார், அந்த முதல் வரியிலே வரும் பதத்தை எடுத்து தர வேண்டும். யாருடைய பாடலுக்காகவும் நீங்கள் தரலாம், ஒருவருடைய பாடலை குறித்து தான், ஆனால் தரும்போது யார் பாடிய பாடல், இப்பொழுது யார் பதில் பாட்டு தந்தார்கள் அவர்களுடைய பாடலுக்கு பதில் பாட்டு தருகிறேன் என்று கூறலாம். எத்தனை பாடல்கள் வர இருக்கின்றன அத்தனை பாடல்களுக்கும் நீங்கள் பதில் பாடலாம். இப்ப ஒரு பாடலே ஒரு வரியிலே ஒரு 5 இருக்கின்றது, அதில் ஒரு பதத்தை தந்துவிட்டால் அடுத்த பதத்தை நீங்கள் அடுத்த முறை கொண்டு வரலாம். ஒரு பதத்திலே நீங்கள் வேறு ஒரு பாடலையும் தரலாம், அந்த சுதந்திரங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்கும் பாடலை நான் ஒளிபரப்புகின்றேன். அந்த பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலோடு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். விரைவாக ஆரம்பத்திலே நீங்கள் போட்டியில் ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு புள்ளிகள் அநேகமாக சேரலாம். காலந்தாமதித்து வந்தால் சற்று குறைவாகத்தானே நீங்கள் பெற முடியும். அதனால் பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கு அனைவரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். இது மொன்றியல் தமிழ் வானொலி, பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கான முதல் பாடலை ஒளிபரப்புகின்றேன், அவதானமாக கேளுங்கள் அந்த பாடலை. அந்த பாடல் வருகின்றது இப்பொழுது. என் கேள்விக்கு என்ன பதில் என்று ஓடி வருகின்றது அந்த பாடல். அந்த பாடலில் வரும் முதல் வரியை அவதானித்து அதில் உள்ள ஒரு பதத்தை எடுத்து பதில் பாட்டை காற்றலைக்கு கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும், போட்டியிலே கலந்து கொள்பவர்களுக்கு. இறுதியிலே நீங்கள் கூடுதலான புள்ளிகளை தருவதை பொறுத்து முதல் 2-3 என்ற இடங்களை பிடித்தவர்களுடைய பாடல்கள் பெயர்களோடு காற்றலையில் வரும். ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கின்றது பாடல். இதுதான் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்காக காத்தலைக்கு வரும் பாடல்.

பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான் என்ற வரியோடு ஆரம்பிக்கும் பாடல் அநேகமான பாடல்கள் இதிலே கொண்டு வர முடியும். இங்கே கொண்டு ஓடி வாருங்கள்.

0: பரவிந்தார் ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் அவர்களே வணக்கம். வணக்கம் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். அன்பு வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் உங்களுடைய உங்களுடைய ஒலி எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. என்ன நடந்தது? ஓ இருங்கள் இருங்கள் பாரு இருங்கள் ஒரு ஒரு ஒரு நிமிடம் தார் ஒரு ஒரு ஒரு நொடி தாருங்கள். எங்கே கூறுங்கள்.
1: ஆசைப்பட்ட எல்லாத்தையும்
0: காசு இருந்தால் வாங்கலாம் என்று நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்துக்கும் என்ற பாடலை பதில் பாடலாக தருகின்றது. இருங்கள் நீங்கள் ஃபாரூக். ஓகே ஃபாரூக் முதலாவது பாடலா முதலாவது பதில் பாடல் நீங்கள் தருகின்றீர்கள். ஆசைப்பட்ட எல்லாவற்றையும். சரி நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் ஃபாரூக்? சென்று விட்டார். சரி வேண்டும் அடுத்த உறவை பார்க்கணும். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்ற பதில் பாடலை தந்திருக்கின்றார் ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்களா ஃபாரூக்? சரி அவர் சென்று விட்டார். அடுத்தவர் கொண்டு வர வேண்டும் பாடலை என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு பதில் பாடல் வந்திருக்கின்றது. ஃபாரூக் அவர்கள் வந்திருக்கின்றார். ஃபாரூக் அவர்கள் கொண்டு வந்து கூறியிருக்கிறார் உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலை. ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் இங்கே ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் தங்களுக்கு நண்பர்கள் வணக்கம்.
0: நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். நாங்களும் நலம். சரி என்ன பதில் பாடல் பதிலாக என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
2: சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொல்ல சொல்ல என்ற பாடல இனிக்குதடா இங்கே அடுத்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலுக்கு இரண்டு பதில் பாடல்கள் வந்துவிட்டன. மற்றும் அன்பு உறவுகளை ஆயத்தமாக இருந்து பாடல்களை ஓடி வந்து தரங்கள். இணைப்புக்கு நீங்கள் கடினமான ஒரு நேரம் வர இருக்கின்றது. அதனால் முன்கூட்டியே உங்கள் புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். உன் பெயர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் என்ற வரியில் இருந்து ஏதாவது ஒரு பதம் எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை தாருங்கள். இங்கே ஆசை என்ற பதம் எடுத்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்ற ஒரு பாடலை ஃபாரூக் தந்தார். சொல்ல சொல்ல இனிக்குதடா என்ற பாடலை தந்து ஞானசேகரன் பதில் தந்தார். இங்கே அடுத்தவருடைய பதிலையும் எதிர்பார்க்கின்றேன். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியிலே ஓடி வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் இந்த பாடலுக்கு.

0: ஜோர்ஜ் வந்திருக்கார். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. உன்னோடு வாழ்வாது வாழ் என்ன வாழ்வு.
0: வாழ்த்துக்கள். உன்னோடு வாழா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு. அடுத்த பதில் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள். வந்து விட்டார் சந்தனராஜ். வாழ்த்துக்கள் சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
2: உன் பெயரை சொன்னாலே உங்களுக்கு திட்டிக்கிறையா?
0: வாழ்த்துக்கள். உன் பெயரை சொன்னாலே. நன்றி நன்றி நன்றி. உன் பெயரை சொன்னாலே என்ற பாடலை கொண்டு வந்திருக்கும் பொழுது அடுத்த உறவு ஜோர்ஜ் மீண்டும் வருகின்றார். கொண்டு பாருங்கள் ஜோர்ஜ்.
1: வணக்கம்.
0: அது நியாயம் இல்லை. நியாயம் இல்லைத்தான் நான் என்ன செய்வது, சொல்ல வேண்டிய பேரை சொல்லலாமா? வாழ்த்துக்கள் ஜோர்ஜ். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிற? ஞானசேகரன் கொண்டு வருகிறார். பாருங்கள் ஞானா. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
3: பேரை சொல்லவா அது நியாயமாகுமா அந்த பாட்டுவா?
0: அதைத்தான் இப்ப ஜோர்ஜ் சொன்னாரு. பேரை சொல்லலாம். அவர் சரி சரி சரி பேரை சொல்லவா. சரி சரி நல்ல பாடல் நல்ல பாடல்.
3: குரு குரு படத்துல
0: இருந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது ஜோர்ஜ் மீண்டும் வந்து விட்டார். வாருங்கள் ஜோர்ஜ்.
1: ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல்வாண்டிடவே அந்த பாடலையா?
0: அடே அப்பா, ஆசை ஆசையா இருக்கிறதா உங்களுக்கு? சரி, ஆசை ஆசையா இருக்கிறது என்ற பாடலை தந்து செல்கின்றீர்கள். அடுத்ததை ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
3: அப்புறம் உண்மை ஒன்று சொல்லிட்டு உண்மை சொல்ல வேண்டும்.
0: நாங்கள் சொல்ல மாட்டோம் ஐயா, உண்மையும் சொல்ல மாட்டோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோர்ஜ் வந்து விட்டார். வாருங்கள் ஜோர்ஜ். போட்டி ஃபாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக். என்ன பாடல்? சொல்லாமலே யார் பார்த்தது என்ற பதில் பாடலை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தவர் வர வேண்டும்? அடுத்த உறவு வர வேண்டும். என் கேள்விக்கு என்ன

0: தாமதம் கூடாது, ஓடி வர வேண்டும், விரைவாக வந்து தர வேண்டும். வந்துவிட்ட சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ் வணக்கம்.
1: உள்ளம் என்பது ஆமை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உள்ளம் என்பது ஆமை என்ற பதில் பாடலை தந்து சேருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். எங்கே அடுத்தவர் யார் வரப்போகின்றார்? ராபிக் வருகின்றார். ராபிக் வாருங்கள், முகமது ராபிக் வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ராவி. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. எங்கே அடுத்த உறவு யார் வருகின்றார், யார் வரப்போகின்றார் என்று பார்ப்போம். வந்துவிட்டார் ஜோஜ். மீண்டும் ஜோஜ் கொண்டு வாடலை கொண்டு வெற்றி அடிதான். என்ன சொல்லி அடிப்பேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை யார் கொண்டு வர வேண்டும்? பெறவில்லை, யாரும் பெறவில்லை. இணைந்து சிறப்பியுங்கள் காலம்.

0: வணக்கம் ஃபாரூக், என்ன பாடல்? வாழ்த்துக்கள். சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பாடல். ஓகே, நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் ஃபாரூக் உங்களுக்கு. எங்கே அடுத்த உறவு யார் வரை இருக்கின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். இது தாமதிக்க நேரமில்லை, காதலிக்க நேரமில்லை, தாமதிக்க நேரமில்லை, போட்டியில் பங்கு பெற்ற நேரமில்லை. ஓடி வர வேண்டும், இடைவெளி விடாமல் வர வேண்டும். ஜோஜ் லீவ் எடுத்து
1: நிற்கின்றார்.
0: என்ன காத்திருக்குது? காத்திருக்குது ஐயா. நல்ல பாடலை கொண்டு வந்தார் ஜோஜ். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் சாதிக் ஐயா அவர்களே, கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நாகூர் தேவசாயி பேசுறேன் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். என்ன பாடல்? பதில் பாடல். ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: அந்த பாட்டுக்கு பதில் பாட்டியா? உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா அப்படிங்கிற பாட்டியா?
0: சிறப்பு சிறப்பு. உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா. வாழ்த்துக்கள். உள்ளம் என்ற பதம் கொண்டு வந்திருக்கின்றார் முகமது ராவிக் வந்திருக்கிறார். அவரை இணைப்போம். வாருங்கள் ராவிக், நீங்கள் என்ன பாடுறதை கொண்டு?
3: ஆசையில பாத்து கட்டி நாட்டு ஒண்ணு விட்டு விட்டேன்.
0: ஆசையில பாத்து கட்டி. வாழ்த்துக்கள் முகமது ராவிக். அடுத்து சவுதியில இருந்து வருகின்றார் எங்கள் ஃபாரூக் அவர்கள். கூறுங்கள் ஃபாரூக்.
4: அடிக்குது
0: குளிரு. சரி, அடிப்பேனடி என்ன வருது? அடிக்குது குளிரு, அடிக்குது குளிரு. நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார் என்று கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே பாடல் திருப்பி மீண்டும் ஒலிக்கின்றது. எங்கே ஓடுவார்?

0: வந்து விட்டார் சந்தனராஜ். வாருங்கள் சந்தனராஜ், கொண்டு வாருங்கள். என்ன பாடம்?
1: வணக்கம் ஐயா. ராபி பொண்ண
0: பண்ணிக்கலியே அனுப்பி வைக்கணும் நாங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் உங்களுக்கு. எங்கே சந்தன்ராஜ்? மீண்டும் சந்தன்ராஜ் வருகின்றார், கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும்
0: பொண்ணுதான். 100 வருஷம்.
1: நன்றி வணக்கம் ஐயா. 100 வருஷம்.
0: 100 வருஷம். சரி,
1: நன்றி வணக்கம் ஐயா.
0: 100 வருஷம் என்ற பாடலை கொண்டு வந்திருக்கிறார் சந்தன்ராஜ். அடுத்த பாடலை ஜெகவர் சாதிக் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வாருங்கள் ஜெகவர் சாதிக் அவர்களே.
1: முகமது ரஃபீக் பண்ணாரு அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே.
0: வாழ்த்துக்கள். ஆசையே அலை போலே. வேற பதங்களுக்கு நீங்கள் பாடல் கொண்டு வரலாம். எந்த பதத்தையும் கொண்டு வரலாம், ஆருடைய பாடல்களும் கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறும் பொழுது அடுத்த உறவு யார் வந்து சென்றார், யாரோ ஒருவர் வந்து சென்றாரே, அவர் யாராக இருக்கலாம்? வரவில்லை. ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். மனோரமா வந்து கூட போல இருக்கு இல்லையா? இல்லை. இங்கே இது மனித தமிழ் வானொலி. நீங்கள் யார் தந்த பாடலுக்கும் பதில் பாட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு அதிலே பெறுகின்ற பதத்திலே தான் பாடல் பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் கூறுவது சரியாக செய்து கொண்டு வருகின்றீர்கள். அதை தொடர்ந்து கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார். மீண்டும் கூறுங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. காத்து ஊத காத்து வீசுதே ஒரு பாட்டியா?
0: காத்து ஊத காத்து வீசுதே. ஊத காத்து நல்ல பாடல். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த பாடலை ஃபாரூக் கொண்டு வருகின்றார் சவுதியிலிருந்து. ஃபாரூக் கொண்டு வாருங்கள். இந்த மான் இந்த சொந்தமானா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த மான் இந்த பாடலை தரும்போது கூற வேண்டும் யாருடைய பாடலுக்கு என்று. கொண்டு வருகின்றீர்கள் இந்த பாடலுக்கு பதில் பாடல் என்று கூறினால் நலமாக இருக்கும் அனைவரும். அடுத்து சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ், ஓ சந்தன்ராஜ், உங்களோட இணைப்பு சரியாக இல்லை போல் தெரிகின்றது. சந்தன்ராஜ் அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? முகமது ராபிக், நீங்கள் கொண்டு வருங்க. என்ன பாடல் இந்த பாடலுக்கு கொண்டு வருகின்றீர்கள்?
1: சின்ன சின்ன ஆசை.
0: எந்த பாடலுக்கு இந்த பாடலை கொண்டு வருகிறீர்கள்? சின்ன சின்ன சின்ன இங்கே வந்திருக்கா பாடல் துவங்கி வந்திருக்கிறதா?
1: பாட்டு இருக்கு
0: எதுலயா?
1: அந்த
0: பாடல் இருக்க எந்த பாடலுக்கு இந்த பதில் பாடலை யாருடைய பாடலுக்கு தருகிறீர்கள் அதைத்தான் சிந்திக்க வேண்டும். இப்ப உங்களோட சின்ன வண்டு பதம் வந்திருக்கிறதா? இதுவரை நேரத்தில் கேட்ட பாடல சின்ன வண்டு வந்திருக்கின்றதா? வந்தால் அந்த
1: பாடலுக்கு
0: எங்க வந்திருக்கு?
1: அந்த சின்னமணி குயில் அந்த பாடல்
0: இல்லை. அந்த பாடல் யாரும் கேட்கவில்லையே. சின்ன வண்டு வரவில்லை. இந்த இப்பொழுது வந்த பாடல்களுக்குள்ளே இருக்கிற பதத்தை நீங்கள் பாடல் கொண்டு வர வேணும். ஆசை என்ற தெரியும், ஆசையே கொண்டு போறதா இல்ல. அதே போல இங்க பல பதங்கள் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் கொண்டு வந்து தந்த பாடலில் வரும் வரியிலே வந்த பதத்துக்குத்தான் நீங்கள் பாடல் கொண்டு வர வேண்டும். சரிதானா? மீண்டும் கொண்டு வாருங்கள். வணக்கம் ஜெகவர் சாதிக் ஐயா அவர்களே. வணக்கம் ஜெகவர் சாதிக் அவர்களே. இணைப்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும் அன்பு உறவுகளை. நீங்கள் வந்தால் உங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். இப்பொழுது வந்திருக்கின்ற எங்களுடைய சந்தன் ஜெகபர் சாதிக் ஐயா வந்திருக்க. வணக்கம் ஜெகபர் அவர்களே. வணக்கம். என்ன பாடல்? ஜெகவர் சாதிக் அவர்களே, இங்க பாடும் போது என்று ஆரம்பித்திருக்கிறதா? ஏதாவது சொல்லு வந்திருக்கின்றதா?
1: ஒண்ணுலயா?
0: அப்ப நீங்கள் அப்படி வந்து
1: பாட்டு
0: எங்க ஐயா பாட்டு
1: பாட்டு பாடல காற்றுக்கு காற்றுக்கு வந்து
0: காற்றுக்கு என்ற அவர் கொண்ட பாடலிலே அந்த அவர் வந்த பரிகளிலே பாட்டு இருக்கின்றதா? அப்படி பதத்திலேதான் அதுல இருந்தால் தான் அந்த பதத்தில் நீங்களாக காற்றுக்கு பதில் கொடுக்க கூடாது. அந்த பாட்டின் முதல் பதத்திலே ஏதாவது ஒரு பதத்துக்கு பாட்டு கொண்டு வருவோம்.
1: சரியா சரியா,
0: மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி, மீண்டும் பாருங்கள். வணக்கம் வணக்கம்
1: சந்தனம். இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் இருந்தது.
0: அந்த பாடல்
1: இந்த
0: கண்மணிக்கு
1: வாழ்த்துக்கள்.
0: எல்லோரும் அவசரமாக செல்ல விரும்பாதீர்கள், பாடலை சரியாக தந்து செல்ல வேண்டும் வரிகளை. எனவே சவுதியில் இருந்து பாருக் அவர்கள் என்ன பாடலை கொண்டிருந்தீர்கள்? இந்த மான் என்பதிலே வந்த மான் என்பதை எடுத்து மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே என்று தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மான் குட்டியே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? எங்கே அடுத்த பாடலுக்குரியவர் யாராக இருக்கலாம்? கொண்டு வருவர வேண்டும். பாருக் வந்து சென்று விட்ட போது அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும், அடுத்த பாடலில் வர வேண்டும். ஒருவர் பாடலை தரும் பொழுது ஒருவர் வந்து பாடிய பாடலில் உள்ள முதல் வரியிலே வருகிற ஒரு பதத்துக்கு தான் பாடல் வேணும். பாடலின் கருத்துக்கு பதவி பாடல் தர வேண்டாம். அந்த பதத்திலே இருக்கின்ற நாலு வரியிலே ஒரு பாடலை முதல்ச்சுனா அந்த வரியிலே வர ஒரு பதத்தை எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை தாருங்கள். வணக்கம் சந்தனராஜ்.
1: வாழ்த்துக்கள்.
0: ஆசை என்ற பதம் எடுத்து கொண்டு
1: வருகின்றன.
0: இப்ப இதுல கூட ஆசை நெஞ்சின் கனவுகள் என்று மூன்று பதம். ஆசை என்று எடுக்கலாம், நெஞ்சில் என்று எடுக்கலாம், கனவுகள் என்று எடுக்கலாம். அப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும் பதத்தில். கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மணி அரை மணி நேரத்தை எட்டி பிடிக்கப் போகின்றோம். பாடலை எங்களுடைய போட்டி ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆகின்றது. எங்கே பாடல்களை காணவில்லை, பவுனம் மாலை காணவில்லை, போட்டியிலே பங்கு பெற்றோர் ரோஜா வந்து பங்கு பெற்றிருந்தார் காணவில்லை. எங்கே நீங்கள் எல்லாம் பெற வேண்டும். மகாலிங்கம் பெற வேண்டும், ரவி பெற வேண்டும், சின்னபாளையம் பி பி பிரகாஷ் நன்றாக பாடுவார், கண்ணன் மேல பாடல்களை தருவார், செல்வகுமார் தருவார். எங்கே நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றீர்கள்? இப்பொழுது 9:52 நிமிடங்கள் உங்களுக்கு 10 மணியை எட்டி பிடிக்கின்றது. சந்தன் ராஜ் வருகின்றார். மேலும் வந்தால்தான் போட்டி. வணக்கம், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: மான் கண்ட சொர்க்கங்கள் குறையாவும் ஒட்டங்களே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மான்
1: கண்ட
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே பாருக் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள். பாருக்
2: போட்டி கனவுகளே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கனவுகளே என்ற பாதத்துக்கு பாடல் எடுத்து வருகிறார். கனவுகளே கனவு என்ற பாதத்திலிருந்து வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் பாருக், வாழ்த்துக்கள் பாருக். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஓடி வர வேண்டும். அப்ப ஒருவர் வந்து ஒரு பாடலை தந்தால் அந்த பாடல் யார் தந்த பாடலாக இருந்தாலும் அந்த பாடலின் வரியிலே உள்ள ஒரு பதத்துக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் பாடலை கொடுப்ப ஒரு பதம். இப்ப கனவுகளை என்று வந்த உடனே கனவுகளை கனவுகளை என்று வருகிறது. அது கனவாக இருக்க கனவை பற்றிய பாடல், கருத்துக்கு பாடல் இல்ல, பாட்டுக்கு பதில் பாட்டு. அந்த பாட்டிலே வருகிற பதத்தை எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை தொடுத்து விட வேண்டும் இவர்கள் கூறுவது போல. எங்கே ஓடி வாருங்கள், அது பழக பழக வந்துடும். மீண்டும் சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ். வணக்கம்
1: சந்தன்.
0: பார்த்தீர்களா?
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த பாடல் யார் கொண்டு வந்திருக்கின்றார்? ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் ஓடி வாருங்கள்.
3: சொன்னால் புரியுமா? சன்னராஜாஜா
0: அவருக்கு அது பாடல் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாத்தீங்களா பாடல் எப்படி எடுத்து வருகின்றார் என்று? கொண்டு வர வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற நாகூர் ராவிக்கு வந்து விட்டார். ராவிக்கு என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? ராவி ராஃபிக் என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் ஐயா?
3: சொர்க்கத்தின் வாசப்படி.
0: எந்த பாடலில் இருந்து எடுத்தீர்கள் சொர்க்கம் என்ற பதத்தை? வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். மீண்டும் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
1: கனவு கண்டேன் நான் கனவு கண்டேனியா
0: கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் அற்புதம் அற்புதம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடல் தேவா வருகின்ற தேவா கொண்டு வாருங்கள் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்
1: தேவா கண்ணா நீயும் நானுமா
0: வாழ்த்துக்கள் தேவா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
1: நன்றி
0: பாருங்கள் கண்ணா கையெழுந்து போட்டுட்டார் வந்து கண்ணா நீயும் நானுமா நல்ல பாடல் கொண்டு வந்து விட்டாருங்கள் தேவா எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார்கள் எங்கே கொண்டு வந்திருக்கின்றார் சந்தனராஜ் மீண்டும் வாருங்கள் சந்தன்ராஜ் வாழ்த்துக்கள் கனவு காணும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி நன்றி சந்தனராஜ் வந்து விட்டார் அடுத்த உறவு யாராக இருக்கும் பாருக் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள் பாருக் பாருக்
2: நான் பாடிய முதல் பாட்டு
0: நான் பாடிய முதல் பாட்டு நல்லது நல்லது நல்லது நல்லது ஓடி வாருங்கள் ஃபாரூக் அவர்களே ஓடி வாருங்கள் விரைந்து வாருங்கள் விரைந்து வாருங்கள் ஜோஜ் வந்து விட்டார் வணக்கம் ஜோஜ்
4: வணக்கம்
0: ஐயோ வச்சுட்டாவா வாசல்ல பூசணி பூ பூசணி பூ வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும் வாருங்கள் மீண்டும் வர வேண்டும் ஜோஜ் மீண்டும் வந்து வந்து செல்கின்றார் எங்கே அடுத்து சந்தன்ராஜ் வந்து அவர் கிடைக்கவில்லை ஓடி வர வேண்டும் ஜோஜ் மீண்டும் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள்
4: கனவு காணும் வாழ்க்கையாவும் சந்தனராஜ் ஐயாவுக்கையா
0: அந்த பாட்டுக்கு அவர் நீங்க கொண்டு வாருங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் நல்லது நல்லது நல்லது கனவு காணும் வாழ்க்கையாவும் நல்லது நல்லது ஜோஜ் அடுத்தது யார் கொண்டு வந்திருக்கின்றார் காணவில்லை சந்தன்ராஜ் உங்களுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது போல் தெரிகின்றது ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வர வேண்டும் ஒருவர் பாடிய பாடலில் வருகின்ற முதல் பதம் எதுவாக இருக்கலாம் அது முதலாவது பதமோ இரண்டாவது பதமோ மூன்றாவது பதமோ அந்த பதத்தை எடுத்து அதிலிருந்து பாடலை கொண்டு வாருங்கள் அப்படி பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை கொண்டு வரணும் பாடும் பாடலின் கருத்துக்கு பாடல் அல்ல பாடுகிற பாடல் ஒருவர் கொண்டு வந்து தந்தால் அந்த முதல் பாடலின் முதல் வரியிலே இத்தனை பதம் இருக்கும் அதிலே ஒரு பதத்தை எடுத்து அதில் ஆரம்பிக்கும் பாடலை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் போட்டி எங்கே தொடர்ந்து இணைய வேண்டும் வந்து விட்டார் ராபிக் மீண்டும் வந்து விட்டார் ஓடி வாருங்கள் என்ன
1: பாடலை பாட்டு நான் பாடட்டுமா பாடலை தான்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாட்டு ஒன்னு நான் பாடட்டுமா அந்த பாட்டு அடுத்து ஜோஜ் வந்து விட்டார் வாருங்கள் ஜோஜ் நல்லது நல்லது நான் ஆணையிட்டால் அந்த பாடலை கொண்டிருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோஜ் வாழ்த்துக்கள் ஜோஜ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு கூறுகிறேன் எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வந்து காவல் நிற்பது சந்தன்ராஜ் காத்து கொண்டிருக்கின்ற வாருங்கள் சந்தன்ராஜ் அருமை கலையாதே அருமை அருமை அருமை அருமை அருமை அடுத்தது யார் ஞானசேகரன் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்
1: கிருஷ்ணராஜ பாட்டுக்குப்பா வாழ்க்கை என்னும்
0: வாழ்க்கை என்னும் அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கிறது சந்தனராஜ் கொண்டு வந்திருக்கிறார் வாருங்கள் சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் வாழ்த்துக்கள் பூ பூக்கும் மாசம் நன்றி நன்றி நன்றி இணைந்தமைக்கு அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க வணக்கம் பௌனம்மாள் வணக்கம் வணக்கம் வாருங்கள்
5: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் நலமா இருப்பீர்கள் என்ன பாடலோடு வந்தீர்கள்
5: ஐயா கனவு காணும்

0: பாருங்கள். ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
1: தலைவன் பாடின பாட்டு தான் ராபிக் ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட்டு தலைவன் என்று கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜோஜ் எங்கே ஓடி வர வேண்டும்? அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்கள் சந்தன்.
2: நம்ம பாடலையா ஓடம் ஓடம் எங்கே ஓடம் எங்கே அப்படிங்கிற பாடலையா?
0: ஓடம் எங்கே ஓடம் எங்கே என்ற பாடல்.
2: ஓடம் எங்கே
0: ஓடம் எங்கே.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றது? அடுத்த பாடலை கொண்டு ஃபாரூக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஃபாரூக். வாழ்த்துக்கள் பிடித்து விட்டீர்கள். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ், ஓடி வாருங்கள்.
2: நெஞ்சு நெஞ்சு மறந்து விடு அப்படிங்கிற
0: பாடலையா? ஐயோ நெஞ்சு நெஞ்சு மறந்து விட என்னையா மறக்க சொல்லுங்க. நெஞ்சு நெஞ்சு மறக்க முடியாது, மறக்க முடியாது அவங்களை. வாழ்த்துக்கள். நெஞ்சு நெஞ்சு மறந்து விடு. அடுத்தது யார்? ஜோஜ் வந்திருக்காரா? ஞானதேவன் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வாருங்க ஞானா. என்ன பாடல்?
2: பாட்டுக்கு
0: நல்லது நல்லது. பூ பூவாய் பூத்திருக்கும் பூவிலே ஆயிரம் பூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பூ பூவாய் பூத்திருக்கும் பூவிலே ஆயிரம் பூ. இங்கே பாரு கூடி வாருங்கள். வாழ்த்துக்கள். நெஞ்சத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்க. நெஞ்சம் மறப்பதில்லை. அருமையான பாடலை கொண்டு வந்து தருவது பதில் பாடல். பவுனம்மாள் வந்து விட்டார். அவர் விடப்போகின்றார். இப்ப பாருங்க அவர் தரப்போகின்ற. பவுனம்மாள் ஓடுகாரங்கள். என்ன பாடலாம்?
3: பாட்டு பாட்டு தலைவன் பாடினால் பாட்டு அந்த பாட்டு பதில் பாட்டு.
0: ஆ கூறுங்க.
3: பாட்டு ஒரு பாட்டு பாட்டு ஒரே ஒரு பாட்டு.
0: வாழ்த்துக்கள். இந்த பாட்டு அனைமா செல்வகுமார் கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன்
2: பவுனம்மாள் பாட்டுக்கு ஆயிரம் நிலவிப்பா.
0: ஆயிரம் நிலவிவா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆயிரம் நிலவிவா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டை ஜோஜ் ஓடிவாருங்கள். கொண்டு வாருங்கள் ஜோஜ். ஜோஜ் என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? நிம்மதிக்கு வரப்போகிறது பாருங்கள். எங்கே நிம்மதி என பாடலுக்கு சந்தன் ராஜ் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ்.
2: வணக்கம் ஐயா. ஒருத்தி உருவனை எடுத்து விட்டால்
0: ஒருத்தனை நினைத்து ஆயிரத்தில் ஒருத்தி என்றதுக்கு ஒருத்தி ஒருவனை.
2: நன்றி
0: நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி சந்தனராஜ் உங்களுக்கு நன்றி சந்தனராஜ். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். ஞானசேகரன் கொண்டு
2: பவுனம்மாள் பாட்டுக்கு தான்பா. ஆயிரம் கண்ணங்களே.
0: ஆயிரம் என்னையா என்னையா
2: அந்த பாட்டு? ஆயிரம் கண் போதாது.
0: ஆயிரம் கண்.
2: ஆயிரம் கண் போதாது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆயிரம் கண் போதாது செலக்கிளி வண்ணக்கிளியே என்ற பாடல்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. இணைந்தது நன்றி. பாரூக் ஓடுகாரங்கள். என்ன பாடல் பாரூக்?
4: அப்பா பாட்டுமா பாரட்டுமா பாடு.
0: பாட்டு ஒன்னும் நான் பாடுமா. சரி நல்லது. பாட்டு ஒன்னும் நான் பாடட்டுமா. பாட்டு ஒன்னும் நான் பாடட்டுமா என்ற பாடல். ஓகே அடுத்த பாடலுக்கு ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ் ஜோஜ் ஒரு தர வேண்டும். ஜோஜ் என்ன பாடல்?
1: வணக்கம் உறவுக்கு பேர் என்ன?
0: அந்த பாடலை சந்தன் ராஜ் தந்து விட்டார். அந்த பாடல் சந்தன் ராஜ். நீங்க போட பாடல் தாருங்க. ஒருவன் எடுக்கலாம்.
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
0: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜோஜ். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார். பவுனம்மாள் வந்து விட்டார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
3: ஐயா பூ பூவா பூத்திருக்கு பூமியில ஆயிரம்
0: பாட்டு. வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள்.
3: பூவே இளைய பூவே வரும் தரும்
0: வசந்தமே. நல்லது வாழ்த்துக்கள். இங்கே சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ்
2: நன்றி
0: நன்றி நன்றி. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?

0: ஞானசேகரன்
1: பாட்டுக்குப்பா, பாட்டு பாடவல்லவா இந்த பாட்டு.
0: ஓ, தேனிலவுக்கு சென்று விட்டீர்களா? பாட்டு
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்க அடுத்த பாடல், அடுத்த ராபிக் நீங்க பாருங்க, கொண்டு பாருங்க ராபிக்.
2: ஆயிரம் மலர்களே மலருங்கள் அந்த பரலியா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கண்டுபிடித்து கொண்டு வருகின்ற கட்டி காரன் ராபிக், வாழ்த்துக்கள்
2: உங்களுக்கு.
0: வந்து விட்டார் ஃபாரூக், ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். ஃபாரூக் ஃபாரூக் என்ன பாடல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இளைய நிலாவை கொண்டு வந்தீர்கள். ஜோஜ் கொண்டு வந்து விட்டார் பாருங்கள். ஜோஜ்,
3: சுக்கத்தான் பறிக்காதீங்க, காதலத்தான் முறிக்காதீங்க அந்த பாடல் போனமல்ல.
0: இந்த பாடல் பூக்களைத்தான் பறிக்காதீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பூக்களைத்தான் பறிக்காதீர்கள். அடுத்து பவுனம்மா கொண்டு வருகின்றால், உடனே கொண்டு வருவார் பவுனம்மா. ஓடி வாருங்க பவுனம்மா.
4: ஐயா, ஒருவர் மீது ஒருவர் சார்ந்த அந்த பாட்டும் பதில் பாட்டு. ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், ஒரு இருவர் இருவராய் இணைந்தோம், மழையிலே நனைந்தோம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மா. சந்தன்ராஜ் வந்து விட்டார். எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
1: பாட்டு பாடவாட்டுவா
0: பாட்டு பாடவா.
1: நன்றி
0: பாடலை வாழ்த்துக்கள் வந்து பாடுங்கள், பாடுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தனராஜ். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்தது? சந்தன்ராஜ் தான் மீண்டும் வந்திருக்கின்றார். குருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா.
0: பாட்டு
1: பாட்டு
0: பாட்டு பாட்டு நல்லது நல்லது.
1: நன்றி வணக்கம் ஐயா.
0: ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். ஜோஜ்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: இளைய நில பொழிகிறது அந்த பாடல் ஐயா.
0: அது இப்ப யாரு
1: போனமல்ல?
0: அது இப்ப பாரு பாடி இருந்தாரு. இளைய நில பொழிகிறது என்று நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். எங்கே கொண்டு வாருங்கள்? அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? இப்பொழுது நிலா காயின் நேரம் ஜோஜ் கொண்டு வந்திருந்தார். வாழ்த்துக்கள் ஜோஜ். பவுனம்மா கொண்டு வாருங்கள்.
4: நேரம்
0: நல்லது. சரி சரி, காயட்டும் காயட்டும், பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். யார் அடுத்தது பாடல்? ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். ஜோஜ்
1: எப்போதும் சந்தோஷம் சங்கீதம் அந்த பாடல்
0: ஐயா. எப்போதும் சங்கீதம் சந்தோஷமா நல்ல பாடலை ஐயா. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று பார்க்க இருக்கின்றேன். எங்க சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. ராபிக் வந்து ஆயிரம் மலர்கள் மலர்களே மலர்களே இது என்ன கனவா அப்படின்னு.
0: வாழ்த்துக்கள் மலர்களே மலர்களே.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. மலர்களே மலர்களே இது என்ன கனவா. எங்கே அடுத்த பாடல் யார் தருகின்றார்? முகமது ராபிக் வந்து விட்டார். ராபிக் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ராபிக். நிலாவே வா என்று. நிலாவே வா நிலாவே வா. நல்லது நல்லது. சென்று பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சந்தன்ராஜ் உடனே வாருங்கள். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம். அதான் இப்பொழுது ராபிக் பாடியிருக்கார். நிலாவே வா என்று உடனே கொடுப்பார்கள். களஞ்சியத்தில் அவர்களுக்கு நிறைவாக இருக்கிறது. இல்லவே இல்லவே சரிகம பாடு நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் எங்களுடைய ஜோஜ் அவர்கள். வணக்கம் ஜோஜ்.
1: ஆயிரம் தாமரை முட்டுக்களே எங்கு ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. ராசி கையாவுக்கு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆயிரம் தாமரை முட்டுக்களே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் ஞானசேகரன் கொண்டு வந்திருக்க, கொண்டு வர ஞானசேகரன்
5: ஜார்ஜ் பாட்டுக்குப்பா. நீலா அது வானத்து மேலே பலானது ஓனத்து மேலே, அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள். நிலாவது வானத்தின் மேலே, நிலா வந்து கொண்டிருக்கின்றது. அதை பிடியுங்கள் பிடியுங்கள் அதை பிடியுங்கள் பல பாடல்கள். எங்கே பாருக் கொண்டு பாரு பாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாவண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, வாவண்ணிலா. இந்த உலக யார் மற்ற பாடலை கொண்டு வருகின்றார்? எங்கள் சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். பாருங்கள் சந்தன்ராஜ் கொண்டு வரையா.
1: நிலா நீ வானம் காற்று அப்படிங்கிற பாடலையா? நீலா நீ வானம் காற்று அப்படிங்கிற பாடலையா?
0: நிலா நீ வானம் காற்று. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வந்திருப்பார் ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கீங்க, கொண்டு வருங்கள் ஞானசேகரன்.
5: ஜார்ஜ் பாட்டுக்குப்பா. எப்போதும் இங்கே எப்போதும் சங்கீதம் அப்படின்னாலும் அந்த பாட்டுக்குப்பா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜாதி முல்லை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பவுனம்மாள் காத்து கொண்டிருக்கின்றார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
4: பவுனம்மாள் நிலா காயும் நேரம் அப்படின்ற பாட்டு
0: கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
4: நேரம் நேரம் நல்ல நேரம் கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம் காலம் நல்ல காலம். நன்றிங்க
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை ஞானசேகரன் கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். என்ன
5: பாடல்? முல்லை மலர் மேலே மொய்க்கும் ஒன்று போலே.
0: வாழ்த்துக்கள். முல்லை மலர் மேலே என்ற பாடலை தருகின்றீர்கள். முல்லை மலர் மேலே நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வாருங்கள். அடுத்தது ராபிக் ஒரு வாருங்கள். ராபிக் ராபிக் ஓ தடைப்பட்டு நிற்கின்றீர்களே, உங்களுடைய அழைப்பு வரவில்லை. ராபிக் ஓடி வாருங்கள். ராபிக் ஓடி வாருங்கள். ராபிக் வணக்கம். ராபிக் வணக்கம். வாழ்த்துக்கள். வானிலே தேனிலா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல அடுத்த பாடலை யார் சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: தாமரை கண்ணங்கள்
0: தாமரை கண்ணங்கள் தாமரை மட்டுக்களை தாமரை கண்ணங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருகின்றார்கள்? பவுனம்மாள் தருகின்றார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? பவுனம்மாள்
4: அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. வானம் கீழே வந்தால்
0: என்ன போனால் என்ன வந்தால் என்ன. வாழ்த்துக்கள் பவுனம்மாள். அடுத்த பாடல் ஜோஜ் கொண்டு வருங்க. கொண்டு வருங்க ஜோஜ்.
6: நிலவுக்கு என்னடி கோபம்
0: எங்கடா அந்த பாடலை காணவில்லையோ, அந்த பாடலை காணவில்லையோ. நிலவுக்கு என் மேல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பழைய புதிய பாடல்கள் இணைந்து தருவதில் கட்டிக்காரர்கள் தான் நீங்கள் எல்லோரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தரும் நேரத்திலே வருகின்றார் அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? சந்தன ராஜாகத்தான் இருக்கலாம். வாருங்கள்
1: சந்தன்ராஜ்.
0: நல்லது
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். ஞானசேகரன் ஓடி வாருங்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் அந்த பாடல் ஜோஜ் வந்து பாடிவிட்டாரு. இன்னொரு பாடல்
5: நிலவை பார்த்து நிலவை பார்த்து வானம் சொன்னது. அந்த
0: வாழ்த்துக்கள் நிலவை பார்த்து.
1: நன்றிப்பா நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானசேகரன். ஜோஜ் வந்து விட்டார் மீண்டும். ஒடிவாருங்கள் ஜோஜ். ஜோஜ் எங்கே ஜோஜ்? ஐயோ ஜோஜ் என்ன தடைப்பட்டு விட்டீர்கள். பவுனம்மாள் வாருங்கள். பவுனம்மாள் ஓடி வாருங்கள்.
4: ஐயா வானிலே தேனிலா ஆடுது அந்த பாட்டுக்கு பதில்
0: பாட்டு.
4: தேன் கிண்ணம் பருவத்தில் பெண் ஒரு தேன் கிண்ணம் பாலண்ணம் பாலண்ணம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே ஜோஜ்? தடைப்பட்டு விழுந்தடிச்சு ஓடி
6: வருகிறேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருவார் யார்? சந்தன ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார். வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். தாமரை பூவுக்கும் தண்ணீருக்கும் ஒற்று நாளும் சண்டை, அது நல்ல சந்தோஷமான குடும்பம். எங்க ஞானசேகரனோடு வாருங்கள். ஞானசேகரன் கொண்டு வர வேண்டும் பாடலை. ஞானசேகரன் கொண்டு வர வேண்டும். ஞானசேகரன் எங்கே உங்கள் பாடல்? ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் எங்கே உங்கள் பாடல்?
7: பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது.
0: அப்படியா? நேற்று பூத்ததா? பூஜைக்கேத்த பூவிது நேத்து பூத்த பூவை பறிச்சுட்டாங்களே இவங்க கட்டிக்காரங்கள். நேற்று தானே பூத்தது. ஓகே, வாழ்த்துக்கள். பவுனம்மா ஒரு காரங்கள்.
8: ஐயா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அந்த பாட்டு பதில் பாட்டு. நிலவுக்கு போவோ, இடம் ஒன்று பார்ப்போம், மாளிகை அமைப்போம், மஞ்சத்தில் மீதப்போம்.
0: அங்க போனாலும் மஞ்சத்து வானொலி அங்கேயும் வருமம்மா, கவலைப்படாதீங்க. நீங்க போங்க நிலவுக்கு. சந்தன்ராஜ் ஒரு வாரங்கள்.
9: வானம் அருகில் ஒரு வானம். இல்லையா,
0: வானம் அருகில் ஒரு வானம்.
9: நல்ல அருகில் ஒரு வானம்.
0: நல்லது.
9: நன்றி வணக்கம்.
0: வானம் அருகில் ஒரு வானம், நல்ல பாடல் தந்தீர்கள். ஜோஜ் ஓடுகாரங்கள். ஜோஜ்.
7: அம்பே நீ என்ன அந்த கண்ணனும்
0: நாங்கள் மன்னனும் இல்லையா? உங்களுடைய அன்புதான் அப்படி இருக்கும். அன்பே நீ என்ன கண்ணனும் மன்னன், நல்ல பாடல். அடுத்து வருகின்றார் பவுனம்மாள் கொண்டு வருகின்றார். வாருங்கள் பவுனம்மாள்.
8: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அந்த பாட்டு பதில் பாட்டு.
0: சாரி.
8: என்னடி இத்தனை வேகம், இது எதனால் வந்த மோகம்?
0: அதனால் தான் அந்த மோகம். மோகம் வருவது அதனால் தானே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ் ஓடு வாருங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நல்ல செய்தி தானே அதையா. அங்கே அடுத்தது ராவி கொண்டு ஓடி வாருங்கள். ராவி.
10: இலவு தூங்கும் நேரம், அந்த பாடலையா?
0: என்ன பாயா, என்ன பாடல ஐயா?
10: குங்குமத்தூங்கும் தூங்கும்
0: நேரம், நிலவு தூங்கும் அந்த பாடல். நிலவு தூங்கும் நேரம், நல்ல பாடலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சென்று வாருங்கள். மீண்டும் இணைத்து துண்டித்துக் கொண்டு ஓடிப்போய் விடுவோம். கலைவாணன் ஜெயராஜ். இது யார் வந்தது இப்பொழுது? கலைவாணனா மேசுராணியா, யார் வந்திருக்கிறீர்கள்? அழைப்பு கிடைக்கவில்லை மகளே, அழைப்பு கிடைக்கவில்லை. ஜோஜ், நீங்கள் கொண்டு வந்த பாடல் என்ன? ஜோஜ். ஐயோ, ஒரு இருவரும் தடைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒருவராவது இணைக்க வேண்டும். சரி, எங்கே கலைவாணன்? உங்களுடைய இணைப்பு வரவில்லை மக்கள். நான் என்ன செய்யலாம் உங்களுக்கு? அப்ப எல்லோரையும் நீங்கள் தடைப்படுத்தி வச்சிருக்க. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். ஜோஜ் வாருங்கள். வணக்கம் ஜோஜ்.
7: வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். பூத்து பூத்து குலுங்குதடி பூ என்ற பாடலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மாள் கொண்டு வருகிறார். வாருங்கள் பவுனம்மாள்.
8: அன்பே நீ நீ என்ன அந்த கண்ணனோ அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. அன்பே நீ அங்கே, நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே?
0: அதுக்கு தான் கேட்கணும் நீங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் ஒரு வாருங்கள்.
9: சந்தன்ராஜ்
0: குருங்கள்.
9: அன்பே
0: அன்பே நீ கொல்லாதே என்ற பாடல் வந்து விட்டது. ஞானசேகரன் கொண்டு வந்திருக்காரு. என்ன பாடல் ஞானசேகரன்? ஞானசேகரன், ஞானசேகரன் என்ன பாடல்? ஞானசேகரன், என்ன அழைப்பு ஐயா? உங்களுடைய அழைப்பு தொண்டிக்க கிடைக்குது இல்லையா ஐயா? உங்களுடைய இணைப்பு எங்கே? ஞானசேகரன் பார்ப்போம். இருவருடைய பாடல் தலைப்பட்டு விட்டது. ஃபாரூக் கொண்டு வாருங்கள்.
11: என்ன பாடல்? இன்பமா?
0: ஓ, அந்த பாடலா? சரி, சென்று பாருங்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். பாடல் வந்திருந்தாரு. இன்பமே பேச்சிருந்தா அப்படியே ஜோஜ் ஒழுகாருங்க ஜோஜ்.
12: வணக்கம் ஐயா. எடுத்து மலர் தொடுத்து வச்சனே சின்ன ராசா.
0: ஓ சின்ன ராசாவுக்கு பூவை எடுத்து வந்து ஒரு மாலை தொடுத்து வைத்தீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எடுத்து வைத்த மாலை அப்படியே வைத்திருங்கள், ஓடி வாருங்கள், மீண்டும் பெற வேண்டும் நீங்கள். ராபிக் வந்து விட்டார், வாருங்கள் ராபிக்.
13: பூவுக்கு வந்து பாருலையா?
0: என்ன பாடுறீங்க?
13: பூவுக்கு பூவாழ மஞ்சள் ஒன்று பாடலையா?
0: பூவுக்கு பூவான மஞ்சள் நல்ல பாடல். அங்கே அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை ராவி கொண்டு வர வேண்டும். சென்று வர வேண்டும். நீங்கள் அழைப்பை துண்டிக்க வேண்டும். அழைப்பை துண்டித்துக்கு கொண்டு போங்கள். அழைப்பை கட் பண்ணி கொண்டு போங்கள் ஐயா. ஐயோ புரியுது இல்லை உங்களுக்கு பேச்சு கொண்டு இருக்க கூடாது. இருந்தாலும் நீங்க சென்னை பேச்சு. வணக்கம் வணக்கம்.
13: அன்பே நீ என்ன நீ அந்த ஒரு பாடலையா? நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் சொல்லாத கதை.
0: ஓ நீ இல்லாத போது எங்கும்.
13: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு. அடுத்த பாடல யார் கொண்டு வருவ? சந்தன் ராஜ் தான் கொண்டு வருவ. வாருங்க சந்தன் ராஜ்.
13: தம்பி
0: ரோஜா உங்களுக்கு அழைப்புகள் வருவது உடனே வந்து இணைந்து கொள்ளும்படி கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்திருக்கின்றது. உடனே வர வேண்டும் தாமதிக்காமல். ஓகே அடுத்த பாடலை கொண்டு வருகிற ஜோஜ் அவர்கள் வந்து விட்டார். வாருங்கள் ஜோஜ்.
12: எடுத்து வச்ச பாலும் எரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது.
0: ஐயோ ஐயோ யாருக்கும் அதை கொடுங்கள் ஐயா. பாவம் தானே நீங்களும் எடுத்து வச்சுட்டு பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். எடுத்து வச்ச பூவும் ரோஜா கேட்டுக்கொண்டிருக்கின்றாரோ தெரியவில்லை. இவர் வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். வணக்கம் வணக்கம் பௌர்ணமா கூறுங்கள் என்ன பாடல்?
8: ஐயா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு அந்த பாட்டு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்க.
8: எடுத்து வச்ச பாலும்
0: அதான் இப்ப அது ஜோஜ் தந்திருந்தா அவன மாலை அது ஜோஜ் தந்துட்டு போகின்ற. உடனே அடுத்த பாடலை தாருங்க.
8: சரிங்க.

0: இளம் கவிதைகள் பாடியது.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு நேரங்கள் சந்தன்றா வணக்கம்
2: பாருங்க. என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சுங்கய்யா?
1: அவர் அவர் தந்து விட்டார் ஃபாரூக் அந்த பாடலை. அவர் வந்து விடுவார் எங்களோட முடியாது சாமிநாதன். சந்தன்ராஜ் தந்து விட்டு சென்ற பாடல் மீனாட்சி மீனாட்சி என்ற பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் சந்தன்ராஜ். மீண்டும் அவர் தான் பெறுகின்றார். குருமல் சந்தன்ராஜ்
2: அவரு பூவை எடுத்து வச்சிருந்தாரு. எடுத்து வச்ச பாயும் எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும்
1: அதுதான் இப்ப இருவர் வந்து இருவருக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு.
2: அப்படியா கொடுத்துட்டாரா? சரிங்க. வச்ச பார்வை தீராதேடி
1: வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். அப்படித்தான் வர வேண்டும், அப்படித்தான் வர வேண்டும். இங்கே அடுத்த பாடல் யார் பாருங்கள் கொண்டு வருகின்றார். வாருங்கள் பாருங்கள். போட்டி பலமாக இருக்கின்றது
3: எல்லாரும்
1: பாலும் பழம் அந்த பாடலை கொண்டு வருகிறேன் நீங்கள். ஓகே, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி ஓடி வாருங்கள். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றது? ஞாச்சியார் கோயில் ஞான சேவரன் வந்து விட்டார். கொண்டு வருங்கள். என்ன பாடல் ஞான சேவரன்?
4: போனமல் பாட்டுக்கப்பா. வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை என்ன பாக்கலாம் அந்த பாட்டு
1: அட்ரஸ் ஆக்கேன். வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் என்ன பாத்திருக்கலாம் தானே. சரி, மனுஷன் உங்களே நீங்கள் பாருங்கள். நீங்களும் மனுஷன் தானே.
4: நன்றி அப்பா, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருங்கள். பவனம்மா தான் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் பவனம்மாள்.
0: என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சு அந்த பாட்டு பதில் பாட்டு. சொன்னது நீதானா
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொன்னது நீதானா சொல் சொல் சொல் என் உயிரே என்று கொண்டு வந்தீர்கள். நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? யார் கொண்டு வரப்போகின்றீர்கள் அடுத்த பாடல்? ஞானசேகரன் கொண்டு வர. கொண்டு வருங்க ஞானசேகரன்.
4: பாருக்கு பாட்டுக்குப்பா. என்னடி முன்னாச்சு சொன்னது என்னாச்சு அந்த பாட்டுக்குப்பா. சொன்னது நீதானா சொல் சொல் என்னுகிறேன் அந்த பாட்டுப்பா.
1: அந்த பாட்டு இப்பொழுது தந்தார் எங்களுக்கு பவுனம்மாள். இப்பொழுதுதான் தந்துட்டு செல்கின்றார். உடனே கூற பாடல் தாருங்கள் ஞானசேகரன். அந்த பாடல் வந்து விட்டது. வேற ஒரு பாடல். ஓகே ராபிக் நீங்கள் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: என்னடி
1: முனியம்மா யாரு வச்ச கை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்க. அணை உங்கள் தொலைபேசியை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு சந்தனராஜ் வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ். பாடலை கொண்டு வந்தீர்கள். அடுத்த பாடல் நீங்கள் வந்து நெஞ்சத்தை மறந்து நெஞ்ச மறந்து விட நினைக்கணும். பாருங்க ஓடி வாருங்கள்.
3: பாருங்க.
1: வாழ்த்துக்கள். உயிரே உயிரே அழைத்தார். சும்மா விளையாட்டுக்குத்தான் அழைக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடல் யார் கொண்டு வருகிறீர்கள்? அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வந்துட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருங்க. ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வருங்க ஞானசேகரன்.
4: சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் ராஜான ஒரு பாட்டு காலத்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜோஜ் கொண்டு வாருங்கள்.
5: சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சது வெற்றி அடிதான் அடி அந்த பாடலையா?
1: ஓ அப்படியா. ஓகே ஓகே. சொல்லி அடிப்பேன் அடி என்று வந்த பாடல் முந்தி வந்த ஞாபகமா இருக்கிறது இல்லையா அந்த பாடல்? ஓகே நல்லது. சொல்லி அடிப்பேன் அடி நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? சந்தன்ராஜ் கொண்டு வருகின்ற. வாருங்கள் சந்தன்ராஜ். பாடலை தந்து விளையாடி செல்கின்றார். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? பவுனம்மாள் கொண்டு வருகின்றீர்கள். பவுனம்மாள் வாருங்கள். வாருங்கள் பவுனம்மாள். என்ன பாடலை கொண்டு வருவீர்கள் பாலம்மாள்?
0: ஐயா என்னடி முடியுமா கண்ணில மையா, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்கய்யா. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை.
0: நன்றி.
1: பவனம்மாள் வந்து சென்று விட்டார். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வருங்க. பாருங்க சந்தன் ராஜ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உள்ள வரைக்கும் வேண்டும் வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் பவனம்மாள். போட்டியை சிறப்பான போட்டி சென்று கொண்டிருக்கின்றது. பவனம்மாள் கொண்டு வாருங்கள். பவனம்மாள்
0: முனியமா கண்ணில மையே, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. மையேந்தும் நெறியாட மலரேந்தும் குழலாட கையேந்தும் வளையாட நான் ஆடுவேன்.
1: சரி, ஆடுங்கள், ஆடுங்கள், ஆடுங்கள், ஆடுங்கள். நல்லது, நல்லது. அடுத்து ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். வாருங்கள், வாருங்கள். ஞானசேகரன்
4: பாட்டுக்குப்பா, பவுனமால் பாட்டுக்குப்பா. தெய்வம் இருப்பது இங்கே, அது வேற எங்கே?
1: ஓ, தெய்வம் இருப்பது
4: இருப்பது இங்கே, அது எங்கே?
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கான மலை பொழுதுன்றது ஞானசேகரன். ஓகே சந்தன,
2: வணக்கம்.
1: என்னை அழைக்காதே, அந்த பாடல் வந்தது உங்களுடைய வாயாலே கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த பாடல் ஃபாரூக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஃபாரூக்.
3: நன்றி சொல்லுங்கள்.
1: ஓ, தெய்வமே அன்பு தெய்வம், தெய்வமே தெய்வமா என்ற பாடல். ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஃபாரூக் கொண்டு வந்து விட்டார் தெய்வமே என்ற பாடலை. கேட்டிக்காரன் எங்க ஜோஜை காணவில்லை, நீண்ட நேரமாக காணவில்லை. ஜோஜ் என்ன நடந்தது? அழைப்பு வந்து
2: ஜோஜ்
1: நன்றாக விளையாடி கொண்டு
2: உயிரே உயிரே உருகாதே பாடலியா.
1: உயிரே
2: உருகே உயிரே உருகாதே.
1: நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. உயிரே உயிரே உருகாதே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது? பவுனம்மாள் கொண்டு வந்திருக்க, கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
0: ஐயா வேண்டும் வேண்டும் அந்த பாட்டு பதில் பாட்டு. உறவு சொல்ல ஒருவரின்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். அந்த பாட்டுங்கயா.
1: அற்புதம், அற்புதம். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலையும். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன்.
4: அந்த தெய்வமே தெய்வமே நன்றி சொல்ல தெய்வம், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு, அந்த பாட்டுப்பா.
1: வாழ்த்துக்கள், நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு, வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள் மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இங்கே பாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து கொண்டு வாருங்கள் பாரூக். ஓ, கை வலிச்சா என்ன செய்யணும்? அடிச்சு முறிச்சு விட்டணும் இந்த கை. எத்தனை கை வலிக்குது, கை வலிக்குது மாமா. அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வருங்க. வாழ்க ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு
4: வாங்க. இறைவனுக்கு பாட்டுக்குப்பா. இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த பாட்டுப்பா.
1: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான்
4: விளையாட, அந்த பாட்டுப்பா.
1: அந்த பாட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் ஓடிவாருங்கள். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ்.
2: எனக்குமையா பாலமல் பல்ல பள்ளியா. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதையா.
1: உண்மைதான். என்ன உறவுகள்?
2: நன்றி, வணக்கமையா.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வரும் பாடலை யார் கொண்டு வரும்? முகமது ராபி கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ராபிக். ராபிக்
2: உயிரே உயிரே என்னோடு கலந்துவிடும், அந்த பாடலியா.
1: அற்புதம். உயிரே உயிரே ராபிக் பாடும்போதே நல்லா தான். உயிரே என்ன துண்டித்துக் கொள்ளுங்கள், உறவை துண்டித்துக் கொள்ளுங்கள். எங்க நிப்பாடுங்கள், தொலைபேசியா நிறுத்துங்கள். எங்கே ஜோர்ஜ் வந்து விட்டார். ஓடி வாருங்கள் ஜோர்ஜ். நீண்ட நேரத்தின் பின் பெறுகின்றீர்கள். உங்களுடைய பயணம் பின்பு பார்த்து ஜோர்ஜ் கொண்டு வர நன்றா விளையாடுகிறோம் வேண்டும். ஜோர்ஜ் கொண்டு வாருங்கள்.
2: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.
1: அப்படியா? கேட்டீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தெய்வம் தந்த வீடு வீதியிருக்கு. சரி, நல்லது நல்லது ஜோ. வீதியிலே இருக்காதீர்கள், வீட்டுக்குள்ளே போகுங்கள், ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் கொண்டு வர வேண்டும். ஞானசேகரன் உங்களோட வீட்டில் என்ன நடந்தது? ஞானசேகரன், ஞானசேகரன் உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. எங்கே பவனம்மா கொண்டு வாருங்கள்.
0: ஐயா, நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு. அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
0: சொல்லவோ சுகமான கதை சொல்லவோ.
1: அது நல்ல கதை சொல்லுங்கள். ஓகே, கொண்டு வாருங்க. நன்றி நன்றி அம்மா. நல்ல கதை என்ன சொல்லலாம்? ஞானசேகரன் வாருங்கள்.
4: அப்பா ஐயே, இந்த இறைவன் இரண்டு பொம்மைக்கு செய்தான், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. இரண்டும் வேண்டும் இறைவனிடம் கேட்டான், அந்த பாட்டுப்பா.
1: சாரி, அடுத்த பக்கம் திருப்பி போட்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இரண்டு மனம் வேண்டும். வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா.
1: ஜோர்ஜ் வாருங்கள். ஜோர்ஜ்,
6: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு.
1: அந்த பாடல் ஞானசேகரன் தந்து விட்டார் மகனே. நீங்கள் ஒரு பாடல் தர வேண்டும்.
6: இப்ப இது போயிட்டு வரேங்க.
1: ஐயோ, சந்தர்ப்பத்தை விட்டுட்டு செல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பவுனம்மா ஓடுகாருங்க.
0: ஐயா, நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு. அந்த பாட்டு பதில் பாட்டு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் தவிக்கிறேன்.
1: ஜோஜுக்கு வராமல் விட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி சொல்ல உனக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடுகாருங்கள். வீடு வரை உறவா உங்களுக்கு? சரி, வீடு வரை உறவு, வீதி வரை நல்ல தத்துவம் பிறந்திருக்கிறது உங்களுக்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி மனைவி. பாருக் வாழ்த்துக்கள் பாருக் உங்களுக்கு. அடுத்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
0: ஐயா, நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு. அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. சொல்ல சொல்ல
1: அந்த பாடல் ஆரம்பத்தில் வந்து விட்டது ஐயா. எங்களுடைய ஞானசேகரன் பாடியிருந்தார். கூறுங்க.
0: சரிங்க, அப்ப நான் வேற பாட்டு எடுத்து வரேன்.
1: உடனே வேற ரெண்டு தர வேண்டியதானே. சொல்லவா?
0: அதான் சொல்லிட்டேன், அது சொல்லிட்டேன்
1: ஐயா. சரி, கொண்டு வாருங்க. வேற ஒரு
0: பாட்டு. சொல்ல சொல்லாமல் புரிய வேண்டுமே, தனிமை வேண்டுமே.
1: கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி பௌனம்மா கட்டிக்காரி. அடுத்த பாடல யார் கொண்டு வருது? சந்தன் ராஜ் வந்து விட்டார். ஓய்வு எடுத்து வருகின்றார்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். கொண்டு வாருங்க.
2: மனம் என்னுமே, இரண்டு மனம் வேண்டும்.
1: ஆமா ஆமா, மனம் என்ன மேடமே, உண்மையாக சொன்னீர்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றது? எங்கு ஞானசேகரன் தான் மீண்டும் வருங்க. கொண்டு வருங்க ஞானசேகரன்.
4: பவுனம்மாள் பாட்டுக்குப்பா. சொல்லாமல் புரிய வேண்டும் என்று அந்த பாட்டு. வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு.
1: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா. உடனே வேறும்
4: பாடம் வந்து விட்டதாப்பா.
1: வந்து வந்து வந்து விட்டது. வேற ஒரு பாடம். இத்தனை பதங்கள் வந்து விட்டது. ஒரு பாடம் டக்குன்னு கூற வேண்டியதானே. முடியவில்லையா?
4: சொல்ல ஒருவன்
1: வந்து கவனமாலும் தந்தார்கள் அந்த பாடல. கொண்டு வா.
4: சரி அப்பா.
1: முடியவில்லையா? சரி, மீண்டும் பாருங்க. பாரூக் வந்து விட்டார். பாருங்கள் பாரூக். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தனிமையிலே இனிமை காண முடியுமா என்ற பாட்டை கொண்டு வந்திருக்கீர்கள். எங்கே கொண்டு வாருங்கள். தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று கூறி செல்லும் போல ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் ஓடி வாருங்கள். ஜோர்ஜ்
6: வணக்கம் ஐயா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
1: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
6: சரி,
1: வீடு வரை மனைவி என்றபடியா நீங்கள் அதை கொண்டு வந்தீர்கள். நல்லது நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வர? பவுனம்மாள். பவுனம்மாள் ஓடி வாருங்கள்.
0: ஐயா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. அந்த பாட்டு பதில் பாட்டு. உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும்.
1: வாழ்த்துக்கள். பிரிவு வேண்டாம், வாழ்த்துக்கள். சேர்ந்து வாழ வேண்டும். ராபிக் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்க ராபிக்.
2: உயிரின் உயிரே, உயிரின் உயிரே. அந்த பாடலையா?
1: அந்த பாடல் வந்த ஞாபகமா இருக்கு ஐயா. அந்த பாடல் வந்து விட்டது உயிரின் ஒரு ஒரு பாடல் உடனே தாருங்கள். நல்லது,
2: நன்றி சொல்லு உனக்கு.
1: அந்த பாடலும் வந்து விட்டது. இப்ப உறவு என்றால் தனிமையில இருந்து காண முடியுமான்றெல்லாம் வந்திருக்கிறது பாடல்கள். ஏதாவது ஒரு பாடல்
2: கிடைங்களேன்.
1: சரி மீண்டும் பாருங்கள். வணக்கம் சொன்னாஜ்.
2: வணக்கம் ஐயா. ஒரு
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வந்து விட்டார் பவுனம்மாள். வாருங்கள் பவுனம்மாள்.
7: ஐயா, தனிமையில இனிமை காண முடியுமா? அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார் ஞானசேகரன். வாருங்கள் ஞானசேகரன்.
4: ஜார்ஜ் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான் அந்த பாட்டுவா?
1: அந்த பாட்டுக்கு என்ன பாடல்? கொடுத்ததெல்லாம்
4: ஜார்ஜ்
1: கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஞானசேகரன். அடுத்த பாடலை ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். ஜோஜ் வாருங்கள்.
8: முருகா
1: என்று அழைக்க, முருகா என்று அழைக்கவா? சொல்ல சொல்ல முருகா, முருகா என்று. நல்லது, நல்லது, நல்லது, நல்லது, நன்றது, நல்லது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்கள் பாடல் ஜோஜ். ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும் நீங்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார்கள் நண்பர்கள். ஞானசேகரன் மகன் கொண்டு வந்து விட்டார். ஞானசேகரா, ஓடி வாருங்கள் ஞானசேகரனே. ஞானா, ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் ஐயா?
4: யாருக்காக கொடுத்தாங்க அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா? யார் இந்த நிலவு, ஏன் இந்த கனவு, அந்த பாட்டுப்பா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யார் இந்த?
4: நன்றி, நன்றி அப்பா, நன்றி.
1: வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள். இந்த நிலவு. அடுத்த பாடல பாரூக் பண்ணி வந்திருக்க. வணக்கம் பாரூக். பாரூக்
9: என்ன
1: பாடல்?
9: வெள்ளி கொலுசு.
1: வெள்ளி நல்லது, நல்லது, நல்லது, நல்லது. வெள்ளி கொலுசு மணி கொண்டு வந்து விட்டீர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வந்து விட்டார் ராஃபிக் அவர்கள். கொண்டு வந்து என்ன பாடல் ஐயா?